0: வணக்கம். நன்றி சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. ஆமென். மலைகள் குன்றுகள் உலகினாலும் மாறாது அவர் கிருபை. அநாதி சிநேகத்தினால் அவர்களை இழுத்து கண்டுபிடினால் அவருக்குள்ள நாங்கள் அமர்ந்து இருக்கும் பொழுது மகிழ்ச்சியை எங்களுக்கு கத்தர் கொடுப்பார். நன்றி, காட் பிளெஸ் யூ. இப்போது நாங்கள் யாவரும் சேர்ந்து அன்போடு பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களுடைய மனைவி எக்ஸிபாவை வரவழைப்போமாக. பிரைஸ் லா சிஸ்டர். நன்றி பாஸ்டர்.
1: ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலை வேளையில மகிமைப்படுவதாக. இந்த சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிற எல்லா தெய்வ மக்களுக்கும், உலகம் முழுவதும் இந்த சங்கம வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா தெய்வ மக்களையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஒரு விஷயம் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் தியானிக்கிற வார்த்தையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. என்னோடும் எங்களோடும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகள் எனக்கும் எங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாம் மயப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவோடு ஆண்டோடைய நாம் மயப்படட்டும். ஸோ எனக்கு தெரியல, ரெண்டு வாரம் போன வீக்கும் அப்படி தான் சிஸ்டர் எடுத்த அதே கண்டினியூ தான் எடுத்தோம். இன்றைக்கும் அப்படி தான் அவங்க எடுத்த அதே கண்டினியூ தான் இன்றைக்கும் எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். யாத்திராகமும் 34 அதனுடைய 10 நான் வாசிக்கிறேன். யாத்திராகமும் 34 அதனுடைய 10 ஜெனிசிஸ் சாப்டர் 34:10 நான் படிக்கிறேன். நாம் சேர்ந்து அந்த வசனத்தை நாம் படிக்கலாம். அதற்கு அவர், இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்களை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் என்று ஆண்டவர் மோசேயினிடத்துல ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இது நான் சொல்ல முடியும், ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த மோசேவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வேதத்துல எந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்படாத ஒரு அடையாளத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மோசே கையில கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, உடன்படிக்கை, உடன்படிக்கை அப்படின்ற வார்த்தைய ஆண்டவர் இந்த இடத்துல உறுதிப்படுத்துறத பார்க்கிறோம். நான் இந்த காரியத்தை தியானித்த போது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தை முழு வேதாகமத்திலையும் ஏறக்குறைய ஒரு 390 இந்த உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில், ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் பல நிலைகளில் இந்த உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி வந்திருந்தாலும், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட முதல் உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தை எங்கே பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய ரத்தம், அந்த கர்த்தருடைய திருப்பந்தி திருவிருந்தில் அந்த வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். இது என் புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது, இந்த ரத்தத்தை நீ பானம் பண்ணுகிறது என் புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். கவுனிங்க, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜீவனுள்ள காலம் மட்டும் அவருடைய உடன்படிக்கை உங்களோடு என்னோடு கூட இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேசத்துல சாதாரணமாக வைக்கல, ஒரு அடையாளங்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய பிறப்பு ஒரு அடையாளம், நம்முடைய மரணம் ஒரு அடையாளம். நான் சொல்ல முடியும், நேற்றுக்கு இங்க தமிழ்நாட்டில், இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு கர்த்தருடைய தாசன் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பாஸ்டர் அரியலூர் ஒய் வெஸ்லி அப்படிங்கிற ஒரு நல்ல தகப்பன் அவங்க. எல்லாரையும் நேசிக்கிற ஒரு தகப்பன். அந்த ஃபியூனல் சர்வீஸ்க்கு நான் போயிருந்தேன். அங்க ஏராளமான ஊழியக்காரங்க சாட்சி கொடுத்தாங்க. எல்லா ஊழியக்காரங்களும் சொன்ன ஒரு சாட்சி, எனக்கு ஒரு தகப்பன், எனக்கு ஒரு தகப்பன், எனக்கு ஒரு தகப்பன், எனக்கு ஒரு தகப்பன் அப்படின்னு. அதே போல எல்லாருக்காகவும் அள்ளி தாராளமாக கொடுக்கிற ஒரு மனுஷன். அந்த தேவ மனுஷன் யார் வீட்டுக்கு போனாலும் சும்மா போக மாட்டார். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதாங்களோ ஒரு பொருட்களை வாங்கிட்டு போவார். பாஸ்டர்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போவாங்க, வாட்ச் வாங்கிட்டு போவாங்க, பாஸ்டர் அம்மாமார்களுக்கு நல்ல சாரீஸ் வாங்கி கொண்டே கொடுப்பாங்க. ஆனா அந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அவங்க மரண காலம் வரைக்கும் கத்தருக்கு ஒரு அடையாளமா இருந்தாங்க. ஏன்னா அதிகாலையில நான் நினைக்கிறேன் ஒரு 5 மணிக்கு மரிக்கிறாங்க, அன்னைக்கு சாயங்காலம் ஒரு கூட்டத்தை முடிச்சு அவங்க டிராவல் பண்ணி இரவு வந்து வீட்டில் வந்து பேசிட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு ஊழியம் இருக்குது. அடுத்த நாள் இன்னைக்கு ஊழியங்களுக்கு இந்த வாரமே ஆண்டவர் இந்த தகப்பனை தேசத்துக்கு ஒரு அடையாளமா ஆண்டவர் பயன்படுத்தினாங்க. அப்படிதான் உண்மையாலுமே சொல்ல முடியும். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த தேசத்துல நம்மை ஒரு அடையாளமாக கத்தர் வைத்திருக்கிறார், ஒரு அடையாளமாக கத்தர் வைத்திருக்கிறார். இந்த மோசேவை கொண்டு ஏ ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய முதல் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யாத்திராக 34 முதல் வசனத்துல ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளில் அவைகளில் எழுதுவேன் என்றார். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, விடிய காலத்திலேயே நீ ஆயத்தமாய் சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்துல வந்து நில் என்று ஆண்டவர் மோசேவனிடத்துல சொல்றதை பார்க்கிறோம். இங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் மோசே கிட்ட பத்த சொல்றதை பார்க்கிறோம். நீ உடைத்து போட்ட அந்த 2 கற்பலைகளுக்கு இழைத்து கொண்டு நீ உடைத்து போட்ட முந்தின பலகில் இந்த வார்த்தைகளை எழுதுவேன் வா ஆண்டவர் சொல்றார். நீ உடைத்து போட்ட. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை உடைச்சிட்டோன்னு தான் நான் சொல்ல முடியும். இன்னும் நான் சொல்ல முடியும்னா, நம்முடைய வாழ்க்கையில கத்த நம்ம கொடுத்த நிறைய அடையாளங்களை நம்மளே உடைச்சிட்டோன்னு தான் நான் சொல்ல முடியும். நம்மளே உடைச்சிட்டோம்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த மோசே என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்களுக்காக ஆண்டுடைய பாதத்துல 40 நாள் காத்திருக்கிறார். 40 நாள் காத்திருந்து ஜனங்களுக்கான வார்த்தைகளை வாங்கி கொண்டு வருகிறார். ஆனா இந்த ஜனங்க அதை என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூழ்நிலையில அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கவே இல்லைங்க, அந்த காரியத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாறாக எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேவுக்கு என்ன சம்பவித்ததோன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் என்ன பண்றோம்னா எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜனங்க தங்களிடத்துல இருக்கிற நகைகளை வைத்து, பொன் ஆபரணங்களை வைத்து ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அவங்கள ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கன்றுக்குட்டியை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்பதான் மோசே அந்த சூழ்நிலையை பார்க்கிறாரு. அவரால் அதை சுத்தமா ஏற்றுக்கொள்ளவே முடியல. இன்னைக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த பூமியில நிறைய காரியங்களை நம்மளால சகித்து கொள்ள முடியாதனால இன்னைக்கு என்ன செஞ்சிடறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம உருவாக்கின நம்ம கையில ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை, நம்ம கையில ஆண்டவர் கொடுத்த நிறைய திட்டத்தை நம்மளே என்ன செய்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடைச்சிடறோம். இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை இப்படி சொல்றேன், நம்ம நினைக்கிறது நிறைவேறல அப்படின்னு சொன்னா, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு காரியம் தேசத்துல நடக்கல, நம்முடைய ஊழியத்துல நடக்கல அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு நிறைய நேரத்துல என்ன பண்ணிடுறோம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்ம கொடுத்த திட்டத்தை நம்மளே என்ன செஞ்சிடறோம்னு கேட்டீங்கன்னா, உடைத்து போடுகிறவளா மாறி விடுகிறோம். இல்லைங்க, அப்படி இருக்கவே கூடாது. ஆண்டவர் நம்ம கையில ஒரு திட்டத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் நம்ம கையில ஒரு வார்த்தையை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, நான் சொல்ல முடியும்னா, அதுதான் இந்த பூமியில இருக்கிறதுலயே வெளியேறப்பெற்ற ஒண்ணு அப்படின்னு சொன்னா, அது ஆண்டுடைய திட்டம், ஆண்டுடைய தரிசனம். எந்த காலத்திலையும் அதை நம்ம உடைச்சிடக்கூடாது. சில நேரத்துல நம்முடைய வயது மூப்பு நிமித்த கூட சில காரியங்களை நம்ம உடைச்சிடறோம். ஐயோ என்னால முடியாது, ஆண்டவர் ஒரு வேலை கடல் கடந்து தேசம் கடந்து நம்மளை போக வைக்கிறாரு அனுப்பணும் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா என்னால முடியாது அப்படின்னு நிக்கிறோம். இல்ல ஒரு வேலை லாங்குவேஜ் நிறைய நேரத்துல நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது, இல்ல இது என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஆண்டுடைய திட்டத்தை உடைக்கிறோம். இல்ல நிறைய நேரத்துல பணம் நமக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு ஊழியத்துல நம்மளால நிறைய காரியங்களை செய்ய முடியாம போறதுக்கு ஒரு பெரிய காரணம், ஒரு பெரிய தடை அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ நிறைய நேரத்தில் இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்த தரிசனத்தை எந்த ஒரு சூழ்நிலை நிமித்தமும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடைத்து போட்டுறவே கூடாதுங்க, உடைத்து போட்டுறவே கூடாது. கொஞ்சம் திரும்பி பாருங்க, எப்போவோ வேண்டாம், இந்த 2026ல் ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்த எத்தனை தரிசனத்தை நம்ம உடைச்சவங்களா இருக்கிறோம், சில ஊழியங்களை நம்மளால செய்ய முடியல. இல்லை, ஏன்னா யாரோ ஒருத்தரை நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா காரணமா சொல்ற, ஆண்டவரே ஒரு வேலை எனக்கு இவங்க ஒத்து வரல ஏசப்பா, என் குடும்பம் எனக்கு ஒத்து வரல ஏசப்பா, இல்ல ஒரு வேலை இந்த பொருளாதார காரியம் எனக்கு ஒத்து வரல ஏசப்பா, இல்ல ஒரு வேலை என் சரீரம் எனக்கு என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒத்து வரல ஏசப்பா, இல்ல ஒரு வேலை இன்னும் நம்ம சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இந்த நேரத்துல என் கையில பணம் இல்லாம போயிச்சு ஏசப்பா, அதனால இந்த காரியத்தை என்னால் என்ன செய்ய முடியலன்னு கேட்டீங்கன்னா செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நம்மளால நிறைய நிறைய காரணங்களை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன விரும்பல அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு காரணத்தையும் ஆண்டவர் விரும்பல. ஆண்டவருடைய பெரிய நோக்கம் என்னன்னா உங்களை குறித்து என்ன குறித்து அவர் என்ன தரிசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரோ அந்த தரிசனம் நிறைவேறணும். அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஆண்டவரும் நம்ம வாழ்க்கையில என்ன வேணாலும் செய்யறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் நம்ம உடைத்து போட்டதை கூட திரும்ப கட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். உங்க மேல ஒரு அடையாளம் இருக்குதுல்ல, நம்ம அடையாளமே நான் நம்புறேன், அடையாளமே அதுதான், அடையாளமே அதுதான். மோசேவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அடையாளமே அதுதான். ஏன்னா அது வரைக்கும் யாரும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய தேவ சமூகத்துல போய் காத்திருந்து அதுவும் கற்பலைகளை எழுதி அந்த வார்த்தைய பரலோகத்திலிருந்து பூமிக்கு யாருமே கொண்டு வந்ததே இல்லை. ஆனா மோசே கொண்டு வந்தார், மோசே செய்தார். இது என்ன அடையா, நான் என்ன வார்த்தை, இது எப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் இந்த பூமியில உங்களை கொண்டு யாரை கொண்டு செய்யாத காரியத்தை ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு கேட்டீங்கன்னா உங்களை கொண்டு என்ன கொண்டு ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் செய்யணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒருவேளை நமக்கு நல்லா தெரியும் சூழ்நிலை அதை நம்ம உடைச்சிட்டோம், சூழ்நிலை நம்ம உடைச்சிட்டோம், என்னால முடியலையே, ஒருவேளை பொறுமை இழந்திருக்கலாம், என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு அந்த கற்பலகைய நம்ம உடைச்சவங்களா இருக்கலாம், உங்களை என்னை ஆண்டவர் அழைத்த நோக்கத்தை நம்ம மறந்தவங்களா இருக்கலாம், இல்ல ஒருவேளை இதுவரைக்கும் செய்யணும்னு வச்சிருந்த திட்டம் ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்கு முன்னாடி நீங்களும் நானும் செய்யாதவர்களாக இன்னைக்கு நம்ம நிற்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் அந்த திட்டத்தை செஞ்சிரு அப்படின்னு சொல்லி நம்மளை தீவிரப்படுத்துறார். உங்களை என்னை ஆண்டவர் இந்த காலை வேளையில கத்தர் தீவிரப்படுத்துறார், கத்தர் தீவிரப்படுத்துறார், ஆண்டவர் தீவிரப்படுத்துறார். இதுல நான் சொல்ல முடியும் ஒரு நான் வசனத்தை நம்ம படிக்க வேண்டாம், சம்பவங்களை மாத்திரம் நான் சொல்றேன், நமக்கு நேரம் குறைவா இருக்கிறது அப்படின்னால சம்பவங்களை மாத்திரம் சொல்றேன். ஒரு மூணு பேர்த்த ஆண்டவர் அடையாளங்களாக தேசத்துல பயன்படுத்தினத நம்ம பார்க்கிறோம். தேசத்துல ஆண்டவர் அடையாள நிறைய பேர் உண்டு, ஒரு மூணே பேர்த்த நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் அவர்களை கர்த்தர் பயன்படுத்தினத நம்ம பார்க்கிறோம். ஒன்று தாவீதை குறித்து கர்த்தருடைய வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். தாவீது தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை அவர் என்ன செஞ்சாருன்னா மேய்த்து கொண்டிருந்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையில தகப்பன் அவர் கையில ஒரு பொறுப்பை கொடுக்கிறார், சகோதரர்களை கண்டு அவங்களுக்கு அவங்கள போய் விசாரித்து வரணும் அப்படின்னு சொல்லி அப்ப அவர் போறாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்குது, யுத்தத்துல கோலியாத் நின்று ஜனங்களை நிந்தித்து கொண்டிருக்கிற கர்த்தரை நிந்திக்கிறாரு. சவுலும் அவரோடு கூட இருந்த ராணுவ யுத்த வீரர்களும் பயந்து போய் ஒளிந்து கொள்கிறாங்க. 40 நாட்கள் இப்படி ஒளிந்து கொள்றாங்க, 40 நாட்கள் இப்படி ஒளிந்து கொள்றாங்க. ஆனா தாவீது அதை கேட்கும் போது ஆவியில ஒரு பெரிய வைராக்கியம் கொள்றாரு. ஆவியில ஒரு பெரிய வைராக்கியம் கொண்டு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறானே அப்படின்னு சொல்லி எலும்பின வழியில ஆண்டவர் தாவீதை கொண்டு கோலியாத்த கர்த்தர் விலப்பணினார், கோலியாத்தை விலப்பணினார். ஆண்டவர் அந்த இடத்துல தாவீத தேசத்துக்கு ஒரு அடையாளமாக கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். பின்னாட்கள்ல பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனத்திற்கு ராஜாவாக இந்த தாவீத கர்த்தர் அபிஷேகம் பண்ணினத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த தாவீத ஒரு அடையாளமாக கத்தர் பயன்படுத்தினதை பார்க்கிறோம். கத்தர் ஒரு அடையாளமாக ஆண்டவர் பயன்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். முன்னாடி ஒரு காலம் தாவீதுனுடைய வாழ்க்கையில எல்லாமே நெருக்கம், எல்லாமே நெருக்கம், எல்லாமே நெருக்கமான காலம். தன்னுடைய எதிர்காலம் ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் நல்ல உயர்ந்த நிலைமையில இருந்தாங்க. ஸோ சவுல் ராஜாவோடு கூட யுத்தக்களத்தில் நிற்கிறவங்களா இருந்தாங்க. இந்த தாவீது மட்டும்தான் எந்த சூழ்நிலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தார். தகப்பன் தாய்கோட ஒரு காலகட்டத்தில் தாவீது அங்கீகரித்து கொள்ளவே இல்லை. ஆனாலும் தாவீத தேசத்துக்கு ஆண்டவர் ஒரு அடையாளமாக கத்தர் பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேசத்துல ஒரு அடையாளமாக ஆண்டவர் வைக்கணும்னு விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு அடையாளமாக கத்தர் வைக்கணும்னு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு மறந்து போயிடாதீங்க. அதே போல புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரு பரிசுத்தவான பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல். ஸோ பவுல ஆண்டவர் தேசத்துக்கு ஒரு அடையாளமாக கத்தர் பயன்படுத்தினத நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துல அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவர் அந்த பரிசுத்தவான ஒரு அடையாளமாக கத்தர் பயன்படுத்தினத நம்ம பார்க்க முடியும். ஸோ என்ன என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷன் சபைகளை பாழாக்கும்படி போய் கொண்டிருந்த மனுஷன் ஒரு காலகட்டம் அவர் தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவருக்கு அவர் என்ன செஞ்சார்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம சபைகளை உபத்திரவப்படுத்துறது, ஜனங்களை வேதனைப்படுத்தும்படியான ஒரு சம்பவத்தை செய்து கொண்டு வந்த மனுஷன். ஆனா ஆண்டவர் அந்த மனுஷனை சந்தித்தார், ஆண்டவர் அந்த மனுஷனை தொட்டார். அவருடைய வாழ்க்கையில ஒரு இடத்துல சொல்றாரு, ஸோ அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லுது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியர் இடத்துக்கு போய் அவர் என்ன செய்தாருங்க கேட்டீங்கன்னா, நிருபங்களை பெற்றி கொண்டு சபைகளை பாலாக்கி கொண்டிருந்த மனுஷன். ஆனா ஆண்டவருடைய தொடுதலுக்கு அப்புறம் ஒரு இடத்துல பவுல் சொல்லுவாரு, நான் எருசலேம்ல கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, அவருக்காக மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி சபையினுடைய ஒரு அப்போஸ்தலனாக ஆண்டவர் இந்த பவுலை பயன்படுத்தினதை, அடையாளமாக இந்த பவுலை பயன்படுத்தினதை பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கும் நான் சொல்ல முடியும்னு சொன்னா, ஒருவேளை எந்த விஷயத்துல நம்ம அடையாளத்தை நம்ம இழந்து போய் நிக்கிறோமோ, ஆண்டவர் உங்க மேல என் மேல வச்ச எந்த அடையாளத்தை நம்ம இழந்திருக்கிறோமோ எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் திரும்பவும் நம்முடைய ஸ்தானத்துல நம்முடைய அடையாளத்தை உறுதிப்படுத்த ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறார். அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்த ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். இங்க யாத்திராகமும் 34:1 வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசே கிட்ட ஒரு காரியத்தை சொல்றார், மோசே நீ அதிகாலமே ஆயத்தமாய் என் சமூகத்துக்கு வா, என் சமூகத்துக்கு வா, நீ உடச்சல்ல அந்த 2 கற்பலகைய நீயே உருவாக்குன்றார். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம உடச்சும் பாத்தீங்களா, எந்த காரியத்தை நம்மனால செய்ய முடியல அப்படின்னு நின்னமோ, நம்ம செய்ய முற்பட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்தை செய்வதற்கு இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் அந்த கற்பலகைய எழுதுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கற்பலகையை உருவாக்கி கொண்டு போனது மோசே தான், ஆனா அந்த கற்பலகையை எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தான். ஒரு முறை அதை உடைச்சிட்டேன், ஆனா நீ உடைச்சல, நீயே உருவாக்கிட்டு வா, நான் செய்ய வேண்டியது நான் செய்வேன்னு சொல்றார். நான் எழுத வேண்டியதை நான் எழுதுவேன், ஆண்டவர் பேசுறார், ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனை பேர் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம், ஒருவேளை எந்த சூழ்நிலை நிமித்தம் உடஞ்சு போச்சோம், உடஞ்சது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல, உடைச்சது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல, ஆனா திரும்பவும் நம்மளை உருவாக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார், திரும்பவும் ஆண்டவர் நம்மளை உருவாக்கணும்னு விரும்புறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னை திரும்ப உருவாக்குங்க, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே என்னை திரும்ப உருவாக்குங்க, என்னுடைய நிலைய என்னுடைய ஸ்தானத்துல என்னை திரும்ப என்னை உருவாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல நம்ம ஒப்பு கொடுத்து உருவாக்க நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் திரும்ப நம்மளை உருவாக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். நிறைய பேர்த்த சொல்ல முடியும். இளைய குமாரன் தகப்பனுடைய அன்பை விட்டு அவன் தூர போயிருந்தான். உலகம், சிற்றின்பம், ஆசைகள் அவனை தகப்பனுடைய அன்பை விட்டு பிரித்து தூர கொண்டு போச்சு. ஒரு காலகட்டத்துல நெருக்கம் வாழ்க்கையில வந்த போது எல்லாத்தையும் இழப்பின் நடுவில் அவன் அழுத போது தகப்பனுடைய அன்பை அவன் நினைக்கிறான். தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்ப வர பண்ணுகிறார். தகப்பன் சொல்றாரு, அவர் இழந்து போன எல்லாவற்றையும் பிள்ளை கையில கொடுத்து தகப்பன் பிள்ளைய கனப்படுத்தினதை பார்க்கிறோம். தகப்பன் பிள்ளைய கனப்படுத்தினதை பார்க்கிறோம். அதே போலதாங்க ஆண்டவரும் தரிசனத்தை சுமந்த, திட்டத்தை சுமந்த, ஊழியத்தை சுமந்த உங்களை அணியும் ஆண்டவர் திரும்ப கட்ட ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய அடையாளத்தை திரும்ப நம்ம கையில கொடுத்து ஆண்டவர் நம்மை கனப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். இதுல எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்த ஆண்டவரே என்னை திரும்ப உருவாக்குங்க ஆண்டவரே, ரீபில்ட் லோட் அப்படின்னு சொல்லி என்னை திரும்ப உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை திரும்ப உருவாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்மள எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறோம். ஒரு விசனம் இருக்கிற இடங்களில கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆவியானவரே என்னை திரும்ப உருவாக்குங்கப்பா, ஆவியானவரே என்னை திரும்ப உருவாக்குங்க, என்னுடைய நிலைகளில் என்னை திரும்ப கட்டுங்கப்பா, என் நிலைகளில் திரும்ப கட்டுங்கப்பா. ஆண்டைக்கு மோசே ஆண்டவரே அப்பா அந்த உடைத்து போட்ட கற்பலகைய ஆண்டவரை உருவாக்கி உங்க சமூகத்துக்கு கொண்டு வந்தது போல இன்னைக்கு நாங்களும் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை ஏதோ ஒரு விதத்துல உடைஞ்சு போவதற்கு காரணமா இருந்திருப்போம்னு சொன்னா இன்னைக்கு அதை திரும்ப உருவாக்குறோம். இன்னைக்கு அதை திரும்ப உருவாக்கி உங்க பிரசன்னத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். சூழ்நிலைகளா இருக்கலாம், இல்ல ஒருவேளை மனுஷங்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், இல்ல ஒருவேளை பொருளாதாரமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா திரும்ப கட்டுங்கப்பா, திரும்ப கட்டுங்கப்பா, திரும்ப கட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய வல்லமில்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். திரும்ப எங்களை கட்டி எழுப்பி எங்க அடையாளங்களை ஆண்டவர் ஒரு விஷயம் உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனாம் பயன்படட்டும். இரட்சகரேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: நன்றி பாச. இன்றைய நாளிலே யாத்ரா 34 பத்து எடுத்து அந்த உடன்படிக்கை இந்த கருத்திலே தாவீது பவுல் இளையகுமார் மூவர் எல்லாத்தையும் மிகவும் ஆசிரமா இருந்தது. காரணம், அந்த உடன்படிக்கையை நாங்கள் உடைக்க கூடாது. அப்படி உழைத்திருந்தால் நான் அந்த மீண்டும் கத்தை திரும்ப கட்டுவார். அதுமே அந்த வெளிப்பாடை கொடுத்தீங்க பாசர், கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து அடுத்த வெள்ளிக்கிழமை இதே நேரம் உங்களை சந்திப்போம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
1: Thank you, yeah. Praise Lord.
2: இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஜெயராஜ் இந்தியா. யாத்திரை 34:10, அதாவது நீ உடைத்து போட்ட, நீ என்ன தொடர்ந்து போட்டியோ அதை திரும்ப கட்ட கத்தர் உதவி செய்வேன். ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ராஜநாயகம் பாஸ்டர் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ராஜநாயகம்.
3: வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க பாஸ்டர். யா வீடியோ
2: வீடியோ வரையில பாஸ்டர், வீடியோஸ் போடுங்க. வீடியோ நீங்க ஜாயின் பண்றீங்க, வீடியோ போடுங்க.
3: அதான் வீடியோ நீங்க மீட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸ்டார்ட் வீடியோ கொடுத்தோம்னா நீங்க வந்து யூ கேன் நாட் ஸ்டார்ட் வீடியோன்னு வருது.
2: அப்ப நீங்க செய்தியை கொடுங்க பாஸ்.
3: இல்ல ஸ்டார்ட் வீடியோ பண்ண முடியல. ஸ்டார்ட் வீடியோ போடுமா நீங்க மீட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுது. யூ கேன் நாட் ஸ்டார்ட் யுவர் வீடியோ. நானா இப்ப ஓகே. ஓகே ஓகே. தேங்க்யூ. Thank you. Praise God, Jesus. Good morning. இயேசுடைய பரிசுத்தமான திருப்பெயரால மகேந்திரன் சீனிவாசம் ஐயா அவர்களை நாங்கள் காலை வேளையில வாழ்த்துக்கிறோம். ஆண்டவர் இயேசுக்கு நன்றி சொல்லி இந்த அருமையான காலை வேளையை ஆண்டவர் இயேசு அடியனுக்கு கொடுத்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தை மையப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துள்ளார். முதலாவது திரீக ராஜாவுக்கு முகூர் தேவனுக்கு நன்றி சொல்றேன். ஒரு சின்ன ஜெபம். தந்தையாகிய கௌதேவனே, எங்க மத்தில வாருங்க இயேசு ராஜாவே, எங்க மத்தில வாருங்க பரிசுத்த ஆவியானவரே, எங்க மத்தில வாருங்க. இதோ அடியேன், என்னை நான் மறைத்துக் கொள்கிறேன், நீங்க வெளிப்படுங்க. இதோ என் வாயும் நாவும், நான் மௌனமா இருக்கிறேன், நீங்க பேசுங்க. ஆன்மாவாகிய நிலத்திலே விதைக்கப்பட போகிற வசனமாகிய நம்முடைய வார்த்தைகள் ஒன்றுக்கு நூறாக பலம் திரட்ட ஆண்டவரே. எந்த நோக்கத்துக்காக என்னை அழைத்து வந்தீரோ அந்த நோக்கங்கள் விண்ணத்தில் நிறைவேறது போல மன்னத்துல பூமியில இந்த அருமையான சங்கமம் தமிழ் கிறிஸ்துவ நற்செய்தி ஒளிபரப்பு மூலமாக தேவ வார்த்தையை வெளிச்சம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக, உம் சித்தம் எங்களில் நிறைவே விடுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து கொண்டிருந்த

மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், ஒருமுறை பிறந்தவன் இருமுறை மதிப்பானே, இருமுறை பிறந்தவன் ஒருமுறை மதிப்பானே. இன்றைக்கு நான் பேச போற ஒரு சப்ஜெக்ட் ஆண்டுடைய கிருபையால பரிசுத்தாவியோட உதவியோட தேவனுடைய அன்போட 1 தெசலோனிக்கேயர் 5:23 இந்த பரிசுத்த தேவ வசனத்துல சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கின்றவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இதுல கவனிச்சீங்களா, சமாதானத்தின் தேவன் உங்களுடைய ஆவி ஆன்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆகவே இந்த ஆவி ஆன்மா சரீரம் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் அது எப்படி சுத்தமாக பரிசுத்தமாக கர்த்தருக்கு முன்பாக பிரியப்படும்படியாக கர்த்தருடைய தீப புத்திரத்திலே கிறுக்கப்படாதபடி நம்முடைய பெயர்கள் எழுதப்படத்தக்கதாக நாம் எப்படி வாழ முடியும் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். எப்படி 4:12 இவ்வாறாக சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் 1, இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் 2, 3, ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. இவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு கவனிச்சிக்கலாம். கர்த்தரை வசனம் ஆவி ஆன்மா சரீரத்தை உருவ குத்துகிறதா இருக்குது, வகை அறுக்கிறதா இருக்குது, இருதயத்தின் யோசனைகளை நினைவுகளை எல்லாம் வகைப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கோம், எப்படி படைக்கப்பட்டிருக்கோம் என்பதை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறார். 139 சங்கீதம் 11 மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்த வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை, என் கருவை உன் கண்கள் கண்டது, என்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்கும் நாட்களும் உன் புத்தகத்தில் எழுதி இருந்தது. அல்லேலூயா, தோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய தாயின் கருவில நம்ம கருவு உருவாக போதே கர்த்தர் எக்ஸ்ரே கண்கள் அதை பார்க்கிறது. இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நானே நீங்கள் இந்த உலகத்துல வாழ ஆண்டவர் தந்த நாட்களுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அல்லேலூயா, தோத்திரம். எப்படி நம்ம மனிதன் ஆவி ஆன்மா சரீரமாக உருவாக்கப்படுகிறான் என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய இடத்துல இந்த 3 வகையான காரியங்கள் உண்டு. நம்ம வழிபடுற ஒரே தெய்வம் 3 வகையாக செயல்படுகிறார். தந்தையாகிய இறைவனாக, அவருடைய ஒரே குமாரனாகிய தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக, அவர் அனுப்பிய தேற்றலவாளனாகிய பரிசுத்த ஆவியாக, ஒவ்வொரு தெய்வமும் திரியேக ராஜா செயல்படுகிறார். தந்தையாகிய நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவர் அனுப்பிய தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சூரியனிலிருந்து புறப்படுகின்ற ஒளியாக வெளிச்சமாக இந்த உலகத்துக்கு இருக்கிறார். ஆவியானவர் வெப்பமாக அக்னியாக இருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாமத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 1:3 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். தந்தையாக இறைவன் பூமி உண்டாக கடவுது என்றார். குமாரனாக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஜனத்தின் மேலும் அசவாடி கொண்டு அனைத்தையும் உருவாக்கிறார். ஒவ்வொரு தெய்வத்தை தெரியக ராஜாவை நாம் வழிபடுகிறோம். நிறைய காரியங்களா, 3 காரியங்களா சொல்லப்பட்டிருக்கோம். மற்ற நம்ம ஆசிரியக்கும் எப்படி ஆசிரியப்போம், 2 கொரிந்தியர் 15:14 பொழுது நம்ம கர்த்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி 2 கொரிந்தியர் 15:14 சொல்லப்படப்படி நாம் ஆசிரியப்போம் இல்லையா. இந்த அந்த சராசரங்களும் 3 காரியமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1 விண்ணகம், 1 மண்ணகம் அல்லது நரகம் அல்லது அக்கிரிக்கடல். சரிதான். ஆசாரிப்பு கூடாரத்தில் 3 காரியங்கள் உள்ளன. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதே போல இஸ்ரேல் தேசமும் 3 காரியம் பிரிக்கப்பட்டிருந்தது. கலிலேயா தேசம், சமாரியா தேசம், யூதேயா தேசம். இந்த 3 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இவருடைய குடும்ப வாழ்க்கை 3 காரியமாக பிரிக்கப்பட்டது. இவருடைய குடும்ப வாழ்க்கை திராட்சை செடி, அவருடைய அரசியல் வாழ்க்கை அத்தி மரத்திற்கும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒலிவு மரத்திற்கும் ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலுடைய 3 முற்பிதாக்களை நாம் அறிவோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஒரு பொருளுக்கு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அகலம், உயரம், நேரத்தில், மணி, நிமிடம், நொடி என்று 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் முக்கணிகள் சொல்லப்படுகிற மா, பலா, வாழை, இப்படி பல காரியங்கள்ல 3 காரியங்களா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, நமக்கு இப்ப நம்ம சரீரத்தை குறித்து பார்க்க போறோம். சரீரம்னா என்ன, என்ன வரும் பரிசுத்த வேதாமத்தினுடைய வாக்கியங்கள் படி சரீரம்னா என்ன. நம் சரீரத்துல மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 புலன்களை மனிதன் இந்த உலகோடு தொடர்பு கொள்ள ஆண்டவர் இயேசு படைத்திருக்கிறார்.

இது எப்படி நம்ம செயல்படுறோம் ஆவியான்மாசத்தில் பார்க்கலாம். சரீரத்தில் நம்மால் இயக்கக்கூடிய உறுப்புகள், கண்கள், கைகள், கால்கள், வாய், நாக்கு, இவைகள்லாம் சரீரத்தில் நம்மளால இயக்கப்படக்கூடிய உறுப்புகள். சரீரத்தில் நம்மால் இயக்கப்பட முடியாத உறுப்புகள் இதயம், மூளை, வயிறு, சிறுநீரகங்கள், கல்லீரல், சிறுகுடல், பெருகுடல், நுரையீரல்கள், சுரப்பு, இவைகள்லாம் நம்மளால இயக்க முடியாதவைகள். இந்த உடலானது கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறது வந்து 1 கொரிந்தியர் 3:16 நம்ம வாசிக்கிறோம். இது ஒரு ஆலயமா இருக்கணும். யாருக்கு? ஆண்டவராகிய இயேசுராஜா சாகரம் நம்முடைய நம்முடைய இதயமாகிய ஆலயத்துல நீதியாக சிங்காசனத்துல அமர்ந்திருக்கும் பனாவார். சோ நம்ம உடலுக்குள்ளேயே ஆண்டவர் வச்சிருக்கிறான்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய மகிமை உள்ள உடல் நம்ம தம்முடைய சாயலாக தான் நம்மள படைத்திருக்கிறார் மண்ணிலிருந்து. பாருங்க, இதுல உங்களால் இயக்கக்கூடாத உறுப்புகள் ஆவியில் இயங்குகிறது. நல்லா கவனிக்க, உங்களால் இயக்கக்கூடாத உறுப்புகள், அது என்ன? நான் சொன்ன மாதிரி எது? மூளை, வயிறு, சிறுநீரகங்கள், கல்லீரல் எல்லாம் ஆவியில இறங்குகிறது. மாத்திரமல்ல நினைவு, ஞாபகம், மனசாட்சி, வெளிப்பாடுகள், தேவ பிரசன்னம், கனவுகள், தரிசனங்கள்லாம் ஆவியில இயங்குது. இந்த உடலால் இயக்கப்படக்கூடிய காரியங்கள்லாம் சரீரத்துல இயங்குது. அவைகள்லாம் உங்களுக்கு தெரியும், கண்கள், கைகள், வாய்கள், வாய், நாக்கு, இவைகள்லாம் இயங்கக்கூடிய உறுப்புகள். இவை சரீரத்தால் இயக்கப்படக்கூடிய காரியங்கள். ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது ஆதியாகமும் 2:7 ஆதாமை தேவன் சபிக்கும் பொழுது, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னார். இந்த சரீரம் குறித்துதான் ஆண்டவர் சொல்றார், இந்த சரீரம் மண்ணா இருக்கிறது, அது மண்ணுக்கே திரும்பும் என்று. ஆதியாகமும் 3:19 சொல்லப்பட்டிருக்குது. சரி, இந்த மனிதன் வந்து இந்த மனிதனுக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு பெயர். அந்த பெயர் ஆவிக்கப்பட்டதா, ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டதா, சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டதா என்று நான் உங்களை கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நாம நினைப்போம் அந்த சரீரத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சரீரத்தை பார்க்கும் பொழுது என்னை பெயர் சொல்லி ஐயா அவர்கள் அழைத்தார்கள். நீங்க பார்க்கும் பொழுது என்னை சரீரத்தை பார்த்து, ஓஹோ இவர் தான் சேவியர் ராஜநாயகமா அப்படின்னு சொல்லி நீங்க என்னைய அடையாளம் கண்டுகொள்வீர்கள். ஆனால் உண்மையிலே இந்த பெயரானது ஆவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி என்றால், எக்ஸ் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு மனிதன் இந்த உலகத்தை கர்த்தருக்குள் நித்திரையிடுகிறான் என்று வைத்துக் கொண்டால், அவனை நம்ம எப்படி அழைப்போம்? அவனை பெயர் சொல்லியா? இல்ல, பெயர் சொல்லி மரணத்து பின் யாரையும் அழைப்பதில்லை. அது பிரேதம் என்று, சடலம் என்றுதான் அழைப்போம். அப்படின்னா அவன் எங்க போயிட்டான்? அந்த ஆவிக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் சரீரத்துல நிலைத்திருக்கு. அது ஆவிக்கு அந்த ஆவி பார்த்து தன்னை தந்த தேவனத்தில் திரும்பும் பொழுது இந்த பெயர் மறைந்து விடுகிறது. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பெயரானது நம்முடைய சரீரத்துக்கு அல்ல, ஆத்மாக்கு அல்ல, அது ஆவிக்குரியது. சரி, ஆத்மாக்கு ஆண்டவர் பெயர் தருவார், அதுக்கு ஒரு உடலை தருவார். அவர் அழியாத ஒரு உடலை ஆண்டவர் நமக்கு தரப்போறார். ஆமா, நம்முடைய மரணத்துக்கு பிறகு அந்த காரியம் சம்பவிக்கும். அதான் சொன்னேன், ஒருமுறை பிறந்தவன் இருமுறை மறிக்கிறான், இருமுறை பிறந்தவன் ஒருமுறை மறிக்கிறான். நீங்க பரிசுத்த வேதாமத்தை வாசி பார்த்தா இந்த காரியம் உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, நம்ம ஸ்பிரிட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆவி அப்படின்னு சொல்றோம்ல, இது எப்படி நம்ம பார்ப்போம்? பிரசங்கி எழுதின பரிசுத்த வேதாகமத்துல 12:7 இப்படி சொல்லுது. இவ்விதமாக மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாரிய பிரயாணத்திலே நினை. ஆவி நம் மதித்த பின்பு செல்ற இடம் தேவனிடத்தில் போயிருது. ஏன்னா ஆவி அவர் அவன் நாசையும் ஜீவனையும் அவர் ஆ மூலமாக உருவாக்கி மனுஷனே ஜீவாத்மாக உருவாக்கினார். நல்லா கவனிங்க, இந்த ஆவியானது நம்முடைய மரணத்துக்கு பின்பு தேவனத்தில் போகிறதான். ஆனா இப்ப மற்ற ஜந்துக்கள், மற்ற பிராணிகள், பறவைகள், மிருகங்கள், கடலில் வாழும் ஜந்துக்கள் எல்லாமே அவர்களுக்கு ஜீவன் உண்டு, ஆவி கிடையாது. நீங்க வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அந்தனுடைய ஜீவன் எங்க போகுதான்? கால பூமிக்கு போகிறதான். நல்லா கவனிங்க, பரிசுத்த வேதாமம் 20:21 உள்ள தேவர்கள்ல எல்லாம் ஒரே இடத்து போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும், நல்ல கவனிய, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் ஆழ பூமியில் இறங்கும் மிருகங்களின் ஆவியையும் அறிகிறவன் யார்? மிருகங்களின் ஆவி, பறவைகளின் ஆவி, கடலில் உள்ள ஜந்துக்களின் ஆவியெல்லாம் தாழ பூமியிலே இறங்கும். ஆனா மனிதன் ஆவி மேலே போகும், அது தேவனிடத்தில் போகும். அப்படிதான் வேதம் அழகாக சொல்லுது. உயிரிழந்த ஜீவன் இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது ஆவியும் ஆத்மாவும் ரெண்டாக பிரியும். ஆவியும் ஆத்மாவும் ரெண்டாக பிரியும். ஆவி தன்னை தேவனத்து போகிறது, ஆத்மா நியாய தீர்ப்பிற்கு காத்திருக்கிறது. ஆதியாகமம் 2:7 அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, நல்லா கவனிங்க, பூமியின் மண்ணில இருந்தா உருவாக்குனாரு. ஆனா ஜீவ சுவாசத்தை, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாதியில் நாசி, மனிதன் ஜீவ ஆத்மா, ஆனா நான் ஜீவாத்மா இருக்கிறோம்.
மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ ஆத்மா கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மனிதனுடைய ஆவியானது அது ஆவியின் உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நாம் பெறும் போது ஆவி பகுதியில் தான் நம் பரிசுத்த ஆவியர் வந்து தங்குகிறார். அப்படியே இல்ல, முதல் ஆவியில் தங்குகிறார். அதாவதுதான் நம்முடைய சொப்பனங்கள், கனவுகள், தரிசனங்கள் எல்லாம் ஆண்டவர் நோக்கி, ஒருவர் ரசிக்கப்படும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு நோக்கியே இருக்கும், பரிசுத்த ஆவியினுடைய நோக்கியே இருக்கும். நம்மால் நம்முடைய ஆவியில் தான் இந்த தரிசனங்கள், சொப்பனங்கள், நம்முடைய வெளிப்பாடுகள், விண்ணத்தோடு தொடர்பு உள்ள காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. சோ நீங்க புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியினுடைய வந்து முதல்ல நம்முடைய ஆவியில் ஏற்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, 1 பேதுரு 3:16 இப்படி சொல்லுது, இயேசு மாம்சத்திலே சரீரத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே தாமே இயேசு போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஆனால் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டுடைய உடலானது மாம்சமானது அழிவுக்குரியது அல்ல அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. பாப்போம், யோவான பரிசுத்த வேதாகமம் 4:24 சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கின்றவர்கள் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்ம எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடு, உண்மையோடும் நம்ம தெய்வத்தை தெரிய ராஜாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுது. ஆமா, மத்திய எழுதின சுவிசேஷம் 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இவைகள் கொடுக்கப்படும், அதுக்கு முந்தின வசத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், எதை குடிப்போம், எதை உண்போம், எதை உடுப்போம், எப்படி வாழ்வோம், எப்படி இருப்போம், அது தேவையில்லை. முதலாவது அவிக்கு வாழ்க்கை, இரண்டாவது அவியின் வாழ்க்கை, மூணாவது சரீரத்தின் வாழ்க்கை என்று நாம் முறைப்படுத்திக் கொண்டால் கருத்திற்குள் வாழ நம்மால் முடியும். இயேசுடைய உலக பிரகாரமான தாயால் மரியாள் அவர்கள் லூக்கால் தின பரிசுத்த வேதாமத்துல 1:46-47 இவ்வாறாக சொல்கிறார்கள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி இரட்சகராக தேவனில் களி கூறுகிறது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, என் ஆத்மா மரியாள் அவர்கள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு, கவனிச்சீங்களா? ஆமா, நம்ம எப்படி கனப்படுத்தணும்? இப்ப நமக்கு உங்களுக்கு முன்னால ஒரு கேள்வி, சில கேள்விகள் வைக்கிறேன், நீங்க தான் அதை முடிவு பண்ணணும். நீங்க பரிசுத்தமா வாழ ஆசைப்படுறீங்களா, பாவத்தோட வாழ ஆசைப்படுகின்றீர்களா, நன்மையை தேர்ந்தெடுக்க போறீங்களா, தீமையை எடுக்க போறீங்களா, நல்லது செய்ய போறீங்களா, கெட்டது செய்யலாம், விண்ணகத்துக்கு போக ஆயத்தமாயிருங்களா, நரகத்துக்கு போக ஆயத்தமாயிருங்களா, ஆனந்த சுரியா அழகையும் பருக்கடிப்புமா, நீங்க தான் முடியுமா. இயேசுவோடா சாத்தானோடா, வலப்புறமா இடப்புறமா, செம்மறியாடா வெள்ளாடா, நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆண்டவர் அழகா சொல்றாரு, எல்லாம் ஏதோ நன்மையும் தீமையும் முன்னால் வைத்தேன், எல்லா காரியமும் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ தான் முடிவு எடுக்கணும். யாரும் உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க, நீ முடிவு எடுக்கணும். பரிசுத்தாவியின் உதவியோடு நீ முடிவு எடுத்தீன்னா ஆண்டரோடு எப்பொழுதும் வாழ்ந்த வாழ்க்கை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆமேன். பாருங்க, நீதிமொழி 20:27 பார் சொல்லுது, மனுஷன் கர்த்த தந்த தீபமா இருக்கிறது, அந்த தீபத்தை அணைத்து போடக்கூடாது. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொன்ன அப்படி 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறதையும் அறியாது இருக்கின்றீர்களா என்று பரிசுத்த வேதாகமங்களை கேட்கிறது. ஆவி வாசமா இருக்கிறது, அதான் ஜீவனோடு இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. இந்த ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தின் வெவ்வேறு தனியாக பிடித்து விட முடியாது. இந்த மூன்று சேர்ந்ததான் அந்த உலக வாழ்க்கை. இதுல எதையும் தனியாக முடியாது, சரீரத்தை பிடிக்க முடியாது, ஆவியை தனியாக பிரிக்க முடியாது, ஆத்மாவை தனியாக பிரிக்க முடியாது. சகரியார் 12:1 வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி ஆவியை அவனுக்குள் உண்டாக்குற கருத்தை சொல்கிறதாவது. நல்லா கவனிச்சிங்களா, ஆவியை அவனுக்குள்ள வைக்கிற, அதெல்லாம் கவனிக்க சில விஷயம் எல்லாம் கவனிங்க. ஆமேன், அல்லேலூயா. ரோமர் எழுதுற சுவிசேஷத்துல 8:14 வாராக சொல்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றார்களோ அவர் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும், ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். இந்த ஆவியினாலே நாம் ஆத்மாவுக்கு அந்த ஆவிக்குரிய காரங்களை டிரான்ஸ்பர் பண்ணோம்னா, இந்த ஆவியும் ஆத்மாவும் இணையும் பொழுது மாம்சத்தை கட்டுப்படுத்த முடியும். தனிவர் ஒருவனால் ஏன் இந்த மாம்சத்தை சரீரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், அந்த ஆவியானது கர்த்தரோட ஆண்டவராக அன்றைய வார்த்தையோடு இணைந்திருக்கவில்லை, அதை செயல்படுத்தவில்லை. அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாய பிரமாணங்களையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் இந்த நாலு காரியத்தை செயல்படுத்தாவிட்டால் சரீரம் தான் சொன்னபடி செய்யும். நல்ல கவனி, ஆவி ஆன்மாவும் மேம்பட்டால் சரீரம் கீழ்படும், அவைகள் கட்டுப்படும். ஆத்மாவும் சரீரமும் ஒன்றுபட்டால் ஆவியிலிருந்து நம்ம பிரிக்கப்படுவோம், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வசனங்களிலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தத்திலிருந்து பிரிக்கப்படுவோம். ஆகவே ஆவி ஆன்மாவும் ஒன்று கர்த்தருடன் இணைந்திருந்தால்
இந்த சரீரத்தை கட்டுப்படுத்தி கர்த்தருக்குடைய கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியும். மாறாக ஆத்மா சரீரம் சொல்லப்படி காரியங்கள்லாம் செயல்படுத்தினால் கர்த்தருக்கு விரோதமாக நாம் போக முடியும். அது நம்ம கரங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆவி ஆன்மா சரீரத்தில் ஆத்மா மட்டுமே நித்திய பேரின்பமாகிய விண்ணகத்தையோ நித்திய வேதனையோ சுதந்திரிக்க கூடியது. நல்ல கவனிங்க, இந்த ஆத்மா அதான் ஆத்மா தான் ரொம்ப அழகா அடிக்கடி ஆண்டவர் சொல்வார். அந்த ஆத்மா குறித்து மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது உயிர்ப்பிக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த ஆத்மா தூய ஆவியானோட இணைந்து வழிநடத்தப்படும் பொழுது மனிதன் மீட்படுகிறான். அப்பதான் அவன் மீட்புங்கிற வரவாதான். கர்த்தரை வசனங்கள் வார்த்தைகள் செயல்பட்டு பரிசுத்தாவியர் உள்ள வரும் பொழுது இந்த உலக காரியங்கள் இருந்து பாவங்கள் பாவ காரியங்கள் இருந்து அவன் மீட்பு பெறுகிறான். பத்து வகையா பாவங்களை பிரிக்கிறான், பத்து வகையா பாவங்கள் இருந்து அவன் மீட்பு பெறுகிறான். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 ஆகையில் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அல்ல, இந்த ஆவி கர்த்தர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்றால் ஆத்மா மீட்கப்பட்டிருக்க வேண்டும். அது ஆவியாலே, பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவியை கொடியேறி இயேசு கிறிஸ்துவின் வசனங்களையும் தேவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தி நம்மளை நடத்தும் பொழுது நம்முடைய ஆத்மா மீட்கப்படக்கூடிய காரியங்களை நாம் செய்கிறோம். அதனால அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுவோம். ஆகையால் நீங்கள் இல்லாத அழுக்கு கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டதாயும் உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆத்மாவை ரட்சிக்க நடத்தும். நல்லா கவனிங்க, சரீரம் பரிசுத்தமா இருந்தாதான் ஆத்மா ரட்சிக்கப்படும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்தால் அவனுக்கு ஆபம் என்ன? இந்த ஆத்மாவை பத்தி நம்ம படிக்கும் பொழுது மனிதனை தவிர வேறு எந்த படைப்புகளுக்கும் கர்த்தர் ஆத்மாவை வைக்கவில்லை. இந்த ஆத்மா சொல்றோம் இல்லையா, இந்த ஆத்மாவானது எந்த ஒரு படைப்புகளுக்கும் கொடுக்கப்படவே இல்லை. நீங்க எந்த பிரயாணங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க, உலகில் பூமியில் நடக்கும் மிருகங்கள், வானத்தில் பறக்கும் பறவைகள், கடலில் வாழும் ஆழ்கடலில் வாழும் ஜந்துக்கள், மீன்கள் ஜந்துக்களுக்கு ஆத்மா கொடுக்கப்படவில்லை. அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நல்லா கவனிங்க, நீங்க தயவுசெய்து நல்லா கவனிங்க. அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆவி கொடுக்கப்படவில்லை. வித்தியாசம் உள்ளது, ரெண்டுக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்மாவானது மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு யானைக்கோ, ஒரு பூனைக்கோ, ஒரு கழுகுக்கோ, ஒரு குருவிக்கோ, திமிங்கலத்துக்கோ, ஒரு சிறு மீனுக்கோ ஆத்மா இல்லை. அவைகளும் அவர் மறித்து அவர் ஆத்மா விண்ணகத்துக்கு போகும் அல்லது நரகத்துக்கு போகும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆத்மா கிடையாது அவங்களுக்கு, அது அது வெறும் ஜீவன் தான். ஆனா மனிதனுக்கு தான் ஆவி ஆன்மா சரீரம் என்று மூன்று காரியமாக மனிதன் படைக்கப்பட்டிருந்தார். இந்த ஆத்மாவானது மனிதனுக்கே கொடுக்கப்படுகிறது. அதனால நான் முதல்ல இந்த வேத வசனத்துல முதல்ல வாசிக்கும் போது ஒரு காரியம் சொன்னேன், நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23-24 உள்ள பரிசுத்த தேவ ஜீவ வசனங்களை கேட்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நல்ல கவனிங்க, அதாவது திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆவியிலே நம்ம ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம பாவங்களுக்காக மனம் வருந்தி திருந்தி ஆண்டவரோடு ஒப்புரவாகும் பொழுது பாவம்னா என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்லித்தரேன். ஞானமானத்தை மீறுவதே பாவம், பரிசுத்த வேதம் சொல்லுது. அப்ப இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியை நம்ம ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அன்பை நம்ம ருசி பார்த்து இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கேட்டு இந்த புதிய உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் இந்த ஆவி ஆன்மா சரீரம் மூன்றுமே கர்த்தருக்குள் இந்த பாவத்துடைய அழுக்கை நீக்கி காக்கப்படுகின்றது. நாம் பரிசுத்தமாய் வாழ இந்த ஆவியில் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு சிறந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ஆவியில் பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொண்டு தேவனை கனப்படுத்தும் பொழுது தேவன் சொன்ன வழிகளை இயேசு ராஜா சொன்ன கட்டளைகளை நடக்கும் பொழுது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட 613 நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது, 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருந்தது, அநேக கற்பனைகள் நியாயங்கள் கொடுக்கப்பட்டது. 4 காரியம் தான் பரிசுத்த வேதாந்தத்துல பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்டிருந்தது, புதிய ஏற்பாடுல 2 கட்டளைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, 2 கட்டளைகள் தான் நம்ம ஆண்டோட ராஜ்யத்தை சேர. உன்னை நீ நேசிப்பு போல பிறரை நேசி, உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அது மாதிரி பிறரை நேசி. எல்லாவற்றுக்கும் மேலாக முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலனோடும்
உன்னை படைத்த ஆண்டவராகிய இயேசுவை நீ நேசி, ஒவ்வொரு தெய்வத்தையும் திரியக ராஜாவை நீ நேசி. ரெண்டே கட்டைகளை ஆண்டவர் என் பெயர் வேதாமமே அடங்கி போய் பரிசுத்த வேதாமத்தை ஒரு ஒரு சுரங்கின அப்படிங்கிற யாராவது ஒரு கிறிஸ்தவனை ஒரு சகோதரன் வந்து கேட்டான்னு வச்சுக்கோங்க, நீ என்ன சொல்லணும்? ரெண்டே ரெண்டு வசனம் தான்ப்பா, ஒண்ணு இல்லப்பா. பரிசுத்த வேதாமி உன்னை நீ நேசிப்பு போல பிறனை நேசிப்பா. ஆமா, எல்லாவற்றுக்கும் மேலாக உன் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவராக இயேசு நீ நேசி. அவ்வளவுதான், அந்த ரெண்டு காரியமே முடிஞ்சது. பிறனை யாரு பரிசுத்த வேதாமத்த சமாரியன நல்ல சமாரியனை கொடுத்து சொல்லப்பட்டது இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். அதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம எப்படி பிறனை நேசிப்பது, எப்படி நேசிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, எல்லா காரியமும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இப்போ இந்த 613 நியாய பிரமாணங்கள், 10 கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்கள், எல்லாமே இந்த ரெண்டே ரெண்டு கட்டளைகளுக்கு கட்டளைகளில யாக்கோபுல சொல்லப்படுகிற ராஜரீக பிரமாணம் இருக்கு. இந்த ரெண்டு கையில அடங்கி இருக்கிறது. வெரி சிம்பிள். பரிசுத்த வேதாந்தத்தை நம்ம கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப ரொம்ப எளிது. இந்த ரெண்டு காரியங்களை நம்ம கடைபிடித்தால் போதும். ஒன்னு அன்பு இருந்ததுன்னா நம்ம வந்து பாவம் செய்யவே மாட்டோம். அன்பு பாவம் செய்யவே செய்யாது, அடுத்தவருக்கு விரோதமா நினைக்காது, கர்த்தருக்கு விரோதமா எந்த காரியமும் செய்யாது. அன்பை பத்தி நம்ம வாசிக்கிறோம் 1 Corinthians 13:1-13 வரை உள்ள தேவ வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆமா, இப்பொழுது அன்பு நம்பிக்கை விசுவாசம் இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவற்றில் அன்பே பெரியது. நல்லா கவனிங்க, இந்த அன்பு குரல்ல ஆவியான்மா சரீரத்தில் இணைந்து நம்ம அன்பு கூற முடியும். நல்லா கவனிங்க, ஆகவே நம்ம இந்த உலக வாழ்க்கையை நம்ம எப்படி ஒழுங்குபடுத்தணுமா? முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கை, நமக்கு முதல்ல பிரிஃபரன்ஸ் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு இந்த உலகப்புறமான அறிவும் கொடுக்கப்படும். அறிவும் ஞானமும், சால்மன் கேட்டாங்க இல்லையா, அறிவும் ஞானமும் வேணும்னு கேட்டாங்க. அந்த மனுஷர்களை இந்த நம்ம உங்களுடைய உங்களுடைய ஜனங்களை ஆண்டு கொள்ளத்தக்கதாக எனக்கு அறிவு ஞானத்தையும் வேணும்னு கேட்டாங்க இல்லையா, அந்த அறிவு ஞானமும் கொடுக்கப்படும். சரீரத்தின் வாழ்க்கை, மூன்றாவது இந்த சரீரத்துடைய வாழ்க்கை, எதை உண்போம், எதை குடிப்போம், எப்படி ஆழ்வோம், எப்படி இருப்போம் என்று நம்ம கவலைப்படுறோம் இல்லையா, இந்த சரீரத்துடைய வாழ்க்கைக்காக. அதெல்லாம் மத்தியான பரிசுத்த வேதாமத்துல 6:33 சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவை கொடுக்கப்படும். நாளை தினத்தை குறித்து நம்ம ஏன் கவலைப்படணும், அவைகள்லாம் ஆண்டவர் தரேன்னு சொல்லியிருக்கிறாரே. நாளை தினத்தை பாருங்க, யாராவது கவலைப்பட எந்த மிருகமா கவலைப்படுதா? நாளை தினத்துல நம்ம அன்னைக்கு நாளை தினத்துல என்ன நடக்கும் தெரியல, நம்ம இன்றைக்கே எல்லாம் செய்து முடிச்சிடணும் அப்படின்னா நினைக்கல. மிருகங்கள் அவங்க ஆளு படுத்து தூங்குது முடிக்குது, அதுவும் எல்லா வேலையும் செய்து எல்லாம் போகுது. எத்தனையோ நம்ம நாட்டு மிருகங்கள் எல்லாருக்கும் நம்ம போஷிக்கிறோமா? யாராவது போஷிச்சிருக்கீங்களா? வானத்துல பறக்கும் பறவைகளை பாருங்க, லட்சக்கணக்கில் பறந்து போகுது, அழகா பறந்து போகுது. அவங்களுக்கு யார் போஜனம் கொடுக்காங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க? அவங்கள ஆண்டர் படி வளர்க்கிறார். ஆண்டர் அவர் வாயை திறக்கும் பொழுது தாளித்தால் அவர் உணவால் நிரப்புகிறார். மிருகங்களும் அந்தந்த மிருகங்களுக்கு எல்லா மிருகங்களுக்கும் நம்ம நம்ம அவங்களை திருப்திப்படுத்துறோம் இல்லையே. ஒரு நான் ஒரு வீட்டுல ஒருத்த நம்ம நாயோ பூனையோ வளர்க்கலாம், லட்சக்கணக்கான மிருகங்கள் இல்லாதவங்களுக்கு யார் உணவு ஊட்டுகிறார்கள்? அவர் அவற்றை படைத்த ஆண்டவர் இயேசுதான். நல்லா கவனிங்க, அதான் ஆண்டு வந்து இது நம்மளை ரொம்ப கவலைப்படும் போது உன் ஆத்மா வாழ்ந்திருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்த சுகமா இருப்பது வேடுகளை சொன்ன 3:2 சொல்லப்பட்டு பார்த்தீங்களா, பிரியமானவனே, பிரியமானவளே, பிரியமானவர்களே, உங்கள் ஆன்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆவி நம்ம ஓடுகிறது கருத்தோட. இந்த நல்ல மீண்டும் சொல்றேன், இந்த ஆத்மாவோடு இணைந்திருக்கும் பொழுது இந்த ஆவில பசு தாமியானது தங்கி பொழுது நம்முடைய இச்சைகளையும் அதனுடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் கட்டுப்படுத்த முடியும். நல்லா உலகப்பரமான மனிதர்கள் ஆவியும் ஆன்மாவையும் கட்டுப்படுத்தி அவங்க நினைச்சபடி சில காரியங்களை சந்தித்து போலமா செய்ய முடியும். நல்ல வித்தியாசம், ரெண்டு காரியம் இருக்குது. ரசிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியானவர்களை பெற்றுக்கொண்டு ஆவியில் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியெல்லாம் நடத்தப்படும் பொழுது ஆன்மாவுக்குள் அந்த அவருடைய வார்த்தைகள் வசனங்கள் வந்து இந்த ஆவியும் ஆன்மாவும் இணைந்து சரீரத்தை கட்டுப்படுத்தி கர்த்தருக்காக கர்த்தருக்குள் வாழ முடியும். பிலிப்பியர்கள் நிறுவனத்துல 4:4 சந்தோஷமாயிருங்கள் என்று மீண்டும் சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமா இருக்கலாம், உலகத்துல எல்லாரும் தான் இருக்காங்க, ஆனா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது என்பது ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய மாபெரும் அனுபவம். இந்த அனுபவத்தை கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தாருக்கும் கிறிஸ்தவனுக்கும் உள்ள வேறுபாடு வேற. நல்லா கவனிக்க, இன்சிஸ்ட் பண்றேன், இந்த ஆவியானது பரிசுத்த ஆவியினுடைய தொடர்பு கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை கிறிஸ்துடைய சத்தியத்தின்படி ஏற்றுக்கொண்டால், நியாயங்களின்படி நீதியின்படி ஏற்றுக்கொண்டால் இந்த சரீரமானது இந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் கட்டுப்படும். கட்டுப்படும் பொழுது இந்த மாம்ச வாழ்க்கை, இந்த உலகப்புறமான வாழ்க்கை இல்ல, நம்முடைய ஆத்மாவில ஏற்கக்கூடிய உறுப்புகள் இருக்குல்ல, 5 உறுப்புகள் இருக்கு சொன்னல, மெய், வாய், கண், மூக்கு, செவி,
இவைகளை கட்டுப்படுத்த முடியும். இவைகளை கட்டுப்படுத்தணும்னா பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும். பாவத்திலையும் விடுதலை பெறுக்கு இந்த வழி இதுதான். இதை நீங்க ஆவியான்மா சரீரத்தை அறிந்து கொண்டீர்களா தெரிந்து புரிந்துவிடும். பரிசுத்த ஆவியினர் நிரப்பப்படும் பொழுது நம்ம எப்பொழுதும் தேவ வசனங்கள்ல வார்த்தைகள்ல நிலைத்திருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மள அழகா நடத்துவார். வசனத்தோட சொல்லி தேவ வசனம் எப்படி சொல்லுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதான் அனுதினமும் நீங்க பரிசுத்த வேதம் நாம வாசிக்க வேண்டும். அனுதினமும் கர்த்தரோட தொடர்புல இருக்கணும். இந்த ஆவி கர்த்தரோட தொடர்பு கொள்ளும் பொழுது கர்த்தரை வசனங்கள் வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவில் தங்கி நம்ம மாம்சமாக இந்த சரீரத்துல குடிகொள்கின்றன. அப்ப இந்த சரீரமானது கட்டுப்படுத்தப்படுகின்றது. கர்த்தரை வசனத்து மூலமாக ஆவி ஆன்மா சரீரம் இணைந்திருந்து கர்த்தரோடு இணைந்திருக்கும் பொழுது இந்த சரீரத்தை கட்டுப்படுத்தி நம்மளால வாழ முடியும். பெரிய தத்துவம் எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளா தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்க. நாம எப்படி இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்வது என்றால ஆவி ஆன்மா சரீரம் வந்து குற்றமற்றதாய் காக்கப்பட முடியும் வாழணும். ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், 1 தெசலோனிக்கர் 5:23 வாசி பாருங்க. நீ வீட்டுல திரும்ப திரும்ப வாசி பாருங்க. அதான் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்க. அதுன்னா சரீரம் செய்தப்பட்ட செய்த மாதிரிதான், ஆவியும் ஆத்மாவும் புறம்பே தள்ளிவிட்டு, பரிசுத்த ஆவியினரையும் புறம்பே தள்ளிவிட்டு மாம்சத்தின் இச்சைப்படி ஆத்மா சொல்லுது இல்ல இது நல்லா இருக்கு இதை சாப்பிடு இங்க போ இந்த வேலையை செய்ய உன் விருப்பப்படி நீ நட உன் கண்களின் இச்சையும்படி நீ நடன்னு சொல்லுது. இந்த மாம்சத்துறை காரியங்களை செய்ய சொல்லுது. ஆத்மா ஆவியாக இணைந்திருக்கும் பொழுது என்ன ஆகுது, பரிசுத்த ஆவியினரோட இணைந்திருக்கும் பொழுது தேவனை வசந்தமா செய்ய நம்மளுடைய மாம்சத்தை தூண்டுது. அப்ப பாவத்துல இருந்து நம்ம விலகி இருப்போம். ஆமென். அல்லேலூயா. இது எப்படி எப்படி செயல்படுதுன்னா, ஆத்மாவின் ஒரு பக்கம் சரீரம் இருக்கிறது, மறுபக்கம் ஆவி இருக்கிறது. இந்த மூன்று சேர்ந்ததான் மனுஷனுடைய மனுஷன் இருக்கான், ஜீவிக்கிறான். இந்த மூன்றையும் தனித்தனியா பிரித்தர முடியாது. சரீரத்தை தனியாகவும் ஆவியை தனியாகவும் ஆத்மாவை தனியாகவும் பிரிக்க முடியாது. அப்படி பிரியும் பொழுது மனிதனுடைய ஆவி எடுத்துக் கொள்ளப்படுகிறது. நல்லா கவனிங்க நீங்க. இந்த ஆத்மா தான் தூவிய ஆவியனோடு இணைந்து பரிசுதாமியனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆத்மாவுக்கு அது கடத்தப்பட்டு ஆத்மாவில நம்முடைய நம்மளால் இயக்கக்கூடிய உறுப்புகளுக்கு செல்லப்படுகிறது. அப்போ இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த காரியம் அங்கே செயல்படுத்தப்படுகிறது. ஆக நம் சரீரத்துல நம்ம தியானம் பண்றோம், அப்படி பண்றோம், இது பண்றோம், எல்லாம் நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், உலகப்புறமான காரியங்கள். அவைகள் ஆண்டவர்கள் நம்மளை வழிநடத்த முடியவே முடியாது. நல்லா கவனிங்க. கர்த்தரிய கதா ஆண்டு ரொம்ப அழகா முதல் நம்ம எப்படி சொல்றேன், எப்படியே 4:12 மீண்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். தேவனுடைய வார்த்தையானது வசனமான ஜீவனும் வலையும் உள்ளதாகவும் இருவரும் கருக்குள்ள இந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த வசந்த நீ எல்லாம் கவனிச்சுன்னு புரியும். கர்த்தரை வசனமானது வார்த்தையாவது நினைத்திருக்கணும். அப்படின்னா அந்த ஆவி ஆத்மா சரியான குற்றதா இருக்கும்படி காக்கப்படும். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து மத்திய எழுதின பரிசுத்த வேதம் 16:26, Mark 8:26, Luke 9:25 இந்த மூன்று தேவ வசனங்களிலும் ஒரே காரியத்தை நிறைவுபடுத்துறார். மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். மத்திய எழுதின பரிசுத்த வேதாவம் 16:26, Mark 8:36, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:25 ஒரே காரியத்தை கொடுத்தான். ரொம்ப தெளிவா சொல்ற, மனிதன் உலகம் முறையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? அதற்கு ஈடாக அவன் எதை கொடுப்பான்? இந்த ஆத்மா அப்படிதான் அவன் ரொம்ப கவலைப்படுறது. அந்த ஆத்மா பரிசுமா இருக்கணும்னா அந்த சரீரம் ஆத்மா சொல்லுபடி நம்ம செய்யணும். இந்த ஆத்மாவில் கர்த்தரை வசனம் இருக்குமானால் ஆவியும் ஆத்மாவும் இணைந்து இருப்புமானால் சரீரத்தை நாம் வென்று விட முடியும். இந்த ஆவியிலும் ஆத்மாவிலும் கர்த்தரை வசனங்களும் வார்த்தைகளும் இருந்து அவைகளும் உங்களை நடத்தினால் இந்த சரீரத்தை கட்டுப்படுத்தி ஆண்டோருக்காக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நம்மளால் முடியும். அதை நாம் அறிந்து கொண்டால் மிகவும் நல்லது. அதான் ஏசாயா 53:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இயேசு தனது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி ஜெபித்தார். நல்ல கவனிங்க. நம்முடைய ஜெபம் அப்படி நம்ம ஜெபிக்க முடியுமான்னு நம்ம ஆண்டோடு தான் கேட்கணும். தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றித்தார். வேத வசனங்களை நீங்க முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால், நிதானித்து பார்த்தால் மிகப்பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் அடங்கி இருக்கு. ஏசாயா 53 சொல்லப்பட்டு, இயேசு தனது ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்ததினால் தான் நம்முடைய ஆத்மா பாவத்தின் சாபத்தின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது. அவர் தம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்தது குற்ற பலியாக நம்முடைய ஆத்மா பாவத்தின் சாபத்தின் பிடியிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட்டிருக்கிறது. பார்க்க மீட்பு என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமீன். அல்லேலூயா. ஆத்மால என்னெல்லாம் இருக்கான்? சுயம், சுயநலம், செல்ஃபில், ஆசைகள், இச்சைகள், ஆசாபாசங்கள், எமோஷன், எமோஷன்ஸ்,
வாஞ்சை டிசைர்ஸ், ஞானம் விஸ்டம், உணர்ச்சி எழுச்சி வைராக்கியங்கள், தெரிந்து கொள்ளுதல் தீர்மானித்தல், செல்ஃப் கான்சியஸ் மைண்ட், சுபாவம், குணாதிசயங்கள், இவைகள்லாம் ஆத்மால இருக்கு. இந்த இந்த ஏழு காரியங்கள் எல்லாம் வேதத்தின்படி தான், சொந்த காரியங்கள் சொந்த கருத்துக்கள் எதுவும் கிடையாது. ஒன்றியவான் 2:16-17, ஏசாயா 26:8-9, ரோமர் 1:22, நீதிமொழி 2:1-22, 2 Corinthians 11:2, யோசுவா 24:15, எபேசியர் 5:24-23 வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆத்மால என்னெல்லாம் இருக்குன்னு. திரும்ப சொல்றேன், சுயம், சுயநலம், சுய சித்தம், ஆசைகள், இச்சைகள், ஆசாபாசங்கள், வாஞ்சை, ஞானம், உணர்ச்சி, எழுச்சி, வைராக்கியம், தெரிந்து கொள்ளுதல், தீர்மானித்தல், சுபாவம், குணாதிசயங்கள் இருக்குது. மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், சொல்லிதான் இந்த செய்தியிலிருந்து முடிக்க விரும்புறேன். 3:1 சொல்லப்பட்டு, பிரியமானவனே, பிரியமானவர்களே, பிரியமானவளே, உங்கள் ஆன்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்க முடிய வேண்டியதுன்னு சொன்ன தேவ வசனத்தை மீண்டும் சொல்றேன். 1 Thessalonians முதல்ல சொன்ன வசனத்தை சொல்லிதான் நான் முடிக்க ஆசைப்படுறேன். 1 Thessalonians 5:23-24 உள்ள வசனங்களின்படி, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கின்றவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடம் மூலமாக நான் முடிக்கிறேன். அங்கும் இங்கும் ஓடி உலகெங்கும் தேடி பொருளை சேர்க்கும் அன்பு நண்பனே, அங்கும் இங்கும் ஓடி உலகெங்கும் தேடி பொருளை சேர்க்கும்

0: அங்கும் இங்கும் ஓடி உலகெங்கும் தேடி பொருளை சேர்க்கும் அன்பு நண்பனே. ஆண்டவரே, அங்கும் இங்கும் ஓடி பொருளை சேர்க்கிறோம், அதை சேர்க்கிறோம், நம்ம கண்களில் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் சமூகத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டுமே. நாம் மரணிக்கும் பொழுது ஆவி தந்தை தந்த தேவனுக்கு சென்றுவிடுமே, சரீரம் மண்ணுக்கு புதைக்கப்படுமே. ஆத்மாவுக்கு என்ன இந்த கேள்வி உங்களால வைக்கிற, உங்க ஆத்மாக்காக அன்று பரிதவிக்கிறார். மத்தேயு 16:20, மார்க்கு 8:36, லூக்கா 9:25 சொல்லப்பட்ட ஒரே காரியத்தை மீண்டும் சொல்கிறேன். அருமை சகோதரனே, சகோதரியே, மனிதன் நீங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உங்களுடைய ஆத்மாவை ரசப்படுத்தினால் அதனால லாபம் என்ன? அதற்கு இதாக எதை கொடுப்பீர்கள்? ஆண்டவரே, நீங்க வரும்பொழுது எங்களை ஆவியான்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்க முடியும். கர்த்தர்கள் உதவி செய்வீராக. ஆவியான்மா சரீரத்தில் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ முடி. ஆண்டவரே, உங்களை வார்த்தைகளையும் வசங்களையும் எங்கள் நெஞ்சிலும் நினைவிலையும் வைப்பீரா? ஆண்டவரே, அவற்றின் நிலையில் நாங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் குற்றமற்றதாய் காணப்பட முடியாத, நீங்க வரும்பொழுது குற்றமற்றதாய் காணப்பட முடியாத எங்கள் ஆவியான்மா சரீரத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய எப்பொழுதும் வாழ, நித்திய காலம் வாழ எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் குற்றமற்றதாய் வாழ முடியாத ஆவியான்மா சரீரம் கர்த்தர் முன்பாக பிரியமுள்ளதாய் காணப்பட்டதாக, குற்றமற்றதாய் காணப்பட்டதாக கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்பேற்பட்ட கிருபைகளை தந்து விட முடியாது. நன்றி. மீட்பின் இரட்சகரமான இயேசுவின் பரிசுத்தமான திருப்பெயரால் நாங்கள் வேண்டி பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி பாஸ்டர். இன்றைய நாள் பறவைகளுக்கு ஆத்மா இல்லை, ஜீவன் இருக்கு. எங்கட சரீரத்துக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரம். இந்த சரீரம் பெறப்படும் பொழுது ஆத்மா சரீரத்தோடு ஒட்டுப்படும், ஆவி ஒத்துப்பட்ட உலக வாழ்க்கை கத்திரோடு பின்போடும். நாங்கள் ஆவியிலே அனல் கொண்டு ஒழும்பிக்க ஆத்மா வந்துடும். ஆவியும் ஆத்மா ஒன்றா சேரும் பொழுது சரீரம் பணியிடப்பட்டு போகும், சரீரம் வந்து ஜோதி பண்ணிடும். அப்போ ஆவி ஆத்மா ஒன்றா இருக்கும் பொழுது பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம். அருமையான வழிபாட்டை அநேக வார்த்தையை கூட கொடுத்தீர்கள். மிக மிக ஆசீர்வாத பாஸ்டர் கத்தர் உங்களேன் உங்கள் ஊழியங்களை தேவன் ஆசிரியப்பதாக. அடுத்த வெள்ளிக்கிழமை இதே நேரம் உங்களை சந்திப்போம். கத்தர் உங்களை ஆசிரியப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஸ்ரீகாலி
2: அருமையான வார்த்தைகள் மூலம் எங்களை ஆசீர்வதிங்க. கத்தர் உங்களோட கூட இருந்து உங்களோட ஊழியத்துங்களையும் இன்னும் மென்மேலமாக ஆசீர்வதிப்பாக. நன்றி. இப்ப நாங்க யாவரும் அன்போடு பாஸ்டர் ஆண்டன் ராசுநாமர்களை வரவேற்பமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
2: ஆமென். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், வாருங்கள், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. God bless you.
3: ஆமென். நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு பலத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார், பலவிதமான நன்மையான ஈவுகளை பரிபூரணமான வரங்களை தருகிறார். நாங்கள் ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, குன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இம்மைக்கு பின்பு மறுமையில இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நீர் நித்திய வாழ்வை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்குள்ள பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி உம்முடைய வழியில எங்களுக்கு எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பிரியமாக உம்முடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. கேட்கிற ஒவ்வொருவருடைய காதுகளில் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக, கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக. ஆண்டவரே, இன்றைக்கு நடக்கிற உலக காரியங்களில் எல்லாம் பலவிதமான தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்குகள், யுத்தங்கள், கவலைகள், கண்ணீர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உம்முடைய வசனத்தின்படி அனைத்து காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் நீர் உம்முடைய வசனத்தின்படி மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், மிகுதி எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்படும். நீர் எங்களுக்கு தருகிறவர் தேவன். இன்றைக்கு பல மனிதர்கள் முதலாவது அவர்கள் பணத்தை தேடுகிறார்கள், அதிக அளவு பணத்தை தேடுகிறார்கள், உலக ஆசாபாசங்களை தேடுகிறார்கள், பாருங்கள், அத்தனை காரியங்களும் ஒரு நொடி பொழுதுல, ஒரு நாள்ல, ரெண்டு நாள்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுக்க உழைத்த அத்தனை சம்பாத்தியமும் அந்த வெள்ளப்பெருக்களுக்கூடாக, அழிவுகளுக்கூடாக இந்த கடைசி காலத்துல நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் ஒவ்வொரு நாடுகளிலேயும், எந்த நாடும் விதிவிலக்கில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலத்துல மக்கள் உணர்வடையும்படியாக ஜெபிக்கிறேன், இருதயத்தில ஒரு மாற்றத்தை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த மெய்யான தேவனை விட்டு அவர்கள் போகிற பாதைகள், தவறான மதங்கள், தவறான காரியங்களுக்கூடாக அவர்கள் போவதன் நிமித்தம் உம்முடைய வசனத்தின்படி தீமைகள் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் மனம் திரும்பும்படியாக, நான் இதுவரையும் என்னுடைய அப்பா, எங்களுடைய கிராண்ட்பா உழைத்த அத்தனை சொத்துக்களும் ஒரு நொடிப்பதில் நொடிப்பொழுதில ஒரு நாளில ரெண்டு நாளில அழிந்து போகிறது. ஆண்டவரே, இந்த மக்கள் ஒரு உணர்வடைய அந்த மெய்யான தேவனிடத்தில இருந்துதான் எல்லா நன்மைகளும் வருகிறது என்பதை, மதங்களினால நன்மைகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கப்படுகிற அந்த மெய்யான தேவன திட்டத்தில இருந்துதான் எங்கள் அனைவருக்கும் நன்மை வருகிறது. நீர் உம்முடைய ராஜ்யத்தை அமைக்கும் பொழுது நாங்கள் பரலோக பொக்கிஷங்களை சேர்த்தவர்களாக அந்த நீர் எங்களுக்கு போஷித்து நடக்கிற அந்த ராஜ்யத்துல நீர் எல்லா தேவைகளையும் உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்துல வர வேண்டும். உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியில செய்யப்பட வேண்டும். நீர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ராஜ்யம், கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத உம்முடைய ராஜ்யம், உம்முடைய வசனத்தின்படி வரப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் ஆயத்தப்பட்டிருக்க உம்முடைய எடுத்து கொள்ளப்படும் பொழுது விடுபட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு மக்களும் இந்த கடைசி காலத்துல ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டும் மனம் திரும்பி பரலோக பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்வார்களாக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இறுதிய திருநாளத்திலிருந்து துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனுக்கு செலுத்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எங்களுக்கு தேவன் பலத்தை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், பிலிப்பியர் 4:13 வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்கள், எங்களுக்கு பலத்தை தருகிற தேவன் தான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்களுக்கு பலத்தை தருவார், ஞானத்தை தருவார், புத்தியை தருவார். எங்களால முடியாது என்ற காரியம் கிறிஸ்தவன் இயேசுவை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிற கிறிஸ்தவனுக்கு முடியாத காரியங்கள் இல்லை. இயேசுவுடைய பலத்தில நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலத்தை தருகிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து சிலுவையில எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு 50வது நாளில அந்த பரிசுத்த ஆவியை தந்து இன்றைக்கு அவருடைய வசனங்களை தியானிக்கிற, அந்த வசனங்களை உட்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த பலத்தை தருகிறார். அந்த ஆத்மா பலம் தான் எங்களுக்கு வேண்டும். இந்த ஆத்மாவில பலன் தருகிறது அவருடைய வார்த்தை. இன்றைக்கு நீங்கள் உணவு உட்கொள்கிறீர்கள். இந்த உணவு சரீர பலத்திற்காக, இந்த உலகத்துல நாங்கள் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சரீரத்தில உணவை உட்கொள்ளுகிறோம். எங்களுடைய ஆத்மா பலம் அடைகிறதற்கு நாங்கள் உட்கொள்ளுகிற உணவு தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள், இப்படி ஆத்மா பலன் அடையும் பொழுது, பரிசுத்த ஆவி வரும் பொழுதும் எங்களுக்கு அந்த பலத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் அப்போஸ்தலர் 8:18 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் அன்று அந்த சீடர்கள் சொன்ன வசனம் இன்றைக்கு நாங்கள் சொல்வோமாக இருந்தால் கனடாவிலும் எங்கெங்கு நாங்கள் போகிறோம் அந்தந்த இடங்கள் எல்லாவற்றிலையும் நாங்கள் சாட்சிகளாக இந்த இடத்துக்கு போகிறோமோ எங்களோடு பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் அந்த இடங்களில் எல்லாம் அவர் பேலனை கொடுத்து நாங்கள் மரண பரியந்தம் எங்களுக்கு சாட்சியாக வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது எங்களுடைய ஆத்மா உணவுதான் இந்த வசனம். பாருங்கள் மத்தேயு 4:4 வசனத்துல தனிய இன்றைக்கு பல மதங்களில வாழுகிற மக்கள் தனிய வேலையை மட்டும் நோக்கி ஓடுவார்கள் அந்த உணவை மட்டும் தேடி ஓடுவார்கள். உணவுக்காகத்தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி உணவுக்காக தனிய உணவுக்காக மட்டும் நீங்கள் தேவனை தேடக்கூடாது உணவை மட்டும் தேடிக்கொண்டிருக்க கூடாது. முதலாவது தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும். பாருங்கள் இயேசுவை பிசாசு டெம்டேஷன் ஏற்படும் பொழுது இயேசு வார்த்தையினாலதான் அதை ஓவர் ரைட் பண்ணுகிறார். அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது பிசாசை எதிர்த்து நிற்கிறதாக இருக்கிறது. அதோடு எங்களுடைய ஆத்மாவில பலன் தருகிறதாக இருக்கிறது. பாருங்கள் இயேசு வார்த்தையின்படி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள் அவருடைய வார்த்தை தரும் தனிய அப்பத்தை மட்டும் நீங்கள் தேடக்கூடாது. எங்களுடைய ஆத்மா உணவுதான் வேதாகமம். இதை நீங்கள் அந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த வசனங்களை இந்த ஆத்ம உணவை நீங்கள் அனுதினமும் உட்கொள்ளும் பொழுது நீங்களுடைய ஆத்மா பலன் அடைகிறது. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறுகிறது. பாருங்கள் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அத்தனை குறைவுகளும் இந்த ஆத்மாவில ஆத்மா தீட்டப்பட்டு எனக்கு என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்னுடைய சரீர நான் வசனத்தின்படி வாழ பழகி கொண்டேன். அப்படி பழகி கொள்ள வேண்டும். பாருங்கள் தேவன் எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தையின்படி நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய வாழ்வு மகிமைப்பட்ட வாழ்வாக தேவனுக்கு பிரியமான வாழ்வாக எப்படி இயேசு கிறிஸ்து நினைப்பதை நீங்கள் நினைப்பதை தேவன் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்வோடு வார்த்தையின் வாழ்வோடு ஒத்து போகிறதாக உங்களுடைய வாழ்க்கையை இந்த கடைசி காலங்களில மாற்றி கொள்ள வேண்டும். பாருங்கள் யோவான் 1 சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். நாங்கள் மாம்சமானவர்கள் வார்த்தை படி வாழும் பொழுது நாங்கள் இயேசுவாக மாறுகிறோம் இயேசுவுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறோம். எந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வார்த்தையை விட்டு வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாருங்கள் தீமைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. தீமையை செய்கிறவன் பாருங்கள் தீமைகள் பிசாசிடத்தில இருந்து வருகிறது. Habakkuk 1:13 சொல்லுகிறது தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணுள்ளவர் தான் எங்களுடைய தேவன். தீமை அவருக்கு பிடிக்காது. இன்றைக்கு உலகத்துல நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் பிசாசுதான் காரணமாக இருக்கிறான். பாருங்கள் அவன் தேவன் ஏஞ்சல்ஸை உருவாக்கினார். ஏஞ்சல்ஸ் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததன் மூலமாக இன்றைக்கு மனிதர்களுக்கு விரோதமாகவும் எங்களுடைய மெய்யான தேவனுக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் அவன் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள் எங்களுடைய அவனுடைய பிரதான நோக்கம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக படைக்கப்பட்டவர்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக மாம்சத்தின்படி நாங்கள் படைக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவருக்கு அவருடைய சரீரம் மட்டும் பரிசுத்த சரீரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எங்களுடைய சரீரம் ஆதாமேவாளுடைய சந்ததியினுடைய சரீரம் தான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுடைய சரீரமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசுடைய சரீரம் பரலோகத்திலிருந்து இன்றைக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து அனுபவப்பட்டு எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் பலத்தை தருகிறது போல, அவர் ஒரு ஆட்தன்மை உள்ளவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்ப்பம் தரித்த மரியாளின் வயிற்றில் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் பரிசுத்தம் உள்ளவராக, அந்த அவருடைய சரீரத்துல பாவம் இல்லை, பாவம் இல்லாத ஒரு சரீரத்தோடு பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரித்து பிறந்தவர். பாருங்கள், அந்த மரியாளுக்கு மூன்று ஆண்களும் ரெண்டு பெண்களும் இருக்கிறது. அந்த ஐந்து பிள்ளைகளும் பாருங்கள், சரீர பிரகாரமாக யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அதன் பின்பாக பிறந்தவர்கள். அவர் வேர்ஜினாக இருக்கும் பொழுது அந்த இயேசு ஒரு பாவம் கூட செய்யாத மரியாள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததன் நிமித்தம் பரிசுத்தமாக பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்த இரத்தத்தை, இந்த மனுக்குலத்தின் பாவத்துக்காக பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். நாங்கள் இயேசு செய்த நன்மைகளை யாரும் மறந்துவிடக் கூடாது. அவர் இல்லாவிட்டால், அவர் எங்களுக்காக மரிக்காவிட்டால் நாங்கள் பாவத்தில் வாழ்ந்து நரகந்தான் எங்களுடைய முடிவாக இருக்கும். இயேசு ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தை இன்றைக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் இன்றைக்கு எங்களுக்கும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க சோய்ஸை தேவன் தந்திருக்கிறார். நாங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளுகிறோம், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறோம், அவருடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. அவருடைய வார்த்தைகளை பாருங்கள், உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேண்டுமாக இருந்தால் நீங்கள் சினிமா சீரியல்களில பாவங்களில வாழக்கூடாது. பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேட தேட அவருக்கு பிரியமாக நடக்க நடக்க அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார், புத்தியை தருவார், அறிவை தருவார். உங்களுடைய கிராமம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய நீங்கள் வாழுகிற பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவ நாடுகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடுகள். அந்த மக்கள் இயேசுவை அந்த வார்த்தையின்படி அன்றும் வாழ்ந்து காட்டினார்கள். அந்த வார்த்தையின்படி வாழ்ந்ததன் நிமித்தம் தொழில்நுட்பங்களை கொடுத்தார். பாருங்கள், பலவிதமான விஞ்ஞானிகள் பலவிதமான கம்பெனிகளில் சக்சஸ் ஆக நடக்கிற பலவிதமான கம்பெனிகள் எல்லாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நடந்த அந்த மக்களாலே, அந்த கிறிஸ்தவர்களாலே அந்த கம்பெனிகள் வளர்ந்தது. உலகம் முழுக்க இன்னைக்கு தேவனுடைய டாக்டர்ஸ், தேவனை இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்ட டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், மனிதர்கள் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டு இன்றைக்கு எல்லா தேசங்களும் பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேசங்களில் தான் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு தீமைகள் நடக்கிற தேசங்கள் அதிகமாக இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தேசங்களாக, மத வழிபாடுள்ள தேசங்களாக பாருங்கள். ஆனாலும் தேவன் இரக்கம் உள்ளவராகத்தான் இருக்கிறார். ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு தீமையை அனுமதிக்க விட மாட்டார். பிசாசுதான் உங்களுக்கு அந்த தேசங்களில தீமையை கொண்டு வருவான். பிசாசு தேவனுக்கு விரோதமாக செயற்படுவதற்காக பல தீமைகளை பல நாடுகளில கொண்டு வருகிறவராக இருக்கிறார். தேவன் இரக்கமுள்ளவராக, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் அனுமதியாத தேவனாக இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய ஆத்துமா
4: தீட்டப்படுகிறது. நாங்கள் சங்கீதம் 23:3 பார்க்கும் பொழுது, அவரின் ஆத்துமாவை தீட்டி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். பாருங்க, நாங்கள் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது பிசாசின் பிள்ளைகளாகத்தான் பிறக்கிறோம். ஏனால் ஆதாம் ஏபாளின் சந்ததியாகிய நாங்கள். பாருங்கள், முதலாவது பிள்ளை காயின், ஆதாம் ஏபாளுடைய பிள்ளைகள் ஆகிய காயின் ஆவேலை கொல்லுகிறான். முதற் கொலை நடக்கிறது. பாருங்கள், பிசாசு யோன் 10:10 திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படியாக பொய் சொல்லுவது, இப்படியான உங்களோட தோற்றை நாங்கள் பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றில ஒரு பாவ உணர்வுள்ள மனிதனாக, பய உணர்வுள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்துல பிறக்கிறோம். இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய ஆவி வரும் பொழுது பாருங்கள், எங்களுடைய ஆத்மா தேற்றப்படுகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை எங்களை கொடுத்திருக்கிறார். அவர் நாங்கள் நீதியாக நடக்க வேண்டும் என்றும், இயேசுவை போல நன்மை செய்து வாழ வேண்டும், உலகத்துக்கு ஒளியாக உப்பாக நாங்கள் வாழ வேண்டும் என்றும், தேவன் எங்களை நன்மை செய்கிறவருக்கு செய்கிறதற்காகத்தான் எங்களை அழைத்திருக்கிறார். நற்கிரிகைகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் நாங்கள் நன்மைகளை செய்வதற்காகத்தான் எங்களை தேவன் படைத்திருக்கிறார். பாருங்கள், தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில இருந்த பொழுது பாருங்கள், அவர் படகில இருந்த பொழுது நெத்திரியாக இருந்தார். சீடர்கள் பயப்பட்டார்கள் அந்த அலை மோதலை பார்த்து. பாருங்கள், அப்பொழுது மார்க் 4:39 அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இடையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்கள், காற்றுக்கு கட்டளை கொடுக்கிறவர் தான் காற்றை படைத்தவர். இன்றைக்கு சூரியனை ஒரு நாள் புதிய பூமியில இந்த சூரியனை இருள் ஆக்குறவர், சந்திரனை ரத்தமாக மாற்றுகிறவர் எங்களுடைய தேவன். இந்த பைபிளின் தேவன் தான் அதை செய்ய போகிறார். அவர் தான் மெய்யான தெய்வம். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் தான் செய்ய போகிறார். நீங்கள் மதங்களில தவறான தெய்வங்களை வணங்கி காலங்களை நேரங்களை வீணாக்கியது போதும், இந்த கடைசி காலத்தில் அந்த மெய்யான தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இன்னும் இரக்கமுள்ளவராக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இந்த நித்திய வெளிச்சன் சங்கம் ரேடியோ ஊடாக உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மொழியில நடத்துறது நிமித்தம் விசேடமான தமிழ் மக்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மெய்த்தேவனால படைக்கப்பட்ட சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவைகள், மனிதன், இன்றைக்கு நாங்கள் சுவாசத்தை தந்திருப்பது காற்றையும் கடலையும் இயேசு கிறிஸ்து. எந்த ஒரு ப்ரொஃபெட்டோ எந்த ஒரு மனிதனுமோ காற்றையும் கடலையும் நிப்பாட்ட முடியாது. இந்த கடலின் எல்லையை நியமித்தவர் எங்களுடைய தேவன். பாருங்கள், இடியாது அமைதலாகிருந்து இயேசு கட்டளையிட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஆமோஸ் 4:13 பார்க்கும் பொழுது எங்களுடைய தேவன் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகின்றவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் சேனைகளின் தேவன். அவர்களுக்கு கீழே அவருடைய தூதர்கள் ஏஞ்சல்கள் சேனையாக இருக்கின்றன. பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தவர்களோடு பரிசுத்தவான்களோடு கூட மீண்டும் அவர் சேனையாக வரப்போகிறார் எங்களை அழைத்து செல்வதற்காக. நாங்கள் யோவான் 14 பார்க்கும் பொழுது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை வந்து அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பர்வதங்களை உருவாக்கினவர் எங்களுடைய தேவன், காற்றை சிருஷ்டித்தவர் எங்களுடைய தேவன். பாருங்கள், மனிதனை படைக்கும் பொழுது மண்ணில் இருந்து எடுத்து மனிதனை படைத்து ஜீவ சுவாசத்தை எங்களுடைய நாசியில ஊதின தேவன் தான் எங்களுடைய தேவன். அந்த அந்த இதுல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதனுடைய ஆவியும் தேவனுடையது, ஆத்துமாக எல்லா ஆத்துமாக்களும் அந்த மெய்யான தேவனுடையது. சரீரம் மட்டும் பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் வந்தது. ஆதாம் ஏவாள்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் இந்த சரீரம் வந்தது. இந்த பாவத்தின் விளைவாக நாங்கள் இந்த உலகத்தில வாழ வேண்டி வருகிறது. ஆனால் இயேசு மீண்டும் வரும் பொழுது இந்த சரீரத்தை கலட்டி விட போகிறார். நாங்கள் அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருடைய பரலோகத்தில் இந்த அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒவ்வொருவருக்கும், போடகை கிறிஸ்டியனாக மாறின ஒவ்வொருவருக்கும், பாருங்க, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். நீங்கள் அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்று பெறும் பொழுது நீங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். அந்த அறிவை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது, அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுவீர்கள், ஜபிப்பீர்கள், துதிப்பீர்கள். தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக நான் வாழக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்வீர்கள். பாருங்கள், யோசேப்பு அப்படித்தான் வாழ்ந்தான். தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வதப்படி, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது பிசாசுக்கு வழி வெல்கம் பண்ணுகிறீர்கள். தேவனை எங்களுடைய இயேசுவுக்கு எதிராக செயற்படுகிறீர்கள். ஒவ்வொரு பாவமும் பிசாசை அழைக்கிறது. நீங்கள் பிசாசை அழைக்கும் பொழுது பிசாசு வந்து உங்களுக்கு ஒரு பாவம் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அடுத்த பாவம் அடுத்த பாவம் இப்படி கண்டினியூஸாக ஒரு தோட்ஸை அவன் இந்த பொல்லா ஆவியின் மண்டலங்களில உலாவுகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், அவனுடைய ஆவிகள் துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இப்படி பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உங்களுடைய மனதில பொல்லாத காரியங்களை செய்யும்படியாக இன்றைக்கு பாருங்கள், போதை வஸ்து இப்படியான கொலைகள் யுத்தங்கள் எல்லாவற்றுக்கும் அந்த பொல்லாத ஆவிகள் காரணமாக இருக்கிறது. உங்களுக்கு இப்படியான நாடுகளில் உள்ள மக்கள், இப்படியான தீமைகள் நடக்கிற இடத்துல வாழுகிற கிறிஸ்தவர்கள் தேவனிடத்துல மன்றாட வேண்டும். இந்த கிறிஸ்தவர்கள் செய்கிற விண்ணப்பம் தான் எங்களுடைய தேவனுக்கு இடத்துல போகக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு உதவி

நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, உங்களுடைய தீமைகள் நடக்கும் பொழுது, பாவங்கள் நடக்கும் பொழுது, நீங்கள் மினிஸ்டரிக்கு ஏஞ்சல்ஸை கூப்பிட வேண்டும். உங்களுடைய இரத்தத்தினால் எங்களுடைய தேசத்தை மூடும், சத்துரு நெருங்காதபடி உங்களுடைய இரத்தம் எங்களுக்கு வேண்டும், மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் எங்களுக்கு வேண்டும் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜெபிக்கும் பொழுது, எத்தனை மக்கள் நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசு இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது அவரிடத்திலே ஒரு சொத்தும் இருக்கவில்லை, ஒவ்வொரு ஒரு ஆனால் தேவனுடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தைக்கு ஊடாக அவர் ஒரு நிறைவான வாழ்வை வாழ்ந்து காட்டினார். இன்றைக்கும் அந்த வார்த்தை எங்களுக்கு இல்லை, அவர் வாழ்ந்தது போல எங்களாலும் அந்த வார்த்தையை வைத்து அந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அவர் செய்த அற்புதங்களையும், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களையும் செய்வான். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர் எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எங்களை தாயின் கருவிலே எங்களை தேவன் அறிந்து கொண்டார். தாயின் கருவில் என்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார். வாழ்வில் உறவு

அஞ்சாத அன்று நீயுமே சென்ற பாதையின் தெளிவுகள் அறநெறியிலாட்சியும் அன்பு வழி வாழ்க்கையும் அறநெறியிலாட்சியும் அன்பு

என்னை அன்பு தேவன் அறிந்திருந்தான், வாழ்வில் உறவு தந்து என்னாலும் வளர்த்து வந்தார். ஆமாண்டவரே, உம்முடைய மகனாக எங்களை தெரிந்து கொண்டீர். தகுதி இல்லாதங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எங்களை தகுதிப்படுத்தி

0: கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் மகனாக மகளாக எங்களை ஏற்றிக்கொண்டீரே. இப்படியாக ஒவ்வொரு மக்களை விழுந்து கொள்ளும்படியாக இயேசுவே உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்வீராக. உம்முடைய அறவழி ஆட்சி இந்த உலகத்தில வர வேண்டும். உம்முடைய கற்று தந்த ஜெபத்தின்படி உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த பிசாசின் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது போன்ற இந்த பிசாசு கிரிகைகள் கட்டப்பட்டு புதிய வானம் புதிய பூமியில மோடு கூட வாழுகிற வாழ்வை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுப்பீராக. எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நீர் ஒருவர் என்பதை ஒவ்வொரு மக்களும் வேதாகமத்தின்படி அறிந்து அந்த வாழ்வை தேடி ஓடுவார்களாக. இந்த வாழ்வு ஒரு முக்கியமான திருப்பத்தில நாங்கள் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் பிசாசின் நரகமாக இருக்கிறது, மறுபுறம் இயேசுவினுடைய பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நரக வாழ்விலே இருந்து ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை எங்களுக்கு அறிவிக்கும்படியாக எங்களுக்கு தந்தீரே. இந்த நேரத்தில் ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோக தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகத்தினால உச்சத்தில இந்த உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். தாயின் கருவில எங்களை தெரிந்து கொண்டீரே. ஒவ்வொரு மக்களையும் நீர் இழுத்துக் கொள்வீராக. அவர்கள் அந்த நரகத்தில வாழுகிற வாழ்வு எவ்வளவு ஒரு அக்கிரமான வாழ்வு, நிரந்தர நிந்தியான வாழ்வு, லேக் ஆஃப் ஃபயரில புல்லு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கிற ஒரு வாழ்வு. ஆண்டவரே, போனால் திரும்பி வர முடியாத அந்த தேசம், அதிலிருந்து ஒவ்வொரு மக்களும் விசேடமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை உன்னான மெய்தேவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை பலப்படுத்திகள். அமேன். கர்த்தருக்களை நான் காத்திருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு புதிய பலனை கொடுத்து புதிய ஞானத்தை அன்பையும் வெளிப்படுத்தலையும் கொடுத்து எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். உங்களோட வார்த்தையை கேட்டு உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த உங்களையும் கர்த்தர் மென்மேலமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாத்ருகம் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. நன்றி. ஆமென்.
2: ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர் டாலி. காட் பிளஸ் யூ நேயர்களே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் அவரே எங்க கூட இருந்து உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. எதிர்பாராத விதமாக சாந்தி அவர்களையும்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அபிஷேகம் பண்ணுகிறவன். சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவன். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: சங்கீதம் 115:3. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்புக்காக நன்றி கூறுவேன். நன்றி கூறுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை விழுங்கும்படிக்கு வகை தேடி வந்த போதெல்லாம் நம்மை காத்தது அந்த கிருபை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும்

அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம். பிறக்க இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டுக்கான ஒரு வாழ்த்து. பிறக்க இருக்கும் புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். எம் உறவுகள் முகங்களில் ஒளி வீச இறைவன் நமக்கு தந்த இனிய புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். கண்ணுக்கினிய காட்சியெல்லாம் வானமுதில் காட்டி நிற்கும், அழகினில் மயங்கும் போதே புதுப்பொலிவு காட்டி நிற்கும். புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கின்றோம். புல்லின் மீது பனித்துளிகள் சாம்ராஜ்யமிடுகிறதே, இசையொலிகள் முழங்கிடவே நல்லதொரு சிந்தையும் நெஞ்சத்தில் தோன்றிடவே, புத்தம் புது மலரெனவே பூக்க இருக்கும் புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதிகாலை நேரம் தன்னில் ஆண்டவரின் பெயரை சொல்லி தொழுதிடும் நேரமெல்லாம் புதிய ஆண்டிலும் அவர் கிருபையும் மேலே. அதிகாலை நேரம் தன்னில் ஆண்டவரின் பெயரை சொல்லி தொழுதிடும் நேரமெல்லாம் புதிய ஆண்டிலும் அவர் கிருபை எம்மேலே. இனிவரும் நாட்களெல்லாம் இனிதாக அமைவதற்கே இறைவனை வணங்குகிறோம் ஆலயம் தன்னிலேதான். இனிவரும் நாட்களெல்லாம் இனிதாக அமைவதற்கே இறைவனை வணங்குகின்றோம் ஆலயம் தன்னிலேதான். இனிய புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தர இருக்கும் புதிய ஆண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் தரும் புதிய ஆண்டாக நீ மலர எங்கள் வாழ்த்துக்கள். நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் தரும் புதிய ஆண்டாக நீ மலர எங்கள் வாழ்த்துக்கள் வல. புத்தாண்டு பிறப்பதில் புதுமை இல்லை, புதியவனாய் நீ பிறந்து புதுமைகள் பல புரிந்திடு. புத்தாண்டு பிறப்பதில் புதுமை இல்லை, புதியவனாய் நீ பிறந்து புதுமைகள் பல புரிந்திடு. விழித்திருந்து ஜெபித்திடு, முடியுமானால் இரவையும் இரவல் வாங்கு. விழித்திருந்து ஜெபித்திடு, முடியுமானால் இரவையும் இரவல் வாங்கு. உன் விழி திறக்க திறக்கும் பல வழிகள், உன் விழி திறக்க திறக்கும் பல வழிகள். எண்ணமெல்லாம் இனிக்க இனிக்க நெஞ்சில் நினைக்கும் செயல் யாவும் வெற்றியை தர இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டே, நீ வருக வருக. எண்ணமெல்லாம் இனிக்க இனிக்க நெஞ்சில் நினைக்கும் செயல் யாவும் வெற்றியை தர இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டாய், நீ வருக வருக. நன்றி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரலோகத்தின் புனித காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரே, என் ஜனங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும் நிரப்பும்படியாய் இறங்கி வருவீராக. தெய்வமே, என் ஜனங்களுடைய சரீரங்களுக்குள்ளாய், எலும்புகளுக்குள்ளாய், நாடிகளுக்குள்ளாய், நரம்புகளுக்குள்ளாய், தசைகளுக்குள்ளாய் உம்முடைய ஜீவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டு. பரலோக காற்றே நீர் வீசுவீராக. வீடுகளுக்குள் இறங்கி சூழ்நிலைகளை மாற்றுமையா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரிசுத்த ஆவியே, பிரசன்னரே, நீர் இங்கே இறங்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம் மகிமையாலே நிரப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதனுள் பிறப்பிக்க செய்கிறீர். உம்மை எங்கள் நாவு எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கும். நீர்தான் எங்கள் அன்பர் அப்பா, நீர்தான் என்றுமே எங்கள் அன்பர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மாம்ச சாயல் முற்றும் மாறிடுமே. மகிபனின் சாயல் வந்திடுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மறுரூபம். நீங்களும் நானும் இயேசுவை போல் மாற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, உம்முடைய சாயலா எங்களை மாற்றும், மாம்ச சாயல் எங்களை விட்டு முற்றிடுமாய் அகன்று மன்னவனாகிய இயேசுவின் சாயல் எங்களுக்குள் கடந்து வரட்டும் என்று சொல்லி எல்லாரினோடு கூட சேர்ந்து

மறுரூபமாக்க வாரும் ஐயா, என்னை மறுரூபமாக்க வாரும் ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் என்னை மறுரூபமாக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் ஒன்றே எங்களை மறுரூபமாக்குகிற ஒரு இடமா இருக்கிறது ராஜா.

எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேதனைகளோ, கஷ்டங்களோ, துன்பங்களோ, தொல்லைகளோ, வியாதிகளோ இருந்தாலும் பயப்பட வேண்டாம் சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே. உங்களை அழைத்த இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார். எப்பொழுது

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ்

தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: நீங்க பிள்ளையா இருக்கும்போது தாயும் தகப்பனும் உங்களை கைவிடலாம். அவங்க முதியோர்களாய் மாறும்போது நீங்களும் அவங்களை கைவிட்டுறாதீங்க. ஜூடா முதியோர் இல்லம் ஆதரவற்ற தாயும் தகப்பன்மாரையும் ஆதரிக்கும் ஒரு இல்லம். நீங்களும் ஆதரிக்க கீழ்கண்ட முகவரி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.

ஒருமுறை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நம்மை பாடல்களிலே வழி நடத்தின சகோதரர் கிங்ஸ்லி அவர்களுக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை ஒருமுறை மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நாம் அழைத்திடும் பொழுதெல்லாம் நம் அருகிலே வந்து நின்று நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் அந்த ஆண்டவரை அழைத்து அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் அருமை சகோதரி மார்கரெட் சாம் சுதாகர் அவர்கள்.

இயேசுவே, உம்முடைய பரிசுத்தம் எனக்குள்ளாக காணப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவுங்க அப்பா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது

மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில்
1: நாம் ஏன் வேதம் கூறும் காரணங்களை நான் எடுத்து சொன்னேன், பல காரணங்கள். இரண்டாவது பகுதியில் பெறுகிறோம். இரண்டாவது

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18 வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 100,000 ஆட்டுக்குட்டிகளையும் 100,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலையெல்லாம் லக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் வனாந்தர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 சுற்றித் திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்க வரவழைத்தாரோ என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தமண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல்தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள், இது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள், ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோதோவனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறிய அடித்து அவர்கள் தேசத்துக்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறிய அடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள். கிராரே சேத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிபடாதிருக்கிற போது கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். யுத்தம் மும்முரமாகிறது என்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலிமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் மூண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு. எரேமியா 51 அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் மத்தியில் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் அழிக்கும் காற்றை எழும்ப பண்ணி தூற்றுவாரை பாபிலோனுக்கு அனுப்புவேன். அவர்கள் அதை தூற்றி வெறுமையாக்கி போடுவார்கள். ஆபத்து நாளிலே அதற்கு விரோதமாய் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். வில்லை நாணேற்றுகிறவனுக்கு விரோதமாகவும் தன் கவசத்தில் பெருமை பாராட்டுகிறவனுக்கு விரோதமாகவும் வில் வீரன் தன் வில்லை நாணேற்ற கடவன். அதன் வாலிபரை தப்ப விடாமல் அதன் சேனையை எல்லாம் சங்காரம் பண்ணுங்கள். குத்தி போடப்பட்டவர்கள் கல்தேயரின் தேசத்திலும் கொலை செய்யப்பட்டவர்கள் அதன் வீதிகளிலும் விழுவார்கள். அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவியுங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாயிருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது. அதற்காக அலருங்கள். அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள். ஒருவேளை குணமாகும். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டுவிடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது. கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சியோனில் விவரிப்போம். வாருங்கள், அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. பாபிலோனின் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள். காவலை பலப்படுத்துங்கள். ஜாமம் காக்கிறவர்களை நிறுத்துங்கள். பதிவிருப்பாரை வையுங்கள். ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம் பாபிலோனின் குடிகளுக்கு விரோதமாக சொன்னதை செய்வார். திரளான தண்ணீர்களின் மேல் வாசம் பண்ணுகிறவளே, திரண்ட சம்பத்துடையவளே, உனக்கு முடிவும் உன் பொருளாசைக்கு ஒளிவும் வந்தது. மெய்யாகவே பச்சை கிளிகளைப் போல் திரளான மனுஷரால் உன்னை நிரம்ப பண்ணுவேன். அவர்கள் உன்மேல் ஆரவாரம் பண்ணுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார். அவன் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து, வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லைகளிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலையிலிருந்து ஏவி விடுகிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள். தட்டார் அனைவரும் சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் சுவாசம் இல்லை. அவைகள் மாயையும் மகா எத்துமான கிரியையாயிருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல. அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு மெய்ப்பனையும் அவனுடைய மந்தையையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சீயோனில் செய்த அவர்களுடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலைகளிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூளை கல்லுக்காகிலும் அஸ்திபார கல்லுக்காகிலும் ஒரு கல்லையும் உன்னிலிருந்து எடுக்க மாட்டார்கள். நீ என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்திலே கொடியேற்றுங்கள், ஜாதிகளுக்குள் எக்காலம் ஊதுங்கள், ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள். ஆரராத், மின்னி, அஸ்கெனாஸ் என்னும் ராஜ்யங்களை அதற்கு விரோதமாக வர கூப்பிடுங்கள். அதற்கு விரோதமாக தள கத்தனுக்கு பட்டம் கட்டுங்கள். சுனையுள்ள வெட்டுக்கிளிகள் போன்ற குதிரைகளை வரப்பண்ணுங்கள். மேதியா தேசத்தின் ராஜாக்களும் அதன் தலைவரும் அதன் சகல அதிகாரிகளும் அவர் அவருடைய ராஜ்ய பாரத்துக்கு கீழான சகல தேசத்தாருமாகிய ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள். அப்பொழுது தேசம் அதிர்ந்து வேதனைப்படும். பாபிலோன் தேசத்தை குடியில்லாதபடி பாழாக்க பாபிலோனுக்கு விரோதமாய் கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும். பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். அவர்கள் பராக்கிரமம் அழிந்து பேடிகளானார்கள். அதன் வாசஸ்தலங்களை கொளுத்தி போட்டார்கள். அதன் தாழ்பாள்கள் உடைக்கப்பட்டது. கடையாந்திர முனை துவக்கி அவனுடைய பட்டணம் பிடிபட்டது என்றும் துறை வழிகள் அகப்பட்டு போய் நாணல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் யுத்த மனுஷர் கலங்கி இருக்கிறார்கள் என்றும் பாபிலோன் ராஜாவுக்கு அறிவிக்க அஞ்சற்காரன் மேல் அஞ்சற்காரனும் தூதன் மேல் தூதனும் ஓடுகிறான். பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம். அதை போரடிக்கும் காலம் வந்தது. இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசா என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். வலுசற்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்திவிட்டான். எனக்கும் என் இனத்தாருக்கும் செய்த கொடுமையின் பழி பாபிலோன் மேல் வரக்கடவதென்று சியோனில் வாசமானவள் சொல்லுகிறாள். என் இரத்தப்பள்ளி கல்தேயர் தேசத்து குடிகளின் மேல் வரக்கடவதென்று எருசலேம் என்பவளும் சொல்லுகிறாள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழிவாங்கி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். அப்பொழுது பாபிலோன் குடியில்லாத மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாவரமும் பாலும் ஈசல் போடப்படுதலுக்கு இடமுமாய் போகும். ஏகமாய் அவர்கள் சிங்கங்களைப் போல கர்ஜித்து சிங்க குட்டிகளைப் போல சத்தமிடுவார்கள். அவர்கள் கழிக்கும் சமயத்திலே நான் அவர்கள் குடிக்கும் பானத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்கள் துள்ளத்தக்கதாக அவர்களை வெறியாக்குவேன். அதனால் அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத நித்திரை அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் ஆட்டு கடாக்களைப் போலவும் வெள்ளாட்டு கடாக்களைப் போலவும் அடிக்கப்பட இறங்கி போக பண்ணுவேன். சேசாக்கு பிடியுண்டு பூமி முழுதும் புகழும் புகழ்ச்சி அகப்பட்டது எப்படி, ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பிரமிப்பானது எப்படி, சமுத்திரம் பாபிலோன் மேல் புரண்டு வந்தது, அதன் அலைகளின் திரட்சியினால் அது மூடப்பட்டது, அதன் பட்டணங்கள் பாழுமாய் வறட்சியும் மனாந்தரமுமான பூமியுமாய் ஒரு மனுஷன் குடியிராததும் ஒரு மனுபுத்திரனும் கடவாததுமான நிலமுமாய் போயிற்று. நான் பாபிலோனில் இருக்கிற வேலை தண்டிப்பேன், அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கக்க பண்ணுவேன். ஜாதிகள் இனி அதனிடத்திற்கு ஓடி வரமாட்டார்கள். பாபிலோனின் மதிலும் விழும். என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் தன் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். ஆகையால் இதோ நான் பாபிலோனின் விக்கிரகங்களை தண்டிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுது அதன் தேசம் எல்லாம் கலங்கும். அதில் கொலை உண்கிற யாவரும் அதன் நடுவில் விழுந்து கிடப்பார்கள். வானமும் பூமியும் அவைகளிலுள்ள யாவும் பாபிலோன் மேல் கெம்பீரிக்கும். பால் கடிக்கிறவர்கள் அதற்கு வடக்கே இருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் இஸ்ரவேலில் கொலையுண்டவர்களை விழப்பண்ணினது போல பாபிலோனிலும் சமஸ்த தேசங்களிலும் கொலையுண்கிறவர்கள் விழுவார்கள். பட்டயத்துக்கு தப்பினவர்களே, தங்கி தறியாமல் நடந்து வாருங்கள். தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள். எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது. நிந்தையை கேட்டதினால் வெட்கப்பட்டோம். கர்த்தருடைய ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலங்களின் மேல் அந்நியர் வந்ததினால் நாணம் நம்முடைய முகங்களை முடித்து. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அதன் விக்கிரகங்களுக்கு விரோதமாய் விசாரிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுது அதன் தேசமெங்கும் கொலையுண்கிறவர்கள் கத்துவார்கள். பாபிலோன் வானபரியந்தம் ஏறினாலும், அது தன் பலமான அரணை உயர்த்தினாலும், அதை பாழாக்குகிறவர்கள் என்னிடத்திலிருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலிருந்து கூக்குரலின் சத்தமும், கல்தேயர் தேசத்திலிருந்து மகா சங்காரமும் கேட்கப்படும். கர்த்தர் பாபிலோனை பாழாக்கி அதில் உள்ள பெரிய சத்தத்தை ஒழிய பண்ணுவார். அவர்களுடைய அலைகள் திரளான தண்ணீர்களைப் போல இறையும், அவர்களுடைய சத்தம் அமளியாயிருக்கும். பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். அதன் பிரபுக்களையும், அதன் ஞானிகளையும், அதன் தலைவரையும், அதன் அதிகாரிகளையும், அதன் பராக்கிரமசாலிகளையும் வெறிக்க பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி விழுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார். பாபிலோனின் விஸ்தீரணமான மதில்கள் முற்றிலும் தரையாக்கப்பட்டு, அதன் உயரமான வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். அப்படியே ஜனங்கள் பிரயாசப்பட்டது விருதாவும், ஜாதிகள் வருத்தப்பட்டு சம்பாதித்தது அக்கினிக்கு இரையும் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் மேல் வரும் எல்லா தீங்கையும், பாபிலோனுக்கு விரோதமாக எழுதப்பட்ட இந்த எல்லா வசனங்களையும் எரேமியா ஒரு புஸ்தகத்தில் எழுதினான். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா ராஜ்யபாரம் பண்ணும் 4 வருஷத்தில் பாபிலோனுக்கு போன சமயத்தில், அவனுடைய கூட போன மசேயாவின் மகனாகிய நேரியாவின் குமாரனும் சாந்த குணமுள்ள பிரபுவுமாகிய செராயாவுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்த வார்த்தை. எரேமியா செராயாவை நோக்கி, நீ பாபிலோனுக்கு வந்த பின்பு நீ இதை பார்த்து இந்த எல்லா வசனங்களையும் வாசித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தாவே, இந்த ஸ்தலத்திலே மனுஷனும் மிருக முதலாய் தங்கி தரிக்காதபடிக்கும், அது என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும்படிக்கும் அதை அழித்து போடுவேன் என்று தேவரீர் அதை குறித்து உரைத்தீர் என்பதை நீ சொல்லி, நீ இந்த புஸ்தகத்தை வாசித்து தீர்ந்தபோது அதிலே ஒரு கல்லை கட்டி அதை ஐப்பிராத்து நடுவில் எரிந்துவிட்டு, இப்படியே பாபிலோன் முழுகி போகும், நான் அதன் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இழைத்து விழுவார்கள் என்றார் என்று சொல்லுவாயாக என்றான்.
1: 1 கொரிந்தியர் 11 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவளாய் இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டுமென்று விரும்புகிறேன். ஜபம்

போல் இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாயிருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்து கொள்ளுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறதென்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாயிருக்கிறதென்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறதில்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால், எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அறியக்கடவன், உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மை கேதுவாயிராமல் தீமை கேதுவாயிருக்கிறதே. முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே. புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள்.
நீங்கள்

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நாள் ஒரு காரியத்தை குறி தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:14 வாசிக்கலாமா? சர்வவல்லவர் அதன் ராஜாக்களை சிதறித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மழையை போல் வெண்மையாயிற்று. ஆமே அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் சங்கீதம் 68 ஒவ்வொரு வசனமாக தியானித்தபடியே இருக்கிறோம் இல்லையா? நல்ல சர்வ வல்லவர் எல் ஷடாய் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அவர் ராஜாக்களை சிதறடித்த போது, எந்த ராஜாக்களை சிதறடித்தார்? இஸ்ரவேலின் ராஜாவா? இல்லை இல்லை இல்லை இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின ஒவ்வொரு ராஜாக்களையும் அவர் சிதறடித்தார். இல்லை, வேதத்தில் எத்தனையோ ராஜாக்கள் எழும்பி வந்து சிதறடிக்கப்பட்டு ஓடி போனாங்க இல்லையா? அப்படி அந்த சிதறடித்த போது அது எப்படி இருந்ததா? அது சல்மோன் மலையின் உறைந்த மழை போல் வெண்மையாற்று. ஆமீன். சல்மோன் மலை அப்படின்னா என்னங்க? சல்மோன் மலையை குறித்து நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? இதுவரைக்கும் சல்மோன் மலையை குறித்து நமக்கு என்ன தெரியும்? சல்மோன் மலைனா எதை அர்த்தமாக கொண்டது அப்படின்னா, இருண்ட பகுதின்னு அர்த்தம். அடர்ந்த காடுகள் நிறைந்த ஒரு இருண்ட பகுதி. எவரே அர்த்தம் அப்படி சொல்லுகிறது, நிழல் நிறைந்த அல்லது இருண்ட பகுதி அப்படின்னு சொல்லுகிறது. ஷேடி அல்லது டார்க் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு ஒரு அடர்ந்த காடு, அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற சல்மோன் மலை. அந்த மலைக்கு பேர் தான் சல்மோன் மலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சிகேம் அந்த பகுதியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படும். இந்த நாளில் பாருங்களேன், இது ஏன் இப்படி இந்த இடத்துல சல்மோன் மலையில் இருக்கிற உறைந்த பனியை குறித்து கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனி பெய்யும் பொழுது எல்லா இடங்களிலும் நார்மலாக இருக்குமா, ஆனால் சல்மோன் மலையின் மேலே பனி பெய்யும் பொழுது எப்படி இருக்கும்னா, அந்த அடர்ந்த காடு வெளிச்சமாக மாறுமா. அந்த பனியினுடைய அந்த காரியம் எப்படி இருக்குமா, ஒரு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குமா, ஒரு மயில் வெளிச்சத்தை அழகாக கொடுக்குமா. அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு தோற்றம் இருக்குமா. அந்த காட்டில் அந்த பனி அந்த இருட்டெல்லாம் கலந்து ஒரு அற்புதமான தோற்றம் இருக்குமா. இது எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுகிறதுனா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு ஒரு துயரமான சூழ்நிலை, ஒரு மனது கடினமான சூழ்நிலை, தாங்க முடியாத பாரமுள்ள சூழ்நிலை, இந்த இடத்துல இந்த நேரத்தில் கர்த்தர் பணியை பெய்ய பண்ணுவார். பணி என்பது அபிஷேகம், பணி என்பது ஆசீர்வாதம், இது எல்லாமே அடங்கு இல்லைங்களா? அது உங்கள் மேலே பெய்ய பண்ணும்பொழுது அது எப்படி இருக்குன்னா, அந்த இருள் நிறைந்த இக்கட்டான இடம் நிறைந்த உங்கள் இறுதியும் அழகாய் வெளிச்சமாய் மாறிப்போகும். ஆமே நல்லே இல்லையா? அதனால ஒரு பயம், இஸ்ரவேலர்களுக்கு ராஜாக்கள் தன்னை சூழ்ந்து கொள்ளும்போது ஒரு பயம் இருந்தது, எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப கர்த்தர் பனி போல இறங்கி வந்து என்ன செய்தாருங்க, அந்த ராஜாக்களை சிதறடித்தார். ஆமீன். அது அவ்வளவு ஆறுதலாய் ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு உயிர் பயங்க, உயிர் பயத்துக்குள்ள ஒண்டிக்கிட்டு கிடக்கும் பொழுது கர்த்தர் வந்து அந்த ராஜாக்களை சிதறடித்துட்டார் அப்படின்னு கேள்விப்படும் போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்குங்கல்ல? எல்லாரும் அப்படி எழும்பி போனாங்க. அல்லேலூயா, சந்தோஷப்பட்டால் வேதத்தில் அநேக இடங்கள்ல நம்ம இதை சொல்ல முடியும். இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால ஒரு காரியம் நம்ம மறந்துடக்கூடாது, நம்முடைய எல்லா நிலையிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், அது மறந்துடக்கூடாது. அதாவது இது வந்து சொல்லப்பட, இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கடினமான சூழ்நிலையை நாம் எப்படி தாண்டி போவோம் அப்படின்னா, ஒரு ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக தாண்டி போகக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதனால் இந்த நாளில் இந்த வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும். அதனாலே நம்ம ஜெபிக்கலாம், நல்ல தெய்வம் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இருளை வெளிச்சமாக மாற்றும் தேவடைய வல்லமையில் மலையாகி சல்மோன் மலையில அன்றுவரே ஒரு ஒரு பனி, உறைந்த பனி, அது மழையை போல வெண்மையாய் மாறி இருக்கிறதாய் எழுதப்பட்டிருக்கிறது. எங்க வாழ்க்கையில அப்படியே இது நடந்திருக்கிறதையா, எத்தனையோ கடினமான, எத்தனையோ இறுக்கமான, எத்தனையோ அப்பா மரணத்துக்கு எதுவான சூழ்நிலைகள், இதற்கு நடுவில் பரிசுத்தாமே இறங்கி வந்து பனி போல இது எல்லாவற்றையும் மாற்றிட்டீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். அதனால் இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து தியானிக்க உதவி செய்யும். இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 49:11 வசனம். உன் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், உன் பாதைகள் உயர்த்தப்படும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் தடைகளை, போராட்டங்களை மாற்றி வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லுகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல விசுவாச சோதனைகளின் வழியாய் கடக்க முடியாதபடிக்கும் கடந்து போய் கொண்டும் இருக்கலாம். இன்றைக்கு விடியுமா? நாளைக்கு விடியுமா என்று புதிய விடியலுக்காய் காத்திருக்கிறவர்கள் அநேகர். சிலர் காத்திருந்து கண்ணீர் வடித்து களைத்து போனவர்களும் உண்டு. வேறு சிலரோ முயற்சிகளில் முடியாது போனவர்களும் தோல்விகளும் விரயங்களும் கண்டவர்களும் உண்டு. இன்றைக்கு தடை கற்களாய் காணப்படுகின்ற உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தவும் மூடப்பட்ட ஆசிர்வாதங்கள் நன்மைகளின் கதவுகளை திறக்கும்படியும் கர்த்தர் உங்கள் நடுவில் கடந்து வருகின்றார். கர்த்தராகிய நம் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுகிறவர் என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், அவனின் விசுவாச சோதனையில் ஓடுகிற ஓட்டத்தில் பல வகைகளில் தடைகள் பாதைகள் எல்லாம் மலைகளாக காணப்பட்டும் கடக்கவோ தாண்டி செல்லவோ தப்பிச் செல்லவோ வழியேதும் இல்லை என்றாலும் கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசித்தான். தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதில் உறுதியாயிருந்தான். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதில் அசைக்க முடியாத வைராக்கியம் வைத்திருந்தான். எப்படிப்பட்ட முள்ளுகளும் குறுக்கும் நிறைந்த பாதைகளின் வழியே நாம் கடந்து போனாலும் நம்மோடு கூட தேவனும் வருகிறார் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார். இப்படியாய் தான் போகிற பாதைகளிலெல்லாம் காணப்பட்ட வழித்தடைகளை சுலபமாய் கடந்து சென்று தேவன் நியமித்து வைத்திருந்த நன்மைகளை சுதந்திரிக்க யோசேப்பிற்கு இருந்த அதே நம்பிக்கை, வைராக்கியம், மன உறுதி இன்றைக்கு என கருமையானவர்களே உங்களிடமும் இருக்குமானால், இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற கடினமான பாதைகளை கர்த்தர் எளிதாக்குவார். எங்கெல்லாம் வழிகள் அடைக்கப்பட்டு மலை போன்று சூழ்நிலைகள் வந்து நின்று உங்களுக்கென்று வைக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை நன்மைகளை தடை செய்கிறதோ அவற்றை இன்றைக்கு கர்த்தர் நொறுக்கும்படி சித்தம் கொண்டுள்ளார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகின்றார். ஆகவே எவைகளை குறித்து இன்றைக்கு நீங்கள் கலங்கிக் கொண்டும் கைகூடி வரவில்லையே, ஜெயத்தை காணவில்லையே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படாமல் மூடப்பட்டு இருக்கிறதே என்று தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு என்றைக்கு எனக்கு பதில் தருவீர் என்று காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கே உங்களுக்கு முன்பாக காணப்பட்ட மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், உன் பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும் என்று கர்த்தர் உரைக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உன் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், உன் பாதைகள் உயர்த்தப்படும். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 28 வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2026 காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31:5 பறந்து காக்கிற பட்சிகளைப் போல் சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் எருசலேமை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவுகள், தேவன் வைத்திருக்கிற எண்ணங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய அதாவது தரிசனங்கள் இந்த நாட்களிலே ஒரு பொழுதும் இந்த நாட்களிலே மாற்றப்படாமல் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இது இன்றைக்கு நேற்றல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பே இந்த நாட்களிலே தேவன் தெரிந்து கொண்ட பட்டணமும் தெரிந்து கொண்ட ஜனங்களுமாக இந்த எருசலேம் தேசம் இந்த நாட்களில் இருப்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிறிய நாடாக இந்த நாட்களில் இருந்தாலும் கர்த்தர் அந்த தேசத்திலே இருந்து உலகம் முழுக்க அந்த தேசத்தை நோக்கும்படியாக இந்த நாட்களில் அந்த தேசத்திலே ஒரு பெரியொரு பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது, எருசலேமை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தேசத்தை குறித்து, இந்த நகரத்தை குறித்து தேவன் வைத்துக்கிற காரியம், பறந்து பார்க்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இன்றைய நாட்களிலே பாருங்கள், இந்த எருசலேமை குறித்து பார்க்கிற வேளையிலே எருசலேமுக்கு எதிராக அநேக யுத்தங்கள் வந்தது. எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்த நாட்களில் எருசலேமுக்கு எதிராக செயல்பட்டார்கள். ஆனாலும் முடிவிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்கள் தோல்வியடைந்தவர்களாய் இந்த நாட்களை திரும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் எருசலேம் என்று சொல்லப்படுகிற இடத்தை பார்க்கிற வேளையிலே அது மகாராஜாவின் நகரமாக இந்த நாட்களை இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே இந்த நாட்களிலே பிறந்தார் என்பதும், உலகத்தில் உள்ள அதாவது உலகத்தின் மையமான இடமாக அந்த இடம் இருப்பதையும் அங்கே குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு சிறிய இடமாக அந்த எருசலேம் இருந்தாலும் அங்கே தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய செய்கைகள், தேவனுடைய எண்ணங்கள் அந்த இடத்திலே செயல்பட்டு கொண்டு வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதனாலே தான் இஸ்ரவேல் எருசலேமுக்கு எதிராக இந்த நாட்களிலே செயல்படுகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நாட்களிலே தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து யுத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறார். எந்த பெரிய தேசமாக இருந்தாலும், எந்த நாடுகளாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக இந்த நாட்களில் செயல்படுகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே அவர்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் வேதத்தில் எடுத்து பாருங்கள், அங்கே ஆதிகாமத்திலே இருந்த நாட்களில் யாத்ராவும் இன்னாகவும் இந்த நாட்கள் உபாகவும் பொடியாக பார்க்கிற வேளையிலே கர்த்தர் எருசலேமை குறித்து இந்த நாட்களில் சொல்லி வைக்கிறது, சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் மட்டுமல்ல, அது மட்டுமல்ல எருசலேம் ஜனங்களை குறித்து இந்த நாட்களை அவர் சொல்லுகிற காரியமும் இந்த நாட்களில் அங்கே மிகவும் ஒரு பயங்கரமான காரியமாகவும் பயங்கரமான வாக்கு தத்தங்களாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இந்த வேத பகுதியிலே இந்த ஏசாயா தீர்க்க தரிசி இப்படியாக இந்த நாட்களில் வெளிப்பாட்டை எழுதி வைத்திருக்கிறார். எப்படி என்றால், பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து அங்கே தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை இந்த நாட்களே விடுவிப்பார். அப்படியானால் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எருசலேமை தேவன் இந்த நாட்களே விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்திலே இந்த நாட்களிலே இந்த முடிவிலே கூட இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே சகரியாவின் புத்தகத்திலே எருசலேமுக்கு எதிராக இந்த நாட்களில் எல்லா தேசங்களும் இந்த நாட்களில் கூடி வருவார்கள். ஆனால் கடைசியாக கர்த்தர் நின்று செய்கிற யுத்தம் அந்த இடத்திலே ஒரு பயங்கரமான யுத்தமாக இருக்குமாம் என்று சொல்லி அந்த வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத அடிப்படையிலே பார்க்கிற வேளையிலே தேவன் எருசலேமுக்கு ஆதரவாக இருக்கிற வேளையிலும் சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே எருசலேம் தேசத்துக்காக அந்த நாட்களை வேண்டிக் கொள்ள வேண்டும். அதனுடைய காரியங்களுக்காகவும் அதனுடைய பாதுகாப்புக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே தேவனுடைய கரம் இந்த நாட்களில் அந்த தேசத்திலே கூட இருந்து அங்கே தேசத்தை காப்பாற்றுவது மட்டுமல்ல, அந்த ஜெபங்களை ஏறெடுக்கிற இந்த நாட்களிலே ஒவ்வொருவர்களையும் கூட இந்த நாட்களிலே தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய தூதர்கள் இந்த நாட்களில் அவர்களை சூழ்ந்த இந்த நாட்களிலே அவர்களையும் பாதுகாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக. இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்கு தத்துவத்தை விசுவாசியுங்கள், எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இந்த ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.

0: ആമീൻ ആമീൻ. ഉണ്ട്. 28-ാം തീയതി 8-ാം മാസം, 28-ാം തീയതി ഓഗസ്റ്റ് മാസം, 28-ാം തീയതി ആവണി മാസം, 2026-ാം ആണ്ട് വെള്ളിക്കിഴമை കാലവേളയിൽ ഇണைந்திருக்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவின இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒருவரையும் கத்தர் தாமியும் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே இந்த நாட்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அபிஷேக ஆராதனை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், நானே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமே அந்த வசனங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இதே நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 1:2, எரேமியா 50, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். இதை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு இதே நாளுக்கான ஜீவ வார்த்தை, ஜீவமன்னா, நற்சிந்தனை, தேவனுடன் 1 நிமிடம், வாக்குத்தத்தம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் அபிஷேக ஆராதனை வழி நடத்த தேவ ஊழியர் பசன்னஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி ஜானட் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். சௌரி அகிலா அவர்கள் காலை வேளையிலே மொன்ட்ரியல் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்களையும் வரவேற்றுக் கொண்டு உங்களுக்கு காலை மாலை இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நஹோமி லோகனோடு ஒப்படைப்போம். அவர் அபிஷேக ஆராதனையுடன் வழி நடத்துவார். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ்லோடமா உங்களுக்கு காலை வணக்கங்கள். காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: எரேமியா 33, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு இட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் பெற பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. ஹலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. இந்த வார்த்தைகள் மூலம் எங்களை திடப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தேவனே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவன் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அதிகாரம் தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆகிய தகப்பனே, இந்த வேளையிலும் உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். தகப்பனாகிய தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக ராஜா. எங்களை வனைவதாக, எங்களை உருவாக்குவதாக ஆண்டவரே தேவனே. யாக்கோபு என்கிற ஆண்டவரே ஒரு மனுஷனை அழைத்து அவனை இஸ்ரவேலை உருவாக்கின தேவன் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்க விடமா செபிக்கிறோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல தகப்பனே, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியிலே வருவதாக. உம்முடைய சித்தம் மட்டும், உம்முடைய சித்தம் மட்டும் ஆண்டவரே. பரலோகத்திலே என்னென்ன சித்தத்தை நீர் செய்கிறீரோ, என்னென்ன விருப்பங்களை செய்கிறீரோ ஐயா ஆண்டவரே, அந்த சித்தம், அந்த விருப்பம், அந்த வாஞ்சை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில், எங்கள் ஊழியங்களிலே ஆண்டவரே, எங்கள் பைனான்சியல் சிச்சுவேஷன்லே ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யப்பட வேணுமா செபிக்கிறோம். உம்முடைய சித்தம் மட்டும்தான் செய்யப்பட வேணுமா செபிக்கிறோம். தகப்பனே, இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலே கட்ட வேண்டிய பில்லுகளை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்தியும் ஆண்டவராகிய தேவனே. நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே தேவனே, மன்னிக்கின்ற கிருபி எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. இரக்கமும் ஐஸ்வர்யமும் கிருபையும் உள்ள தகப்பனே ராஜா. ஆண்டவரே தீமையிலிருந்து எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. என் ஆவியானவரே தகப்பனே, தீமை வருவதற்கு முன்பாகவே அதை எச்சரித்து எங்களை வழிநடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய இரக்கத்தின் கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை பின்தொடரும்படி செவிக்கிறோம். கர்த்தருங்கள் மேய்ப்பரா இருக்கிறீர்கள். நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை, நாங்கள் குறைவு படுவதில்லை. எங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவன் மகிமேல நிறவாக்குற தேவன் அப்பா. எங்கள் களஞ்சி எங்கள் பூர்ணமாய் நிரம்புகிறது. கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டில் எங்களை கொட்டு போய் விடுகிறவர். நீர் எங்கள் ஆத்துமாவை தேற்றி உடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதைகளை நடத்துகிறவர். நாங்கள் மரணிலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவோம். திருவரீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. உங்களுடைய கோல் உங்களுடைய தடி எங்களை தேற்றுகிறது. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர்கள். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை பின்தொடர்கிறதற்காக சூத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு இட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் தகப்பனே. உமக்கு சூத்திரம். உண்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடாத தேவனப்பா ராஜா. ஆண்டவரே மனுபுத்திரராகி எங்களுக்கு முன்பாக நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கதப்பா. நன்மையான இந்த இவும் பூர்ணமான இந்த வரமும் சோதிகளும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. உங்களிடத்தில் எந்த வேற்றுமே நிழலும் இல்லையப்பா. அப்பா இந்த வேளையிலும் மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒட்டாதிருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் வாயை நாவை காத்து கொள்ள கிருபதாரும். எங்கள் கண்கள் சுத்தமானவர்களை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் காதுகள் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை மட்டும் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவராகிய தேவன். எங்கள் சிந்தனைகள் உங்களுடைய சிந்தனைகளாய் மாறுவதாக தகப்பனே. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தை சிலுவையிலே எனக்கு தந்தவர். மறந்துடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ, மறந்துடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ, நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார், உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, உன் தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும், நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை

தேவன் இயேசு மாறிடார். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால்

வந்தவர் மறந்துடுவாரோ, என்னை வெறுத்துடுவாரோ, மறந்துடுவாரோ, என்னை வெறுத்துடுவாரோ, நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா தகப்பனே, ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களப்பா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, எத்தனையோ வாக்கு தத்தங்களப்பா உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன்னு சொன்னது இவனே. அப்பா அன்றைக்கு ஐயா ஆபிரகாம் தோண்டின துறவுகளை ஆண்டவரே பெலிஸ்தர் துர்த்து போட்டாலும், ஆண்டவரே ஈசாக்கு ஆண்டவரே தேவனே அப்பா அந்த ஆபிரகாமுடைய துறவுகளை அவன் தோண்டி எடுத்தானப்பா ராஜா. என் தகப்பனியமுக்கு சோத்ரா, மேசேக்கு சித்திரா முடிந்து விட்டதப்பா, ரெகோபோ தொடங்கி விட்டதற்காக சோத்ரம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா, ஹல்லேலூயா. நான் நிற்கிறதும் இந்த கிருபைதானே, நான் வாழ்கிறதும் உங்க கிருபைதானே, ஜீவனோடு இருக்கிறதும் உங்க கிருபைதானே, எந்த பிளனெல்லாம் உங்க கிருபைதானே. ஆண்டவராகி தேவனே காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாயிருக்கிறதப்பா. என் தகப்பனே ராஜா எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பியும் ஐயா ராஜா, எங்களை ஆவிய உயிர்ப்பியும் அப்பா, எங்க சரீரத்தை உயிர்ப்பியும் ஐயா, ஆதி அன்புக்குள்ளே எங்களை கொண்டு வாரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே வார்த்தையிலே ஆண்டவரே தேவனே அப்பா உம்முடைய வல்லமையிலே ஐயா உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தகப்பனே உம்முடைய கிருபி எங்கள் மத்தியிலே ஊற்றும் ஆண்டவரே. கிருபி அப்பா எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில உம்முடைய கிருபை, எங்கள் ஊழியங்களிலே உம்முடைய கிருபை, உம்முடைய சபையிலே உம்முடைய கிருபை ஐயா, எங்களுடைய ஆண்டவரே பொருளாதார காரியங்களிலே உம்முடைய கிருபி அப்பா. ஆண்டவராகிய தேவனே உம்முடைய கிருபியை ஊற்றும், உம்முடைய கிருபியை தாரும், கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபி எங்கள் மத்தியிலே ஊற்றும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கிருபையே கிருபையே கிருபையே எல்லாம் கிருபையே, உங்க கிருபை இல்லாமல் என்னாலே நிற்க முடியாதே, உங்க கிருபை இல்லாமல் என்னாலே வாழ முடியாதே, உங்க கிருபை இல்லாமல் என்னாலே நிற்க முடியாதே, உங்க கிருபை இல்லாமல் என்னாலே வாழ முடியாதே, உங்க கிருபையே கிருபையே கிருபையே கிருபையே கிருபையே கிருபையே கிருபையே கிருபையே.

இருப்பதாலே நான் நடந்தாலும் ஓடினாலும் களைப்படையேனே. அதிகாலையில் உன் கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக என் வாழ்வில் பொழிகின்றதே, புதிதாக என் வாழ்வில் பொழிகின்றதே. அதிகாலையில் உன் கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக என் வாழ்வில் பொழிகின்றதே, புதிதாக என் வாழ்வில் பொழிகின்றதே. நான் நிற்கிறது உங்க கிருபை தானே, நான் வாழ்கிறதும் உங்க கிருபை தானே, சிவனோடு இருக்கிறதும் உங்க கிருபை தானே, எந்த பிளனில்லாம் உங்க கிருபை தானே. பிளவின நேரங்களில் உம் கிருபை எந்த பிளவீனம் நீக்கி பிளர் தருகின்றதே, பிளவின நேரங்களில் உம் கிருபை எந்த பிளவீனம் நீக்கி பிளர் தருகின்றதே. நடக்க முடியாமல் தடுமாறி நிற்கும் போது என்னை தோளில் சுமந்து செல்லுகின்ற கிருபை அது, என்னை தோளில் சுமந்து செல்லுகின்ற கிருபை அது. நான் நிற்கிறதும் உங்க கிருபை தானே, நான் வாழ்கிறதும் உங்க கிருபை தானே, சிவனோடு இருக்கிறதும் உங்க கிருபை தானே, இந்த பிளனெல்லாம் உங்க கிருபை தானே. துன்பத்தின் பாதையிலே நடந்த போதெல்லாம் உங்க கிருபை என்னை ஆற்றியதே தேற்றியதே, துன்பத்தின் பாதையிலே நடந்த போதெல்லாம் உங்க கிருபை என்னை ஆற்றியதே தேற்றியதே. வாழ முடியாமல் தள்ளாடி தவித்த போது என்னை வாழ வைத்தது உங்க கிருபையே, என்னை வாழ வைத்தது உங்க கிருபையே. நான் நிற்கிறதும் உங்க கிருபை தானே, நான் வாழ்கிறதும் உங்க கிருபை தானே, சிவனோடு இருக்கிறது உங்க கிருபை தானே, எந்த பிளனில்லா உங்க கிருபை தானே.

ஆண்டவராகிய தேவனே, அப்பா நீர் கிருபையும் சத்தியம் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தீரப்பா. அப்பா உடைய கிருபை ஆண்டவரே தேவனே, அப்பா வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களையும் உடைய கிருபை சந்தித்ததப்பா. ராஜா எஸ்தர் ராஜாத்திய சந்தித்த கிருபை, மரியாளை சந்தித்த கிருபியப்பா ராஜா, ஆண்டவராகிய தேவனே ரூத்தின் மேலும் நவோமி மேலும் ஊற்றப்பட்ட கிருபியப்பா ராஜா, ஆண்டவரே தேவனே சவுலை பவுலாக மாற்றிய கிருபை, ஆண்டவரே உடைய ஊழியத்துக்காக பயன்படுத்திய கிருபியப்பா ராஜா, ஆபிரகாம் சாரால் மேல் ஊற்றப்பட்ட கிருபி ஆண்டவரே, இவன் ஆண்டவரே தகப்பனே ஆகார் மேலும் ஊற்றப்பட்ட கிருபியப்பா ராஜா, இரக்கத்தின் தேவனே கிருபை ஆண்டவரே, அப்பாங்கள் மேலும் உடைய கிருபை ஊற்றப்படுவதாக தகப்பனே. என் ஆண்டவரே உடைய பார்வையில இருக்கின்ற குற்றங்கள் குறைவுகள் எங்களுடைய சுய சித்தங்கள் அப்பா எண்ணங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செயல்படுகிற மாம்சத்தின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்பட்டு உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே ஊற்றப்படவனமா செவிக்கிறோம். உமக்காக வாழ விரும்புகிறோம் ஐயா. ஆண்டவராய தேவனே தகப்பனே ஆகிய கர்த்தாவே உம்முடைய கிருபியங்களை தாங்குவதாக ராஜா. ஆண்டவராகிய நாவியானவரே எங்களை ஆண்டவரே தேவனே துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நாங்கள் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நிற்காமலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே உம்முடைய வழியிலே எப்பொழுதும் நடக்க உம்முடைய சத்தம் மட்டும் எங்களை கேட்க நீர் உதவி செய்யும் ஐயா. என் நாடுகள் உம்முடைய சத்தத்தை கேட்கும் என்று சொன்னீரே ஐயா ராஜா. என் ஆண்டவரே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா, என் தகப்பனே சூத்திரம், என் ஆண்டவரே சூத்திரம், என் விடுதலையே சூத்திரம், என் வெற்றி கொடியே சூத்திரம், நான் காண்கிறவரே சூத்திரம், என்னை காக்கிறவரே சூத்திரம், ஆண்டவரே எங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கம் அடைய செய்கிறவரே சூத்திரம், இப்பொழுது இருக்கிறத விட எங்களை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கிறவரே சூத்திரம், எங்களை பலுக பண்ணுகிறவரே பெருக்கமாக்குறவரே சூத்திரம், வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல எங்களை பெருக்கமாக்குறவரே சூத்திரம், ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து உம்முடைய பாதையில நடத்துகிறவரே சூத்திரம், ஆண்டவராகிய தேவனே ராஜகங்களை காண்கிறவர் ஆண்டவரே, உறங்குறதும் இல்லை ஆண்டவரே தேவனே, தகப்பனே அயர்வதும் இல்லையப்பா ராஜா. என் தகப்பனே உமை துதிக்கிறோம், உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த கால வேளையில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே, ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. நான் பாட கிருபை செய்தீர், பாட்டாலே துதிக்க வைத்தீர், நான் பாட கிருபை செய்தீர் இயேசுவே, பாட்டாலே துதிக்க வைத்தீர், கர்த்தாவே நீர் செய்த நன்மைகள் எத்தனை ஆயிரம் கோடியே செய்யா, கர்த்தாவே நீர்

பிரியசையா, நான் பாட கிருபை செய்தீர் இயேசுவே, பாட்டாலே துதிக்க வைத்தீர். நான் பாட கிருபை செய்தீர் இயேசுவே, பாட்டாலே துதிக்க வைத்தீர். கர்த்தாவே நீர் செய்த

கால வேளையிலும் துதிக்கிறோம் ஐயா ராஜா. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது உடைய சுத்த கிருபி அப்பா. ஆண்டவரே தேவனே, உடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ஏசய்யா, நன்றி ஏசய்யா, நன்றி ஏசய்யா, நன்றி ஏசய்யா. குயவர் கையில் களிமண்ணான் எடுத்து என்னை பயன்படுத்தும் பாடுவோம். குயவர் கையில் களிமண்ணான் எடுத்து என்னை பயன்படுத்தும். குயவன் கையில் களிமண்ணான் எடுத்து என்னை பயன்படுத்தும். குயவன் கையில் களிமண்ணானுங்கள் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும். அன்பான பாத்திரம் நானே.

நன்றி எஸ்ஐயா நான் பாட திருவை செய்தீர் எஸ்ஐயா, ஆனாலே துதிக்க வைத்தீர் அப்பனே உமது பிள்ளை என்று சொல்லிட எனக்கு தகுதி இல்லை. அப்பனே உமக்கு பிள்ளை என்று சொல்லிட எனக்கு தகுதி இல்லை. தப்பான பாவங்கள் செய்தவள் நான், உப்பாக என்னை நீர் பயன்படுத்தும். நன்றி எஸ்ஐயா நான் பாட திருவை செய்தீர் இயேசுவே, பாட்டாலே துதிக்க வைத்தீர். பாவத்தை மறைப்பவன் வாழ்வடையான், அறிக்கை செய்து விட்டு விடுவேன். பாவத்தை

0: பாட்டாலே துதிக்க வைத்தீர். ஹல்லேலூயா தகப்பனே. அப்பா இந்த வேளையிலும் அப்பா பிதாவே ராஜா தகப்பனே, நாங்களும் கர்த்தருங்களும் கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாய் பிரசேரங்களுடைய கர்த்தராலே இந்த தேசத்திலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கிறதப்பா சூத்திரம். இதோ எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் எங்களுக்கு கிடைத்த பலன் அப்பா. பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ள பொருளை பறிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் சிறப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். எங்களோடு வழக்காடுகிறவனோடு வழக்காடி எங்கள் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவீர். நாங்கள் விருதாவாய் உழைப்பதில்லையப்பா, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றதில்லையப்பா ராஜா. என் தகப்பனாய தேவனே, உம்மிடத்தில் சரணடைந்தோம். நிருயிரோடு இருக்கிறீரப்பா, நிருயிரோடு இருக்கிறீரப்பா. எங்கள் தாழ்பார்களை பிளப்படுத்தி எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள், எங்கள் சந்ததிகளை நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்கள் மேல் இருக்கிற ஆவியும் எங்கள் வாயில் வைத்துள்ள உம்முடைய வார்த்தைகளும் எங்கள் வாயில் இருந்தும் எங்கள் சந்ததியின் வாயிலிருந்தும் என்றென்றும் நீங்குவதில்லையப்பா ராஜா. ஆண்டவரே, எங்கள் சந்ததியின் மேல் கர்த்தருடைய ஆவியும் எங்கள் சந்தானத்தின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் ஊற்றப்படும். அதனாலே எங்கள் சந்ததி ஆண்டவரே புல்லின் நடுவே நிற்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல் வளருகிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். கர்த்தருடைய கிருபியோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவர் நீதி எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் இருக்கும் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, எப்பொழுதும் ஆண்டவரே உண்மை முதலிடமாய் வைக்க எங்களுக்கு எப்பொழுதும் கிருபதாரும் அப்பா. எங்களுடைய ஆண்டவர் இருதயங்களை முள்ளிந்திரியங்களை நீர் ஆராய்ந்து அறிபவரப்பா. வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று அறிந்து எங்களை நித்திய வழியிலே நடத்தும் தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயராஜா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சப மக்களுக்காக ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த செபத்தை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். ஆனபடியினால் கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்த வான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக, ஆண்டவரே எங்கள் திருச்சபை ஆண்டவரே சுற்றி இருக்க ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே எங்கள் ஜெபங்களில் அவர்களை நினைத்து எங்கள் தேசத்து மக்களுக்காக, எங்கள் உறவுகளுக்காக ஆண்டவரே நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நாங்கள் எல்லோரும் எங்களை சுற்று வட்டாரத்திற்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படாத ஜனங்களும் இந்த தேசத்து ஜனங்களும் நம்முடைய இலங்கை தேசம் யாழ்ப்பாண பிரதேசம் ஆண்டவரே தேவனை மற்ற பிரதேசங்கள் இருக்கிற மட்டக்களப்பு திருகோணமலை பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் வன்னி பகுதிகளில் கிளிநொச்சி பகுதிகளில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை இவர்கள் எல்லோருக்கும் தந்தரிட வேண்டும் என்றும், தாம் இவர்களை அழைத்ததினாலே ஆண்டவரே தமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்த வாங்கலத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மேரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாய் எங்களிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நாங்கள் எல்லோரும் அறியும்படிக்கு ஆண்டவரே தேவனே தகப்பனே அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்பா. தகப்பனே முக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் தகப்பனே அப்பா. இந்த வேளையிலும் ஐயா பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை இந்த வேளையிலே நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. மேலும் உத்தமமானவைகளை நாங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக எங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகதிகமாய் பெருகவும், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவால் வருகிற நீதியின் கரிகளால் நிறைந்தவர்களாகி நாங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கு என்று துப்புரவானவர்களும் இடர்லற்றவர்களுமாயிருக்க வேண்டுதல் செய்கிறேன் தகப்பனே. முக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் தகப்பனே. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே நாங்கள் ஒருவரையொருவர் எங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கானவைகளை அல்ல ஆண்டவரே பிறருக்கானவைகளை நோக்கு எங்களுக்கு கிருபதாரும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை எங்களிலும் இருக்க கடவுது தகப்பனே. முக்கு சூத்திரம். இந்த நாள் முழுவதும் தேவரீரங்களோடு கூடயிரும். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவரை துதிக்கிற துதிகள் உடைய சன்னிதானத்தில் ஏற்றவைகளாயிருக்கும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அநேகரே அநேகரே ஐயா ராஜா, உம்முடைய ஆண்டவரே தேவனே, உம்முடைய ஆளுகைக்குள்ளே உம்முடைய ஆண்டவரே தேவனே அப்பா பரலோகத்துக்குள்ளே ஆண்டவரே தகப்பனே சேர்த்து கொள்ள எங்களுக்கு கிருபதாரம் ஐயா. ஆண்டவரே எங்களிடத்தை வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவர் உம்மிடத்துல சேர்க்க எங்களுக்கு கிருபதாரம் தகப்பனே.
1: ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளை நம்முடைய கரத்திலே தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கத்தருடைய துதிகளை ஏறெடுத்து வழி நடத்தி உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம் கத்தர் தாமே. வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க வீடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் கத்தருடைய கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் ஒப்புவித்துக் கொண்டு தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றையும் கத்தர் தாமே வழி நடத்த உதவி செய்வாராக. பரசுத்தாவியானவர் தாமே ஒவ்வொன்றையும் பொறுப்படுப்பாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் விடைபெற்று கொண்டு நாங்கள் திரும்பவுமாக திங்கட்கிழமை சந்திப்போம். மாதத்தின் இறுதி நாளாக இருக்கிறது திங்கட்கிழமை. திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ.
1: ஆமேன்.
2: ஆமீன், ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த ஜபங்களை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாகவும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே
3: வழிநடத்துவாரா.
2: ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்று 28ஆம் தேதி 8ஆம் மாதம், 28ஆம் தேதி ஆவணி மாதம், 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். சங்கீதம் 32:8. ஆமேன். அருமையான வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். ஆலோசனை கத்தர் எப்படியாக எங்களை காத்து வழி நடத்துகிறார். ஆலோசனை தருகிறவர், அவர் செல்ல வேண்டிய வழியை காட்டுகிறார். அது மட்டுமல்ல, எங்களுக்கு போதித்து வழி நடத்துகிறார் வார்த்தை மூலம். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வேத வாசிப்பு 2 ராஜாக்கள் 1:2, எரேமியா 50 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து, 1 கொரிந்தியர் 10 அதிகாரம். இவற்றை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கிறதுக்காக தொகுத்து வழங்கப்படுகின்றது. அதிகாரங்களை வாசியுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதே வேளையில் எங்களுக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம், நேற்று நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் ஒரு நிமிடம், வாக்கு தத்தம், இவற்றை கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அவர் சில ஊழியர்கள் இணைந்தார்கள் போனார்கள். சௌரி டோலி அவர்கள் அதிகால வேளையில் இணைந்தார், அவர் வேலைக்கு போய்விட்டார். சௌரி ஜனட் அவர்கள் இணைந்தார், அவருக்கு சுவீனமாக இருப்பதனாலே இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பார்னு விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அண்டன் தாசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி எஸ்தர் அகிலா அவர்கள் மொன்றியலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி சுயாத்தா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஐரீன் அவர்கள் இந்த வேளையிலும் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு வேளையில் இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஜனட் அவர்களை இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்போம், அவர் வழி நடத்துவார்னு விசுவாசிக்கிறோம். சுயினமாக இருந்தார், இந்த வேளையில் இணைந்திருக்கிறார், வழி நடத்துவார்னு விசுவாசிக்கிறோம். ப்ரைஸ் லோட்டம்மா, ப்ரைஸ் லோட். நீங்கள் வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே விசேடமாக ஜெபிக்க வேண்டிய நாடு ரஷ்யா, நேபாள் நேபாளுக்காக நாங்கள் நேற்று நாளிலே ஜெபித்தோம். இன்றைய நாளிலே ரஷ்யாவுக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அந்த நாட்டின் நடைபெறுகின்ற அல்லோலகங்கள், ஈரானிலே நடைபெற அல்லோலகங்கள் யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். தலைவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த தலைவர்களை கத்தர் அகற்ற வேண்டும், அந்த தலைமையிலிருந்து அகற்ற வேண்டும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். மூன்று காரியங்கள், நாங்கள் ஒரு டாக்டருக்காக ஜெபித்தோம், அவர் கோமாவிலான் இருக்கிறார், அதனாலே அவர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். வீட்டிலே வந்து அவர்கள் பார்ப்பார்கள். அவர் டியூப் கூடாகத்தான் சாப்பாடு போய்கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே சகோதரி சுபா அவருடைய தாயார் இறந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே வேளையிலே அவருடைய காரியங்கள் நடைபெற்று முடிந்தன. சுபாவுடைய கணவனார் இப்போ தேறி வருகிறார். இவ்வளவு காலம் அவர் தான் அந்த பில்லுகளை பே பண்ணார். இப்பொழுது அவர் அதை சகோதரி சுபாவுக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அவருக்காக அவருடைய அந்த நல்ல காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்வோம். அதே வேளையிலே சேர்ந்து நின்ற ஒரு சகோதரன் ஸ்டில் கோமாவில் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறார், அவருக்கும் ஜெபித்துக் கொள்வோம். கத்தர் மீதியான காரியங்களை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். உலக நாடுகளுக்காக, இலங்கைக்காக, இந்திய நாடுக்காக, விசேடமாக தமிழ்நாட்டுக்காகவும், நேபாள தேசத்துக்காகவும், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, விசேடமாக அமெரிக்க தலைவருக்காக ஜெபிப்போம். நல்ல அறிவை கொடுக்க வேண்டும். அதே வழியில் ரஷ்ய தலைவர்களுக்கும் நல்ல அறிவை கொடுக்க வேண்டும். யுக்ரைன் தலைவருக்கும் நல்ல தலைமையை கொடுக்க வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்வோம். கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். வசனத்தில் சொல்லப்பட்டது போல உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் ஈரான் பகுதியிலே தண்ணி இல்லை. அவர்களுடைய கேபிட்டல் தேரானை விட்டு போக வேண்டிய நிலைமை என்றால் தண்ணி இல்லை. மற்ற பக்கம் போனால் அங்கு தீவிரவாதிகள், ரெண்டுக்கும் இடையிலே ஜனங்கள் அல்லோலகப்படுகிறார்கள். இந்த ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். தண்ணி இல்லாத காரியம், உணவில்லாத காரியம், ஆமேன். இவற்றுக்காக ஜெபித்துக் கொள்வோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜனத்திடம் புறப்படுப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். வழிநடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன். சங்கமா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பார். வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய நான் குடும்பத்தையும் சொந்ததையும்

எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கிட்டு, அது மட்டுமல்ல நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது எங்களையும் என் மகளையும் கர்த்தர் நிறைவாய் காத்து கொண்டார், நிறைவாய் பாதுகாத்தார், வழி நடத்தினார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையிலேயே நான் ஒரு காரியம் கனடா தேசத்திலே போய் செய்து வர கர்த்தர் உதவி செய்தார். என் பண தேவைகள் சகலதையும் சந்தித்தார். எனக்கு எந்த குறைவும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் கர்த்தர் நிறைவை தந்து ஆசீர்வதித்தார். எல்லா ஜெபித்த எல்லாருக்கும் நன்றி. கனடா தேசத்தில் நிலையா இருந்தது. ஆகவே அந்த 19 நாள் என்னால் முடிந்த அளவு எல்லா காரியங்களையும் செய்து விட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன். எல்லாரும் அன்பின் நன்றிகள். ஜெபம் எங்களை தாங்கிட்டு வரும்போது எங்களை மென்மேலும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைத்தது. அது மட்டுமல்ல அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நல்ல உபசரிப்பு செய்தார்கள். ஏனென்றால் அங்கு நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஏற்பட்ட அந்த காரியத்தை ஆறுதல் படுத்தும்படி எங்களுக்கு நல்ல காரியத்தை செய்து அந்த விமானம் எங்களை விமானத்தில் இருந்தவர்கள் விமான காரியங்கள் நான் வந்த விமானம் லுத்தான் சொல்லப்படுகிற ஜெர்மன் விமானத்தின் மகளுடைய விமானம் புதிதாக அவர்கள் செயல்பட்ட விமானம். ஆகவே அந்த விமானத்திலே மிகவும் பாதுகாப்பாய் வரும்போது எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து மிகவும் நன்றி சொல்லி அனுப்பினார்கள். அதுக்காய் நன்றி சொல்லுது. அதுக்காக உண்மையிலே அந்த கிருபைகள் இரக்கங்கள் அந்த தயவுகள் அன்புகள் எங்களுக்கு ஆண்டவரால் கிடைத்தது. அது மட்டுமல்ல உங்களால் எங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லலாமே. ஏனென்றால் ஜெபந்தான் எங்களை எந்த உயர்நிலையும் எந்த தாழ்நிலைக்கும் கொண்டு வரது. தாழ்நிலையில இருந்து உயர்நிலைக்கு கொண்டு வர்றது ஜெபந்தான். உண்மையிலேயே நாங்கள் வரும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு வந்தோம். வரும்போது ஆறுதலோடு ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். அதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராமே உங்களோடும் எல்லாரோடும் கூட இருந்து எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிகமாய் செயல்படவில்லை. ஏனென்றால் ஜெப குறைவு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் நான் திரும்பமாய் 4:30 எழும்பி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த நேரம் தான் நான் எழும்பி ஜெபிப்போ நல்ல நித்திரை கொள்ளுகிறேன். ஆகவே நீங்கள் இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாய்த்தான் கிடக்குது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். என்னுடைய நாளே நாங்கள் மனிதனோடு எப்படி நாங்கள் பேசுகிறோம் அதுதான் நாங்கள் சுவிசேஷம். அது ஆவது நற்செய்தி. இந்த நற்செய்தியைத்தான் நாங்கள் எல்லா இடங்களிலும் அனுப்புகிறோம், கொடுக்கிறோம், பேசுகிறோம். ஏனென்றால் மனிதனை பற்றி நாங்கள் தேவனுடன் பேச வேண்டும். அதுதான் நாங்கள் பரிஜபமாயிருக்கிறது. இந்த காரியங்கள் முக்கியப்பட்ட காரியமாயிருக்கிறது. தேவனை பற்றி நாங்கள் பிரச்சனையிடம் பேசுங்கள். ஏனென்றால் அதுதான் விசுவாசம். ஏனென்றால் பிரச்சனை இருக்கும் போது அந்த பிரச்சனைக்கு நீங்க அப்பொழுது விசுவாசம் உங்களுக்கு உண்டாகும். ஏனென்றால் நான் பிள்ளையம் வரும்போது பிள்ளையில ஏறி இருந்த உடனே இயேசுவின் ரத்தம் நான் தெளிப்பது வழக்கம். இயேசுவின் ரத்தம் அந்த இடங்கள்லே இன்ஜினியர்மார்லே பிள்ளையின் டிரைவர் மேலே ஓடு பாதைகள் மேலே எல்லா ஆகாய விரிவுகள் எல்லாவற்றிலும் அவருடைய ரத்தத்தை நான் எடுத்து தெளித்த போது உடனடியாக இறங்கும்படி அங்கு கல்லை கொடுத்தார்கள். உடனே விமானத்தை விட்டு இறங்குங்கள் என்று சொல்லி. ஆகவே எல்லாரும் அங்கு பாய்ந்து இறங்கினார்கள். அந்த இடத்துல பாருங்கள், அந்த பிரச்சனைக்கு சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால் நான் திரும்ப கனடாக்கு போவேன், இது எனக்கு தடை வராதண்டு. ஆனால் 3 மணித்தியாலத்துக்கு பின்பு எனக்கு அங்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணி எல்லாம் துப்புரவாக்கி எல்லா போலீஸ்கள் எல்லா காரியங்கள் எத்தனை மனுஷர்கள் வந்து நின்றார்கள் அந்த இடத்திலே. அந்த இடத்துல கூட இந்த ஆண்டவர் எங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார் என்று நாங்கள் விசுவாசிக்க கூடியதாக இருந்தது. ஏனென்றா இங்கத்தை ரேடியோக்கள் இங்கத்தை டிவிக்களே அது போடப்பட்ட போது எல்லாருமே பயந்தார்கள். ஜெனட் இந்த பிள்ளைங்கள தானே ஜெனட்டுக்கு போறதுக்கு இருந்தவா என்ன நடந்தது என்று சொல்லி இங்கே என்னுடைய கனவினை அவர்கள் குழப்பி எல்லாமே இருந்து

0: ஜெபித்தார்கள். உண்மையிலேயே நல்ல ஜெபக்குழுவை கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் தேசத்திலே இருந்து ஜெபித்தார்கள் எல்லாரும். உண்மையிலேயே தேவனை பற்றி நாங்கள் ஒருவருடன் பேச முடியாத போது அந்த ஒருவரை பற்றி தேவனிடம் பேசினார்கள். ஏனென்றால் உண்மையிலேயே எங்களிடத்திலே பேச முடியாது, ஆனால் தேவனிடத்திலே இந்த ஜெபக்குழு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபக்குழு தேவனோடு பேசினார்கள். அங்கு அவரோடு உள்ள உறவு எங்களுக்கு நிலைத்தது. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தன் பிள்ளை எந்த இடத்துல நிற்கிறாளோ அந்த இடத்திலே அவர் காக்கிற தேவனாயிருக்கிறார். நாங்கள் இந்த வழியிலே செவதுக்காக கடந்து இந்த உபதற்காக என்னுடைய அன்பான நன்றிகள் மீண்டும் தெரிவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலே இந்த நேபாள் தேசத்திலே அந்த நேபாளிலும் இருக்கிற அந்த காரியங்களுக்காகவும் ரஷ்யாவிலே இருக்கிற காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே அவர்களுக்கும் ஒரு ஆறுதல் தேறுதல். அங்கு நடந்த காரியங்கள், அவர்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் காத்து கொள்வார் என்று சொல்லி ஏறினா பாஸ்டர் ஆண்டனா பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் இன்றும் நீர்தான் ராஜாவாக இருக்கிறீர். இந்த உலகத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் உருவாக்கின மக்கள், நீர் உருவாக்கின ராஜாக்கள் ஆண்டவரே, மீண்டும் அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடத்துல மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த நேபாள் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வெள்ளப்பெருக்களுக்கூடாக எத்தனை இழப்புகள் ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு காரியங்களிலையும் மனிதர்களால செய்கிற தவறுகளால அந்த பனிமலை உடைந்து அத்தனை வெள்ளப்பெருக்களுக்கூடாக மக்கள் அவர்கள் சேமித்த அத்தனை சொத்துக்களும் அழிந்து போவதை காண்கிற தேவனாக இருக்கிறீர். ஆனாலும் நீர் இரக்கம் உள்ளவராக அந்த தேசத்தில் உள்ள மக்கள் மனம் திரும்பும்படியான சந்தர்ப்பத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். இந்த கடைசி காலத்துல எல்லா இடங்களிலும் வெள்ளப்பெருக்குகள் அழிவுகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த நேபாள் தேசத்தில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வெள்ளங்களினால் அவருடைய பொருட்கள் உடைமைகள் உயிர்கள் எல்லாம் அழிந்து போவதாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் கொடுக்கப்படும் ஆண்டவரே. இன்றைக்கு பல நாடுகளில் பல மக்கள் தொழிலை பணத்தை பொருளை தேடிக்கொண்டிருக்கிறாள். இதனாலதான் அந்த தேசங்களில் நிம்மதியற்ற தன்மை, சமாதானமற்ற தன்மை, மனம் திரும்பாத தன்மைகளை இந்த கடைசி காலத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த நேபாள் மக்கள் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொண்டு ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த மக்கள் அறிந்து கொள்ள, ஈரான் மக்கள், ரஷ்ய மக்கள், இப்படியாக பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் மக்கள், அமெரிக்கா, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் சமாதானத்தை தருகிற தேவன், இயேசுதான் ஒவ்வொரு தேசங்களுக்கும் சேமத்தை தருகிற தேவன் என்பதை ஒவ்வொரு கண்ட மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இந்தியா தேசத்துக்காக. இப்படியாக ஒவ்வொரு தேசங்களிலேயும் இயேசுவை, இயேசுடைய நாமம் உயரவும் நாங்கள் செருகவும் வேண்டும். ஆவியானவரே, உம்முடைய உம்மை நோக்கி பார்த்து நீர் அந்த மக்களுக்கு போதித்து உம்முடைய வழியை காண்பிக்கும்படியாக உம்முடைய வசனத்தின்படி நீர் எங்களுக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு நீர் போதித்து எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ரட்சிக்கப்படாத மக்களும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நீர் உம்முடைய வசனத்தின்படி போதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மக்கள் அறியாமையினால், தேவனுடைய அறிவில்லாமையினால் அவர்கள் சங்காரமாகிறார்கள். ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து ஆண்டவரே, அந்த ஈரான் தேசத்து மக்கள், தெஹ்ரானில் வாழுகிற மக்கள் தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் அவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். யுத்தத்தின் மத்தியில போக இடமில்லாமல் அவர்கள் அவதிப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தேசம் எஸ்தருடைய தேசம், தானியேலுடைய தேசமாக இருக்கிறதுனால அந்த தேசத்துல ஒரு அற்புதத்தை செய்து அந்த மக்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் போய் வந்ததன் நேரத்தின் நிமித்த நேர மாற்றங்களுக்கு ஊடாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அதிகாலையில எழுப்பி ஜெபிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் நீர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய அந்த தேசத்துல உம்முடைய அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பலத்தை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அந்த நேரத்துல நீர் எழுப்பி விடுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை வல்லமையோடு பலத்தோடு செய்ய கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த யுத்தங்கள் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களும் மனம் திரும்பி இயேசுதான் சமாதானத்தின் தேவன், இது தேவைகளை சந்திக்கிற தேவன், அந்த ஒன்றான மெய்த்தேவன் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு அந்த தேவனிடத்துல இருந்தது அவருடைய ராஜ்யம் வருக, அவருடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்பட கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அந்த மக்கள் பாதுகாக்கப்பட, இந்த பாபத்துகளுக்கூடாக பாதுகாப்புக்கூடாக எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அந்த மெய்யான தேவனை விட்டு நாங்கள் வாழுகிறோம் என்ற ஒரு உணர்வை கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்துல இழுத்து கொள்வீராக. அந்த தேசங்கள்ல கிரிகை செய்கிற பொல்லாத ஆவிகள், துரத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகளை அகற்றி போட்டு உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸை அந்த தேசங்களின் மேல அனுப்பும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். உம்முடைய மினிஸ்டரின் ஏஞ்சல்கள் அந்த தீமை செய்கிற தேசங்களில, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பேசுவது போன்ற தேசங்களில அந்த நாடுகளுக்கு நீர் சேமத்தை கொடுத்து உண்மை அறிகிற அறிவை கொடுத்து ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். சத்துரு கட்டப்பட்டு போவானாக, தீமைகள் இந்த தேசங்களிலிருந்து அழிந்து போவதாக. உம்மோடு நீர் அமைக்க போகிற அந்த ராஜ்யம் எவ்வளவு சமாதானமானது, அன்பானது, இரக்கமானது ஆண்டவரே. கவலை இல்லை, கண்ணீர் இல்லாத ராஜ்யம், துக்கம் இல்லாத ராஜ்யம், மரணம் இல்லாத ராஜ்யம் இந்த அந்த ராஜ்யம் இந்த உலகத்துல வந்து எல்லா மக்களும் சமாதானமாக சந்தோஷமாக வாழ கிருபை செய்வீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிறைத்து அவருடைய இருதயங்களை, ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் சரியான இருதயங்களாக மாற்றி ஒவ்வொருவரையும் உம்முடைய ஊழியத்துல இன்னும் அதிகமாக உற்சாகமாக செயற்பட கிருபை செய்வீராக. உம்மால் எல்லாம் கூடும். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எங்களுக்கு பலம் தந்திருக்கிறீர். ஒவ்வொரு மக்களை இழுத்துக் கொள்ளும் துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். God bless you, sister.
2: Amen,
1: God bless you, sister Janet.
2: Amen, amen. God bless you, sister Janet.
0: Amen, amen. Nangal பாஸ்டர், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நாங்கள் வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்களில் இயற்கை அழிவினாலும் யுத்தங்களினாலும் பாதிக்கப்பட்ட தேசங்களில் இருக்கிற மக்களுக்காக, தப்பின மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தங்கள் அன்பான உறவினரை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆட்டி தேற்றி அரவணைத்து அவர்களை வழி நடத்த வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அயறின் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கருவேந்தவனே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமிக்கு தாவே அப்பா, அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காலை முதலி மட்டுமாய் கத்தாவே எங்களை நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வெள்ளப்பெருக்கு இயற்கை அனர்த்தங்களில் இருந்தெல்லாம் கத்தாவே அப்பா, பாதிக்கப்பட்ட ஜனங்களை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உறவுகளை பிரிந்து கத்தாவே அப்பா தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க ஆற்றி தேட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உடமையில இழந்திருக்கிற அவர்களுக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இயற்கை அனர்த்தங்களினாலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுகீனமாய் கர்த்தாவே அப்பா ஒரு உடல் உறுப்புகளை இழந்த நிலையில அநேகர் மருத்துவமனையில இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. அவங்கள எல்லாரையும் கர்த்தாவே உடைய தழும்புள்ள கரங்களினாலே தொட்டு அப்பா பரிபூர்ண சுகம் விடுதலை கிடைக்க தேவன் அந்த நாளிலே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வைத்தியசாலையில வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. இனிமேலும் தேசங்களுக்கே கர்த்தாவே இப்படியான அனர்த்தங்கள் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசங்கள்ல இருக்கிற கர்த்தாவே அப்பா எல்லா தேசங்களுக்கும் தேவன் நல்ல கால நிலைகளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா பிள்ளைகளுக்கு தகப்பன் தாயை பிரிந்த நிலையிலே அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. அந்த பிள்ளைகளை எல்லாம் தேவன் நீங்க ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே அப்பா. அந்த தேசங்களிலே இப்படியான அனர்த்தங்களை மீண்டும் வராதபடிக்கு கர்த்தாவே தேவன் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேகர் உறவுகளை பிரிந்த நிலையில இருக்கிறாங்க தகப்பனே. அவங்க எல்லாருக்கும் வேண்டிய நல்ல ஆறுதலையும் தேடுதலையும் தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசங்களிலே கர்த்தாவே இந்த இயற்கை அனர்த்தங்களின் காரணமாக கர்த்தாவே அப்பா பொருளாதார நிலை வீழ்ந்து போயிருக்கிறது கர்த்தாவே. விவசாயங்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது கர்த்தாவே. இப்படியானவர்களுடைய கையின் பிரயாசைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்டதான கர்த்தாவே அப்பா அந்த நேபாள தேசம் கர்த்தாவே அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இழந்து போன ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்ள தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோமா நிலையிலே இருக்கிற அந்த சகோதரர்கள் இருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சீக்கிரத்திலே நினைவு திரும்ப கர்த்தாவே நல்ல ஆலோசனைகளை கொடுக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா எங்களின் பிள்ளை இருக்கிற கர்த்தாவே சுகீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே பரம வைத்தியர், நீரே ஔஷதம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஜன சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தாவே சுகபத்திரமாக தேவன் மகளை கொண்டு வந்து சேர்த்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் கர்த்தாவே இந்த இணைப்புல இணைந்து ஊழியங்களை செய்யத்தக்கதான இந்த கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. மகளுக்கும் இருக்கிற எல்லா பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. உம்முடைய பலத்தால் இடைக்கட்டி மகளை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. சுவாமி கர்த்தாவே அப்பா ஜெபிக்க முடியாத படிக்க இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போடுங்க. அதிகாலை வேளையிலும் தேடத்தக்கதான கிருபையை தேவன் மகளுக்கு கொடுக்கும்படியால் செபிக்கிறேன். ஆண்டவரே, சோர்வுகள், பலவீனங்கள், அதீரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கேட்டாவே அப்பா, மகளுக்கு வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியால் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதிலே பணி செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. லெஸ்லி, அண்ணா, ரீட்டா, சகோதரி, இன்னும் பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். இந்த இணைப்புல இருக்க வேலை செய்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, மட்டுமாய் அப்பா இணைப்பிலே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நீ வந்து ஜெபிக்க இருக்கிற பிள்ளைகளையும் தேவன் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
0: ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்த சகல காரியங்களிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
3: ஆமீன், ஆமீன். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பார்.
0: ஆமேன், ஆமீன். நாங்கள் நிர்மலா மேடிப்பார்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே அநேக காரியங்களிலே மக்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். வீதிகள், வேதனைகள் அங்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இந்த மரங்கள் வராதபடி அந்த அவர்கள்
4: சொல்லுங்க இலங்கை பத்தி.
0: இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே இந்திய அழிவுகள், அங்கு மரணங்கள், வியாதிகள் அநேகமாய் இருக்கு. ஆகவே எங்கள் தேசம், அந்த தேசத்திலே ஒரு மனம் திரும்புதல் வரட்டும், எல்லாரும் ரட்சிப்பை காணட்டும் சொல்லி ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: உன்னதத்தில் வாசமா இருக்கிறேங்க நல்ல தகப்பனே. இந்த அருமையான வேலை காயமோக்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் ஆயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து இம்மட்டமாய் காத்து தெய்வம் இனியும் காத்து வழி நடத்துகிற தயவுக்கு உண்மையுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறங்க தாவே. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா, இலங்கை தேசத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இலங்கை தேசம் முழுமைக்கும் என் தேவனாகி கர்த்தர் நீ ராஜாவாயிருந்து அரசாண்டு ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேசித்து பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படி ஆகி செபிக்கிறோங்க தாவே. அங்க இருக்கிறதான ஒவ்வொரு மக்களையும் என் தேவன் நீர் ஆண்டவரே அப்பா அவர்களை நோக்கி பார்க்கும்படி ஆகி செபிக்கிறோம்ப்பா. அவர்கள் வருத்தங்கள், வேதனைகள் ஆண்டவரே நிறைந்திருக்கிறபடியால் இலங்கை தேசத்தை ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் கர்த்தர். தாமே 9 மாவட்டங்கள் 25 மாகாணங்கள் 25 மாவட்டங்கள் இருக்கிறபடியால் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவர உந்திருக்கரம் இருந்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கர்த்தாவே உம்மை துதிக்கிற பிள்ளைகளை எழுப்பி அந்த ஆண்டவரே மாவட்டத்திற்கு ஆண்டவரை என்னென்ன தேவையோ அந்த இடத்தில அந்த பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பு இருக்க வேண்டுமோ அப்படியான ஒரு ஜப குழுவை நீ தேர்ந்தெடுத்த ஆண்டவர அந்த பிள்ளைகள் எல்லாம் செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவர அதன் மூலமாக ஆண்டவர அந்த இடத்திற்கு நன்மைகளை நீ தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அங்க இருக்கிறதான ஆண்டவர வேலை இல்லாத ஆண்டவர ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்பா. அவர்கள் உழைக்க கூடாதபடிக்கு பல காரணங்கள் அந்த இடத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளைகள் எல்லாம் சுகபத்திரமாய் வாழக்கூடாதபடிக்கு ஆண்டவர சூழ்நிலையும் ஆண்டவர விலைவாசிகளும் ஆண்டவர அப்படியாய் அந்த இடத்துல உயர்ந்திருந்து ஆண்டவர அந்த பிள்ளைகளுக்கு மன நோவும் மன வலிவை ஆண்டவரை இழந்தவர்களாய் ஆண்டவர அவர்கள் இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒத்தாசை அனுப்பி வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை யார் கேட்பார்கள் ஆண்டவர? உம்மை தவிர ஒருவரும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர. நீரே தெய்வமா இருந்த ஆண்டவர அந்த பிள்ளைகள் மேல் இரக்கத்தை காட்டி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்வை தந்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே தினமும் ஆண்டவர வருமானத்தை பார்க்கிறவர்களாக நல்ல வருமானங்கள் பெற்றுக் கொள்கிறவர்களாக அதன் மூலமாய் தன் குடும்பத்தை சீரோடும் சிறப்போடும் ஆண்டவரை நடத்தக்கூடிய பலத்தை நீ தந்து ஆண்டவரே படி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பிள்ளைங்க வாழ்கிறதான ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறவும் ஆண்டவரே அவர்கள் ஜெபிக்கிற மாத்திரத்திலே ஆண்டவரே அங்க இருக்கிறதான எல்லா விதம் பொல்லாத அசுத்த ஆவைகளின் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே நிர்மூலமாகப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக நாங்களும் ஆண்டவரே பாரப்பட்டு உம்முடைய ஆண்டவரே சமூகத்திலே நிற்கிறோம். கர்த்தருதான் ஆண்டவரே அந்த தேசத்தை முழுமையா என் தேவனுடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு வைக்கிறோங்க. தாவே சத்துரு செய்கிறதான எல்லா திட்டங்களும் ஆண்டவரே அங்கு முறியடிக்கப்படுவதாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே பாய்ந்து செல்லும்படியா கர்த்தர் தாமே இந்த வேளையிலே ஆண்டவரே அந்த தேசத்தின் மேல் ஆண்டவரே இரக்கத்தை பாராட்டும்படியாய் சுபிக்கிறோம் பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல சுகத்தை தாங்கப்பா. அநேக ஜனங்கள் ஆண்டவரே இந்த சுயசின் நிலையின் காரணமாகவும் ஆண்டவரே அப்பா அங்க இருக்கிறதான வறுமையின் காரணமாகவும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே நோயிலும் ஆண்டவரே வியாதியிலும் ஆண்டவரே அங்கலாக்கிறதை பார்க்கிறோம். என் தேவனாகி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு புது பலனை தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். வறுமைகள் எல்லாம் ஆண்டவரே ஓ ஆண்டவரே நீங்கி போக அந்த இடத்துல ஒரு பிள்ளைகளும் வறுமையோடு இல்லாதபடிக்கு முன் போல் ஆண்டவரை செழித்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ மும்மை விட்டால் ஆறுதல் சொல்ல ஒருவராலும் கூடாது ஆண்டவரே நீரே ஆறுதலும் ஆண்டவரே நீரே ஆண்டவரே சமாதானத்தையும் நீரே சந்தோஷத்தையும் தர நல்ல தகப்பனாயிருந்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. நீரே ஆண்டவரே அந்த தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சுகபத்திரமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் தாமே அவர்கள் ஆண்டவரே அப்பா மீதிமான்களாக ஆண்டவரே சிங்கத்தை போல் பலமுள்ளவர்களாக ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கல்ல நல்ல தயவோ ஆண்டவரே அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அதிகாரிகள் தங்க கண்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தயவு கிடைக்கட்டும். அங்கு கிடைக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா காரியங்களும் ஆண்டவரே அவர்களுக்கு வந்து சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அரசாங்கத்தில் இருக்கிறவர்களை கொடுக்கத்தான் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஆட்சியாளர்களின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அங்க இருக்கிறதான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த பாராபட்சமும் பார்க்காதபடிக்கு எல்லோரையும் சமமாக பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா இதோ ஆண்டவர் மொழியாகவும் இருக்கட்டும் ஆண்டவரே ஒருவேளை மனமாக இருக்கட்டும் கர்த்தாவு அவைகளிலே ஆண்டவரே அவர்கள் பிரித்து ஆண்டவரை பார்க்கிற ஒரு சூழ்நிலை அங்க இருக்கிறபடியால் அந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றி ஆண்டவரே எல்லோருக்கும் எல்லாம் சமமாய் கிடைக்க காலம் ஆண்டவரே அந்த இடத்தில் நெருங்கி வரும்படியாய் செபிக்கிறோம். ஆட்சியாளர்களுக்கு கர்த்தாவே அந்த ஒவ்வொரு மனிதர்களையும் பிரித்து பார்க்கிற தன்மையை விட்டு ஆண்டவரே எல்லோரும் இலங்கை தேசத்தினுடைய பிரஜைகள் என்று ஆண்டவரே அவர்கள் எண்ணி வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் தயவு பாராட்டி கிடைக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இதோ எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அந்த இடத்திலே உம்மை அறியாமலும் நீர் இருக்கிறார் என்பதை அறியாமலும் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாமலும் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தரின் நாட்களிலே ஆண்டவரே தடும்படியாய் சுபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவரே அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்தான் நாம் ஜீவிக்கிறோம் என்பதை அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் கர்த்தர் தாமே அவர்களுடைய ஆண்டவரே கண்களை ஆண்டவரே மறைத்திருக்கிறதான எல்லா காரியத்தையும் திறந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் பார்க்கவும் கவனிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாயிருந்து இந்த உலகத்திலே 3.5 ஆண்டு காலமாக எல்லா இடங்களையும் சுற்றி திரிந்து ஆண்டவரே நோய்களை குணமாக்கி வியாதிகளை அகத்தி போட்டு எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வறுமைகளை நீக்கி ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக உம்மிடத்திலே ஆண்டவரே நெருங்கி இருந்தவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். எத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா அத்தனை பிள்ளைகளினுடைய வாழ்விலே ஆண்டவரின் நீர் வெளிச்சத்தை தந்த தேவன், இந்த நாளில இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உன்னுடைய முகத்தின் பிரகாசத்தினால் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா ஒளி வீச கர்த்தர் உதவி செய்யுங்க. உன்னுடைய வார்த்தை உன்னுடைய வல்லமைகள் ஆண்டவர் கடந்து செல்லட்டும். அந்த இடத்தில் அவர்கள் செய்கிறதான வேலைகளே எல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு ஆண்டவரே வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அறியாத பிள்ளைகள் கொடுக்கத்தாவே உண்மை அறிந்து கொள்கிற வாஞ்சைகளை உருவாக்கி அந்த பிள்ளைகளும் பாவத்தில் இருந்து விடுபட்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்படியாய் அந்த தேசம் முழுமையும் நீர் ஆண்டவரே என் இயேசுக்கு சொந்தமாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தராகிய தேவன் அந்த இடத்தை முற்றிலுமாய் ஆண்டவரே உம்முடைய பொற்கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுக்காக அல்லவா நீர் பாடுபட்டீர், அந்த பிள்ளைகளுடைய சாப பாவங்களுக்கு அல்லவா ஆண்டவரே நீர் பாடுபட்டீர். கர்த்தர் தான் ஆண்டவரே உம்முடைய சிலுவையில் அல்லவா ஆண்டவருடைய கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் சுமந்து தீர்த்தீர். அப்படியா இருக்கிற சூழ்நிலையிலே இன்னும் ஏம்பான தேசத்திலே ஒரு கஷ்டங்களும் ஏம்பான இடத்திலே மன குழுவுகளும் கண்ணீர்களும் ஆண்டவரே அந்த இடத்தில் அந்த பிள்ளைகளுக்கு ஏம்பானவரை வறுமைகள். அப்பா உம்மை தேடி வந்த பிள்ளைகள் ஒரு நாளும் ஆண்டவரே அவர்கள் அப்பத்திற்காக கை ஏந்ததே இல்லை என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே உடைய ஒத்தாசுகளை அனுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். யார் மூலமாகவோ அரசாங்கத்தின் மூலமாகவோ ஆண்டவரே இல்லை என்றால் ஆண்டவரே நல்ல ஒரு நிறுவனத்தின் மூலமாகவும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்வாழ்வை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே 9 மாகாணங்களில் இருக்கிறதான பிள்ளைகள் எல்லாம் சுகித்தின்
5: சங்கமம்
4: உண்மை ஆண்டவரை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகள் உண்மையும் உண்மை புகழ் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நிற்கவும் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை நெழுத்தி ஆண்டவரே உன் பக்கமாய் சேர்த்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய சட்டையின் மரபிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சுகமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தராகி தேவன் அந்த தேசத்தின் மேல் இருக்கிறதான எல்லா சாப பாவங்களை எல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் இருக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு சுகத்தை தாங்க, ஒரு சுகமான வாழ்வை தாங்க, ஒரு நன்மையான வாழ்வை தாங்க ஆண்டவரே. தீமைகள் அகன்று ஆண்டவரே எல்லா நன்மையாய் மாறட்டும் ஆண்டவரே. வெளிச்சம் அந்த இடத்தில் பிரகாசிக்கட்டும்த்தாவே. தேசம் முழுமைக்காய் என் தேவனுடைய ஆண்டவரே கொடி அந்த இடத்திலே பறக்கட்டும்த்தாவே. தேச எல்லை என்பவரே இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆண்டவரே உயர்த்தவர்களாக மாற்றுங்கப்பா. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அந்த தேசத்திற்கு நன்மையை தந்து செழிப்பை தந்து அப்பா நேர காலங்களிலே ஆண்டவரே சரியான முறையிலே ஆண்டவரே அந்த மழைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்து நல்ல விளைச்சல்கள் உண்டாகி அதன் மூலமாய் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே இந்த ஆண்டவரே அடிக்கடி வருகிறதான ஆண்டவரே புயல் நிமித்தமாகவும் ஆண்டவரே அதிக மழைகள் நிமித்தமாகவும் வெள்ளத்து நிமித்தமாகவும் அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடிக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மிசை கொடுக்கத்தாவே தேச எல்லை எங்கும் ஆண்டவரே உம்முடைய ஜெய கொடி ஆண்டவரே உயரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும் அந்த இடத்துல மகிமை பரட்டும். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரும் பிள்ளையா மாறட்டும். தேசத்திற்கு நீர் செழிமல் வழி நடத்த போவதற்கா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய தேவன் நீ அப்படியே அந்த தேசத்தை ஆசீர்வதித்து அந்த தேசத்தில் வாழ்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரே அந்த தேசத்தை விட்டு வெளியின் நாடுகளில் வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்து அவர்கள் எங்கிருந்தாலும் சிகித்திருக்க கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு எல்லா வகையிலும் துணையாயிருந்து வழி நடத்தும் யாச்சிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்கா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவர்கள் ஏறெடுக்கப்படுகிறதான ஜெபத்திற்கு தேவனாகிய கர்த்தர் நல்ல விடைகளை தந்த ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரை சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகனையா ஆசீர்வதிங்க அப்பா, நல்ல பலனை தாங்க, சுகத்தை தாங்க ஆண்டவர அப்பா. எப்போதும் ஆண்டவர அப்பா அந்த மக்களுக்கெல்லாம் நீங்க துணையாயிருந்து ஆண்டவர அவர்கள் சந்ததி சந்ததியாய் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தக்கூடியவர்களாக மாற்றி ஆண்டவர் வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். மகனுக்கு தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அது அப்பா அப்படியாய் ஆண்டவர் இந்த பிள்ளைகளே வாழ்கிறதான ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவர தேவனுடைய தயவு தேவனுடைய கிருபை தேவனுடைய சமம் எப்போதும் நிறைவாயிருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்கா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த
5: ஒளிபரப்பாகும்
4: இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான அருமையான ஜானட் மகளின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை நீர் தெரிந்து கொண்ட தேவன், நீர் ஆண்டவரே எந்த விதமான ஆபத்து இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன நிமித்தமாய் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த ஒரு கஷ்டங்களும் ஏற்படாதபடிக்கு நீர் பாதுகாத்து வழி நடத்தி ஆண்டவரே கனடா தேசத்தில் சென்று தன்னுடைய காரியங்களை எல்லாம் முடித்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் சுகபத்திரமாய் ஆண்டவரே ஜெர்மனி தேசத்தை வந்து சேர கர்த்தர் உதவி செய்த தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அருமையான சகோதரியும் சகோதரருடைய மகளும் ஆண்டவரே க்ஷேமமாய் பயணம் செய்து அப்பா ஜெர்மன் தேசத்தை வந்த அடைய கர்த்தர் உதவி செய்தீங்க. இந்த குடும்பத்தோடு கூட நீங்கப்பா ஏதாகிலும் உமக்காக செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுகிற இந்த குடும்பத்திற்கு நீங்க எப்போதும் துணையாயிருந்து இவரையும் இவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அவள் வாழ்கிறதான இடத்திலே ஆண்டவர பிள்ளைகளுக்கு ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவர நீரே ஆண்டவர துணையாயிருந்து வழி நடத்தும்படி ஆய்ச்சுபிக்கிறோம். அப்படியே தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு செய்ய போவதற்காய் முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
6: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திர நன்றி பிரதர். கத்தரங்களோடும் ஊழியங்களோடும் கைவிட்டி சீனா காரியத்தோடும் கூட இருந்து சகலதிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
7: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
6: பிரைஸ் லார்ட். நீங்கள் ஐந்து கண்டத்திலே இருக்கிற எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்கள் கடைசி நாட்களா இருக்கிறபடியால் ஆண்டவர் யாரெல்லாம் இந்த நாட்களில் ரட்சிக்க வேண்டுமோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் தொட்டு அவர்களுடைய வழிகள் பாதைகள் மனுஷர்கள் மத்தியிலே அவர்களுக்கு இர
7: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆண்டவரே எங்களை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழிகிற வழி நடத்துகிற உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை அப்பா நாங்கள் கரைத்திரை அற்றதாய் நீர் வரும் வரை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் தாமே ஆவியானவர் எங்களுக்கு துணை புரியும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாய் எங்களை வழி நடத்தி நீரே எபினேசரே உமக்கு சோத்திரம். நாங்கள் அநேகராயிருந்து தேசங்களுக்காக இந்திய தேசத்திற்காகவும் இலங்கைக்காகவும் மற்ற தேசங்களுக்காகவும் ஜெபிக்க கர்த்தர் நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் வெவ்வேறு தேசங்களிலே வாழ்ந்திருந்த போதிலும் ஒரு மனதாய் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளா இந்த வேலையிலே இணைந்து நாங்கள் ஜெபிக்கின்ற வேலையிலே எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நீர் கேட்டு வருகிற நாட்களிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற உமது அன்பிற்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலகத்திலே இருக்கிறதான அஞ்சு கான்டினென்ட்டையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த ஜனங்களே ஒப்பு கொடுக்குறப்பா. விசேஷமா அதில் ஆளுகை செய்கிறவர்களையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அந்த தேசங்களை பாதுகாக்கிறவர்களையும் ஒப்பு கொடுக்குறோம். தேவன் தாமே உமது அன்பினாலே இவர்களை எல்லோரும் இடைக்கட்டி இவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படப்பா. இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே ஒருத்தரும் கெட்டு அழிந்து போக கூடாது எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடி நாளே ஆண்டவரே எல்லா மக்களுக்கா இந்த வேலையிலே நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர்தாமே நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க ராஜா, உமது அன்பிலே நீர் அணைத்து கொள்ளுங்கப்பா. அவர்களுடைய வழிபாதைகள் எல்லாம் அது உமக்கு பிரியமாய் மாறட்டும். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்ளும்படியான கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு வாழ்வை நீர் தந்து அவர்களுடைய சிறையிருப்பை எல்லாம் திருப்பி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து எல்லா மக்களும் ரட்சிப்பின் வழியாக வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறாப்பா. ரட்சிப்பு உம்முடையதா இருக்கிறபடினாலே கர்த்தர் நீர் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிற இரட்சகராகிய கர்த்தர் நீர் எல்லா பிள்ளைகளையும் அப்பா தொட்டு நீர் அவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துங்க. அதே வேளையிலே உம்முடைய நாமம் உலகம் எங்கும் கர்த்தாவே சோத்துறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படணும் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே சொல்லி இருக்கிறபடினாலே எல்லா கால்களும் எனக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவுகளும் என்னை தேவன் என்று அறிக்கை செய்யும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொருத்தரையும் ரட்சிப்புக்குள்ளாய் நீங்க நடத்துங்க. அஞ்சு கான்டினென்ட்ல இருக்கிற அப்பா உமக்கு சோத்திரம். எல்லா மக்களையும் அது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேச தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல தேசங்களை பாதுகாக்கிறவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சேதம் இல்லாதபடிக்கு எந்த இயற்கை சீற்றங்களினாலே எந்த அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் தாமே இயற்கையில் மேலே உமது ஆசீர்வாத கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் செய்து எல்லா மக்களையும் ரட்சித்து கொண்டு உமது வருகையிலே காணப்பட செய்யற கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் அப்படியே எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு தேவன் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட சங்கம ஊடகத்தை உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய் தேவனை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ள முடியா ஒப்பு கொடுக்கிறோம். இணைப்பிலே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் தேவதாசர்களையும் ஆண்டவராகிய தேவன் நீர் ஆசீர்வதிக்க முடியாய். அவர்கள் உமக்கு செய்யற ஊழியங்களை கூட தேவன் நீர் ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான ஆண்டவரே அப்பா ஜானட் மகளே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. கடந்த நாளிலே அப்பா ஜெர்மனிலிருந்து டொரண்டோ போய் அந்த இடத்துல புத்தகத்தை எல்லாம் வெளியிட்டு நல்லபடியாய் சமாதானத்தோடு திரும்பி வர கிருபை செய்திரே உமக்கு சோத்துறோம். நீர் அறிய பெரிய காரியங்களை செய்கிறவர் தேவன் அப்பா. ஒரு நீதிமான் இருந்தால் கூட அப்பா அந்த இடத்தை நீர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபித்தோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ததற்காய் மகளை சமாதானத்தோடு மறுபடியுமாய் ஜெர்மனிக்கு அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே மகனையும் மகளையும் ஆண்டவரே கணவனையும் நீங்க ஆசீர்வதிங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி இன்னும் அதிகமான நல்ல காரியங்களை உமக்காய் செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய தேவன் நீர் ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற யாவரையுமாய் ஆண்டவர் தாமே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.
8: ஜபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடு கூட இருந்து சகலத்திலும் வல்லமையாய் வழி நடத்துவாராக. ஆமேன்,
7: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
8: நாங்கள் ஆனந்த ராஜா சுயாதாவை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் உலகத் தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், யுத்த நாட்டு தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், விசேஷமா அமெரிக்கா நாட்டு தலைவருக்காக நீங்கள் தலைவர்கள் மார்களுக்குள்ளே தேவனுடைய ஞானம் வெளிப்பட வேண்டும். ஒரு இரக்கம், தேவ இரக்கம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி கோடான கோடி நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான கால தொடக்கம் இந்த மாலை வரையும் சுவாமி, எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் எங்கள் குடும்ப தலைவனாக இருந்து வழிநடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. தந்தையே, நீர் எல்லோருக்கும் தலைவர் நீர். ஆனாலும் தேவனே, அதை ஆளுமை செய்வதற்காக நீர் ஆண்டவரே அன்று இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்கு மோசேயை தலைவனாக தேர்ந்தெடுத்தீர். ஆண்டவரே, நோவாவை தேர்ந்தெடுத்தீர். அதே போல எத்தனையோ எத்தனையோ அரசர்கள் ராஜாக்களை தேர்ந்தெடுத்தீர் சுவாமி. அதே போல ஆண்டவரே, இந்த உலகத்திலேயும் சுவாமி பல்வேறு இடங்களில் தகப்பனே நீர் தலைவனாக தேர்ந்தெடுக்கும் வேளைகளிலும் ஆண்டவரே வழி தப்பி செல்லும் ஒவ்வொரு தலைவர்கள், தலைவர்கள் சரிவர செய்ய முடியாமல் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளினாலே பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு அப்பாவி ஜனங்களை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேவனே, நீங்க நல்ல ஞானமுள்ள தலைவனை தேர்ந்தெடுத்து கொடுங்க சுவாமி. இந்த உலகத்தை ஆளுமை செய்யும் ஒவ்வொரு தலைவர், ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களை உம்முடைய கரங்கள் ஒப்புவிக்கின்றேன் தகப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ நாடுகள் சுவாமி யுத்தங்களும் யுத்தங்கள் கொள்ளை நோய்களுக்குள்ளாக்கப்பட்டும் அந்த தலைவர்கள் ஊடாக ஆண்டவரே அவர்களுக்கு சரியான உணவுகள் உறைவிடங்கள் இல்லாமல் சுவாமி எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றார்கள், எத்தனை ஜனங்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் தகப்பனே. கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே, இந்த நாட்டை ஆளுகின்ற ஒவ்வொரு ஆளுமைகளும் சரியான ஆளுமையாக ஆண்டவரே மாற்றப்பட வேண்டும். இவைகள் அனைத்தும் ஆண்டவரே நோவாவின் காலங்களில் எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலங்களிலும் இவைகளெல்லாம் நிகழும் என்று சொன்னீங்க தகப்பனே. உம்முடைய வருகை வெகு சீக்கிரம் தான் ஆண்டவரே. ஆனாலும் எத்தனையோ ஜனங்கள் மடிந்து போகின்றார்கள் தேவனே. எத்தனை ஜனங்கள் சுவாமி, எத்தனை அனர்த்தங்கள் உலகத்திலே, எத்தனை அனர்த்தங்கள், பசி பட்டினிகள், தண்ணீரின்றி எத்தனை அப்பா. இந்த யுத்தங்களை ஆண்டவரே நீங்க நிறுத்த மாட்டீங்களா தகப்பனே? வெகு சீக்கிரம் இந்த அப்பாவி ஜனங்களை மீட்க நீங்க வரமாட்டீங்களா தகப்பனே? ஆண்டவரே, எந்தெந்த உலகத்தில் எந்தெந்த நாட்டிலும் சுவாமி எல்லா அனர்த்தங்களையும் எல்லா ஆளுமை செய்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகள் உள்ளத்தில் தயவை நீர் காண்பிப்பீராக ஆண்டவரே. அவர்களுடைய உள்ளத்திலே இரக்கங்களை காண்பிப்பீராக ஆண்டவரே. தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கின்ற இவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிற தேவன் நீங்கள் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பாடுகள் மரணத்தை அவர்கள் நினைவு கூற வேணும் தகப்பனே. இந்த அப்பாவி உலக ஜனங்களை மீட்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, எந்தெந்த தேசங்களில் ஆண்டவரே யார் யார் எந்தெந்த பாரத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே நீங்க கூடவாக இருங்க. உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்கட்டும். இந்த நூடாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சிறார்களையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாருமப்பா. உணவின்றி ஆண்டவரே, உறங்க இடமின்றி, உடைகளின்றி எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தியுங்கள் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு இயற்கை அனர்த்தங்களினாலும் பாதிக்கப்படுகிற மரணங்கள் எவ்வளவோ அவஸ்தைகள் ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு அனர்த்தங்களிலும் இருந்து சுவாமி நீங்க மக்களை மீட்க வந்த தேவன் சுவாமி, நீங்க மீட்டு கொள்ளுங்கப்பா. தேவனே, தயவுகளை காண்பீங்க தகப்பனே. பல்வேறு இடங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகள் உள்ளத்திலும் ஆண்டவரே அன்பு ஆதரவு கிடைக்க வேணும். மனிதர்கள் மத்தியில் தயவு கிடைக்க நீங்க கிருபையை செய்யுங்க தகப்பனே. இந்த நேரத்திலும் சுவாமி அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய இந்த பாத்திரத்தை கொடுத்த இந்த விண்ணப்பத்தை ஆண்டவரே நீங்க அங்கீகரித்து ஆண்டவரே, எந்தெந்த தேசங்கள் எந்தெந்த நாடு எதுவாக இருந்தாலும் நீங்க உருவாக்கிய இந்த தேசம் அப்பா, இந்த உலகத்தை உருவாக்கும் வேளைகளிலும் ஆண்டவரே இதை ஆளுமை செய்வதற்காக மனிதனை உருவாக்கி நீங்கள் தகப்பனே, மனிதனானவன் பாவத்தின் பிடியிலே சிக்குண்டு உம்முடைய அன்பிலே இருந்து விலகி சென்ற நாம் சுவாமி இன்றும் ஆண்டவரே கண்ணீரோடு வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிதாவே நீர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு இடத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு கண்டங்கள் ஒவ்வொரு நாடுகளையும் நீங்க பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. தயவை கொடுங்க, இரக்கங்களை கொடுங்க, சமாதானத்தை கொடுத்து நீங்க சமாதானம் செய்கிற தேவன், நீதி செய்கிற தேவன், உம்முடைய கரங்களில் தான் சுவாமி நீதி என்னும் சமாதானம் இருக்கிறது தகப்பனே. ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் நீர் கொடுத்து வழி நடத்துங்க. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த இடத்திலே ஒருமித்து சங்கம வானொலி என்னும் பெயர் கொண்டு சுவாமி எங்கள் அன்பான சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இவர்களுடைய தேவைகளையும் ஆண்டவரே நீர் சந்திக்கிற தேவன் சுவாமி. இவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஆண்டவரே நாங்கள் அறியோம், ஆனாலும் நீங்க அறிகிற தேவன், காண்கிற தேவன். இவர்களூடாக ஆண்டவரே உம்முடைய செய்தியை இந்த உலகெங்கும் பிரஸ்தாவப்படுத்தி உம்முடைய செய்தி உலகெங்கும் சென்று ஆண்டவரே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அவர்களுக்கு தேவையான சுகம் பலன் ஞானத்தை கொடுத்து தூயாவியானவரே உம்முடைய கிருபையை கொடுத்து வழி நடத்துங்க. இவர்கள் எங்கெங்கெல்லாம் சென்று பணி செய்கின்றார்களோ, இவர்களின் பாதங்கள் எங்கெங்கெல்லாம் பாதங்கள் படுகின்றதோ அந்த தேசமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தமாக்கப்படுவதாக. பிதாவே இவர்களை நீங்க பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, உம்முடைய கிருபையினால மூடி வழி நடத்துங்க. எந்த நோயோ எந்த வேதனைகளோ எந்த பாரமோ எங்களை அணுகிவிடாதபடி கரம் பிடித்து வழி நடத்துங்க. இதை கேட்கின்ற அத்தனை பேரும் ஆண்டவரே இதுவரை நேரமும் இணைந்திருந்தவர்களும் இன்னும் இணைய போகின்றவர்களும் செய்திகளை கேட்கின்றவர்களும் பிதாவே நீர் உம்முடைய வார்த்தையினால நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசப்பாவின் பாதத்தில் இந்த உலக மக்கள் அனைத்து தலைவர்களையும் ஆண்டவரே இந்த உலக மக்கள் அனைவரையும் ஆண்டவரே எங்கள் சங்கம வானொலியில் இணைந்திருக்கும் எங்கள் இணைப்பாளர்களும் ஆண்டவரே அதில் இருக்கின்ற பணியாட்கள் ஊழியர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதியுங்க. இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எப்பொழுதும் எங்களோடு கூடவாக இருந்து வழி நடத்த இயேசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.
10: நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் எல்லாவற்றிலும் கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்களோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
9: ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி.
10: ஆமேன், ஆமேன். நாங்க அகிலா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
11: பிரைஸ் தி லார்ட்.
10: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வியாதிப்பட்டு வேதனைகளோடு இருக்கிற நீங்க சங்கமவானலிக்காக நீங்க ஜபத்தை நடத்துங்க.
11: ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து ஜபிக்கிறோம் ஐயா. நம்முடைய ஜீவனை குறி ஜபிக்கிறோம், நாமத்தை குறி ஜபிக்கிறோம், நம்முடைய வார்த்தை வைத்து ஜபிக்கிறோம். உடத்தில் வந்த ஒருவரை நீ புறம்பே தள்ளாத தேவன் கர்த்தாவே, விண்ணப்பத்தை கொண்டுமே சப்பா ஒரு பரிசுத்த நாமம் மயமைப்படும்படியாய் கர்த்தராகிய தேவன் ஒருவரையும் ஆசீர்வதிக்கும்படி பரிசுத்தப்படுத்தும்படி விடுவிக்கும்படி சுகமாக்கும்படி ஆரோக்கிய சட்டைகளுக்குள்ளே வைத்து சுமக்கும்படி தேவனே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமைப்படுத்தும். விசேஷமாக சங்கம ஊழியத்துக்காக ஜபிக்கிறோம். 266 தேசங்களிலும் எல்லைகள் விருத்தியாக ஊழியங்கள் தொடர ஆவியானவரை ஊழியர்களை கடாட்சியும் தேவைகளை சந்தி குறைவுகளை நிறைவாக்கும் இந்த 10th ஆண்டை நிறைவு பண்ணி 11th ஆண்டு பெரிய காரியங்களை செய்தாலும் அது மகிமை பெரிதா இருக்கட்டும் கேட்டாவியுமே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியிலும் அநியோன்யத்திலும் ஐக்கியத்திலும் ஒருமனத்திலும் சிந்தையிலும் ஆண்டவரை ஒருமித்து பெரிய காரியங்களை செய்ய ஊழியர்களுக்குள்ள அன்பையும் ஐக்கியத்தையும் ஒருமனத்தையும் சிந்தையும் தாரும்
12: கிறிஸ்தவ வானொலி சங்கமம்
11: தேவைகளை சந்தி குறைமடைய பண்ணும் திருப்தியாக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடி நிறைவாய் நிறைவாய் தேவரில் ஆசிர்வதிக்கும்படி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இடத்தில் வந்த வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் சுகமாக்கியது போல அந்த கோமா நிலைமையில் இருக்கிற அந்த ரெண்டு காரி ஊழியர்களை நீங்கள் சுஸ்தப்படுத்தும்படி உங்களுடைய சித்தம் செய்யப்பட ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. எல்லா அமைச்சரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சித்தம் அப்படியா. இந்த கோமா நிலையை விட்டு அவர்கள் நோமலுக்கு திரும்ப தேவாவியா ஆசை வாழும்படி அவருடைய ஆவி ஆத்மா சரங்களை கத்துடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் ஜீவன்களுக்காக பலியாகி இருக்கிறதுனால இவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்பட கிறிஸ்து மரித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து மீண்டும் வருகிறார் அந்த வருகையில் காணப்படும்படி தேவ சித்தத்துக்குள்ளாக அவர்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல கத்துடைய ஆவியினால் ஆகும் என்றதோட வார்த்தையின்படி தேவாவியானவர் பெரிய காரியங்களை செய்யும்படி பலத்த சத்துவத்தின் நிலைமைக்குள் ஒப்பு கொடுக்க விசேஷமாக சொல்லப்படாத விண்ணப்பமாகிய அல்பர்ட்டா பட்டணத்தை ஆண்டவரே காட்டு தீக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா இந்த காட்டு தீக்களை நீங்கள் முடித்து தர வேண்டும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரையும் அந்த நாமம் மகிமைப்பட செப்டம்பர் மாதத்தை நீங்கள் ஆசிர்வதித்து தந்து நல்ல காலங்களில் நல்ல சமயங்களில் நல்ல வேலைகளும் இயற்கல்விகள் செயற்கல்விகள் இந்த தேசங்கள் காக்கப்பட்டதாய் மீட்கப்பட்டதாய் எல்லா அமைச்சரும் ரட்சிக்கப்படுறதாய் தேவன் சகலத்தையும் புதுப்பித்து ஜெனிப்பித்து சிஸ்தித்து நடத்தும்படி உட மகிமைக்குள் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து செபிக்கிறோம் அன்பு பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
10: எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரன் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாள் ஜபங்கள் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்களை கேட்டு கத்தாவே தேசங்கள் மக்கள் ஜனங்கள் கண்டங்கள் இருக்கிறவர்கள் எல்லாரையும் நீர் காண்கிற தேவன் அவர்களை ரட்சிக்கிற தேவன் அணைத்துக் கொள்ள வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் பெருகும்படி கத்தாவே யுத்த நாடுகளிலே கத்தாவே ஆண்டவரே ஆறுதல் பெருகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உடைய கிருபையை ஊற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த தலைவர்கள் மத்தியிலே கத்தாவே ஆண்டவரே நீர் பேசும் ஐயா. இரக்கத்தையும் தயவை மனதுருக்கத்தையும் வையுங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே அப்பா இரத்தம் கலரிகளோடு இரத்தம் சிந்துற பிள்ளைகள் கத்தாவே ஆண்டவரே தகப்பனே அதனால் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு குடும்பங்கள் கண்ணீர்கள் ஆண்டவரே எல்லாவற்றையே நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே தகப்பனே எல்லாரையும் விடுதலையாக்கவும் விடுவிக்கவும் வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வல்வாரி இரத்தம் ஆண்டவரே அப்பா போதுமானதாய் இருக்கிறது கத்தாவே. வியாதி பாட்டு வேதனையிலே கோமா நிலையிலே இருக்கிறவர்களுக்கு கூட உங்களுடைய இரத்தம் ஆண்டவரே போதுமானதாய் இருக்கிறதப்பா. அந்த இரத்தம் ஆண்டவரே அவர்களை கழுவட்டும் சுத்திகரிக்கட்டும் அவர்களுக்கு நிலை நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சங்க வானொலியில் ஸ்ரீயனா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரை குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் அவர்களுடைய வாஞ்சிகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட குறைவுகளை நிறைவாக்குற தேவன் ஆண்டவரே அப்பா நீர் வழிநடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இனி வேற போகிற ஒவ்வொரு காரியங்களை உம்முடைய ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நிறம் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் கத்தர் தாமே புதிய நேரத்திலே நேரங்கள் மாற்றங்கள் ஆமீன். அப்படியே நெல்லுங்கள். என்னுடைய மைக்கை யாரோ ஓப் பண்ணி விட்டார்கள். ஆமீன். இந்த நேர மாற்றங்கள் காரணமாக உடல்நிலைகள் காரணமாக வழிநடத்தி இருந்த போதிலும் வழிநடத்தியவங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதை விட வருகின்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்களுடன் ரெவரன் ஜேசுதாசன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து சனி ஞாயிறு அபிஷேக ஆராதனையிலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கொழும்பு இலங்கையிலிருந்து இணைகிறார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அத்தோடு நாளிலும் இணைந்த சௌரிய எஸ்தர் அகிலா அதே வேளையிலே இணைந்திருக்கிற சௌரிய சுஜாதா ஆனந்தராஜ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். அதே வேளையிலே அதிகால வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பமாக சனி ஞாயிறு அபிஷேக ஆராதனையில் சந்திப்போம். அதே வேளையிலே திங்கக்கிழமை திரும்பமாக இன்னொரு ஜெப வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாகத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியில் கூட கடந்து செல்ல செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்தில் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் மீதியான நிகழ்ச்சியில் கூட கடந்து செல்வோம். இந்த வேளையில் நாங்கள் தேவனுடன் ஒரு நிமிடம் அந்த காரியத்தை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்திரை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரமும் நாங்கள் ஜெப வேளையிலே கடந்து சென்றோம். இந்த வேளையிலும் தேவனிடம் ஒரு நிமிடம் கேட்போமா?
12: Recording in progress.
13: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is

0: The moment you received Jesus, something amazing happened. You were born again. This means you became a new creation in Christ. God gave you a brand new life through His Spirit. Your life now comes from Jesus, the Lord from heaven. Even though you may look the same on the outside, something wonderful has changed inside you. You now belong to God's family and carry His life in you. Because of this, you can live with joy, confidence, and victory every day. Always remember who you are, a new creation with God's life shining in you. Hallelujah. Let's look into another scripture from Galatians 6 verse 15. For in Christ Jesus, neither circumcision availeth anything nor uncircumcision, but a new creature. Glory to God. Let's say this. Please repeat after me. I am a new creation in Christ. God's life is in me, and I live in joy, victory, and strength every day. Hallelujah. God bless you all. See you on Monday. Good morning.
1: In ஆண்டவரும் ரட்சகருமாகிய மகள் தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, நீங்கள் ஒரு புது சிருஷ்டி. ஆரம்ப வசனமாக 2 கொரிந்தியர் 5:17 பார்ப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பகல் ஒளிந்து போயின இதாயின. ஹல்லேலூயா. காரியம் திறந்தீர்கள். இது

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள்
1: இணைந்திருப்பீர்கள் முன்பு போலவே
0: சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரம்
1: அவரை உங்களுக்குள் கொண்டு என் காரணம்
0: ஒளிபரப்பாகும்.
1: நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்துடனும் தைரியத்துடனும் வெற்றியுடனும் வாழ முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் யார் என்பதை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். நீங்கள் ஒரு புது சிருஷ்டி. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு இன்னும் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். கலாத்தியர் 6:15. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம். ஹல்லேலூயா. நாங்கள் சொல்லுவோம், நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டி. தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்திலும் வெற்றியிலும் பலத்திலும் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சீ யூ ஆன் மண்டே.
2: Being stopped.

in Jesus Christ, Gospel for All Nations. வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வர இருக்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டும்.

தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் சங்கம்

அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் gmail.com வெப்சைட் www.தீருபயும் சத்தியமும் மீண்டும் என் இயேசுவே சங்கமம்.com கிருபையையும் நீரையும் சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 28/8/2026க்கான ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் ரஷ்யா. ரஷ்யாவின் மொத்த மக்கள் தொகை சுமார் 14.4 கோடி ஆகும். உலகளவில் அதிக மக்கள் தொகை கொண்டு 9வது இடத்தில் உள்ளது. அதிகமாக இருக்க ஜெபிப்போம். ரஷ்யா நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் சுமார் 60 முதல் 70 வரை ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகின்றனர். இஸ்லாம் மதம்

0: வீரரே.
1: நாட்டின் இரண்டும் போரினால் இன்னல்கள் மற்றும் சேதங்கள் நீங்க ஜெபிப்போம். இருதரப்பு தலைவர்களுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் மத்தியஸ்தம் செய்யும் ஞானத்தையும் மனித நேயத்தையும் கொடுத்து இந்த போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர தேவன் கிருபை செய்ய ஜெபிப்போம். ரஷ்யா நாட்டின் அதிபர் மற்றும் உயர் மட்ட தலைவர்களின் இருதயங்களை தேவன் ஆளுகை செய்ய நீதி தவறாது நல்லாடத்தை ஜெபிப்போம். அனைத்து அரச அதிகாரிகளும் மனிதர்களின் அழிவை தவிர்க்கும் நியாயமான சமாதானமான முடிவுகளை எடுக்கவும் பிடிவாதமான மனநிலைகள் மாறவும் இறைவனின்
0: ஆராதனை
1: ஞானம் போரின் கோர முகத்தினால்
0: பரிந்து பேசும் இயேசுவுக்கு ஆராதனை இடைவிடாத
1: பாதிக்கப்பட்டுள்ள எரிபொருள் தடுப்பாடு மற்றும் பாதுகாப்பற்ற சொல்லில் வாழ்ந்து வரும் மக்கள்
0: ஆராதனை இறுதி வரை நடத்திடுமே.
1: வாழ்வாதாரம் பாதையில் உள்ள விசுவாசிகள் போதகர்கள் மற்றும் திருச்சபைகள் கடுமையான சூழ்நிலைகளிலும் தங்களது விசுவாசத்தில் உறுதியாக நிற்க பலன் பெற ஜெபிப்போம். ரஷ்யா உக்ரைன் இடையிலான யுத்தம் நிறுத்தப்பட மேலும் ஏவுகணை ட்ரான் மற்றும் இராணுவ தாக்குதல்கள் நடைபெறாது

தாயானது மனைவி மற்றும் அத்தியாவசியங்கள் பாதுகாக்கப்பட செவிப்போம். பெற்றோரை இழந்த குடும்பங்களை விட்டு பிரிந்த குழந்தைகளுக்காக பயம், பதற்றம், கண்ணீர்

உக்ரைனில் உள்ள சபைகளுக்காக யுத்தத்தின் மத்தியிலும் சபையை பாதுகாத்து விசுவாசிகளை பலப்படுத்தி சபைகள் அழுத்தங்களின் மத்தியிலும் நிலைத்திருக்க சபை பெருக விசுவாச பிள்ளைகள் பெருக ஜெபிப்போம். போதகர்கள் மற்றும் ஊழியர்கள் பாதுகாக்கப்பட கிறிஸ்தவர்கள் உடைந்த மக்களின் இருதயங்களுக்கு சபைகள் ஆறுதலின் இடமாக இருக்க செபிப்போம். உக்ரைன் ரஷ்யா தேசத்தில் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட காயமடைந்தோர் குணமடைய செபிப்போம். சமாதான பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைய ரஷ்யா உக்ரைன் மற்றும் உலக தலைவர்களுக்கு ஞானம் வேண்டி செபிப்போம். இரு நாடுகளிலும் ஆறுதலும் சமாதானம் தேவனுடைய கிருபையும் நிலைக்க செபிப்போம். ரஷ்யா உக்ரைன் தேசத்தில் குண்டுகளின் சத்தத்தை விட சமாதானத்தின் சத்தம் அதிகமாக ஒலிக்க பயத்தின் இடத்தில் விசுவாசத்தையும் கண்ணீரின் இடத்தில் ஆறுதலையும் யுத்தத்தின் இடத்தில் சமாதானத்தை தந்து ரஷ்யாவையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி செபிப்போம். அங்குள்ள திருச்சபையில் சமாதானத்தின் தூதுவர்களாக

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் கிருபைநாதர் இயேசு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

ஒன்று ராஜாக்கள் 15 நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாம் என்னும் ராஜாவின் 18 அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி 3 எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. ஆனாலும் தாவீதின் நிமித்தம்

0: அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதினாலும் நிலை நிறுத்துகிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ரெகோபெயாமுக்கும் எரோபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அபியாமுக்கும் எரோபெயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபெயாமின் 20 வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் லச்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி தோப்பிலே அருவறுப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டரித்து போட்டான். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாயிருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்களுடைய நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்தா இராதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாயிருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் வெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்ல சொன்னான். பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவிகொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத் மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தோடும் கூட முறிய அடித்தான். பாஷா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்சாவில் இருந்து விட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா, யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பறைமுறை இடுவித்து அவைகளினால் பென்யமின் கோத்திரத்தில் உள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது. ஆசா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீது நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2 வருஷத்திலே எரோபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜபாரம் பண்ணினான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனான பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாவும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபத்தோனை முத்திகை போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபத்தோனிலே வெட்டி போட்டான். பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் வருஷத்திலே அவனை கொண்டு போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின் அவன் யெரொபெயாமின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ள யாதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. நாதாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய.
1: எரேமியா 41 அதிகாரம். பின்பு 7 மாதத்திலே ராஜவம்சத்தில் பிறந்தவனும் எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தானியாவின் மகனுமான இஸ்மவேலும் அவனுடனே கூட ராஜாவின் பிரபுக்களான 10 பேரும் மிஸ்பாவுக்கு அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவின் இடத்தில் வந்து அங்கே ஏகமாய் போஜனம் பண்ணினார்கள். அப்பொழுது நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடு இருந்த 10 பேரும் எழும்பி பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவை பட்டயத்தால் வெட்டினார்கள். மிஸ்பாவிலே கெதலியாவின் இடத்தில் இருந்த எல்லா யூதரையும் அங்கே காணப்பட்ட யுத்த மனுஷராகிய கல்தேயரையும் இஸ்மவேல் வெட்டி போட்டான். அவன் கெதலியாவை கொன்ற பின்பு மறுநாளிலே அதை ஒருவரும் இன்னும் அறியாதிருக்கையில் தாடியை சிரைத்து வஸ்திரங்களை கிழித்து தங்களை கீறிக் கொண்டிருந்த 80 பேர் சீகேமிலும் சீலோவிலும் சமாரியாவிலும் இருந்து தங்கள் கைகளில் காணிக்கைகளையும் தூப வர்க்கங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படி வந்தார்கள். அப்பொழுது நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு அவர்களுக்கு எதிராக அழுதுகொண்டே நடந்து வந்து அவர்களை சந்தித்த போது அவர்களை நோக்கி, அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவின் இடத்தில் வாருங்கள் என்றான். அவர்கள் நகரத்தின் மத்தியில் வந்தபோது நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடு இருந்த மனுஷரும் அவர்களை வெட்டி ஒரு பள்ளத்திலே தள்ளி போட்டார்கள். ஆனாலும் அவர்களில் 10 பேர் மீண்டிருந்தார்கள். அவர்கள் இஸ்மவேலை பார்த்து, எங்களை கொலை செய்ய வேண்டாம், கோதுமையும் வாட்கோதுமையும் எண்ணெயும் தேனும் உள்ள புதையல்கள் எங்களுக்கு நிலத்தின் கீழ் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் சகோதரரோடும் கூட கொலை செய்யாமல் விட்டு வைத்தான். இஸ்மவேல் கெதலியாவின் நிமித்தம் வெட்டின மனுஷருடைய பிரேதங்களை எல்லாம் எரிந்து போட்ட பள்ளமோவெனில், ஆசா எனும் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவின் நிமித்தம் உண்டு பண்ணின பள்ளந்தானே, அதை நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் வெட்டுண்ட பிரேதங்களால் நிரப்பினான். பின்பு இஸ்மவேல் மிஸ்பாவில் இருக்கிற மீதியான ஜனத்தை எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போனான். ராஜாவின் குமாரத்தியையும் காவட் சேனாதிபதியாகிய நேபுசாரதான் அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவின் விசாரிப்புக்கு ஒப்புவித்து போன மிஸ்பாவில் உள்ள மீதியான சகல ஜனங்களையும் நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் சிறைப்படுத்திக் கொண்டு அம்மோன் புத்திரர் பட்சத்தில் போக புறப்பட்டான். நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் செய்த பொல்லாப்பை எல்லாம் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அவனோடு இருந்த எல்லா ராணுவ சேர்வைக்காரரும் கேட்டபோது, அவர்கள் புருஷரை எல்லாம் கூட்டிக் கொண்டு நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலோட யுத்தம் பண்ண போய் அவனை கிபியோனில் இருக்கும் பெருங்குளத்து தண்ணீரண்டையிலே கண்டார்கள். அப்பொழுது இஸ்மவேலோடு இருந்த சகல ஜனங்களும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானையும் அவனோடு இருந்த எல்லா ராணுவ சேர்வைக்காரரையும் கண்டு சந்தோஷப்பட்டு, இஸ்மவேல் மிஸ்பாவில் இருந்து சிறைப்படுத்திக் கொண்டு போன ஜனங்கள் எல்லாரும் பின்னிட்டு திரும்பி கரேயாவின் குமாரனாகிய யோகனான் இடத்தில் வந்துவிட்டார்கள். நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலோ 8 பேரோடும் கூட யோகனானின் கைக்கு தப்பி அம்மோன் புத்திரரிடத்தில் போனான். அரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அவனோடு இருந்த எல்லா ராணுவ சேர்வைக்காரரும் அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவை வெட்டி போட்ட நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் கொண்டு போனதும் தாங்கள் கிபியோனிலே விடுதலையாக்கி திரும்ப பண்ணினதுமான மீதியான சகல ஜனமுமாகிய சேவகரான மனுஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் அரமனை பிரதானிகளையும் சேர்த்துக் கொண்டு பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக்கின அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவை நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் வெட்டி போட்டதன் நிமித்தம் கல்தேயருக்கு பயந்தபடியினால் தங்கள் எகிப்துக்கு போக புறப்பட்டு பெத்லகேம் ஊருக்கு அருகில்.
0: மாற்கு 15 அதிகாரம். பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாயிருந்தது. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட ஒருவன் இருந்தான். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். பரபாஸை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரமனை ஆகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிவப்பான மேலங்கியை அவர் கொடுத்து முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கலத்தி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கோதா என்னும் இடத்திற்கு அவரை கொண்டு போய் வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக் கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது 3 மணி வேளையாயிருந்தது. அவர் அடைந்த ஆக்கினை முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோட கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆ ஆ, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காளானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து பொறுங்கள் எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதேலானா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோட இருந்தார்கள். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளா இருந்தபடியால் சாயங்காலமான போது கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவின் இடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். நூற்றுக்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பின் இடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டி இருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதேலேனா மரியாளும் யோசேப்பின்

0: ஆமீன். 19ஆம் தேதி 8ஆம் மாதம் 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:58 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாகவும் இணைந்து உலகெங்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே புதிய நாளையும் ஆசீர்வதி தருவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சங்கீதம் 121:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சங்கீதம் 121:3 கூறப்பட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதம் புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். 1 ராஜாக்கள் 14, எரேமியா 40, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மார்க்கு 14வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் 1 நிமிடம், வாக்கு தத்துவம், இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக உங்களுடன் பேசுவாராக, அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. அத்தடி கரத்தில் போய்ப்போம். ஆமே, நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு தேவ ஊழியர் பாசன ஹோமி லோகநகர் வழி நடத்துவார்கள். அவரை தொடர்ந்து 8 மணிக்கு நாங்கள் மணிக்கு வேண்டும் 8:30 நாங்கள் இலங்கையில் இந்திய உலக நாடுகளுக்காக ஜபங்களுக்காக ஆயத்தமாகவும் அதில் எங்களுடன் தேவ ஊழியர் பாசன ஹோமி லோகநகர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவர் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டம்மா, உங்களுக்கு காலை வணக்கங்கள்.
1: பிரைஸ் லோட் ஐயா, பிரைஸ் லோட்.
0: ஆமீன். நினைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமீன்,
1: ஆமீன். ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தை நன்மையாய் செய்து முடிக்கிறவரே, இரக்கத்தின் பிதாவே, அப்பா பிதாவே, ராஜா, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னவரே, பாதாளத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்வதில்லையர் சொன்னவரே, ராஜா, ஆண்டவராகி தேவனே, வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்குற தேவனாயிருக்கிறபடி யாருமே ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பன் ஆகிய தேவனே, நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆத்துமாக்களை கைவிடாத தேவனப்பா, ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுத்து அவர்களை வழி நடத்துகிற தெய்வமாயிருக்கிறபடி யாருமே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, துதியையும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் ஆண்டவரே. தகப்பனே, அப்பா ராஜா, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. அப்பா, உடைய கிருப பொருந்திய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறபடி யாருமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சத்தியமும் கிருபையும் உள்ளவராய் வந்தீரப்பா ஆண்டவரே. கிருபியை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. தகப்பனே, உம்முடைய ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக ஆண்டவரே எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன், இது சத்தியம் உண்மையும் உள்ள வார்த்தைகள், இது எழுது என்ற புதிய காரியத்தை நீங்கள் செய்ய போறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உடைய கிருபை பொருந்திய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாய் இருக்கும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஆமேன்.
2: உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் கமையா. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், எசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாவங்கள் என் சுமைகள், என் பாவங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவ அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே எல்லெலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல்லெலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எல்சடாய் சர்வ வல்லவரே, எல்சடாய் சர்வ வல்லவரே, என்னை காண்பவரே. ஹல்லேலூயா. அப்பா ஆமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆகார ஆண்டவரே, தன் பிள்ளைக்காக ஆண்டவரே, அப்பா உம்மிடத்தில் வந்து ஆண்டவரே தேவனே அழுது ஐயா ராஜா. தகப்பனே ஆண்டவரே, பிள்ளை ஆண்டவரே மரணத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரே தூரத்தில் நின்று அழுத வேளையிலே ஆண்டவரே அவளை கண்ட தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே ஒரு தண்ணீர் நீரூற்றையே காண்பித்த தேவன் ஐயா ராஜா. இவனையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி ஐயா ராஜா. ஆகார் ஆண்டவரே, புற தேசத்தவளாயிருந்தாலும் புற ஜாதியாயிருந்தாலும் கூட ஆண்டவரே உம்முடைய கண்களில் அந்த பிள்ளைக்கு இரக்கம் கிடைத்ததப்பா ராஜா. நீர் எப்பொழுது நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் ஆண்டவரே விடுவிக்கும்படி சுற்றி திரிகிற தேவனப்பா ஆண்டவரே. தேவனே எங்களை பருக பண்ணுகிறவர், பெருக்கமாக்குறவர் அப்பா ராஜா. ஆண்டவரே நன்மை கிருமை தொடர பண்ணுகிறவர் அப்பா ராஜா. உமக்கு சோத்திரம் அப்பா, சோத்திரம். தாப்பனாய தேவனே ராஜா, அப்பா யோபினுடைய முன்னிலமையை விட பின்னிலமையை ஆசீர்வித்த தகப்பனப்பா. இந்த நாளிலும் யார் யார் ஆண்டவரே வேதனைகளோடு கண்ணீரோடு ஆண்டவரே அப்பா பிரச்சனைகளோடு ஆண்டவரே உடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, உடைய சமூகத்தையே தேடாமல் இருக்கிறார்களோ தகப்பனே ஆண்டவரே, விரக்தியில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கரத்தினால் அணைத்து நான் உன் தேவன் என்று சொல்லும் ஆண்டவரே, என் ஆவியானவரே அவர்களை வழி நடத்தும் ஐயா ராஜா. என் தகப்பனே உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐசுனுள்ள தெய்வமே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூத்திரம். நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, எஸ் ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, எஸ் ஐயா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர், அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். பிளவீனம் நீக்கி தினம் காக்கிறேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி என் துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். ஹல்லேலூயா தகப்பனே. அப்பாமை துதிக்கிறேன் ஐயா ராஜா. இந்த வேளையில உங்களுடைய கரத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறேன் ஐயா தகப்பனே. அப்பா தாவீது ஆண்டவரே தேவனே உம்முடைய சமூகத்திலே வந்து எப்பொழுதும் ஆண்டவரே தன்னை ஆராய்ந்து பார்த்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவராகிய தேவனே உம்முடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் ஆண்டவரே அவர் உட்கார்ந்து ஐயா ராஜா ஆண்டவராகிய தேவனே சகல சத்துருவை முறியடித்து அவனை சிங்காசனத்திலே வைத்திருப்பா. ஆண்டவராய் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. உம்முடைய கிருப உள்ள கரம் ஐயா ராஜா எங்களோடு கூட இருக்கிறது, எங்களை வழி நடத்துகிறதப்பா ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலே கூட தாவீதுடைய சங்கீதத்திலிருந்து நாங்கள் ஒரு சில ஜபங்களை நாங்கள் ஏறெடுப்போம். சங்கீதம் 9 தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இங்க சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார், ஆண்டவராகிய தேவனை முழு இருதயத்தோடும் முழு சிந்தியோடும் முழு பெறல்தோடும் அவர் மேல் அன்பு கூறுவாயாக சொல்லி. ஹலேலூயா. இங்கே பாருங்கள் தாவீதுக்கு யார் சொல்லி கொடுத்தது முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் என்று? ஹலேலூயா. சத்திய ஆவியானவர் அங்கே உங்களிடத்தில் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல அங்கே அவர்னால் ஆண்டவர்னால் கொடுக்கப்படுகின்ற அபிஷேகம் வேறொன்றையும் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுபடினால் பாருங்கள் சாமுவல்னால் அங்கே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட வேளையிலே ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். அதுபடினால் தந்த பிரசன்னத்துக்கு நேராக அங்கே ஆவியானவர் அவனை வழி நடத்தினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த நாட்களிலே அதிகமாக வார்த்தைக்கு நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவிடுகிறோம், துதிகள் ஆராதனைகள் கூட உண்டு, ஆனா பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாக யோசிப்பதில்லை. ஹலேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் அதிகமாக முதலிடம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆவியானவர் வந்து அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். எங்களிடத்தில் இருக்கின்ற ஆவியானவர் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த ஆழமான சத்தியங்களை குறித்து அவர் விவரித்து நமக்கு காண்பிக்கின்ற ஆவியானவராயிருக்கின்றார். ஹாலேலூயா. ஆனபடினால் ஆவியானவரை நாங்கள் கொண்டாட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். ஹாலேலூயா. நேற்றைய நாளிலும் ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஹாலேலூயா. பாருங்கள் அங்கே ஆண்டவரிடத்திலிருந்து பதில பெற வேணுமாக இருந்தால் மிகுந்த ஷோர்ட்கட் ஆண்டவரிலே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாங்கள் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். ஹலில் எப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமோ, எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொண்டோமோ அந்த நாட்களிலிருந்து ஹலிலூயா தேவன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் திக்கற்று போய் நாங்கள் இருந்த வேளையிலே என்ன செய்வதென்று தெரியாத வேளைகளில் எல்லாம் பாதை தெரியாத வேளைகளில் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு வழிகளை காண்பித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்திருக்கிற ஹாலேலூயா. அந்த நன்றியை நாங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே கடந்த காலத்திலே ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். ஊழியக்காரர் சங்கர் சொல்லி அவர் ஆண்டவருக்குள்ள மரித்து விட்டார். அவருடைய மனைவியை குறித்து ஒரு சாட்சி நான் முன்பு கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கு சுகிர்தாவா ஏதோ ஒரு பெயர். அவர்களை பற்றி அந்த கணவரான அந்த பாச சங்கர் சொல்லியிருந்தார். அந்த மனைவி என்ன செய்வாள்னு சொல்லி சொன்னாலாம் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை எடுத்து எழுதி எழுதி ஒரு ஒரு அந்த பிக்கி பேங்க்ல காசுகளை போடுவது போல ஆண்டவர் செய்த அற்புதங்களை எழுதி எழுதி ஒரு ஒரு இதுக்குள்ள பாஸ்கெட்டுக்குள்ள போட்டு வைப்பாளாம். போட்டு வைத்து விட்டு அந்த அந்த வருஷம் முடிவு வருகின்ற வேளையிலே அந்த ஒரு மாதம் தொடங்குகின்ற வேளையிலே அந்த அந்த அந்த பேப்பரை எடுத்து ஆண்டவர் செய்த அற்புதத்தை எழுதி வைத்திருக்கிற அந்த சாட்சியின் பேப்பரை எடுத்து வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிப்பாளாம். ஹல்லேலூயா. பாருங்கள் ஒரு கணவனால் மனைவியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான சாட்சி. அதே போல தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த தாவீதும் என்ன செய்திருக்கிறார், அங்கே உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். சும்மாவும் சொல்லவில்லையா, விவரித்து சொல்லுவேன். ஹாலேலூயா. எனக்கு இதை விவரித்து சொல்லுவேன் சொல்லுகிறவளையில ஒரு ஞாபகம் எனக்கு வருகிறது. இந்தியா தேசத்திலே நான் இருக்கின்ற உடையிலே
1: அவர் இப்ப பெரிய ஊழியக்காரர். அந்த நாட்கள்லயே அவர் வடதேசத்துக்கு போய் அவருடைய பிசினஸ பார்த்து விட்டு வருவார். அந்த இடத்துலயே அவர் ஊழியத்தையும் செய்வார். ஊழியத்தை செய்துட்டு வந்து நம்முடைய திருச்சபை தான் தாய் திருச்சபை. ஆனா அப்படின்னா எத்தனையோ மாசங்களுக்கு பிற்பாடுதான் வருவார். 3 மாதமாகலாம் 6 மாதமாகலாம் அவர் வருவார். வந்து அவர் சாட்சி சொல்ல தொடங்கினால் நான் சொல்லுவேன் எப்படின்னு சொன்னா, அங்க இந்தியால நாங்கள் இருக்கின்ற வழியில பாய் தான் போட்டிருப்போம். நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு சொல்லுவேன், இந்த பாயில நான் படுக்கிறேன், அவர் சாட்சி சொல்லி முடித்த முறையை நீ எழுப்பி விடுங்கள். அவ்வளவு தூரம் அவர் அந்த சாட்சியை சொல்லி கொண்டிருப்பார். அது தேவன் பேரில் வைத்த அன்பு. இன்றைக்கு அவர் பெரிய பெரிய ஊழியக்காரர். ஹாலேலூயா. ஆனப்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் செய்த அதிசயங்களை நாங்கள் விவரித்து காண்பிக்க வேணும். எனக்கு இன்றைக்கே ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை தொடங்குகின்ற வேளையிலே அப்பொழுது பிசினஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து விட்டோம். பிள்ளைகள் எல்லாம் சிறு பிள்ளைகள். அப்போ புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம், எங்களோட லீலி புத்தகத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த லீலி புத்தகம் எங்கும் போய்கொண்டிருந்தோம், யூஎஸ்ஏக்கும் போயிருந்தது. ஆரோ ஒருவர் இன்று வரைக்கும் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. பிரான்ஸ் தேசத்திலிருந்து அந்த சகோதரன் யூஎஸ்ஏக்கு வந்தாரு, அண்ணன் தெரியல. யூஎஸ்ஏல இருந்து அந்த பணம் கிட்டத்தட்ட 600 USD எங்களுக்கு அனுப்பியிருந்தார். ஏன்னா நாங்கள் அந்த கொமினியன் பிளேட்டுகள் வாங்கணும், ஆயத்தங்கள் செய்ய வேண்டும் அந்த ஊழியத்தை தொடங்குவதற்கு. ஆனால் அப்படினால் பாருங்கள், தேவன் நியமித்த ஊழியம். அந்த காலத்திலே எங்களுக்கு அதை வாங்குவதற்கு எந்த பணம் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவன் அற்புத விதமாக அந்த தேவைகளை சந்தித்த. இன்னொரு முறை ரெண்டுக்கு எங்களுக்கு பணம் கட்ட முடியவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாரோ ஒருவர் ராத்திரியோடு கொஞ்சம் பணத்தை எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்லேயே போட்டிருந்தார். அது பாருங்கள் இவ்வளவு அற்புதமான காரியங்கள். ஹாலேலூயா. என் பிள்ளைகளுக்கு செய்த அற்புதங்கள். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மனமொடிந்து போயிருக்கின்ற வழியில எல்லாம் தேவன் தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல அங்கே அதிசயங்கள் எல்லாவற்றையும் விவரித்து ஆண்டவருக்கு நாங்கள் தேங்க்யூ சொல்ல வேணும். உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அங்கே உங்கள் புத்தி கட்டாத சமாதானம் வரும். சின்ன காரியமா பெரிய காரியமா இருந்தாலும் கூட, எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் முதலாவது அப்பாவுக்கு சொல்லுங்கள். அப்பாவே, எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்கிறது ஆண்டவரே. அது நம்முடைய வாழ்க்கையிலே பிரசன்னத்தை கொண்டு வரும், அங்கே வழிகளை திறந்து விடும். ஹாலேலூயா. அடுத்தது பாருங்கள், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹாலேலூயா. எபேசியரிலே சொல்லப்படுகிறது, கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஹாலேலூயா பாடி தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று. ஹாலேலூயா. அடுத்தது பாருங்கள், சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடர்ந்து அழிந்து போவார்கள். ஹாலேலூயா. நமக்கு துரத்தனங்கள் அதிகாரங்களோடு இந்த பிரபஞ்சத்தில் இந்த மண்டலத்தில் இருக்கிற அதிகாரங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹாலேலூயா. ஆனபடினால் யார் ஒருவரும் அங்கே நமக்கு போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் போராட்டம் வருகிறதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவனுடைய பேர் சத்துரு, அவனுடைய பேர் சாத்தான். அவன் பாருங்கள் கொல்லவும் அழிக்கவும் பகுதிடுகிறான். ஹாலேலூயா. தந்திரமாக ஜனங்கள் மத்தியிலே எத்தனையோ பிரச்சனைகளை அவன் கொண்டு வர விரும்புகிறான். ஆனா ஆண்டவராகிய தேவன் ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நானும் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கவும் நீங்கள் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன் என்று. ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. அவர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனபடினால் பாருங்கள், இவர் சொல்லுகிறார், அதிசயங்களை நான் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து நான் களி கூறுவேன், உமது நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் சொல்லுகின்ற வழியிலே இங்கே அடுத்த வசனமே, சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். அதனுடைய துதி பாருங்கள், சத்துருவை அங்கே கலங்கடிக்கின்ற வீட்டு பெக்மன் செய்ய அப்படித்தான் சொல்லுவார். அநேகமா அவருடைய பாடல்களை நான் பாடுவது வழக்கம். ஏனென்னு சொல்லி சொன்ன அந்த பாடல்கள் சத்துருவை முறியடிக்கின்ற ஒவ்வொரு ஆயுதங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதனுடைய பாடி நாங்கள் ஆண்டவரை துதிக்கின்ற வேளையிலே சத்துருக்கள் அங்கே அவர்கள் இடர் உண்டு அழிந்து போவார்கள். யோசபாத்துடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான் நடந்தது. அது நமக்கு தெரிந்த சத்தியம்தான். ஹாலேலூயா. தெரிந்த சத்தியம்தான், அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். அங்கே பாருங்க, அது கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லி துதித்து பாடின வேளையிலே அவர்கள் ஒருவருக்கொருவர் கை கலந்து அங்கே அழிந்தார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. ஆனபடினால் ஆண்டவரிடத்தில துதிப்பது மிகவும் நல்லது. ஹாலேலூயா. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறார். ஹாலேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹாலேலூயா. அவர் இரக்கமும் மன உருக்கம் கிருபையும் உள்ள தேவன். ஹாலேலூயா. பாருங்கள், அவர் ஒரு புறம் அன்புள்ள தேவன், அடுத்தது நீதி உள்ள நியாயாதிபதி. ஆனபடினால் தான் மனு குல செய்த பாவத்துக்காக அவர்கள் மேல் அன்பு வைத்தார். அதே நேரம் பாருங்கள், அந்த தண்டனையை தன்மேலே அவர் ஏற்றுக்கொண்டார். ஹாலேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சிறுவேதம் நமக்கு போதிக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஹாலேலூயா. ஆனபடினால் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியா சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்களை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். ஹாலேலூயா. அங்கே இன்னும் ஒரு இடத்திலே அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி, அவர் கொடிய துர்க்குணம் உள்ள ஒருவனை நான் பார்த்தேன், அவன் இல்லை, அவன் அழிந்து போனான் சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. நீ சத்ருவை தேடியும் காணாதிருப்பாய். சத்ரு சில விட கடன் வழியிலே கூட வரலாம். அன்புக்குரிய பிள்ளைகளே, பிள்ளைகளுக்குரிய தடை வழியாகவும் வரலாம். நிந்தனைகள் அவமானங்கள் மூலம் வரலாம். அது எப்படியா இருந்தாலும் பற்றாக்குறையாக வரலாம். ஆனால் காலகட்டத்திலே அதை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சத்ருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கி அவர்கள் பேரும் அவர்களோடே ஒளிந்து போயிட்டு கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஹாலேலூயா. நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஊடாக போகின்ற வேளையிலே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய அப்பா இன்றைக்கும் அவர் சிங்காசனத்திலே இருக்கிறார். உலகத்தின் அதிபதிகள் மாறுவார்கள். 5 வருஷத்துல மாறலாம், 2 வருஷத்துல மாறலாம், 6 மாதத்திலேயே சில வேளை பதவிகள் கவிழ்த்து போடப்படலாம். ஆனால் ஹாலேலூயா, நம்முடைய ஆண்டவருடைய அதிகாரம், அவர் நீதி உள்ள தேவன், அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்ற ராஜா. ஹாலேலூயா. அவர் என்றென்றைக்கும் அவர் சிங்காசனத்திலே இருக்கிறார். ஹாலேலூயா. எபேசியர்ல சொல்லப்படுகிறது, அவர் அங்கே ஆண்டவருடைய வலது பாரசத்தில் அவர் இருக்கிறார்ன்னு சொல்லி. ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் நம்முடைய அப்பா, நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் அங்கே சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஹாலேலூயா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இன்றைக்கு சிறுமைப்பட்டிருக்கிறீர்களா? ஹாலேலூயா. அங்கே கண்ணீரோடு இருக்கிறீர்களா? நியாயம் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஹாலேலூயா. நீதி இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹாலேலூயா. உம்மை தேடுகிறவர்களை, அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களை. ஹாலேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என்னை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தினார்,
2: அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, அப்பாவை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுகிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த நாளில் யார் யார் ஆண்டவரே என்னென்ன கஷ்டங்களிலே இருக்கிறார்களோ அந்த கஷ்டங்களை நீக்கி அவர்களை ஆண்டவரே நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனப்பா. அவருடைய நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன ஐயா. ஆண்டவரே பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே, வாரிப பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே, அப்பா எதிர்கால சந்ததிகளை ஆண்டு ரட்சியும் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய ஆண்டவரே எதிர்கால சந்ததிகள், விசுவாச குடும்பத்திலே ஊழியக்கார குடும்பங்களிலே இருக்கிற எதிர்கால சந்ததிகள் ஒவ்வொருவரையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செவிக்கிறோங்க தாவி. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பொருளாதார காரியங்களிலே ஐயா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலை கொடுக்கும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே உலக தேசங்கள் இருக்கிற யுத்தங்களிலிருந்து ஆண்டவரே அப்பா தேசங்களை நீங்கள் விடுதலையாக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இலங்கை தேசத்திலேயே ஐயா ராஜா உம்முடைய நீதியின் நியாயத்தையும் ஆண்டவரே அப்பா நல்ல சட்டத்திட்டங்களை நீர் கொண்டு வரும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே அனுரா அரசாங்கத்துக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம். அதிபதிகளுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தைரியத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த தேசத்துல இருக்கிற புத்தகங்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். போலீஸ்கார்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆமிகள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். வட மாகாணம், கீழ் மாகாணம், மத்திய மாகாணம், மேல் மாகாணத்தில இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தமிழ் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படி செவிக்கிறோம். பூத வஸ்துகளிலே ஆண்டவரே அகப்பட்டிருக்கின்ற வாலிப பிள்ளைகளை நீங்க விடுதலையாக்க வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே போத மறந்து விற்கிறவர்களை நீ ரட்சித்துக் கொள்ளும்படி செவிக்கிறோம். உம்முடைய அடிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்து இலங்கை முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. ஸ்கூல்ல படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பெரியமுக்கு சோத்திரம் ஐயா. அப்பா இந்த தேசத்தை நீர் கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தின் அலங்கோலங்களை நீ காண்கிறது மனப்பா ராஜா. ஆண்டவரே நாகரிகம் ஆண்டவர் உச்சக்கட்டத்தில் நிற்கிறது அப்பா. ஆண்டவரே இந்த உடைகளிலே மாற்றங்களை நீர் கொண்டு வரும்படி செவிக்கிறோம். அது மட்டுமல்ல அப்பா ராஜா தகப்பனே ஆண்டவரே இந்த மோக்கேஜ் காரியங்களிலே ஐயா உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படி செவிக்கிறோம். இன்ட்ரஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் படுகிற பாடுகளை நீர் காண்கிற தேவனப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே ஒரு யோசுவாவுக்காக ஆயலூர் மேலும் கிரியோன் மேலும் சூரியனின் சந்திரனை நிற்க பண்ண தேவனப்பா ராஜா. ஆண்டவரே ஒரு மோசே ஆண்டவரே செங்கடலுக்கு முன்பாக நின்று ஆண்டவரே இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஐயா செங்கடலை பிளந்து தேவ ஜனங்களை கால்நடையாய் உலர்ந்த தரையில நடக்கிறது போல நடக்க பண்ணி அக்கறையிலே சேர்த்திரப்பா. ஆண்டவரே சீசர்கள் படகிலிருந்து அலர்ந்த வேளையிலே ஐயா காற்றை கடலே மடக்கி ஐயா ஆண்டவரே தேவனே சீசர்களுக்கு ஆண்டவரே அமைதியை கொடுத்தீர். காற்றுக்கும் கடலுக்கும் அமைதியை கொடுத்தீரப்பா. என் தகப்பனாய தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. இந்த ஆகஸ்ட் மாதத்துல வந்திருக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே 8 மாதங்கள் எப்படி போனதுன்னு தெரியவில்லை அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா திருச்சபைகளுக்காக செவிக்கிறோம். திருச்சபைகளுடைய தடைகளை நீக்கி ஐயா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கிருபதன வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே உடைய கிருபுள்ள கரத்திலே ஐயா ராஜா ஒவ்வொரு ஆத்துமாக்களாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் ஐயா வழிநடத்த வேணுமா ஆண்டவரே. உம்முடைய வல்லகரம் கூட இருந்து வழிநடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. சத்தியவேத திருச்சபைக்காக செவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கனடா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக செவிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா செவிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியங்களை செய்ய வேணும் ஐயா. வாலிப பிள்ளைகள் ஐயா ராஜா ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா, ஊழியக்காரத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஐயா எழுந்து நின்று பராக்கிரமம் செய்ய வேணும் ஐயா. பராக்கிரமம் கையில் இருக்கிற கொள்ள பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமம் கையில் இருக்கிற கொள்ள பொருளும் விடுவிக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவனோடு வழக்காடி உன் பிள்ளைகளை நான் ரட்சித்துக் கொள்வேன்னு சொல்லியிருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே தேவனே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதாக ராஜா, எழுப்புதல் வருவதாக ராஜா, தடைகள் நீங்கி போவதாக ஆண்டவரே. திருச்சபைகள் இருக்கிற மந்தமான சூழ்நிலைகள் மாற்றப்படுவதாக ராஜா. ஆண்டவரே உடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தருகிறோம். இயேசு கிறிஸ்து இயத்திழந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: ஆமீன் ஆமீன். காலவேளையிலும் இணைந்து கர்த்தருடைய வசனங்களோடு, ஜதுதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். காலை வேளையிலே அபிஷேகத்தோடு காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். போக்கிலும் வரத்திலும் உங்களோடு கூட இருந்து சபை காரியங்களிலும், பிசினஸ் காரியங்களிலும், குடும்ப காரியங்களிலும் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் சித்தமான நாங்கள் நாளைய நாள் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். இன்னும் ஒரு அபிஷேக ஆராதனையிலே நாளை காலை வேளையிலே திரும்பமாக இணைவோம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless you. Amen.
1: Amen.
0: Amen.
3: Recording stopped.
0: அருமையான ஆராதனையோடு தேவ ஊழியர் வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கை, இந்திய, உலக ஜபங்களுக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். யுத்த பூமிகளுக்காக ஜபிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய கரத்திலே ஜபங்களை ஒப்புவிப்போம். கர்த்தர் அந்த ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு ஆமேன். இன்று 19ஆம் தேதி,
3: Recording in progress.
0: இன்று 19ஆம் தேதி ஆவணி மாதம், 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 19ஆம் தேதி 8ஆம் மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:29. இதுவரை நேரம் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அபிஷேக ஆராதனை வழிநடத்தினார். துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளுக்கான வசனம் சங்கீதம் 121:3, உன் காலை தள்ளாடவிட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களுடனும் எங்களுடனும் கூட இருந்து உங்கள் கால்களை தள்ளாட விடாமல் காக்கிறவர். அவர் உறங்க மாட்டார். நாங்கள் உறங்கினாலும் அவர் உறங்குவதில்லை. எங்களுக்காக காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 14, எரேமியா 40, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் மார்க்கு 14வது அதிகாரம். இதை நாங்கள் நீட்டி நாளிலே பதிவு செய்து உங்கள் எல்லோருக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம், தேவனுடன் 1 நிமிடம், இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் ஜப வேலை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. எங்களுடன் காலை வேளையிலே பாஸ்டர் அண்டன் ராசனேம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஷியானி அவர்கள் டொரண்டோவிலிருந்து முதல் முதலாக இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிஸ்லி அம்மா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌதரி கவிந்தா அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கொழும்பு இலங்கையிலிருந்து சௌரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த நாளிலும் சௌரி டோலி அவர்கள் வேலையில் இருப்பதனால் இணைந்தார், சென்று விட்டார். அதே வேளையில் சகோதரி ஜெனட் அவர்கள் டொரண்டோவில் தனது புத்தக வெளியீட்டக்காக வந்து வெவ்வேறு வீடுகளில் தங்கியிருக்கிறார். அதனால் அவர்கள் இணைய முடியவில்லை. இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இணைத்து வழிநடத்துவாராக. நாங்கள் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. சகோதரி ஐரீன் அவர்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்குவார்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ் லார்ட் அம்மா.
1: பிரைஸ் லார்ட் பிரதர்.
0: ஆமென்.

0: நாங்கள் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமோ தேவன் எங்களுக்கு உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் வழி நடத்தும்படியாய் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் அப்பா நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம். தேவன் எங்கள் கால்களை தள்ளாட விடாமல் எங்களை பாதுகாத்து எங்களை கைகளில் ஏந்தி கொண்டு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை மறவாத தேவனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இத்தனை தடவை உம்மை மறுதளித்திருந்தாலும் மறந்து போயிருந்தாலும் தேவன் எங்களை மறவாமல் நினைத்து கொண்டு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கத்தாவே இந்த ஜெப வேலையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். முதலாவதாக நாங்கள் பாஸ்டர் ஐயாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நீங்க ஜெபித்து கொள்ளுங்க. குடும்பங்களில் இருக்கிற சமாதானத்துக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க பாஸ்டர். ஏன்னா அந்த நாட்களிலே அநேக எல்லாரும் யாருக்கிட்ட கதைச்சாலும் பாத்தீங்கன்னா, நான் குடும்பத்தை விட்டு பிரிய போறேன், கணவனை விட்டு பிரிய போறேன், டிவோர்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு. பிள்ளைகளும் அதே மாதிரி குடும்பங்களிலே ஒற்றுமை சமாதானம் இல்லாத படிக்கு பிள்ளைகளும் கேள்படிவு இல்லாத பிள்ளைகளா இந்த நாட்களிலே அதிகப்படியான முரட்டாட்டமான பிள்ளைகளா இருக்கிறாங்க. அவங்கள்கிட்ட எங்களால பேசவே முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதனால பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே கணவன் மனைவி பிள்ளைகள் ஒற்றுமை சமாதானத்துக்காக பாஸ்டரையா நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. அநேக குடும்பங்களிலே கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, சுகஹீனமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
1: நீர் குடும்பங்களை உருவாக்கின தேவன், உம்மை துதிக்கிறோம், தௌத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மனக்குலத்தை நீர் உருவாக்குவதன் நோக்கமே உம்மை மகிமைப்படுத்துவதற்காக. ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகள் ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மை முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நாங்கள் உம்மை அன்பு கூறுவது, நாங்கள் ஒவ்வொருவரை அன்பு கூற, பிறரை அன்பு கூற உடைய கட்டளையாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த குடும்பத்துல அந்த ஒற்றுமையை நீ கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீ குடும்பத்தை உருவாக்கினது ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர்கள் கீழ்படியாததன் நிமித்தம் அந்த வாழ்வு சீரடிந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, முதற்கொலை காயின் ஆவியிலே கொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த குடும்பங்களில உம்முடைய சமாதானம், இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உங்களிருந்தேன் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள அந்த தீமைகள் குடும்பங்களில் இருந்து அகன்று போக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல நோவாவின் நாட்களில நடந்தது போல இந்த கடைசி காலத்தில நடக்கும் என்று சொன்னீரே. மனிதர்கள் தற்பிரியராகவும் அன்பில்லாதவர்களாகவும் பாவ சாபங்களுக்குள்ள வாழுகிறவர்களாகவும் கீழ்படியாதவர்களாகவும் இருப்பார்கள். ஆண்டவரே, இந்த காலத்தில இப்படியான அந்த குடும்ப பிரிவுகளை ஏற்படுத்தாதபடி கிறிஸ்தவர்களிடத்துல இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை கட்டளைகள் கற்பனைகளின்படி நடக்கும் பொழுது இந்த பிரிவுகள் ஏற்பட மாட்டாதே. ஆண்டவரே, அது ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா நாடுகளிலும் எப்படியான பிரச்சனைகள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு வாலிபர்கள் கூட கணவன் மனைவி இணைந்து வாழுவதை அவர்கள் தவிர்த்து வருகிறார்கள். இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கூட ஆண்டவரே, அந்த குடும்பம் என்பது உமக்கு பிரியமாக உம்முடைய வசனத்தின்படி கணவன் தலைவனாக மனைவி அன்பாக வாழுகிற வாழ்வை அந்த குடும்பங்களில கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து தேவனுக்கு கீழ்படிந்து வாழ நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களின் மேல வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த குடும்பங்களில இந்த கடைசி காலத்துல அந்த வேலையற்ற தன்மை இப்படியான பலவிதமான பிரச்சனைகளுக்கு உண்டாக அவர்களது குடும்பங்களில கடன் பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறது. சில குடும்பங்கள் ஆனப்புறமாக செலவு செய்து கடனை பெருக்கி

0: கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே, கணவனும் மனைவியும் இணைந்து பிள்ளைகளும் ஒற்றுமையாக கடன் அற்று கடன் நீ வாங்காய், கடன் நீ கொடுத்துடுவாய். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி அவர்கள் வாழாதது நிமித்தம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும். உடைய வசனம் ஒரு பொழுதும் போய் சொல்லாது. அவர்கள் உம்மை விட்டு தங்களுடைய மாம்ச சிந்தையில வாழ்வதுதான் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள உறுப்பினர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தின் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்படியான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். வார்த்தை இப்படி வாழும் பொழுது எந்த குறைவும் எங்களுக்கு இருக்க முடியாது. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகளை பரத்திலிருந்து சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். இப்படியாக ஒற்றுமையாக உமக்கு கீழ்ப்படுத்தும் ஆளுகிற தேசங்களுடைய தேசத்தில் உள்ள மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு உம்மிடத்துல திரும்பும் பொழுது, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீர் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களிலேயும் சேமத்தை கொடுக்கும்படியாக அந்த தேச ராஜாக்கள் அதிகாரிகள் அந்த மக்களுக்கு உணவு தேவைகளை அவர்கள் சந்திக்கும்படியான அளவு ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்கள் அந்தந்த தேச தலைவர்களுக்கு கூட அதிகாரிகளுக்கு கூடாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கிடைக்கிறவை செய்வீராக. ஒவ்வொருவரோடு உடைப்படுவீராக. பாவ சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று ஒவ்வொரு மக்களும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற தன்மையை கொடுப்பீராக. பிசாசுதான் குடும்பங்களுடைய பணத்தை திருடுகிறவனாக, குடும்பத்தில மன குலைச்சலை உருவாக்குகிறவனாக இருக்கிறான். குடும்பத்தில் உள்ள அனைவரும் குடும்ப ஜபம் மேற்கொள்ள இயேசுவின் வழியில நடந்து பிசாசை வெற்றி கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனால் நீர் உலகத்தை ஜெயித்தீர். அதே போல நாங்களும் இந்த ஓநாய்களின் தேசத்தில ஓநாய்களுக்கு உள்ள ஆடு போல நீர் வாழ்ந்து உம்முடைய உயிரே கொடுத்து எங்களை விட்டு கொண்டீர்கள். ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல வாழ்ந்து இந்த தேச மக்களை மீட்டு கொள்ள நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பங்களிலேயும் சமாதானத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அத்தனை குடும்பங்களும் அத்தனை மக்களும் சமாதானத்தோடு அன்போடு பரிசுத்தத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ நீர் உதவி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற ஊழியங்களை நீ தொடர்ந்து ஆசீர்வதித்து கூட இருந்து வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. மற்றும் ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், ஐரன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், டோலி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடு ஒவ்வொரு ஊழியர் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் நீர் கூட இருந்து உங்களுடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவருக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து கேட்கிற காதுகளை கொடுத்து உம்முடைய வார்த்தை பொறுமையே திரும்பாது. இந்த வேதா இந்த ரேடியோவுக்குள்ள போகிற ஒவ்வொரு திரும்ப வார்த்தைகளின் படியும் அவர்கள் வாழும் பொழுது அவருடைய வாழ்வு ஒரு வளமான ஆசீர்வாதமான திருமைகள் சந்திக்கப்பட்ட வாழ்வாக முத்தலான வகைகளில பாவ சாபங்களில அந்த பணங்கள் போகாதபடி நீ காத்து கொள்ளுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கடன் நீ வாங்காய், கடன் கொடுக்கிற அளவுக்கு நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூடேனும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் தேவைகள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களுடைய ஊழியங்களை இன்னும் அதிகமாய் பெருக பண்ணுவாராக. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். நன்றி பாஸ்டர். சிசிலி அம்மா தான் இருக்காங்க.
2: Praise the Lord, ma. Praise the Lord.
1: Praise the Lord, ma. நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா. இந்த நாட்களிலே நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆன்லைன் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இந்த நாட்களிலே ஆன்லைன்ல ஊழியம் செய்யாத முடியாத படிக்க அநேக தடைகள் இருக்கிறது. வானொலி மூலமாகவும் இருக்கலாம், அதிகமாக இந்த வாட்ஸ்அப் மூலமாக நடக்கிற ஊழியங்களுக்கு அநேக தடைகள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்படியாக, இந்த ஊழியங்களை சரியாக செய்ய தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா. இன்றைக்கெல்லாம் 5 மணி ப்ரேயர்ல எங்களால செய்யவே முடியல. ஏன்னா உள்ளுக்கு போனவங்க, வெளியில போனவங்க உள்ள வர முடியல, பேசுறது அவங்களுக்கு கேட்கல, அவங்க பேசுறது எங்களுக்கு கேட்கல, அப்படியான அநேக பாடுகளின் மத்தியிலேதான் இந்த நாளிலே நாங்கள் 5 ஆகி 10 ஆகிவிட்டது நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு. இப்படியான தடைகளை எல்லாம் தேவன் எடுத்து போடணும். இந்த ஊழியங்களை நாங்கள் சரியாக நேர்த்தியாக செய்ய தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஊழியங்க ஆன்லைன் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்கம்மா. இன்டர்நெட் தடைகள் எல்லாம் வராத படிக்கு தேவன் ஒவ்வொரு ஊழியங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபித்து
2: புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட கூட இருந்து நீரே வழி நடத்தும் தகப்பன். அப்பா பிதாவே, சாத்தான் இந்த பக்கத்தால விரட்டுவான் என்று தெரியவில்லை தகப்பன். அன்பான தகப்பனே, 4 பக்கம் நன்மைகள் நடந்தா அதை அவன் தடுத்து போடுறதுக்கு அவன் வல்லவனாய் இருக்கிறான் தகப்பனே. அப்பா உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை இயேசுவே, உமது நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே நீர் பலம் கொடும் தகப்பனே இந்த மக்களுக்கு. அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே இந்த தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே எல்லா தடங்களையும் எடுத்து போடும் தகப்பனே. ஆகா ஆவியானவரே ஜெபிக்கிற மக்களை ஆசீர்வதியும் தகப்பனே. ஆவியானவரே ஜெபிக்க வரப்போறவர்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா பிதாவே இந்த தடங்கள் எல்லாவற்றையும் எடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் அப்பா. அப்பா இந்த சங்கம வானிலி வந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஒரு கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே எந்த வித சூழ்ச்சிகளும் இல்லாமல் அசங்கம வானொலிய ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா பிதாவே இந்த தடங்கள் எடுத்து போடும் தகப்பனே. உம்மால் ஆகும் தகப்பனே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் ஆகும் தகப்பனே. ஆவியானவரே உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே எங்களுக்கு நீர் ஒரு வழிவிடும் தகப்பனே. அப்பா இந்த தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே நீர் செய்ய போற புதுமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் காண்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே எல்லா இடங்களையும் தேசங்களையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. எல்லா இடத்திலும் தகப்பனே சாத்தான் சூழ்ச்சிதான் அப்பா எங்களை மூழ்கி அடித்துக் கொண்டிருக்கின்றது. இசப்பா நீரே துணை கொண்டு எல்லாவற்றுக்கும் வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே எல்லா தடங்களையும் எடுத்து போடும் தகப்பனே. அப்பா பிதாவே உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இந்த பொல்லாத தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே இந்த சங்கமவான குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. உமது கரங்கள் அவர் மேல் இருப்பதாக தகப்பனே. அப்பா பிதாவே அவருக்கு எந்த ஒரு நோயினுடையும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இசப்பா கனா சிஸ்டர் குடும்பத்தை முத கரங்களுக்குள் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவ போய் எங்க ஜபிக்க போனாவும் அவன் செய்கைகளையும் அவ போறா போய் நடத்த போற ஊழியத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவவுக்கு நிற்பிலம் கொடும் தகப்பனே. அவ பிலம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே இந்த சிங்கம வானொலியே மகள் எனக்கு தன் செய்தியை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவவை ஆசீர்வதியின் தகப்பனே. அவ பிலப்படுத்தும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல விதா. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவைகளையும் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. ஆமேன் நன்றிமா. தொடர்ந்து நாங்கள் குணா பிரதர் ஜெபிக்கிறீங்களா? பிறகு ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா பிரதர்? ஓகே, பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்க இந்த முழு தேசங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பிரதர், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிங்க. அதே போல விக்கிரக தோப்புகள் எல்லாம் அழிந்து போகணும். இந்த நாட்களிலே அநேக ஊர்களிலே வந்து விக்கிரகங்களுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சாஸ்திரங்களுக்கும் பின்னாடி பிள்ளை சூனிய அப்படி செய்யறது இப்படியான காரியங்களே அதிகப்படியான ஜனங்கள் அதை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் மனம் திரும்பணும், அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லா தேசங்களிலும் இருக்கிற இப்படியான ரட்சிக்கப்படாத ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தேசங்களிலே தேவன் ஒரு எழுப்புதலை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபித்துக்கொள்ளுங்க. ஜெபிக்கிறவங்களே ஆசீர்வதிங்க.
3: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவராயிருக்கிறவரே உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவர. நானே என்னை தவிர வேறு தேவனில் என்று சொல்லுகிற ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவர. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடும் ஜீவன்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமா இருக்கிறவரே, இதோ இந்த காலை வேளையிலும் கத்தாவே இந்த விண்ணப்பத்தோடு உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கத்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே இந்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேசங்களில ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்க மக்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் கிடந்தோம். ஆண்டவரே எல்லாரும் அக்கிரமம் செய்து மரித்தவர்களாய் கிடந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடையவராய் தம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தீங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவன் சொல்லுகிறவர. எங்களுக்கு பாராட்டின உன்னத கிருபைகளுக்காய் உமை சோதரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம் ஆண்டவர. பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் குமார் நண்டைகளை வரான் என்று சொன்னவர, எங்களை இழுத்து கொண்டு வந்து உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் எங்களுடைய ஆய்க்கினை தீர்ப்புகள் அகற்றப்படவும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு தகுதி பெறவும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக தயவுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர், பட்சபாதம் உள்ளவராய் இல்லை ஆண்டவர. நீர் ஆண்டவரே பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல ஆண்டவர. இப்பொழுதும் இந்த மக்களுக்காக நாங்க செபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்க ஆண்டவரே. தகப்பனே துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத தேவன், இந்த வேளையிலும் ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறோம், எங்களுடைய உறவுகளுக்காக செபிக்கிறோம், எங்களுடைய தாய் தகப்பன்மார்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, சகோதர சகோதரிமார்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் தொடும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. அவர்களையும் கர்த்தர் இழுத்துக் கொள்ளும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. உமக்கு செலுத்த வேண்டிய துதிகள் கனங்கள் மகிமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே விக்கிரகங்களுக்கு செலுத்தி கொண்டு கத்தாவே தகப்பனே அவைகளுக்கு பணிந்து கொண்டு நிற்கிற இவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்தில் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இவர்களுடைய இருதயத்தின் கடினங்கள் உடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறார்கள் அநேகரும், தேவனை அறிந்திருக்கிறார்கள், ஆனாலும் அவரிடத்தில் வருவதற்கு கத்தாவே விருப்பம் இல்லாத இருக்கிற இவர்களுடைய இருதய கடினங்கள் உடைக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களுக்கு பின்பாக நின்று ஆண்டவரே ஜனங்களை உம்மை நோக்கி பார்க்க விடாதபடிக்கு இவர்களை சுத்தி இருளால் மூடி வைத்திருக்கிற சத்துருவின் கிரியைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அகன்று போகட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக, ஜனங்கள் தேவனை நோக்கி பார்ப்பார்களாக, தேவனை குறித்து அறியப்படுகிறது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள் தேவத்துவங்கள் உண்டாக்கப்பட்டவைகளை வார்த்தையினாலே தெளிவாக காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல ஒருவருக்கும் இடமில்லை என்று சொல்லுகிறவர் ஆண்டவரே உமை அறிந்திருக்கிறார்கள் கத்தாவே. ஆனாலும் மனம் திரும்ப முடியாதபடிக்கு சத்ருவானவன் அவர்களுடைய இதயங்களை கடினப்படுத்தி வைத்திருக்கிற பெருமைகளை எல்லாம் உடைத்தறிந்து தேவன் தாமே அவர்களை ரட்சிக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் மனம் திரும்ப உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தர் தாமே அவர்களை தொடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர, மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர. கத்தாவே தகப்பனே இவர்கள் உம்முடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி என்பதை அறிந்து கொள்ள, தேவன் தம்முடைய ஒரே புறான குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீர் என்பதையும், உலகத்தை ஆய்க்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவராலே ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினீர் என்பதையும் உணர்ந்து கொண்டு, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே வழியை உண்டு பண்ணினீர் ஆண்டவர. அதை அவங்க புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவர. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, விக்கிரக வணக்கங்களை விட்டு அவர்கள் திரும்பட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. பாகால்களுக்கு முழங்கால்களை முடக்காதபடிக்கு கர்த்தருக்கு கர்த்தாவே முழங்கால்களை முடக்கி, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வலோகத்தின் நீதி உள்ள நியாயாதிபதியான கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு அவர்கள் தங்களுடைய மனதை திருப்ப கர்த்தர் உதவி செய்வீராக செவிக்கிறோம் ஐயா. தேசங்களில் நல்ல ராஜாக்கள் எழும்புவார்களாக, எசேக்கியலை போல ராஜாக்கள் எழும்பி விக்கிரக தோப்புகளை தகர்ப்பார்களாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் மாற்றங்கள் காணப்படட்டும் ஆண்டவரே. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பி கர்த்தாவே தேவனை தேடுகிறவர்களாய் மாறட்டும். ஜனங்களை தேவனை தேடுகிற திசைகளுக்குள்ளே கொண்டு வரத்தக்கதாக அதிகாரங்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே மக்களை பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட மக்கள் கர்த்தாவே ஆண்டவரே சாட்சியாக நிற்க உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. ரட்சிக்கப்பட்ட மக்கள் விக்கிரகங்களுக்குள்ளே போகாதபடிக்கு, அந்நிய நுகங்களுக்குள்ளே பிணைக்கப்படாதபடிக்கு, அந்நிய தேவர்களுக்கு தங்களை தாழ்த்தாதபடிக்கு கர்த்தாவை வாயிராக்கிய முடியவர்களாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுக்காக வைராக்கியம் காண்பிக்கிறவர்களாக நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனை அறிந்தவர்களாக, தேவனை புரிந்தவர்களாக நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஜீவ வார்த்தைகளை சுமக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்காக பரிசுத்தம் உள்ளவர்களாக நிற்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தவர், அந்த வரங்களை பயன்படுத்தி ஜனங்களை விடுதலையாக்குறவர்களாக நிற்க தேவ பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுக்கு வருகிறதான நெருக்கடிகளை கர்த்தர் அகற்றி வீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனை நம்பி நிற்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வலுவாதபடி நம்மை காக்கிறவரும் தம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை நிறுத்த வல்லவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்க கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் சேர்ந்து செயல்பட உதவி செய்வீராக. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்காதபடிக்கு சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி ஜனங்களை தேவனுக்கு நேராக என்ன ஆண்டவரே முந்தி போகத்தக்கதாக, ஊக்குவிக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியர்காரர்களும் செயல்படக்கத்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறேன் ஐயா. இந்த ஊடகத்தினூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா. எண்ணம் தொடர்ந்து பயணிப்பதாக, எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பிரவசிப்பதாக, எண்ணம் அநேகரை தட்டி எழுப்பட்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. தேவ ஊழியக்காரர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த சங்கமம் ஊடகத்துல செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் கர்த்தாவே உம்முடைய நாமம் எண்ணம் மகிமைப்படட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக கட்டுக்கள் அவுழ்க்கப்படட்டும், அநேகர்கள் விடுதலை ஆக்கப்படட்டும், அநேகர்கள் எண்ணம் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு நேராக நிற்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகை இருக்குமானால் ஆண்டவரே கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆயத்தம் உள்ள மனவாட்டிகளாய் நிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி மறித்து போனாலும் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்க உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகபல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. சங்கமம் ஊடகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே லெஸ்லி அண்ணனையும் அவர் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக. எண்ணம் அவர்களுடைய வாஞ்சைகளையும் தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சேர்ந்து பயணிக்கிறவர்கள் ஒரு மனதோடு பயணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர்கள் எண்ணம் இணைந்து கொண்டு ஆண்டவரே இந்த ஊடகத்தை தொடர்ந்து நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிஸ்டர் ஜேனத்துக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இதோ அவங்களை பலப்படுத்துவீராக செபிக்கிறேன் ஐயா. இந்த தேசத்தின் காலநிலைகள் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு சுகபல ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே இந்த தேசத்துல இருந்து தங்கள் தேசத்துக்கு போகும் வரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். அவங்க சாப்பிடுகிற சாப்பாடுகள் ஆண்டவரே பானங்கள் யாவும் சரீரத்துக்கு ஏற்றதாய் அமையட்டும் என நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே தகப்பனே இந்த ஒருங்கிணைப்பை நடத்துகிற சகோதரிக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அவங்களுடைய ஊழிய பாதைகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இதோ தடைகளை உடைத்து வாசல் வழியாய் உட்பிரவசித்து கடந்து போவார்கள் என்ற வசனத்தின்படியும் இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக நீ செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து கர்த்தாவே இந்த இணையதளத்தின் ஊடாக உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ சமாதானம் நிறைவாய் இருப்பதாக, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக சொன்ன வசனத்தின்படியும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சுகபல ஆரோக்கியங்கள் நிறைவாய் இருக்கட்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியைப் போலவும் பிள்ளைகள் பந்தயச் சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போலவும் ஆண்டவரே கணவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் காணப்படுத்தும் என்று நான் செபி ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. மறுபடியும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
4: ஆமேன் ஆமேன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபங்களை கேட்டு தேவன் தேசங்களிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர போறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களையும் ஊதியங்கள் உங்களுடைய வேலை காரியங்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. நன்றி பிரதர்.
5: தேங்க்யூ. அப்படி உங்களையும் நடத்துவாராக.
4: ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சகோதரி சாந்தி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
6: நான் வழியில நிக்கிறேன், ஜெபிக்க முடியாது. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வேலையில நிக்கிறேன்.
4: தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இலக்கத்தின் தேவனே, முக்கோடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த அரபு தேசங்களை எல்லாம் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அரபு தேசங்களிலே கத்தாவே அந்த ரங்கமாக ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த இடத்திலே கத்தாவே அப்பா அந்த அரபு தேசங்களிலே அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா தடைகளையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, அந்த இடங்களிலே கத்தாவே ஊழியம் செய்யறதான அப்பா மிஷனரிகள், சுவிசேஷர்கள், போதகர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அநேக போதகர்களுக்கு கத்தாவே அநேக பிரச்சனைகள் மத்தியிலே ஊழியம் செய்யறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா யாருக்கும் தெரியாம கத்தாவே அந்தரங்கமாக ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் பகிரங்கமாக ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலையை தேவன் நீங்க உருவாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாய் கத்தாவே எல்லா ஊழியர்களும் ஊழியர்களையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உண்மை உத்தமமாய் ஊழியங்களை செய்ய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, உம்முடைய வார்த்தைகளை புரட்டி பேசுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களிடம் இருந்து கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சரியான சத்தியத்தை கற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. திருச்சபையில இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். திருச்சபையிலே நடக்கிற சிறுவர் ஊழியங்கள், பெரியவர்கள் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இது எல்லாவற்றையும் தலைமை தாங்கி நடத்துகிறதான தலைமைத்துவத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பொறுமை, தாழ்மை, கர்த்தாவை விட்டு கொடுக்கிற தன்மை, இதெல்லா காரியங்களையும் அவர்களுக்கு தேவன் நீங்க கற்றுக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்படியாய் ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா இஸ்ரேல், பாகிஸ்தான் தேசங்களை எல்லாம் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஈரான் தேசங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நேற்றைய தினத்திலும் அப்பா துபாய் தேசத்துக்கு அவங்க அடிச்சிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அதன் மூலமாய் கர்த்தாவே அந்த ஜனங்களுக்கு எந்த ஆபத்துகளும் வராத படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அந்த தேசங்களிலே சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. தலைவர்களிடத்திலே கர்த்தாவே நல்ல ஒரு சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட உண்மை அறிந்து கொள்ள உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இஸ்ரவேல் ஜனத்தை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த யூதர்கள் கர்த்தாவே உண்மை அறிந்து கொண்டு கர்த்தாவே நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டு கர்த்தாவே அவர்கள் உம்முடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொரு திருச்சபைகள், விசுவாச பிள்ளைகள், தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தேசத்தின் தலைவர்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேசத்திலே இருக்கிற பொருளாதார காரியங்களை ஆசீர்வதிச்சு கொடுங்க. தேசங்களிலே கர்த்தாவே நல்ல விளைச்சலை அதிகரித்து கொடுங்க. நல்ல கால நிலைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் வைத்தியசாலையிலே ஐசியூலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட இந்த நேரத்திலும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தேவன் பரிபூர்ண சுகம், விடுதலை கிடைக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க லெஸ்லியன்னா குடும்பம், ரீட்டா சகோதரி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஜன சகோதரிக்கா ஜெபிக்கிறேன். அப்பா அவங்க அந்த கனடா தேசத்துல கர்த்தாவே அப்பா செய்யற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சகோதரி எடுத்து தேவன் அப்பா பயன்படுத்துறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உற்சாகத்தின் ஆவியை ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன். அன்பின் அபிஷேகத்தால் மகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அநேக ஜனங்களுக்கு கர்த்தாவே அப்பா சுவிசேஷம் சொல்ல தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் கருவியாய் எடுத்து பயன்படுத்துறபடியால் நன்றி செலுத்துகிறேன். என்ன நோக்கத்தோடு, என்ன எதிர்பார்ப்போடு அந்த தேசத்துக்கு சென்றாங்களோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா வந்து ஜெபித்த கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். தேவன் என்னையும் எடுத்து பயன்படுத்தினபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. தேவன் தாமே எல்லா காரியங்களும் கூட இருந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உமை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். தொகுத்து வழங்கியவங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் மேகலா வாஸ் அவர்களை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். புதன்கிழமை, வியாழக்கிழமை இல்லை, அவர் இணையவில்லை. ஆனாலும் நீங்கள் இணைந்து இந்த ஜெபங்களை தொகுத்து வழங்கி இருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே தந்த தாலந்துகளை கர்த்தருடைய நாம மொய்மைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழிநடத்துகிறவங்களையும் உங்கள் ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழிநடத்துவாராக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கால வேளையிலே வேலைகள் மத்தியிலும் எங்களுடன் இணைந்த சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்தார். வேலையில் மத்தியிலே அவர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வருகிறார். மென்மேலும் அவர் உயர்த்தி வழிநடத்துவார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். சகோதரி சிஸ்லி அம்மா இந்த வேளையில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் இணைய முடியாதவர்களையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நாங்கள் ஜெபிக்க வேண்டியது, ஒரு சகோதரிக்கு நான் சொல்லியிருந்தேன், ஜபிப்பது மட்டும்தான் உங்களுடைய கடமை, சபிக்காதீர்கள் என்று சொன்னேன். அவர் அதிலிருந்து வரவில்லை. அப்படியாக நாங்கள் உலகத்தில் உள்ள பிள்ளைகள் யாவரும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். நாங்கள் ஜபிக்க வேண்டும், சபிக்கக்கூடாது. அது எங்களுக்கு எதிரியாக இருந்தாலும், எதிரி நாட்டவர்களாக இருந்தாலும், மற்ற மதத்தவர்களாக இருந்தாலும், நாங்கள் அவர்களுக்காக ஜபிப்போம். கர்த்தர் ரட்சிப்பார். அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் உருவாக்கிய கர்த்தர் உருவாக்கிய பிள்ளைகள். ஆமேன். அவர்கள் மனந்திரும்ப வேண்டும், மனந்திரும்ப வேண்டும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லா நாடுகளிலும் இந்தந்த நாடுகளிலே வைராக்கியம் உள்ளவர்களாக, அதே வேளையிலே இந்த எங்களுடன் இணைந்து ஜெபிக்கிற ஒரு சிலர் வைராக்கியம் காரணமாக முடியவில்லை, எங்களுடைய ஊழியங்களிலும் கூட அப்படியாக இருக்கிறது. அப்படியாக வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்து இணைப்பிலே இணைக்க, ஊழியங்களை செய்ய, கர்த்தருக்கு ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஐரின் அவர்களும், இணைந்த பாஸ்டர் அன்றன் ராசனயம், சௌரி சிசிலி அம்மா, சௌரன் குணா மற்றும் இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து ஜெபிக்க முடியாமல் கடந்து சென்ற சௌரி சாந்தி, சௌரி கவி கவிந்தா அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவர்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையிலே இன்னொரு நேரடி ஒளிபரப்பிலே இணைவோம். அடுத்த வாரத்திலே தேவ ஊழியர் சௌரி ஜெனட் அவர்கள் இணைவார்கள் விசுவாசிக்கிறோம். அவர் திங்கட்கிழமை கனடாவிலிருந்து பிரயாணமாகிறார். அடுத்த வாரத்திலே அவர் செய்வார்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை நாளும் சௌரி ஐரின் அவர்கள் இணைந்து வழிநடத்துங்கள். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். ஆமேன். அருமையானவர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக ஜபங்களுக்கூடாக வழிநடத்தப்பட்டோம். 6 கண்டங்களுக்காகவும் நாங்கள் ஜபித்திருக்கிறோம். எல்லோருக்குமாக ஜபித்திருக்கிறோம். கர்த்தர் அந்த

0: உறவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் கர்த்தரை சேவியுங்கள். யோசுவா 24:14. பிரியமானவர்களே, வழிப்போக்கன் ஒருவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சபைக்கு சென்று வந்தான். அங்கே காணிக்கை எடுக்கப்பட்ட பின்பு அனைவரும் ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கும் நேரத்தில் அவன் எப்படியாவது கர்த்தருடைய பணத்தை திருடி விடுவான். இவ்வாறு நீண்ட நாட்களாக அவன் செய்து வந்தான். சபைக்கு வருவதன் அவனுடைய நோக்கமே திருடுவதுதான். தேவனை தேடவோ ரட்சிப்பை பெறவோ அல்ல. காணிக்கை பணம் தொடர்ந்து குறைந்து வருவதை கவனித்த சபை பொறுப்பாளர் ஒரு நாள் காணிக்கை பெட்டிக்குள் ஒரு சிறு குறிப்பை வைத்து உன்னை கர்த்தர் காண்கிறார் என்று எழுதினார். அன்று வழக்கம் போல் காணிக்கை பெட்டியை ரகசியமாக திறந்த அந்த மனிதன் அந்த குறிப்பை பார்த்தவுடன் திடுக்கிட்டான். அவன் கையில் இருந்த பெட்டி தவறி கீழே விழுந்தது. அதிலிருந்த பணம் எல்லாம் சிதறி கொட்டியது. அந்த சத்தத்தை கேட்டு அங்கிருந்த அனைவரும் திரும்பி பார்த்தனர். அவன் கையில் இருந்தது உன்னை கர்த்தர் காண்கிறார் என்று எழுதப்பட்ட அந்த சிறு துண்டு காகிதம்தான். ஆயினும் அந்த தருணத்திலே அவன் தன்னை ஆண்டவருக்கென்று முழுமையாக ஒப்பு கொடுத்தான். தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி அதே சபையிலேயே தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றும் வாழ்க்கையை வாழத் தொடங்கினான். பிரியமானவர்களே, அவன் தன்னை உத்தமமாக கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டான். நீங்கள் மனிதர்களால் காணப்பட்டாலும் காணப்படாவிட்டாலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் எல்லா கிரியைகளையும் காண்கிறார். அவர் உங்கள் உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறார். காலபேயின் வாழ்க்கையில் காணப்பட்டது என்ன? கர்த்தருக்கு பயப்படும் பரிசுத்தமான பயமும் உத்தமமான இருதயமுமே. உத்தமரின் கர்த்தருக்கு பயப்படும் பயமோ அன்பு நிறைந்த உத்தம இருதயத்திலிருந்து எழும் பரிசுத்தமான பயமாகும். ஆகையால் இன்று நாம் ஒவ்வொருவரும் எங்களை முழுமையாக கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து உத்தம இருதயத்தோடு அவரை எப்போதும் பின்பற்றும்படியாக தேவனிடத்திலே நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நிந்தைகளை மாற்றி நிரந்தர சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகரின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உங்களின் சமாதானத்தை இழந்தவர்களாயும் பிறரால் பறிக்கப்பட்டவர்களாயும் வேறு சிலருக்கு நாளைய தினத்தை குறித்த கவலையினாலும் அடுத்து என்ன செய்வது என்று சிந்தித்து அதையே கண்ணோக்கி பார்த்தவர்களாய் அன்றாட வாழ்வில் காணப்படுகின்ற சின்ன சின்ன சந்தோஷம் சமாதானம் இவற்றை இழந்து போயும் தவறவிட்டவர்களும் என்றோ வரவிருக்கின்ற நிச்சயமில்லாத திட்டமிடாத சந்தோஷம் சமாதானத்தையே நோக்கி பார்த்து அது கிடைக்காத நிலையில் வாழ்க்கையில் பாதி நாட்களை தொலைத்து விட்டு கண்ணீரோடும் சரீரத்தில் பலனற்றும் தேவ சமூகத்திலும் கிட்டி சேர முடியாமலும் சத்திய வசனங்களுக்கு செவி கொடுக்காமலும் ஆவியில் ஆத்மாவிலே பலனற்றும் இருக்கிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, உங்களில் கவலைப்படுகிறதினாலே எவன் ஒருவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும் குறைக்க முடியும் என்று. ஆகவே சோர்ந்து இருக்கிறவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனாலே உங்களின் எந்த சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். மனிதனாலே கூடாதது தேவனாலே கூடும் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்குள் வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை அருளியும் சத்திய ஆவியானவர் வெளிப்பட்டும் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5 வாசிக்கையில் அங்கே 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கின்றோம். அக்கால வழக்கத்தின்படி அவள் தீட்டு உள்ளவளாக கருதப்பட்டவளும் ஊருக்குள்ளே பிரவேசிக்க முடியாதவளுமாக இருந்தாள். அவள் தன் வியாதியை சுகமாக்க வேண்டி பல வைத்தியர்களை நாடியும் தன்னிடம் இருந்த ஆஸ்திகளையெல்லாம் செலவழித்தும் அவள் கொஞ்சமும் குணமடையாதவளாயும் காணப்பட்டாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று துரிதமானாள். அதற்கு தடை செய்த ஜனக்கூட்டத்தையும் தாண்டி சென்று வஸ்திரத்தை தொட்டாள். சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் பெற்று இயேசுவை குறித்த சாட்சியாய் வலம் வந்தாள் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் உங்களின் சுயத்தினாலும் பலத்தினாலும் போராடி கொண்டிருக்கிறவர்களே, இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தேடி செல்லாத பொழுது அவளுக்குண்டான எல்லாம் விரயமானது, செலவழிந்து போனது. தேடி சென்ற போதோ எல்லா சமாதானத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டாள். அப்படியாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவிடம் உங்களையும் உங்களின் சூழ்நிலைகளையும் ஒப்புக்கொடுக்கும் பொழுது நீங்கள் இழந்த பலன், சுகம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் போன்ற உங்களுக்கு உண்டானவைகள் காக்கப்படும், திரும்ப பெற்றுக் கொள்ளுவீர்கள், ஆசிர்வதிக்கப்பட்டு சமாதானத்தோடே காணப்படுவீர்கள். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலைகளைக் கண்டு அதிக பயத்தோடு காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்களின் பயத்தை புறம்பே தள்ளுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, பிசாசிற்கு எதிர்த்து நிற்கும் பொழுது எத்தனை பெரிய சூழ்நிலைகள் கூட்டமாய் வந்தாலும் அவற்றை மேற்கொள்ள முடியும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாமல் சுயத்தை சாகடித்து பயத்தை நீக்கி விசுவாசத்தில் நிலைத்திருந்து சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 19 தேதி புதன்கிழமை இந்த நாளிலும் ஆகஸ்ட் மாதம் 2026 ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 46 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்க கேட்போமா? இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலே இருந்து என் ஆலோசனையை நிறைவேற்றும், மனுஷனை தூர தேசத்திலே இருந்து வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை முடிப்பேன் என்று கர்த்தரின் நாட்களில் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 46 அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே விக்கிரகங்களையும் விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் எப்படியான காரியத்தை இந்த நாட்களில் செய்வார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களிலே இந்த அதிகாரத்திலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே தெளிவாக இந்த இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவர் விக்கிரகங்களை குறித்து இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களிலே எப்படி என்றால், நீங்கள் சுமந்து சுமைகள் இழைத்து போன மிருகங்களுக்கு அங்கே பாரமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 1 வசனத்திலே அப்படி ஏன் என்று சொன்னால், அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும், சுமைகளை அவைகள் இந்த நாட்களிலே தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே இந்த நாட்களிலே சிறைப்பட்டு போகும். சொல்லிவிட்டு சொல்லுகிற காரியம், யாக்கோவின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியாரே, மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றிலே தோன்றது முதல் நான் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்திலே உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன், முதிர்வயது வரையும் தாங்குவேன் என்று சொல்லுகிற தேவன் சொல்லுகிற இந்த நாட்களிலே நீங்கள் எப்படியாக அந்த விக்கிரகங்களோடு இந்த நாட்கள் நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள் என்பதை குறித்து இந்த நாட்களில் இங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்கிறார் நம்மை, நம்மிடத்திலே நீங்கள் என்னை இந்த நாட்களிலே யாருடைய சாயலுக்கு சமமாக்குவீர்கள், யாருக்கு ஒப்பாகும்படி இந்த நாட்களை ஒப்பிடுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே இந்த விக்கிரக ஆராதனைகளை செய்கிறவர்களை குறித்து இந்த நாட்கள் இந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிற காரியம், அவர்கள் அந்த கல்லினாலேயோ அல்லது மண்ணினாலேயோ இந்த நாட்களை, மரத்தினாலேயோ விக்கிரகங்களை செய்த நாட்களை என்ன செய்கிறார்களாம், அவர்களை தோளின் மேலே எடுத்து இந்த நாட்களை சுமந்து அதை அதன் நிஸ்தானத்திலே வைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். ஆனாலும் பாருங்கள், அப்படியாக அந்த நாட்களை வைக்கிற வேளையிலே பாருங்கள், அந்த இடத்திலே எந்த இடத்திலே அந்த விக்கிரகங்களை வைக்கிறார்களோ அந்த விக்கிரகம் இந்த நாட்களே அசையாதபடி இந்த நாட்களே அந்த இடத்திலே இருக்கிறதை குறித்து இந்த வார்த்தை இந்த பகுதியிலே இந்த நாட்களை வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை விட்டு ஒருவனும் இந்த நாட்களை பாருங்கள் அதை நோக்கி இந்த நாட்களை கூப்பிட்டால் அந்த விக்கிரகம், அதாவது அந்த கல்லா இருந்தாலும் சரி மரமா இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் என்ன செய்யுமா என்றால் மறு உத்தரவு கொடுப்பதில்லை. அது எப்படி என்று சொன்னால், அங்கே அவன் இக்கட்டை கூட இந்த நாட்களில் அது கேட்கிறதும் இல்லை, ரட்சிக்கிறதும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில், இதை நினைத்து இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யுங்க என்றால் புருஷனா இருங்கள், பாதகரே இதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள், உங்கள் அதாவது முந்தின பூர்வ காலத்திலேயே நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமமானவன் இல்லை என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, இந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய சித்தத்தின்படிதான் இந்த நாட்களை ஜனங்களை இந்த நாட்களை நடத்தி வருகிறார், எந்த விதமான மாற்றமும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் ஆதிகாமத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த வானத்தையும் பூமியும் இந்த நாட்களிலே தேவன் நாட்களை பாருங்கள் உண்டாக்கின தேவன், இந்த பூமியை அங்கே பாருங்கள் ஒரு நிலைப்பாட்டுகளை கொண்டு வந்து அங்கே மனுஷனை உருவாக்கி மனுஷனை ஆண்டு கொள்ளும்படியாக அதிகாரத்தை கொடுத்து, அது மட்டுமல்ல நானே தெய்வம் என்ற அந்த உரிமையும் இந்த நாட்களை கொடுக்கிறார். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களிலே அதை மறந்து அதை அந்த தேவனுடைய மகிமையை இழந்து இந்த நாட்களில் தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், ஜனங்கள் இன்றைக்கு விக்கிரகங்களை ஆராதனை செய்து விக்கிரகங்கள் நமக்கு காரியங்களை செய்யும், அதை செய்யும் இதை செய்யும் என்று சொல்லி இந்த நாட்கள் நினைக்கிறார்கள். அது அப்படி அல்ல, சர்வ வல்லவருடைய சர்வ வல்லவராகிய ஆண்டவர் தான் இந்த நாட்களிலே, அவர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே நடத்துகிறார் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதி சமயமாய் இருக்க பண்ணேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதமாய் இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சகரும், அவரே ரட்சிக்கவும் வல்லவராய் இருக்கிறாரே ஒழிய, இந்த நாட்களிலே விக்கிரகங்கள் நம்மை இந்த நாட்களிலே ரட்சிக்க முடியாது என்பதை இந்த வார்த்தையூடாக இந்த நாட்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: Recording stopped.

வணக்கம் அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கும் முன் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த வாரத்தில் யாருக்காவது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்களா? இல்லை என்றால் இப்பொழுதே ஒருவரை உங்கள் மனதில் தீர்மானித்து இந்த வார இறுதிக்குள் அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நிகழ்ச்சி நிரல் தேவையானால் தயங்காது எழுதுங்கள், உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இன்றைய செய்தியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.

0: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழிய சௌரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யுகேலிருந்து இணைந்திருக்கிறார். ஜபங்களோடு பாடல்களோடு வழி நடத்த கதர் உதவி செய்வாராக. கதிரை கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் கொடுத்த தாளந்துகளை கதிரின் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியான தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். இந்த வேளையிலும் ஜபங்களுக்கு ஊடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளே இரண்டு பாடல் பாடலும் முன்னால் பாடுங்கள். நாங்கள் இந்த ஒரு சிறிய பிரேக் எடுத்துக்கொண்டு வரப்போகிறேன். நீங்கள் ரெண்டு பாடலை பாடுங்கள், ஜபத்தோடு வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
2: ஓகே, தேங்க்ஸ் பிரதர். காட் பிளஸ் டு பிரதர். கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு தகப்பனே, சங்கமும் வானொலியிடத்தில் நடத்துகின்ற அவன் அன்பான சகோதரோட குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளார் ரீதியில் சங்கமும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள் எல்லோருக்கும் மதித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயப்பட்ட எடுத்துக்கொண்டு தகப்பனே, ராஜா உலக அறியில் தகப்பனே, நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு ஜபிக்கிறேன் தகப்பனே. ராஜா இந்தந்த நாடுகளில் ராஜா தற்சமயம் போர் நடத்துவ ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளவு நீங்கள் பேசுங்க ராஜா. நீங்கள் பேசி நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, நிரந்தர சமாதானம் அப்படியே நீ கொண்டு வர புறமைக்கான. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. மற்றும் தகப்பனே, இதுவரை இயற்கை அனைத்தங்களினாலும் நோயினாலும் மறித்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் நித்திய இழைப்பாடல கொடுங்க ராஜா. நித்திய இழைப்பாடலை கொடுத்து அவர்களுக்கு ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா. ஆத்மா சாந்தியை கொடுங்க தகப்பனே. அந்த அவருடைய குடும்பங்களே ஆற்றி தேற்றி அரவணைங்க ராஜா. ஆற்றி தேற்றி அரவணைங்க, ஆறுதல் படுத்துங்க ராஜா, ஆறுதல் படுத்துங்க. அதுக்கு அவன் நினைச்சவன் தகப்பனே சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்க சகோதரர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. கண்ணி நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் துடைத்து போடுங்க ராஜா, துடைத்து போடுங்க ராஜா. முதிர் வயதான சாராளுக்கு இருப்பா நீங்கள் அப்பா குழந்தை செல்வம் கொடுத்து ஆசீர்வதிக்க தேவனையா தகப்பனே. சௌரியமனுடைய கண்ணீர்களை துடங்கிய சப்பா, நித்தமும் கண்ணீர், நித்தமும் கண்ணீர். வேதனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் துடைத்து போடுங்க ராஜா. குழந்தை செல்வங்களை கொடுத்து குடும்பங்களை விரித்து பண்ணுங்க தகப்பனே, விரித்து பண்ணுங்க ராஜா. கண்ணீர் நிந்தைகளை

ഉന്നതരേ ഉയർന്നവരേ ആരാധനയുമക്കേ ഉന്നത

ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை.

0: துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன், ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன்.
1: ஆமீன்.
0: கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அடைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன்.

எதிராய் வந்த சூனியங்களை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு. கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே.

ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா.

0: கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நாம் நன்றி சொல்கிறோம், நாம் நன்றி சொல்கிறோம், நாம் நன்றி சொல்கிறோம். ஆமென் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடல்களுக்கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அந்த பாடல்களை ஒப்புவிக்கிறோம், ஜபங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த பாடல்களுக்கூடாக வார்த்தைகளுக்கூடாக ஒருவரையும் திடப்படுத்துவாராக, விடுதலை ஆக்குவாராக. கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்துமாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் திரும்பவுமாக சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொண்டு நாளைய நாளிலே கர்த்தரை சித்தமானால் திரும்பவுமாக சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர். காட் பிளெஸ்.
2: ஆமேன். உங்கள் குடும்பத்தினரையும் உங்களுடைய குடும்பங்கள் மற்ற உலகளாவிய எல்லா குடும்பங்களுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் ஆணூத்தி நாமம் கிடைக்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பங்களை எடுத்துக்கொண்டு காட் பிளெஸ் ஆல் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யூகேலிருந்து நின்று பாடல்கள் கூட ஜபங்களுக்கு கூட வழி நடத்தினார். கத்தர்தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தொடர்ச்சியாக ஒரு பாடலுக்கு கூட கடந்து செல்வோமா? ஆமீன்.
3: விடவே கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஜெபமாய் அர்ப்பணத்தோடு கூட இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தம்முடைய ஜீவனையே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்தருளின கர்த்தர், அவரையே நமக்கு ஈவாய் கொடுத்த ஆண்டவர், அந்த கல்வாரி இரத்தத்தை அந்த கல்வாரி அன்பை ஒருபோதும் அசட்டை செய்து விடாதபடி அந்த அன்பிற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த கல்வாரி நேசத்திற்கு அந்த தியாகத்திற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணத்தோடு கூட பாடி ஆண்டவர் நாமத்தை

மாயையும் பாராத படிக்கு, மாயையினால் கிருபையை வீணாக்காத படிக்கு, உங்களையே நாங்க பின்பற்றி நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க. ஹல்லேலூயா. உம்மையே நாங்க பின்பற்றணும்ப்பா, உம்மையே நாங்க கடைசி வரை இறுதி நாள் வரை உம்மையே பின்பற்றணும். சொல்லுங்க, வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, உம்மையே பின்பற்றணும். உம்மையே பின்பற்றி வரணும். ஹல்லேலூயான்னு சொல்லணும். ஸ்தோத்திரப்பா, ஹல்லேலூயா.

ஏசுவேன்னு சத்தமிட்டு உங்க சத்தம் கேட்கணும். ஏசுவே கைகளை நல்லா தட்டணும். அந்த நாமத்துல உனக்கு ரட்சிப்பு உண்டு, அந்த நாமத்துல அற்புதம் உண்டு, அந்த நாமத்துல விடுதலை உண்டு. உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. உமை உயர்த்துவதே எங்கள் ஆசை.

0: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஜெபங்களை கூட கடந்து செல்லுகின்ற பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே ஜெபங்களை கூட வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: நன்றி சொல்லுறோம் ஐயா. ஆயிரம் நாவுகள் போதாதையா, கோடி நாவுகளும் போதாதையா. அப்பா நீங்க மாத்திரம் நீங்க தான் அப்பா எல்லா துதிகளுக்கும் பாத்திரவான் தகப்பனே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. எல்லாம் உங்களுக்கு கிருபையப்பா. உங்களை துதிக்கவும் உங்களை மாய்மைப்படுத்தவும் ஜபிக்கவும் தகப்பனே நேசிக்கவும் தந்த கிருபைக்காவும் சோத்திரம் துதிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தினீங்க. எங்களை ரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தினீங்களே. நன்றி ஆண்டவரை. ஜபங்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே பிரீதியா இருக்கத்தக்கதா எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்கிறீங்க சுவாமி. நாங்க எப்பொழுதும் ஆண்டவரே எங்களோட முகத்தை பார்த்து ஜபிக்கிறோம் சுவாமி. உங்களோட பாதபடியில் இருந்து ஜபிக்கிறோம் சுவாமி. ஜபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம். தகப்பனே எங்களுடைய ஒவ்வொரு சுவாசமும் உங்களுக்கு நன்றி சொல்வதாக இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே கிருபையானப்பா. எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை சுவாமி. அங்க வெறும் மண்ணப்பா. உங்களோட கிருபைதானப்பா மட்டுமாய் ஆண்டவரே எல்லாவற்றையும் நடத்தி முடிக்கிறது. தகப்பனே ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கெட்டாவே இந்த காலை நிலைகளுக்கா சூழ்நிலைகளுக்கா உங்களை ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா. கொடிய காலங்களில் வாழ்கிற அந்த மக்களுக்கா உங்களிடத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறோம். மன்னிப்போட இறக்குங்கள் உங்களிடத்திலிருந்து சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. இந்த காலங்களில் சூழ்நிலைகளை பார்க்கட்டும், உணரட்டும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியட்டும், நன்மைகளை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. மக்கள் இங்கு போகுது வந்து வழி தெரியாமல் தடவிக்கொண்டு திரிக்கிறார்கள் சுவாமி. அலைந்து திரிகிறாள் சுவாமி அப்பா. அவர்களுக்கு ஒரு விஷயம் இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கள் இந்த மூலையில் இருந்தாலும் காண்கிறது சுவாமி. உமையின் கடையாந்திரங்கள் எல்லாம் நீங்க பார்க்கறது சுவாமி. இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த காலங்களில் இருக்கிற மக்களுக்காக, இந்த நாட்களில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மனந்திரும் மட்டும் ஆண்டவரே சத்தியத்தை கேட்கிறவளாய், விடுதலை பெறுகிறவளாய், சமாதானத்தை பெறுகிறவளாய் இந்த ஜனங்கள் மாறவே நிரூபிக்கிறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்றோம் அப்பா. யுத்தங்கள் அப்பா, யுத்தத்தில் எல்லப்படுகிற ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, பரிதவிப்பு ஆண்டவரே, அங்கலாய்ப்பு ஆண்டவரே, இங்கெல்லாம் ஆண்டவரே இருக்கிறார்கள் சுவாமி. எருடைய கண்ணீரை காணுங்க சுவாமி. உயிரிழப்புல பாகுவாதாரம் இழந்து ஆண்டவரே, எத்தனையோ நல்லவர்களில் நிறைந்து ஆண்டவரே வாழுகிற மக்கள் ஆண்டவரே, இவர்களுக்கு நீங்க மட்டும்தானப்பா உதவி செய்ய முடியும். நீங்க அவரு மட்டும்தானப்பா இவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்க முடியும். தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தகப்பனே இவர்கள் தங்களை தாழ்த்துவார்களாக அப்பா. இரக்கமுள்ள தேவன் நீங்க, சமாதானத்தின் தேவன் நீங்க ஆண்டவரே. ஜனங்கள் உங்களை நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகட்டும். உங்களை நோக்கி பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றெடுத்து விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இவருடைய ரட்சிப்பு ஆண்டவரே மிக முக்கியம் சுவாமி. இந்த ரட்சிப்புக்குரிய வழிகள் கதாவே எல்லா ஆண்டவரே இவர்கள் நடந்து தங்களை தாழ்த்தி எங்களோட கிருபையினாலும் கூட கிருபையினாலும் கூட கிருபையின் அந்த காலத்தில் இந்த கிருபையின் காலத்தில் இந்த அனுக்கிரக காலத்தில் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி, பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி, பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. இவர்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு சுவாமி. அப்பா நீங்க தேவன், அப்பா நீங்க தேவன், உங்களால் தானப்பாகும், உங்களால் தானப்பாகும். ஒரு மனிதரால் ஆகாது சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக கொடுமை அதிகமாண்டவரே. இந்த நாட்களில் சபங்களினாலும் ஆண்டவரே, அப்பாவுக்கு இப்படி அமையினாலும் ஆண்டவரே, வியாதி பத்தில் வாழ்ற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக் கொள்ள சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு வியாதி கொடுமையிலிருந்து இவர்களுக்கு விடுதலை வேணும் சுவாமி. நீங்க தானப்பா அந்த விடுதலை அதிகாரியாய கத்தன், நீங்க தானப்பா சிறுவையிலே சுமந்து தீர்த்த கத்தன். நீங்க கொலை நோக்கி பார்க்கணும் சுவாமி. விடுதலை உண்டு உண்டு சுவாமி, சுகம் உண்டு சுவாமி, சமாதானம் உண்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே. உள்ளத்தில் வந்த வியாதியஸ்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு குணமாக்குன தேவன். மாறாதவரப்பா நீங்க இருக்கிறவரா இருக்கிறீன்னு சொன்னவர் இப்பொழுது ஆண்டவரை இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே இந்த வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அவர்களும் தங்களை தாழ்த்தி குணமாய் திரும்பட்டும், திரும்பட்டும் மரண தருவாயில் இருப்பார்களானா, கைவிடப்பட்டவர் நிலையில் இருப்பார்களானா, கடைசி நேரத்திலாவது ஆண்டு சமயத்துமாவை ஆண்டவங்களுக்கு ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வியாதியின் கொடுமை ஆண்டவரே, தாங்க முடியாத துன்பங்கள் ஆண்டவரே, வியாதியின் தாக்கம் ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் ஆண்டவரே, இந்த நாட்களை பெருகிக் கொண்டே போறாங்க சுவாமி. இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. வியாதிகளை குணப்படுத்துங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா, ஆறுதலை கொடுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. முதியோர்கள் ஆண்ட வியாதி படுக்கையில் ஆதரவை ஆறுதலற்றவர்களாய் சில முதியோர்கள் ஆண்டவை வைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பி வழிகிற சுவாமி. முதியோருக்கு ஆண்டவரை வேண்டிய ஆறுதலும் தாயவும் நீங்க தானப்பா, அது நீங்க தானப்பா. அதை முதியோர்களை காண்கிற தேவன் நீங்க தானப்பா. அப்பா இரக்கத்தின் தேவன் நீங்க தானப்பா, நீங்க தானப்பா. இவர்கள் மேலும் உடைய இரக்கம் உண்டாவதாக, இரக்கம் உண்டாவது. உதவியற்ற நிலையில் இருப்பார்களானால் உதவிய தாசுகளை செய்கிறவர்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. ஆண்டவரே தங்களுடைய முதிர்ந்த வயதில் ஆண்டவர் தங்களுடைய ஆத்துமாக்களை, ஆத்துமாக்களை ஆண்டவர் அவர்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே தங்களை தாழ்த்தி உங்களிடமாய் திரும்பி ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, ஒப்பு கொடுக்கட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. வியாதியஸ்தர் ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. தேசத்தில் ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இன்றைய நாட்களில் தலைவர்களை எல்லாம் காண்க, எங்கு பார்த்தாலும் அமைதி இல்லையப்பா. எங்கு பார்த்தாலும் தலைவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அப்பா அப்பா உன்னேற்ற நிலையிலும் ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய மனம்புவன போக்கிலும் ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற வார்த்தைகளாக இருக்கிற சுவாமி. தகப்பனே இந்த தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு வந்த கடைசி நாட்களில் நிற்கிற தலைவர்கள் ஆண்டவரே, தேசங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு நீதி இல்லை ஆண்டவரே. நீதி புரட்டப்பட்ட ஸ்நானங்கள், கண்ணீர் ஓடுவாழ்கிற ஜனங்கள், நீதி ஸ்தலங்கள் இன்னும் ஆண்டவரே தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே, நீதி இல்லை சுவாமி, நீதி இல்லை சுவாமி. நீதி நீதி தேவன் நீங்க. இந்த தலைவர்களுக்கு ஆண்டவரே ஆளுகை கொடுத்த தேவன் நீங்க. உங்களோட நீதி நியாயவருடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி. ஜெபிக்கிறோம் ஆண்டவரை மன்னிப்போடு இரக்கங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஆண்டவரே இவைகளெல்லாம் ஆக்கிரமத்தின் நிமித்தம், கிருப்படியாமை நிமித்தமும் தானப்பா துன்பம். ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்பட்டும், கீழ்படியட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தலைவர்கள் ஒவ்வொன்றும், தலைமைத்துவம் ஒவ்வொன்றும், அதிகாரங்களும் நன்மைக்கு எதுவாகவே நீங்க கொடுத்த அதிகாரங்கள் ஆண்டவரை நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும். முதலாவது தேவனது ராஜ்யத்தை நேதியை தேடுகிறவளாய், வேதம் அவர்களுடைய கரங்களில் இருந்து ஆட்சியை நடப்பிக்கிறவளாய் மாறட்டும். அதில் தானப்பா எல்லா வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அவர்களுடைய கண்கள் வேதத்தை முகத்தை பார்த்து ஆண்டவரே அவர்கள் வழி நடத்துங்கள் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தில் நிற்கிற ராணுவ வீரர் அப்பா, அவர்களை தான் தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர். ஊழியர்கள் எவ்வளவோ பொறுப்போடு நிற்கிறார்கள் சுவாமி. தங்களுடைய ஆத்மாவை எப்பொழுதும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறவளாய், எப்பொழுதும் ஆயத்த நிலையில் நிற்புக்கிறவளாய் இவர்கள் நிற்க வேணும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தை காக்க நல்ல ஒரு சிந்தியுடையவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, ஸ்தானாதிபதிகளாக இவர்களுக்கு தக்கதாக இவர்களை வழி நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள், அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த கடைசி நாட்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. மனம் திரும்ப முதலாவது சத்தியத்தை நேசிக்கிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய், கற்பனைகளின்படி வாழ்கிறவாய் நடக்க வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இப்படியா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளியா, இந்த நாடு நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கடைசி நாட்களில் எவ்வளவு போராட்டங்கள் அப்பா, உபதேசங்களில் போராட்டம், பிசாசின் கிரியினால் போட்டு ஜனங்களின் போராட்டம் அப்பா, நிறைந்த நாட்களில் ஆண்டவர் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவர் பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உண்மையும் உதாரத்துவமாய் ஆண்டவர் என்னுடைய ஊழியர்கள் ஆண்டவர் எதுவித துன்பம் வந்தாலும் ஆண்டவர் நிலை நிற்கத்தக்கதாய், ஊழியத்தை மாய்மைப்படுத்துகிற உலக நிற்கத்தக்கதாய், போராட்டங்களில் பலப்பட்டு ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற உலகளை நடத்துங்க சுவாமி. விழுந்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள ஜனங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த ஊழியங்களில் ஆண்டவரே கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு கேட்படிந்து ஆசீர்வதிக்கப்படுவர். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே வீணாய் விருதாய் போகாதபடி ஒவ்வொரு ஆத்மாவையும் புதுப்பிக்கப்படட்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கத்தாவே. ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா. விழுந்து போன ஊழியர் ஆண்டவரே அநேகம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே விழுந்து போய் கொண்டிருக்கிற விசுவாசிகள் ஆண்டவர், ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போறார் சுவாமி. தகப்பனே காலமோ கிட்டி கொண்டிருக்கிறோம் சுவாமி. காலத்தை உணர்ந்தவர்களாய் இவர்கள் ஆண்டவரே தங்களுடைய ரட்சிப்பை காத்துக் கொள்ள வேண்டும் அனுப்பிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே விழுந்து போன ஊழியர்கள் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி, இவட நாமத்தை மாமைப்படுத்துகிறவளாய், இவட நாமத்தை உயர்த்துகிறவளாய் ஐயா. ஒரு ஊழியக்காரன் ஒளிபட்டு சுவாமி, மண்ணை போல மிருகங்கள் உங்களிடத்தில் உண்டு சுவாமி ஐயா. உங்களுக்கு வருகிறவரை நீங்க புறம்பே தள்ளுற தேவன் அல்ல ஆண்டவரே. வரவிழக்கணமே இல்லையாப்பா உங்களோட அன்புக்கும் மிரக்கத்துக்கும் தகப்பனே. இவருடைய விழுந்து போன ஒவ்வொன்றிலிருந்து இந்த ஆண்டு தூக்கி எடுங்க சுவாமி. சுவாசிகளுக்காக அரட்சிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டிக் கொண்டு ஊழியர்களுக்காக வேண்டிக் கொண்டு குடும்பங்கள் சத்துருவானவன் ஆண்டவரே வஞ்சித்து விடாதபடி, பாதாளத்தில் கொண்டு போகாதபடி ஆண்டவரே தூக்கி நிறுத்துங்கப்பா. நோக்கி நிறுத்த அவர்களுடைய வேலன் போதாது சுவாமி. மனுஷனுடைய வேலன் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தேவனே எங்களுடைய வேலன் உங்களுடைய வழி ஆண்டவரே. நீங்க தானப்பா எல்லாம் எல்லாவற்றையும் பார்த்து செய்யுங்க சுவாமி. நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களால் ஜபிக்கத்தானப்பா முடியும், அந்த மக்களுக்காக ஜபிக்கத்தானப்பா முடியும். கண்ணீரோடு உங்களை பாதப்படி இருந்து ஜபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய இரக்கத்துக்காக, உங்களுடைய கிருபைகளுக்காக, உங்களுடைய மன்னிப்புகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த நாட்கள் தேசங்களில் இருக்கிற போராட்டங்கள், பஞ்சங்கள், வேலையில்லை, தவிக்கிற மக்கள் ஆண்டவரே, வறட்சி ஆண்டவரே, இதற்கெல்லாம் காரணமாயிருக்கிற சாபங்கள் பாவங்கள் எல்லாம் ஜனங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே சேமத்தை கொடுக்கிறது நீங்க என்று சொல்லி இவர்கள் உங்களிடமாய் திரும்பட்டு. இவருடைய கூக்குரல்கள் போராட்டங்கள் எல்லாம் உங்களை நோக்கி போராடுறவளாய் கூப்பிடுறவளாய் இருக்கட்டு சுவாமி. ஒரு மனுஷியத்தால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தேவனே இவர்கள் தங்களை தாட்டி உங்களிடமாய் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டா ஐயா. தகப்பனி ஒரு நேரம் உணவில்லாமல் தவிக்கிற மக்கள் கோடி விட்டு சுவாமி. பசியின் கொடுமை ஆண்டவர், பசி பசி குழந்தைகள் முதியோர் அப்பா, பசியினால் ஆடுகிற எண்ணங்களுக்கு ஒரு இறக்கம் செய்யுங்கப்பா, மன்னிப்பு கொடுங்கப்பா. இவர்களுடைய கீழ்படியாமையெல்லாம் நீக்கி ஆண்டவரே இவர்களை உங்களுடைய வழியில நடத்துங்கப்பா. மனம் திரும்பட்டும் அது ஒன்றே வழி, அது ஒன்றே வழி. இவர்கள் தங்களை தாழ்த்துவார்கள் கீழ்த்தடிவர்களை நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன் சுவாமி, உணவை கொடுக்கிற தேவன் சுவாமி, தகப்பனே இவனுள்ளோர் எல்லோருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் நீங்க என்று சொல்லி தங்களை தாழ்த்தி ஆண்டவரை எங்களிடமா திரும்பி தங்களுடைய ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களும் ஆண்டவரை மனந்திரும் பட்டும் ரசிக்க கொடுத்தும் கத்தாவே இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் தகப்பனும். சகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த நாட்களில் வந்தவர் நாளைக்கு நாள், நாளைக்கு நாள், நாளுக்கு இந்த கடைசி நாட்களில் சபைகளில் உள்ள எல்லாவித குழப்பங்களும் நீங்கி ஆண்டு சபை பரிசுத்தப்பட வேணும் சுவாமி. ஆயத்தமல்லதா எங்களுடைய வருகையில் எடுத்துக் கொடுக்குற சபைகளா இருக்க வேண்டும். சபையை காத்து கொள்ளுங்க, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது என்று ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. மேற்கொள்ளுவது இல்லை, மேற்கொள்வது இல்லை. நாங்கள் எபிக்கிறோம் சுவாமி. சத்ருவானோடு இல்லாத இந்த வல்லமைகளை நாங்கள் கட்டி எபிக்கிறோம் சுவாமி. அவனுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவர். சபைகள் பரிசுத்தப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் சபைகள் எல்லாம் ஆண்டவர். எல்லா சபைகளும் குமிகடாந்திரங்களும் கூட ரத்தினா கிடைத்துக் கொள்ள சபைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கூட வருகையில் நிற்கத்தக்கதாய் ஒரு சபையும் பரிசுத்தப்படட்டும், குடும்பம் குடும்பமாய் பரிசுத்தப்படட்டும், கூட வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படட்டும். இந்த சபைகளுக்காக வேண்டி கொள்ளுறோம். சபைகளுள்ள மக்களுக்கு இந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு கீழ்ப்படி ஒருமானம் அன்பு ஆண்டவரே சபையை நேசித்து கட்டுகிறவளாய் சபைகளில் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கிறோம். வெளியில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே, அதிக போஸ்டலர் காலத்தில் ஆண்டவரே நடந்த ஒரு அதிசயம் ஆண்டவரே ஒரு அற்புத இந்த நாட்களிலும் அசைக்கப்படட்டும் சுவாமி. இந்த பூமியிலே ஆண்டவரே அசைக்கப்படட்டும். ஜனங்கள் ஐயாயிரம் மூவாயிரமாய் சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு சுவாமி. கடைசி நாட்களில் ஒரு பெரிய எழுப்புகள் உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும். ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு சபைகளில் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சுவாமி. சபைகளில் திருப்போதர் உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாங்கப்பா, நிலப்படுத்துங்கப்பா, பா அந்த ஊழியத்தை ஆண்டவரே அப்பா உங்களுக்கு பயந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் ஆண்டவருக்கு படியோடும் சபைகளை செய்ய கிருபை செய்து சாட்சியுள்ளவர்களா இன்னைக்கட்டும் சுவாமி. மந்தர்களை மேய்க்கிற நல்ல மேய்ப்பர்களா இருக்கட்டும் சுவாமி. ஆத்துகளை கொடுங்க சுவாமி. உங்களோட வார்த்தை அவர்களுடைய சுயம்பேனா சுவாமி. நீங்க கொடுங்க சுவாமி. வார்த்தைகளை எல்லாம் கொடுத்து சபையை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்து உதவி ஊழியர்களையும் அவர்கள் குடும்பங்கள் போத மாற்ற குடும்பங்கள் எல்லாம் அந்த நாட்களில் ஆண்டவரை சாட்சி உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களை ஆண்டவரை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக குடும்பங்கள் எல்லாம் இருக்கட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எப்படியாவது சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஊழியக்கார ஒருவருக்காக வேண்டிக் கொடுப்பேன் நாக்களும் ஆண்டவரே ஐயா. நீங்க சொன்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம் சால மக்களும் அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவரும் சொல்லிட்டு அப்படி அறிவிக்கப்படுவோடி நான் நன்றி. இப்படி அறிவித்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நன்றி. அதுக்குரிய காலங்களை தந்திருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே ஐயா. நீங்க எவ்வளவு நல்லவரோ அப்பா, எவ்வளவு நல்லவரோ. ஒருவர் தானும் கெட்டு போகக்கூடாது. எவ்வளவு அன்புள்ளவராயிருக்கிறீங்க சுவாமி. அப்படியான காலத்தை இந்த நாட்கள் தந்திருக்கிற இவ்வளவு வேகமாய் ஆண்டவே டெக்னாலஜி வளர்ந்து ஊழியங்கள் ஒரு நடைபெறுகிற சுவாமி. நடத்துகிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். தங்களுக்காக அல்ல சுவாமி, தங்களுடைய காரியங்கள் சேர்த்துக்காக அல்ல சுவாமி. உங்களுடைய நாமம் ஒன்றை மாறிப்பட வேண்டும். இந்த காரியங்கள் இந்த ஊழியங்களில் ஈடுபடுக்கிற ஒவ்வொருவரும் செயல்பட உதவி செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக உதவி நம்ம ஆண்டவரை அழைக்கப்பட்ட தேசங்கள் இரண்டு தேசங்கள் அநேக மணி நலங்களுக்கெல்லாம் தேவையப்பா, தேவையப்பா. ஊழியர்கள் தேவையப்பா. ஆண்டவர் மிஷனரிகள் தேவையப்பா. இவர்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. இந்த நாட்களில் வாழிய பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க. கட்டாவே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய சத்தியத்தை அறிந்த ஒவ்வொருவருடைய வாயிலும் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தையை கொடுங்க சுவாமி, கொடுங்க சுவாமி, கொடுங்க சுவாமி. காண்கிற மக்களுக்கு ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய வெள்ளத்தை கொடுங்க சுவாமி. தாழ்வு மனப்பாழ்வுகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா, பயம் எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே வந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தை ஒரு வார்த்தை தான் சொல்லட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் ஊழியக்காரராய் சுவிசேஷர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக அப்பா அந்த இரண்டு தேசங்கள் அடைக்கப்பட்ட இடங்களில் வசதியற்ற நிலைகளில் இருக்கிற தேசங்கள் கிராமங்கள் பட்டணங்கள் நிற்கிற ஊழியக மிஷனாரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே இவ்வளவோ பாடுகளோடு தாங்களை ஒப்பு கொடுத்து நிற்கிறாள். சுவாமி வியாதிகளப்பா அடிக்கப்படுகிறாளப்பா சிறைச்சாலை என்று வசதிகளற்ற நிலையில் ஆண்டவர் எல்லாவித போராட்டங்களிலும் கண்ணீரோடு வாழ்கிறவர்கள் உண்டு சுவாமி. இவர்களுக்கு நீங்க தான பபலன், நீங்க தானப்பா அறுத, நீங்க தானப்பா எல்லாம். இவர்களுக்காக வேண்டி ஒரு பிள்ளைய குடும்பங்கள் எங்கிருந்தாலும் சுவாமி பார்த்து கொள்ளுறது நீங்க உள்ளவர்களை தாங்கப்பா விலப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க தேவைகளை சந்திக்கிற மக்கள் எழுப்பி கொடுங்கப்பா. அந்த இருதயம் உள்ள மக்கள் எழும்பட்டு பூமிக்காக அல்ல சுவாமி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும். அவரெல்லாம் எங்கெல்லாம் ஊழியக்காரர் குறைகளோடு நிற்கிறார்கள் அவர்களுக்கு உதவி சக்கத்தக்கனான இருதயத்தை கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். அப்பா அங்குள்ள மக்களும் ரசிக்கப்பட்டு வாழ்வாதாரம் பெற்று அவர்களுடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்கள் ரசிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் அறிவிக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த வலையிலும் ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள் நிற்கிற ஞானங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். அன்பு அன்பு அன்பு இல்லாமே தானப்பா இந்த நாட்கள் இவ்வளவு கொடுமை ஆண்டவர் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. படிய காலங்கள் வேறு அன்பு தணிந்து போற காலம் அந்த அன்பு இல்லாமே தானப்பா இந்த கொடிய காலங்கள் ஜனங்கள் எவ்வளவோ கொடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இரக்கமற்றவர்களாய் ஆண்டவரே தங்களுடைய சுயத்தின்படி வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுப்பனே இவர்களுக்கு ஒரு அன்பு வேணும் சுவாமி. அது நீங்க தானப்பா. நீங்க இல்லாவிட்டால் தேவனை அறியானு சொல்லப்பட்டவர் உங்களுடைய அன்பு நான் நிரப்புங்கப்பா. தேசியப்பா ஜனங்கள் உங்களுடைய வருகைக்கு முன்னால் ஆண்டவரே இந்த கிருவின் காலத்தில் இந்த அனுக்கிற காலத்தில் தகப்பனே உங்களுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு சுவாமி ஐயா தினியோ குடும்பங்கள் அன்பில்லையோ ஆண்டவர் கணவன் மனைவி என்று சொல்லி உறவுகள் என்று சொல்லி தவிக்கிற மக்கள் அப்போ உறவுகள் மத்தியில் இவ்வளவு போராட்டங்கள் அப்பா ஒருவரு ஒருவர் நேசிக்க முடியாதபடி சத்துருக்களா இருக்கிற காலமா இருக்கிற சுவாமி என் தகப்பனே இவர்கள் உங்களுடைய அன்பினால் நிறைவேற்பதற்கு குடும்பங்களில் ஆண்டவரே நீங்க ஒருவரே ஆண்டவரே குடும்பத்தை கட்டுகிற தேவன் என்று சொல்லி குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் சுவாமி. ஒன்று சேரட்டும் முதலாவது கூட ராஜ்யத்தை நீதியை கீழ்ப்படியும் இவர்களுக்கு உண்டாகும்படியாக இரண்டாவதும் தகப்பனே தங்களுடைய தாழ்த்தட்டு சுவாமி தகப்பனே உறவுகளோடு சேரட்டும் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரின் கண்ணீரை பார்த்து ஆண்டவரே உறவுகள் எல்லாம் ஒன்று சேரட்டும் சுவாமி ஒன்று சேரட்டும் கண்கள் கூடாய் காது எடுத்து
2: விடுதலை வர வேண்டும் என்று சொந்து வந்திருக்கிறது
1: நடப்பித்துக் கொண்டு வாரீங்க சுவாமி. நீங்களுடைய நீதியின் சிங்காசனம் மாறுவதில்லை. நீதியின் நீங்க ஆண்டவர் அப்பா, அதன்படி ஆண்டவர் நீங்க செய்து வாரீங்க. ஆனாலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, நம்முடைய இரக்கங்களுக்காகவும் உங்களுடைய கிருபைகளுக்காகவும் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், குருமா ஜெபிக்கிறோம், சுவாமி ஜெபிக்கிறோம். இந்த மக்களுக்காக கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசம், எங்களால் நாடான தேசம் அப்பா, எவ்வளவோ பில்லி சூனியங்களும் பிசாசன் கிரிகளும் விக்கிரக ஆராதனைகளும் அப்பா, நாங்கள் காண முடியாத எத்தனையோ அசுத்தமான காரியங்கள் அந்த தேசத்துல இருக்கிற சுவாமி ஆண்டவரே, அந்த தேசத்துல இருக்கிற அதிகாரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் அறிவுக்கங்கள் திறக்கப்படட்டும், அறிவுக்கங்கள் திறக்கப்பட்டும், செவிட்டு காதல் நீக்கப்படட்டும், நீக்கப்படுத்த ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் உண்டாகிற காலம் உண்டாகட்டும், உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம் அங்குள்ளவர்கள் ஆண்டவரே, ஜெபிக்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தாங்குங்கப்பா, வரப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு கொல்லாத சத்ருவான் அவன் கிரியல் அந்த தேசத்தை விட்டு அக்கன்று போகும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா. நன்றி சொல்லுவோம் கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம் ஐயா, வேண்டிக் கொள்ளுறோம். எவ்வளவு நன்மை செய்த நாடாண்டவர், எங்களுடைய உறவுகளுக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுத்த நாடு, அடைக்கலையும் கொடுத்த நாடப்பா. இந்த தேசத்துக்கு நன்மை செய்யறவளா இருக்கட்டும், முதலாவது உங்களோட ராஜ்யத்தை நீடியும் தேடுதலா இருக்கட்டும். தகப்பதனே, நீங்க கொடுத்த நன்மைகளை நினைத்து பார்க்கட்டும். நீங்க தானப்பா அந்த நன்மை. தேசத்துல விக்கிரக ஆராதனை வைத்திருக்கிற ஒவ்வொரு தேசத்தை விட்டு நீங்கும்படி வேண்டிக் கொள்வோம். இவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறும்படியா வேண்டிக்கிறோம். விக்கிரகங்கள் ஒன்றும் இல்லையான தேவன் நீங்க ஒருவதான இவர்களுடைய அறிவு கண்கள் திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும், திறக்கப்படும் அப்பா. நீங்க அருவருக்கிறோம் ஆண்டவரே, இந்த விக்கிரகாரான தேசத்தை நிரப்பாதபடி ஆண்டவரே, இந்த தேசத்தை விட்டு நீங்கும்படியா வேண்டிக் கொள்வோம். எல்லா மக்களும் ஒரு மக்களாய் கனடா தேசம் கிறிஸ்தவ நாடாக ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யமாக மாறவே நம்முடைய ஆகுமப்பா. ஆளுகிறவர் நீங்க ஆண்டவர், ஆகுறவர் நீங்க ஆண்டவரே. தகுப்பனேன கனடா தேசத்து பாவங்கள், அசுத்தங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்க தேசத்தை ஆசீர்வதிங்க. இந்த தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆளுகி கொடுத்தது நீங்க சுவாமி. தேவ பயம் இவருடைய இருதயங்கள் இருக்கட்டும், தேவ பயம் இருக்கட்டும், தேவ கட்டளைகள் இவர்களுக்கு இருக்கட்டும், தேவ நீதி இவர்களுக்கு இருக்க, வேதம் இவர்களுடைய கரங்களில் இருக்கட்டும் ஆண்டவரே. இவர்களை வாழ எந்த ஆலோசனையா இருந்தாலும் நீங்க திருப்பூர தேவன் சுவாமி. ஆண்டவரே, ராஜாக்களின் இருதயங்களை நீ கால்கள் போல திருப்புற தேவன். எந்த தீமையான காரியமாயிருந்தாலும் திருப்புங்க சுவாமி, திருப்புங்க சுவாமி. இவர்களுக்கு ஆணிபடியா கண்டா தேசத்துள்ள ஒவ்வொரு அக்காமல் எங்களுடைய உறவுகளில் இருக்காம இந்த தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ரட்சிக்கப்படுவோம் சுவாமி அப்பா. உங்களுடைய வருகைக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, எங்கெல்லாம் அங்குடைய உறவுகள் வாழ்கிறார்கள் அந்த இடங்களில் எல்லாம் ரட்சிக்கப்படும் சுவாமி. ரட்சிப்பை கொண்டு கொள்ளும் எங்களுடைய இலங்கை தேசம், இலங்கை தேசம், இலங்கை தேசம், இலங்கை தேசம் தகப்பனே, மீண்டும் மீண்டும் ஆயங்கள் பாதபடி வைக்கிறோம் சுவாமி, வைக்கிறோம் சுவாமி. இலங்கை தேசம் நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் வாழ்வுடைய வேணுமணி பிக்கிறோம் ஆண்டவர், வாழ்வுடைய வேணுமணி பிக்கிறோம். நீங்க தானப்பா அந்த வாழ்வு தேசத்தின் பாவங்கள், அக்கிரமங்கள், விக்கிரக ஆராதனை எல்லாம் தேசத்தை விட நீங்க அந்த தேசத்துக்கு வாழ்வு தர வேணுமணி பிக்கிறோம் சுவாமி. அப்பா தேசத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஜனாதிபதி அவரோடு இருக்கிற மந்திரி சபையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருமனம் அன்பு உண்டாகட்டும், நீதி நியாயம் உண்டாகட்டும். எல்லா மக்களும் ஒரு மக்களாக அடுகு செய்யப்படும். சொல்லுக்கா இப்படியா தேசங்களுக்கு உண்டுக்கா வேண்டி ஐயா, தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அது ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிறீங்க, இஷ்டவேளை நேசிக்கிறோம் சுயித்திருப்பா நடக்கலாம், நேசிக்கிறோம் ஆண்டவரே, சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்றோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்றோம். தேசம் உங்களுடைய சுவாமி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரே அந்த தேசம் ஆண்டவரே யூத மக்கள் வந்து குடியேற வேணும் அறிவிக்கிறோம். நீங்கள்தான் சமாதான கத்தரென்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்து அந்த தேசத்தை ஆண்டு கொள்ள வேணும் அறிவிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வண்டிக் கொள்வோம் தகப்பனே. இந்த வகையிலும் சங்கமன் ரேடியோக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. குறைவுகள் இருந்தால் ஆண்டவர் எல்லா குறைவுகளை நிறைவாக்குங்க சுவாமி. தேவைகளை சந்திங்க சுவாமி. வேண்டிய சுகபலத்தை கொடுங்க, கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க. ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம், ஒவ்வொரு ஊழியர்களும் சுகபலம் சமாதானம் நிரம்பட்டும், இன்னும் இன்னுமா பரிசுத்தத்தில் வளர்ந்து சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள, குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. நீங்க ஊழியக்கார ஒவ்வொருவரையும் நீங்க மகப்படுத்துறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் கனப்படுத்துது. அப்பா நீங்க வாக்கு மாறாதவர். இவர்களுக்குரிய ஊழியத்தின் கனத்தை ஆண்டவரே நீங்க கொடுக்கிறபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், கொடி நன்றி சொல்லுறோம். ஊழியக்கார ஒருக்கா வேண்டிக்கு யாரெல்லாம் இந்த ஊழியத்தை ஊதுபட்டு உங்களுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ அவர்களுக்காக நன்றி சொல்லுவோம். அப்பா அவங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டி முக்கியம் ஐயா. இந்த காலத்தில் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களோட வாழ்க்கை முக்கியம். ஆண்டவரை கொள்ள அங்கன் ஆண்டவரே பிள்ளைகளை மேற்கொண்டு விடாதபடி ஆண்டவரே இந்த நாட்களில் நீங்க காத்துக் கொள்கிற கிருபை நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். போக்கிலும் வரத்திலும் உங்களோட கிருபை அப்பா, நன்றி ஆண்டவர், நன்றி. முதலுக்குள் மறைத்திருக்கிறபடி நான் நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். எல்லா ஜபங்களுக்காக நன்றி சொல்லுறோம். ஜபத்தை செய்ய வேலம் தந்தபடி நாள் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். கிருபி அப்பா, கிருபி அப்பா, கிருபி அப்பா. அப்பா ஸ்தோத்திரா கணமன் துடி மகிமை நீங்கதம் இயேசுவின் நாமத்தில் விக்கிறேன் நல்ல பிதாவை. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கத்தரண்ட ஜபங்களை ஒப்புவித்தீர்கள். கத்தர்தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு கத்தரை சித்தமானால் இன்னொரு ஜப வேளையிலே நாளை கால வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்களையும் கத்தர் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இதுவரை நிரந்த ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் ஜெபவழி கூடாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதிரை கரத்திலே போய்ப்போம். அடுத்து நாங்கள் ஒரு சில நாங்கள் அடுத்து வீத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோமா? ஆமேன். அதுக்கு முன்னதாக ஒரு பாடலோடு நினைவோம்.

still be complete in form, but it's lifeless, because the real person, the spirit, is gone. This is why you are not to relate to life through your senses. Live from inside out. Don't try to reach God externally. Relate to Him from your spirit. You are alive to Him through your spirit. Jesus said that which is born of the spirit is spirit in John 3 verse 6. When you were born again, your spirit was recreated. You didn't become a spirit. You were always a spirit. But now you are a God-born spirit, alive with eternal life. Hallelujah. The Apostle Paul also affirms in Romans 8 verse 6, "For to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace." Your life is designed to be lived from the spirit, not from the senses. Many struggle because they are more conscious of their body than the spirit. No, live from your spirit. Speak from your spirit. Hallelujah. Your spirit knows God. That's where the light of God is. That's where the Holy Spirit lives. You are one spirit with the Lord. The Bible says, "But he that is joined into the spirit, into the Lord, is one spirit," in 1 Corinthians 6 verse 17. Live with this consciousness that you are a spirit being, alive with the life of God. Therefore today, express His nature and the fullness of His life in you. Glory to God. Let's pray. Please repeat after me. Dear Father, you are great and greatly to be praised. Thank you for the life of Christ in me. I am alive unto you and unto the realities of the kingdom. I live from my spirit, expressing your life and nature. Therefore, I walk in victory, dominion, and excellence. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஜீவன். ஆரம்ப வசனமாக 1 தெசலோனிக்கேயர் 5:23 பார்ப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவராக திறம்பட வாழ்வதற்கு உங்களுடைய உண்மையான இயல்பையும் அடையாளத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணாடியில் நீங்கள் காண்பதையோ அல்லது உங்கள் சரீரத்தில் உணர்வதையோ வைத்து மாத்திரம் உங்களை வரையறுத்து கொண்டால் இயற்கையான உலகத்திற்குள் மட்டுமே நீங்கள் கட்டுப்படுத்தப்படுவீர்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை இன்னும் ஆழமான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவன். ஒரு சரீரத்தில் வாழ்ந்து உங்கள் ஆத்மாவின் மூலமாக உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு அடிப்படையான சத்தியமாகும். வேதாகமம் யாக்கோபு 2:26 ஆவியில்லாத சரீரம் செத்துதா இருக்கிறது போல என்று கூறுகிறது. உண்மையான நீங்கள் உங்கள் ஆவியே. சரீரம் என்பது ஆவி வசிக்கும் வீடு. ஆவி சரீரத்தை விட்டு பிரியும் போது சரீரம் செயல்படுவதை நிறுத்திவிடுகிறது. அதன் உருவம் முழுமையாக இருந்தாலும் அது ஜீவனற்றதாகி விடுகிறது. ஏனெனில் உண்மையான நபராகிய ஆவி அங்கிருந்து சென்று விட்டது. இதனால் தான் உங்கள் புலன்களின் மூலமாக வாழ்க்கையை அணுகக்கூடாது. உள்ளிருந்து வெளியே வாழுங்கள். தேவனை வெளிப்புறமாக அடைய முயற்சிக்காதீர்கள். உங்கள் ஆவியிலிருந்து அவரோடு உறவாடுங்கள். உங்கள் ஆவியிலே நீங்கள் அவருக்கு உயிருள்ளவர்களாயிருக்கிறீர்கள். இயேசு ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கிறது என்றார் யோவான் 3:6. நீங்கள் மறுபடியும் பிறந்தபோது உங்கள் ஆவி மறு சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போது தான் நீங்கள் ஒரு ஆவியாக மாறவில்லை. நீங்கள் எப்போதும் ஒரு ஆவியாகவே இருந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் தேவனால் பிறந்த ஆவியாக நித்திய ஜீவனோடு உயிருள்ளவர்களாக

0: இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை உறுதிப்படுத்தி ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆம் என்று கூறுகிறார். உங்கள் வாழ்க்கை புலன்களில் இருந்து அல்ல, ஆவியிலிருந்து வாழப்படுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அநேகர் தங்கள் ஆவியை காட்டிலும் தங்கள் சரீரத்தை குறித்தே அதிக உணர்வுள்ளவர்களாக இருப்பதால் போராடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் ஆவியிலிருந்து வாழுங்கள், உங்கள் ஆவியிலிருந்து பேசுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஆவி தேவனை அறிகிறது. அங்கே தான் தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறது. அங்கே தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் கர்த்தரோடு ஒரே ஆவியாக இருக்கிறீர்கள். வேதாகமம் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனோ அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான் என்று 1 Cor 6:17 கூறுகிறது. ஆகவே நீங்கள் தேவனுடைய ஜீவனோடு உயிருள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவர் என்ற உணர்வோடு வாழுங்கள். எனவே இன்று உங்களுக்குள் இருக்கும் அவருடைய சுபாவத்தையும் அவருடைய ஜீவனின் பரிபூர்ணத்தையும் வெளிப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, நீ பெரியவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். என்னில் இருக்கும் கிறிஸ்துவின் ஜீவனுக்காக உமக்கு நன்றி. நான் உமக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் நிஜங்களுக்கும் உயிருள்ளவனாயிருக்கிறேன். நான் என் ஆவியிலிருந்து வாழ்ந்து உம்முடைய ஜீவனையும் சுபாவத்தையும் வெளிப்படுத்துகிறேன். ஆகையால் நான் வெற்றியிலும் ஆளுகையிலும் மேன்மையிலும் நடக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

0: ஹலோ பாஸ்டர்,
1: பேசலாம் பிரதர்.
0: ஆமேன் ஆமேன். நினைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஒரு செகண்ட் இல்லைங்க.
2: Recording in progress.
0: அமை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை நொழிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள், பெரிய திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இருந்து இரவு நேரத்திலும் இணைந்திருக்கிறார். கத்துடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கத்திருந்த வார்த்தைகள் மூலம் பேசுவாராக, வழி நடத்துவாராக. எடுத்து வருகிற ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு, அவரையும் அவர் சபையையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு, இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன். வழி நடத்துங்க பாஸ்டர். God bless you. Amen.
1: God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையிலே தேவனுடைய சத்தியத்தை உங்கள் மத்தியில் போதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாம். போன வாரத்தில் நாம் பார்த்தோம், ஒரு வசனத்தை எடுத்தோம்னா அந்த ஒரு வசனத்தில் பிசாசினுடைய கிரியைகளை எப்படி பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராய் சுற்றித்திருந்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தர் நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம், உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் வல்லமை, அந்த வல்லமை அவர் சுவிசேஷத்தில் கிராம கிராமமாய் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற எல்லா இடங்களிலும், மலைகளிலோ, கடல் ஓரத்திலோ, கிராமத்திலோ, எந்த இடத்தில் அவர் சென்றாலும் சுவிசேஷத்தை அறிவித்து அவருடைய நாமத்தை அவருடைய வல்லமையின் மூலமாக மகிமைப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அடிப்படையில் இரண்டாவது பகுதியை நாம் பார்த்தோம், பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்டவர்கள் விடுவிக்கிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதே வசனத்தில் மேலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்து, பசுத்தாவினுடைய வல்லமை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைக்கிறேன். தேவன் அசுரனாகிய இயேசுவை பசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித்திருந்தார். இரண்டாவது பகுதியை குறித்து பிசாசினுடைய வல்லமை குறுகி போகவில்லை, எடுத்து விடவில்லை, அவனுடைய வல்லமை செயல்படுகிறது. ஆனால் அவனுடைய வல்லமையை சிலுவையிலே இயேசு கொன்றார் என்பதை குறித்து, பிசாசின் கிரியைகளை அழிக்க குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார் என்று நாம் பார்த்தோம். இந்த நாளில் இயேசுவானவர் பெற்ற அந்த பசுத்த ஆவினுடைய அபிஷேகம், அந்த பசுத்த ஆவினுடைய வல்லமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை விசுவாசியின் வல்லமையிலிருந்து விடுதலை கொடுத்தது, வியாதியிலிருந்து குணமாக்கினது, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், சாப கட்டுகள் உடைக்கப்பட்டது, பூமி மீது உன்னின் நிமித்தமாக சாபம் என்று ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அவனை சபிக்கவில்லை, பூமியை சபித்தார். அவன் வாழப்போகிற பூமியை சபித்தார். பூமியின் மீது அவனால, அவன் குற்றத்தினால, அவன் செய்த பாவத்தினால, அவன் தேவனுடைய கட்டளையை மீறினபடினால பூமியை சாபத்தை விட்டாதே. அந்த சாபம் பூமியின் மீது இருந்தது. அது பழைய ஏற்பாட்டு முற்றிலுமாக அது தொடரப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வந்த பிறகு கிருபையின் காலம் துவங்கப்பட்டது. இயேசுவின் மூலமாக பாவ மன்னிப்பு, இயேசுவின் மூலமாக அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக சாப கட்டுகள் உடைக்கப்பட்டது. தகத்தெறிந்தார். சிலுவையிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அந்த சபிக்கப்பட்ட சிலுவையிலே அவர் தொங்கினார் என்றால் நம் தலைமீது இருந்த முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக தேவ கோபாக்கின வந்து தேவ கோபாக்கின நிமித்தமாக சாபங்கள் ஜெனரேஷன் ஜெனரேஷனாக வந்த அதை இயேசு முதலாவது அவர் இந்த பூலோகத்தில் வந்து அந்த கிருபையின் காலத்தில் என்றைக்கு அவர் பூமியில் காலை எடுத்து வைத்தாரோ அன்றைக்கு இந்த பூமி தலைக்கீழாய் மாறினது, சாபத்திலிருந்து விடுதலை அடைந்து தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றது. சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம் அந்த பூமியின் மீது சிதறும்போது இந்த அகில உலகத்தையும் ஆளு செய்கிற பிசாசினுடைய வல்லமை அழிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த சாபங்கள் தேவ கோபாக்கினைகள் அழிக்கப்பட்டது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் சூத்திரம். அவர் ஒருவரே பசுத்தராயிருக்கிறார், அவர் ஒருவரே மாறாதவராயிருக்கிறார். அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். அப்ப இந்த பசுத்த ஆவினுடைய வல்லமை கிறிஸ்துவின் காலகட்டத்தில் அவரை நிரப்பின அந்த பசுத்த ஆவி, அவர் தான் சொன்னார், இயேசுவான சொன்னார், பசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்து சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார் என்று. அவருடைய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் போதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவராய் நம்மதிலே அசைவாடுகிற தேவனாய் கடந்து வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட பிறகு அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எருசலேமை விட்டு நீங்கள் போகாமல் பரிசுத்த ஆவிக்காக காத்திருங்கள் என்று சொன்னார். அப்போ காத்திருக்கிற ஜீவியம் அவர்களுக்குள்ளே வந்தது. ஒவ்வொருவராய் அர்ப்பணித்தார்கள். இயேசு உயிர் தெழுந்து பரத்துக்கு போன பிறகு எல்லோருக்கும் ஒரு உயிர் மீட்சி கொடுத்தது, எல்லோருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுத்தது, எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்தது, எல்லோருக்கும் ஒரு விசுவாசத்தை கொடுத்தது. ஏனென்றால் மரித்தாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மரணத்தை வென்றவராய் உயிர் தெழுந்தார். அவருடைய கல்லறை இன்றும் திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் உயிரோடு எழுந்த கர்த்தர். அந்த உயிரோடு எழுந்த கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உயிரோடு எழுந்தவர் தான் அவர்களோடு பேசினார், காத்திருங்கள். ஆமா, மேலறையிலே கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருந்தார்கள். பசுத்த ஆவினுடைய ஆவினால அபிஷேகம், பசுத்த ஆவினுடைய வல்லமையினால அபிஷேகம் நிரப்பப்படுவதற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். அப்போ நடந்தது என்னவென்றால், அவர் சொன்ன வாக்கு நிறைவேற்றப்பட்டது. என்ன வாக்கு சொன்னார்? அப்போஸ்தலர் 1:8, பசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயா சமாரியா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போ பசுத்தாவி நிரப்பிய பிறகுதான் நீ சாட்சியா இருக்க முடியும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்கள் சாட்சி உள்ளவர்களாயிருப்பார்கள். அதாவது கிறிஸ்துவுக்கு உண்மையாக உள்ளவர்கள் சாட்சி உள்ளவர்களாய், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சாட்சி உள்ளவர். யார் பசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தை பெற்றார்களோ அவர்களுக்கு பற்றி எரிய விசுவாசத்திலே, பசுத்தத்திலும் தெய்வ பக்தியிலும் கர்த்தருக்கு பயப்படுகிறதெல்லாம் கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நிற்க வேண்டும் என்று அவருடைய சத்தியத்தை வைத்து வாழ்ந்து காட்டுவதற்கு போராடுகிற விசுவாசிகள் இந்த உலகத்தில் உண்டு. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் வரும்போது பலனடைந்து, அப்போ ஒவ்வொருவரும் விசுவாச வாழ்க்கையில் பலனடைவதற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பசுத்தாவி. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரோண்டாதாக. யாரார் இந்த மாலை இந்த நேரத்தில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் உங்களை பசுத்த ஆவினுடைய பலத்தினாலே நிரப்பக்கூடிய வசனம். பலன் பசுத்த ஆவினாலே கிடைப்பது. சங்கீதக்காரன் 18 சங்கீதத்தில் சொல்ல, என் பலனாகிய கர்த்தாவே. இந்த உலகத்தில் இருக்கிற பலன்கள், வயசான நேரத்துல சில விட்டமின் எல்லாம் நம்முடைய பாடியில இருந்து குறையும். அதற்கு ஏற்றபடி பேலன்ஸ் பண்ண வேண்டும். நான் பேலன்ஸ் பண்ணலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம் அடைந்து விட்டால், பசுத்த ஆவியை தவிர அவருடைய சத்தியத்தை தவிர உனக்கு உயிர் மீச்சு கொடுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. பலனடைய வேண்டும் என்றால் அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், அவருடைய சத்தியத்தை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவராயிருந்து, அவர் போதுமானவராயிருந்து நம்மை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் பசுத்தாவி. சாட்சி உள்ளவர்களா இருக்கும் போது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்காக சாட்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும். முதலாவது சாட்சியாய் வாழ்வதே, அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை வைத்து வாழும் போது நாம் அவைகளுக்குள் கடந்து செல்லுகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. பலவீனம் அடைந்தவர்கள் எழும்பி பிரகாசிக்க முடியாது. பலன் கொண்டவர்கள், பக்தருடைய பலத்தினாலும் பசுத்த ஆவினுடைய பலத்தினாலும் நிரப்பப்பட்டவர்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையினுடைய பகுதியிலே பசுத்த ஆவினுடைய கண்ட்ரோல்ல வாழ வேண்டும். ஆவி ஆத்மா சரீரம் பசுத்த ஆவினுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டும். அதுதான் உண்மையாய் சாட்சியாய் இருக்க முடியும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் யார் என்றால் மகா பசுத்தமுள்ள தேவன், மகா பசுத்தமுள்ள வார்த்தையை நம்ம இதயத்தில் விதைத்திருக்கிற தேவன், ஒருபோதும் மாறாதவர். மனிதன் மாறலாம், கர்த்தர் மாறுவதில்லை. அவருடைய சத்தியத்தில் மாறுவதில்லை, அவருடைய நீதியில் மாறுவதில்லை, அவருடைய உண்மையில் மாறுவதில்லை. ஏ அவருடைய நாமத்திலே மாற்றம் கிடையாது. அவருடைய நாமத்தின் வல்லமை குறுகி போவது கிடையாது. அவருடைய நாமத்தின் வல்லமைக்கு அளவில்லை. பசுத்த ஆவியானவர் இந்த கால கட்டத்தில் நம்மதிலே கிரியை செய்கிறார். எப்படி? பசுத்த ஆவினாலே. நாம் பசுத்த வார்த்தைகளை பெற்று வாழ வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா கிறிஸ்து சொன்ன எல்லா சத்தியத்தை நினைவு கூறுகிறவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. ஆகவே நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவையானது இந்த பசுத்த ஆவினுடைய உதவி. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் பலனாய் இருக்க வேண்டும், நம்மை பலப்படுத்துகிறவர். தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். அந்த உயர்த்தப்பட்ட நாமம் அவர் தான் நமக்கு வாக்குத்தத்தை கொண்டு வந்தார், கொடுத்தார். பசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஒவ்வொரு விசுவாசியும், தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் பசுத்தாவினுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. நாம் எண்ணிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோமா? அவருடைய வசனத்தை வைத்து வாழ்கிறோமா? அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்கிறோமா? அவருடைய சத்தியம் நம்மை விடுதலை கொடுத்தது, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்தது, பாவ அடிமைதனத்திலிருந்து விடுதலை கொடுத்தது, சாப கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஆத்மாவை மீட்டது அவருடைய சத்தியம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், அவருடைய இரத்தம் நமக்கு துணையாய் நின்றது. ஆகவே அவரை பின்பற்றுகிற நாம் பசுத்தத்தோடும் தெய்வ பக்தியோடும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை ஆக்கவும் குருடருக்கு பார்வையாகவும் சித்தப்படவும் நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும். என்ன கருமையானவளே, ஆவியானவர் அவர் மேல் இருந்தார், இயேசுவின் மேல் இருந்தபடினாலே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றார். இந்த சமுதாயத்திலே தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், சமாதானம் இல்லாதவர்கள், இவர்கள் எல்லோரையும் அவர் நோக்கி பார்த்தார். அவர்களை தள்ளாதபடி தரித்திரருக்கு இந்த சுவிசேஷம் எடுத்து செல்லப்பட்டது. ஒன்று இல்லாதவன், அடிமையாயிருக்கிறவன், ஏழையாயிருக்கிறவன், தரித்திரத்தில் வாழ்கிறவன், வாழ்க்கையில ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று உலகத்தாரும் சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்களையும் தரித்திரர் என்று சொல்லும் பொழுது ஆகாரத்திற்கு வசதி இல்லாதவர்கள், பணத்திற்கு வசதி இல்லாதவர்கள், வேலை திண்டாட்டத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் இந்த வல்லமுள்ள சுவிசேஷம், மகிமையின் சுவிசேஷம், மேன்மையான சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து கொண்டு போய் சேர்த்தார். இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கினார். தரித்திரருக்கு மாத்திரம் சுவிசேஷம் அல்ல, இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், இதயம் நொறுக்கப்பட்டவர்கள், நொறுங்கினவர்கள், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலே தேவனுடைய சத்தியம் நம்மோடு இடைப்படுகிறது. இயேசு யார் என்றால், இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற கர்த்தராய் இந்த உலகத்தில் வந்தார். நம்முடைய இதயத்தின் காயத்தை ஆற்றினவர், காயப்பட்ட நம்மை குணமாக்க வந்தவர். நம்முடைய ஆத்துமாவிலே காயப்பட்டிருந்தோம், ஆத்துமாவை குணப்படுத்த வந்த கிறிஸ்து அவர். அவரையே நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை ஆக்கவும். சிறைப்பட்டவர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள், குற்றவாளி என்று நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட முடியாதபடி தன்னுடைய குற்றத்திற்காக தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள். அப்போ பிசாசின் அநேக குற்றவாளிகள் உண்மையான சிறைச்சாலையில் சென்றார்கள், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை செய்தபடினாலே, கர்த்தருடைய கட்டளை உடைத்தபடினாலே, கர்த்தருடைய கட்டளையை மீறினபடினாலே பாவத்தினுடைய அடிமைதனத்திற்கு கடந்து சென்று விட்டோம். நமக்கு சிறைப்பிடித்து கொண்டான் பிசாசு பாவம் செய்வதற்கு. அவன் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும், பாவத்தை செய்ய தூண்டி விடுகிறவன் அவன். குற்றம் தொடருவதற்கு நம்மை திசை திருப்பி நம்முடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிறைப்பட்டவர்களுக்கு, பாவ சிறையிலும் சாபத்தினுடைய சிறையிலும் பிசாசினுடைய அடிமைதனத்தினுடைய சிறையிலும் இருளின் அதிகாரத்தினுடைய சிறையிலும் இருந்த நம்மை விடுதலை ஆக்குகிற விடுதலையின் நாயகனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், நம்மை விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கப்பட்டோம், குருடனுடைய பார்வைக்கு பிரசித்த படுத்தவும். ஒரு குருடன் இருக்கிறான் என்றால் அவன் இருளில் வாழ்கிறான், இருளினுடைய வாழ்க்கை அவனை சூழ்ந்து வருகிறது, இருளால வாழ்க்கையே அவன் இந்த உலகத்திலே கண்டடைகிறான். அவனால எதையும் செய்ய முடியாது. அநேகர் பிச்சை எடுக்கிறவர்களாய் மாறுகிறார், அநேகர் மற்றவர்கள் நம்பி வாழக்கூடிய நிலை, அவர்களால் எதையும் செய்ய முடியாது. கண் பார்வை இழந்த பிறகு வாழ்க்கையெல்லாம் இருளா இருக்கும் போது எந்த வேலையும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. தன்னால இந்த காலகட்டத்திலே குச்சி வெடித்து நடந்து கொண்டு போகிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் தன் பார்வை இழந்த பிறகு அவ்வளவு தான். நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும், பிசாசினாலே நொறுங்குண்டவர்கள், அநியாயத்தினாலே நொறுங்குண்டவர்கள், வேதனையினாலே நொறுங்குண்டவர்கள், கண்ணீரினாலே நொறுங்குண்டவர்கள், இவர்களை விடுதலையாக்குகிற கர்த்தராய் சிலுவையிலே தொங்கினார், சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். சிந்தப்பட்ட ரத்தம் உனக்காக எனக்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. நாம் தேவனுடைய ஆவினாலே பிசாசை துரத்துகிறோம். அந்த பசுத்தாவி நமக்குள்ளே இருக்கும் போது அந்த அசுத்தாவி எதிர்க்கக்கூடிய வல்லமை நமக்கு பசுத்தாவி கொடுக்கிறார். அப்ப பசுத்த ஆவினுடைய கண்ட்ரோல்லே ஆவி ஆத்துமா சரீரம் இருக்க வேண்டும். விசுவாசிகளை துரத்துகிற விசுவாசியா இருக்க வேண்டும். நம்முடைய மைண்ட்ல வருவான், நம்முடைய இதயத்துல வருவான், நம்முடைய ஆத்மாவில வருவான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா எழும்புகிறவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ள விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்றால் பசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்ட ஒரு ஜீவியம் நமக்குள் இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரோமர் 15:13 இவ்விதமாக சொல்லுகிறது, பசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாக்கும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே. அப்போ ஒவ்வொருவருக்கும் பசுத்த ஆவினுடைய பலன் தேவை. அவருடைய பலத்தினால்தான் நாம் வாழ வேண்டும். அவருடைய பலத்துக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். நம்முடைய சொந்த பலத்தில இந்த விசுவாச வாழ்க்கையை வாழ முடியாது. சொந்த பலத்திலே பிசாசை எதிர்க்க முடியாது. சொந்த பலம் இருக்கிற இடத்துல தான் கர்த்தருடைய கட்டளை உடைப்போம், விசுவாசத்தை மீறுவோம், பின்வாங்குவோம், பாவத்திற்கு அடிமையாகுவோம். பாவத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற வாழ்க்கையாய் மாறும். ஆனால் பசுத்த ஆவினுடைய பலன் நம்மை ஆட்கொள்ளும் போது, பசுத்த ஆவி நம்மோடு கூட இருக்கும் போது, பசுத்த ஆவினுடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கும் போது, அவர் நம்மை ஆளுகை செய்யும் போது பிசாசு எந்த காரணத்திலும் நம்மை தொடமாட்டான். ஏன்னா பசுத்தாவி உள்ளே இருக்கும் போது அவனுக்கு எச்சரிப்பு செல்லும். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், பிசாசை மேற்கொள்வதற்கு பலனை கொடுக்கிறவர், சோதனைகளை மேற்கொள்வதற்கு பலனை கொடுக்கிறவர், கண்ணீரை துடைத்து நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன் நமக்கு துணையாய் நிற்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர். அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். உங்கள் விசுவாசம் மனிதனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தினாலே நிற்கும்படி. அப்போ நம்முடைய விசுவாசம் எங்கே நிற்க வேண்டும் என்றால் பசுத்த ஆவினுடைய பலத்தினாலே நிற்க வேண்டும். அந்த பசுத்த ஆவினுடைய பலத்தினாலே நிற்கிற விசுவாசித்தான் நிலையாய் நிற்பான். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல. என் விசுவாசம் பலப்படுவது பசுத்தாவினாலே, என் விசுவாசம் பலப்படுவது அவருடைய சத்தியத்தினாலே. அவருடைய சத்தியத்தை நான் பின்பற்றும் பொழுது, அதில் நிலைத்து நிற்கும் போது என் விசுவாசத்தில் பலன் அடையும். அதுக்குத்தான் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்மியானவளே, நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறோமா? கேள்விக்குறி. பசுத்தாவி இல்லாதபடி உறுதியாய் நிற்க முடியாது. பசுத்தாவி இல்லாதபடி நீ வாழ்க்கையிலே எதையும் முன்னேற முடியாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தேவ சத்தியத்தை கேட்கின்றவர்களே, உங்களுடைய விசுவாசம் பலவீனம் அடையக்கூடாது. உங்களுடைய விசுவாசத்தில் பின்வாங்கி போகக்கூடாது. உன் விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடாது. உன் விசுவாசத்தில் நீ தள்ளாடி நடக்கக்கூடாது பசுத்த வாழ்க்கையில். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது நம்மிடத்தில் என்னவென்றால், நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பலத்தினாலே நிற்க வேண்டும். சொந்த பலத்தினால அல்ல, தேவனுடைய பலத்தினாலே நிற்கக்கூடிய ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது. இந்த பிரசங்கம் வந்து மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, இது பசுத்தாவினுடைய ஞானத்தினாலே, பசுத்தாவி கொடுக்கிற அந்த வசனத்தினாலே நாம் அவரை பின்பற்றுகிறோம், அவருக்குள் நிலைத்து நிற்கிறோம், அவர் நமக்குள் வாழ்கிறார். ஒவ்வொரு பிரசங்கமும் ஒவ்வொரு தேவ வசனமும் பசுத்தாவினுடைய ஞானத்தினாலே பசுத்தாவினுடைய பலத்தினாலே வருவது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஆவினாலும் ஆவினுடைய பலத்தினாலும் வழிநடத்தப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். இந்த உறுதியாக நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஞானத்தினாலே நாம் வளர வேண்டும். பசுத்தாவினுடைய உதவி உனக்கும் எனக்கும் தேவை. பசுத்தாவி வந்து சகல சத்தியத்திலும் உங்களை வழிநடத்துவார். நீ ஒவ்வொரு நாளும் பசுத்தாவினுடைய பலத்தை பெற்று வாழ வேண்டும் என்றால் பசுத்தாவி போதிக்கிற அந்த சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அந்த சத்தியம் நம்மை ஆட்கொள்ளுகிறது, அந்த சத்தியம் நம்மை வழி நடத்துகிறது, அந்த சத்தியம் நம்மை வாழ்க்கையில் இருளை அகற்றுகிறது, அந்த சத்தியம் நமக்கு ஒளியாய் மாறுகிறது, அந்த சத்தியம் நமக்கு விடுதலையாய் மாறுகிறது, செய்கிற தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய எச்சரிக்கிற ஒரு ஆவியானவர் உண்டு. யார் தவறு செய்தாலும் அந்த தவறை கர்த்தர் எச்சரிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய பசுத்தா நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் சொன்னான், யோவான் ஸ்தானகன் சொன்னான், எனக்கு பின்னாக வருகிறவர் பசுத்தாவினாலும் அக்னியினால் உங்களை அபிஷேகம் பண்ணுவார் என்று யோவான் ஸ்தானகனே சொன்னான். பசுத்தாவியை குறித்து அவன் சொன்னான். அவன் கர்த்தருக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கும் போது அந்த பசுத்தாவி இறங்கி வந்து அமர்ந்தார் கிறிஸ்துவின் மீது. அந்த பசுத்தாவினுடைய அபிஷேகமும் வல்லமையும் நிரப்பப்பட்டவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அவர் செய்த இந்த உலகத்தினுடைய சுவிசேஷ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலும் பசுத்தாவினுடைய அபிஷேகம் வல்லமை அவரை பின்தொடர்ந்தது. அந்த பசுத்தாவினுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டார். நிரப்பப்பட்ட கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே வாழ்க்கையை நம்மை நிரப்ப வேண்டும். இந்த பசுத்த ஆவினுடைய பெலன் நம்மை நிரப்ப வேண்டும். அதே கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் இந்த நாளிலே பார்த்தோம். காத்திருங்கள் என்றார், காத்திருந்தவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். பசுத்தாவி வரும்போது பலன் அடைவீர்கள் என்று. ஆமா, 2:4 அப்போஸ்தல புத்தகத்தில் பசுத்தாவி இறங்கி வந்தார், நிரப்பினார். அவருடைய நிறைவு முற்றிலமாக தலைக்கீழாய் மாற்றினது. எழும்பி பிரகாசித்தார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியத்தின் மூலமாக யூத ஜனங்களோ புறஜாதிகளோ விடுதலை ஆவதற்கு இந்த பசுத்த ஆவின் மூலமாய் அருளப்பட்ட வார்த்தையை தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆகவே முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் மீட்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். 38:2-38 அப்போஸ்தலரில் அவர் பிரசங்கம் பண்ணின பிறகு அதே அதிகாரத்தில் பார்க்கிறோம், அனுதினமும் சபையிலே விசுவாசிகள் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என கர்மியானவிலே, இந்த வேளையில் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையானது பரிசுத்தாவினுடைய பெலன். விசுவாசத்தில் நிற்பதற்கும் பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்வதற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும் இருளை மேற்கொள்வதற்கும் பிசாசு எதிர்த்து நிற்பதற்கும் பாவத்தை தன் சிந்தனையிலோ தன்னுடைய இதயத்திலோ அவைகள் ஆட்கொள்ளாதபடி நாம் அவைகளிலிருந்து விடுதலை பெற அவைகளை எதிர்த்து நிற்க கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலனை பெற்று விசுவாசத்தில் வாழ்வோம். அவருடைய துணை தான் நமக்கு அவசியம். அவர் சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்துகிறவர். அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தேவை. நம் ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய இதயத்தையும் பலப்படுத்துகிற பசுத்தாவி. அந்த பசுத்தாவி உங்களுக்குள்ளே இருக்கும் போது அவர் செய்கிற கிரியைகள் நாம் பலனடைந்து விசுவாசத்தில் ஓங்கி பிரகாசிக்க பற்றி எரிய கிறிஸ்துவுக்காக வாழ கிறிஸ்துவுக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகி இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து சென்று பரிசுத்த ஆவி உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றபடி வந்தார், மேல அறையில் இருந்தவர்களை நிரப்பினார், அவர்கள் எழும்பி பிரகாசித்தார்கள், உமக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாயிருந்தார்கள். அதே போல இந்த காலகட்டத்தில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பசுத்தாவினுடைய பலத்தினாலே நிரப்புவீராக, பசுத்தாவினுடைய வல்லமையினாலே நிரப்புவீராக. இந்த சத்தியத்தை வைத்து வாழவும் சத்தியத்தில் நிலைத்து நிற்கவும் அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை தேவ பலத்தினாலே நிற்கவும் கிருபை தருவேனும் என்று செபிக்க கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி, உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவருக்கும் துணையா நிற்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்லபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
0: ஆமீன். ஆமீன். பரிசுத்த ஆவியானவரை தந்து வழி நடத்துகிற கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை பெற்றுக் கொண்டோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும் என விசுவாசிக்கிறோம். அதே வேளை மறு உழைப்பிலே கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவாரா. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். God bless you. Amen. அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெரிய திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்திரை வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கத்திர தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே போய்ப்போம். பாஸ்டர் பிரைஸ் லார்ட். பாஸ்டர் உங்களுக்கு சாட்டர்டே பின் நேரம் இருக்குமா? 6:30
1: என்ன கேக்குறீங்களா?
0: ஆமாம், சாட்டர்டே பின் நேரம் 6:30 செய்து கொடுக்க உங்களுக்கு டைம் இருக்குமா? சனிக்கிழமை அபிஷேக ஆராதனையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுசேசரை பின்மாணவர்கள் இணைந்திருக்கிறார், அவரை இணைப்பு கொண்டு வர முயற்சிக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் தேவ ஊழியரை வரவேற்போம்.
2: Recording in progress.
0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை நொளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகரை பின்வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தை வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் ஊழியங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
3: அருமையான உலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் உங்களுடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்களிலே நாமத்தை மகிமைப்படுத்த தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் அடியின் உதட்டிலே போட்டு நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியனை மறைத்து வழிபடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் இந்த நாட்களிலே இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வேத அதாவது வார்த்தை என்ற தலைப்பிலே இந்த நாட்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். 6வது பகுதி. இன்றைய நாட்களில் நாங்கள் பேச போற பகுதி இந்த நாட்களிலே மீட்பின், அதாவது மீட்பின் காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே பேச போறோம். அதாவது அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை என்ற பகுதியிலே நாங்கள் மூன்று காரியங்களை முதல் முதலாக இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். இந்த நாட்களிலே முதலாவது அதாவது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு, இரண்டாவது மீட்பு, மூன்றாவது நீதி ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களை மூன்று காரியங்களை அதிலே அடக்கி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் இந்த இரண்டாவது சொல்லப்படுகிற அந்த மீட்பு என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே பேசுவோம். பேசும்படியாக இந்த நாட்களை வாங்கிக்கின்றேன். கர்த்தர் உதவி செய்வார் என்று விசுவாசிக்கின்றேன். மீட்பின் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அதற்கு கிரேக்க மொழியிலே சொல்லப்படுகிற காரியம் அப்போலோசு ரோசின் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்தோடு பிள்ளைகளே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் விலை கிரியத்தின் விலை கிரியம் கொண்டு இந்த நாட்களிலே பரிகாரம் செய்வதாகும் என்பதைத்தான் இந்த சொல்லடக்கம் இந்த நாள் மூலமா இந்த நாட்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்தோடு பிள்ளைகளே, அதை வைத்துதான் இந்த நாட்களிலே ரட்சிப்பு இந்த நாட்களே சம்பாதிக்கப்பட்டது. அதாவது எந்த பரிகாரம் செலுத்தப்பட்டது என்பதை இந்த நாட்களிலே குறிப்பிடுகிறது. மீட்பின் உபதேசத்தை இந்த நாட்களிலே கீழ்கண்டவாறு இந்த நாட்களிலே பார்க்கலாம். அருமையான கத்தோடு எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இந்த மீட்பை குறித்து இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலேயே அந்த மீட்பு ஒரு கிரேயம் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கத்தோடு பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த மீட்பின் காரியம் என்று நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த மீட்பின் காரியம் எப்படியாக இருக்கு சொல்லி சொன்னால் அதற்கு ஒரு கிரியம் செலுத்த வேண்டும் என்பதை கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஒரு கிரியம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிற வேளையில இந்த நாட்களில் என்ன கிரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை இந்த நாட்களிலே கிரியமாக செலுத்தித்தான் இன்றைக்கு மனுஷரை, இந்த மனுஷ வர்க்கத்தையே, மனுஷ குலத்தையே இந்த நாட்களிலே மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த கிரியம் அது விலையேறப்பட்ட ஒரு கிரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது என்றால் அது வேற விஷயம். ஆனால் இந்த நாட்களில் பணம் மனுஷனா எல்லா இடத்திலையும் இருக்கிற காரியம் இந்த நாட்களில் இலகுவாக கொடுத்து உள்ளோம். ஆனால் ஒரு உயிரை கொடுத்து இந்த நாட்களில் ஒரு காரியத்தை சம்பாதிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அது முடியாத காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே இந்த நாட்களை நாங்கள்

அப்படியான சொல்லி சொன்னார். மீட்பு என்று மனுஷனுக்கு வருகிற வேளையிலே அந்த காரியம் இப்படி சாதாரணமாக வரவில்லை. அங்கே ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரித்த நாட்களை வருகிற வேளையிலே ஆவியானவர் நமக்குள்ளே கிரிகளை நடப்பித்த நாட்களே அந்த மீட்பின் பாதையிலே நடத்தி கொண்டு போகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்தோட பிள்ளைகள். இந்த மீட்பின் பாதை என்று சொல்லுகிற காரியம் ஒரு லேசான காரியம் அல்ல. இந்த கதைத்தான் இங்க உள்ள வேதத்தில் சொல்லப்படும் ரெண்டு பாதைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து இடுக்கமான வாசல் வழி, இரண்டாவது விசாலமான வாசல் வழி. விசாலமான வாசல் வழியில எல்லாரும் போகலாம், எல்லாரும் வரலாம், ஆனா எங்கே போய் விழுகிறோம் சொல்லி இந்த நாட்களை தெரியாது. ஒரு கும்பல்ல கூட்டமாக அந்த நாட்களை போய் அந்த விசாலமான வழியிலே இந்த நாட்களை விழுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடுக்கமான வாசல் வழியில போகைக்குள்ள ரொம்ப சிரமமாக அந்த நாட்களை இருக்கு. ஏனென்றால் அது ஒற்றையடி பாதை மாதிரி நாங்கள் அங்கே வழுகி போக முடியாது. அந்த குறிக்கப்பட்ட அந்த பாதையிலே தான் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் அங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அந்த குறிப்பிட்ட பாதையில நாங்கள் போகணும் என்றால் அந்த பாதைக்கு முன்னாக ஒருவர் இந்த நாட்களில் நடக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கத்தோடர்களே. நம்முடைய நண்பர்கள் அல்ல, அவருடைய நம்முடைய பெற்றோர்கள் அல்ல, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே நமக்கு முன்னாலே சிலுவை சுமந்தபடி இந்த நாட்களை நடந்து சென்று கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை இந்த நாட்களே பின்பற்ற கடவான் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்போ எப்படி என்றால் ஆண்டவருடைய சிலுவை அல்ல, நம்முடைய சிலுவைகள் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய இடுக்கண்கள், நம்முடைய விகாரங்கள், இப்படியான காரியங்கள் இந்த நாட்களே அநேக காரியங்கள் இந்த நாட்களை அடங்குறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த மீட்பின் நாளுக்கென்று நாங்கள் பெற்ற அந்த முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மை அங்கே அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நடத்தி செல்வார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த இடுக்கமான வாசல் வழியிலே செல்வதற்கு அநேக ஜனங்களுக்கு ரொம்ப விருப்பம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், விசாலத்தை நாடுகிறார்கள். இன்றைக்கு நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பாருங்கள் நம்முடைய சபைகளுக்குள்ளே இன்றைக்கு நடக்கிற சில காரியங்களை பார்க்கிற வேளையிலேயே அங்கே அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு வித்தியாசமான காரியங்கள் நடக்கிறது. பாருங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் அந்த ஆடம்பரத்தையும் விசாலத்தையும் தான் இந்த நாட்களே விரும்பி இந்த நாட்களே அங்கே வாழுகிறதை காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் அப்போ சில காலத்தில நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த காலத்திலே எப்படியாக இந்த நாட்களே சபை இருந்தது, எப்படியாக அந்த இடத்திலே பாருங்கள் அவர்கள் பசியோடும் பட்டினிகளோடும் இந்த நாட்களே பாருங்கள் கத்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களை செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. ஆனா இன்றைக்கு பாருங்கள் நாகரிகம் கூடியிருக்கிறது, எல்லாம் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஆண்டுகளை வருகிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியங்கள். அப்ப பாருங்கள் அந்த சூழ்நிலையிலே வித்தியாசமான சூழ்நிலை, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமாக இந்த நாட்களை இருக்கிறபடியினால் இந்த நாட்களை பாருங்கள் ஜனங்கள் எப்படியாக அந்த நாட்களை ஆராதிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள் கிட்டத்தட்ட 1500-2000 வருஷங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பின்பாக அங்கே சீசர்கள் அங்கே அந்த இடத்துல ஊழியத்தை செய்தார்கள். இவ்வளவு ஒரு கொடூரமான காரியங்கள், அவர்களை கல்லறிய வேண்டினார்கள் அங்கே இந்த நாட்களை பாருங்கள். அப்ப காயப்பட்டார்கள், அருமையான கத்துடைய பிள்ளைகள் நிந்திக்கப்பட்டார்கள், அதுபோலே நாசம் மோசம் பட்டினிகள் இப்படியான சூழ்நிலையிலிருந்து கத்துடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். ஆனா இன்றைக்கு எல்லாம் இந்த நாட்களே அதெல்லாம் இந்த நாட்களே க்ளோஸ், அதெல்லாம் மூடப்பட்டு விட்டது. இன்றைக்கு இந்த நாட்களை பார்க்கிற வழியில அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு அதிகாரத்தோடு இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே நீ வந்தாவா போனா போன்ற ரீதியில இந்த நாட்களை ஊழியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள் அப்படி வரவில்லைன்னு சொல்லி சொன்னா உடனே இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொன்னா நீ போ, நீ தேவையில்லை, நாங்கள் வேற யாரை எடுத்துருவோம் என்ற மாதிரி அந்த காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் அந்த நாட்களிலே அவர்கள் கத்தருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக கத்தருடைய செயல்பாடில அவருடைய சித்தத்தின்படி இந்த நாட்களில் செயல்பட்டார்கள். இதுதான் நாங்க பார்க்கவும் வேதம் சொல்லுகிறதை நாங்கள் தெளிவாக பார்க்கவும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வேளையிலே பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படும், ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படும். அப்படியானால் அந்த பூமியிலே அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவருடைய சித்தத்துக்கு மனுஷர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவருடைய சித்தம் பூமியில செய்யப்பட வேண்டுமா இருந்தால் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு விசுவாசியும் ஒப்பு கொடுப்பானா இருந்தால் தான் ஆண்டவுடைய ராஜ்யம் பூமியிலே வரக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்குமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களில் அங்கே வர முடியாத கத்துடைய. இவ அப்போ சில காலத்தில் நடந்த எழுப்புகள் இன்றைக்கு எங்கே ஐயா, இன்றைய பாருங்க, இன்றைக்கு அப்போ சில காலத்துல வருங்க பேதருடைய பிரசங்கத்திலே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், எத்தனை தினம் பிரசங்கம் பண்ணார் அருமையான கத்துடைய பிள்ளைகள், கவனிச்சு பாருங்க பவுலடிகளுடைய பிரசங்கம் இவருடைய காரியங்களில் பார்க்கிற வழியிலே அங்கே ஜனக்கூட்டம்

பாவங்கள் வந்து சேர்ந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டார்கள். ஒழிய இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு முளத்துக்கு முளம் ஒவ்வொரு சபைகள், இன்றைக்கு நாலு பேர் சேர்ந்தோன்னு ஒரு சபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்கள் ஒவ்வொரு பேர்களை வைத்துக் கொண்டு இந்த நாட்கள் என்ன செய்வார், ஒரு சபையை உருவாக்கி இந்த நாட்களை அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கும். அப்ப அது தேவனுடைய சித்தம் என்று சொன்னா கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லிடுவாங்க. ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது கர்த்தருடைய சித்தமா சித்தம் இல்லையே என்பதை அந்த சபை நடக்கிற விதத்தை கொண்டு இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அப்ப அதைத்தான் நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். அப்ப இன்றைய நாட்களில் இருக்கிற சபைகளுடைய நோக்கம் திட்டம் என்ன, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறார்களா? இன்றைக்கு அநேக சபைகள் இந்த நாட்களை நான் பார்த்திருக்கேன், இன்றைக்கு அட்ரஸே இல்லாத நிலையில் இந்த நாட்களே போயிருக்கிறது. ஏனென்று பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிற வழியிலே எப்படியாக அந்த இடத்துல வந்து இந்த நாட்களே அந்த அதாவது இந்த நாட்களே ஆத்துமாக்களை ஆராதனை செய்வார்கள், அதை நாங்கள் சற்று இந்த நாட்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே பார்க்கிற வழியிலே விலை கிரயத்தை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, உயிரை கொடுத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார் ஆண்டவர், நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய சபையை இந்த நாட்களிலே தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த நாட்களே நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப அதை நாங்கள் முதலாவதாக அறிந்து கொள்வோமா இருந்தால்தான் கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களே நாங்கள் தைரியமாக இந்த நாட்களே செய்ய முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், மூலதானத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே வச்சு பார்க்கிற வேளையிலே ரட்சிப்பை இந்த நாட்களிலே ரட்சிப்பு சம்பாதிக்கப்பட்டது, அத எப்படி என்று பார்க்கிற வேளையிலேயே எந்த பரிகாரம் செலுத்தப்பட்டது என்பதை அங்கே குறிக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். மீட்பினுடைய உபதேசத்தை இங்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அதாவது நாம் எப்படிப்பட்ட நிலையிலே, எப்படிப்பட்ட நிலை என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எப்படிப்பட்ட பாவ நிலையிலே இருந்து மீட்கப்பட வேண்டியதாய் இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மனுஷனும் நான் பாவி இல்லை, நான் எனக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்படின்னு பார்க்க போனா எல்லாரும் சொல்லிக் கொடுத்துருவாங்க, நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவான் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே அப்படி ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு எல்லாருடைய நோக்கம் என்ன, நான் பரிசுத்தவான் நோக்கத்தில இந்த நாட்களே சில நினைப்பினும் வெள்ள உடுப்பு போட்டா பரிசுத்தவான்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் எப்படி என்று பார்க்கிற வழியில் இங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், மனிதர்கள் தேவனை விட்டு இந்த நாட்களே விலகி பாருங்கள், இங்கே எப்படி என்றால் பாவ நிலையிலிருந்து மீட்க வேண்டியதா மீட்க வேண்டியவர்களா இந்த நாட்களே இருக்கிறோம். மனிதர்கள் அங்கே என்ன செய்தார்களாம், தேவனை விட்டு இந்த நாட்களே விலகி சாத்தானுடைய வல்லமையும் ஆதிக்கத்திற்கும் கீழே இந்த நாட்களே சிறையாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப மனிதனுடைய நிலைப்பாடு இந்த நாட்களே எப்படி இருக்கிறது, இதை குறித்து இந்த நாட்களிலே ரோமருக்கு நிறுவத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. நாங்கள் பார்ப்போம் மூன்றாவது அதிகாரத்திலே, நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், பத்தாவது வசனத்திலே இருந்து வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொன்னால், மூன்றாம் அதிகாரம், அந்தப்படியே நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. அருமையான வார்த்தைகள், எல்லாரும் பலி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, அங்கே ஒருவனும் இந்த நாட்கள் ஒருவனாகவும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்கள் அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. பாருங்கள் இந்த நாட்கள் இந்த வார்த்தை எப்படியாக நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் அவருடைய உதடுகளின் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் பாருங்கள் எப்படியாக இருக்கிறதாம், ரத்தம் சிந்துதற்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியிலே இருக்கிறது, சமாதான வழி அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று இந்த நாட்களிலே எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுடைய காரியங்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், தெய்வ பயம் இல்லாத ஜனங்கள் இந்த நாட்களே இருக்கிறாள் என்பதை குறித்து தான் இன்றைக்கல்ல பவுலடிகள் இந்த நாட்களிலே ரோமர்கள் நிறுவத்திலே இந்த நாட்களில் அந்த நாட்களில் எழுதியிருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நாட்களிலே அந்த காரியங்கள் தொடங்கிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் தொடங்கி இந்த நாட்களிலே அது இன்றைக்கு உலகமெங்கிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இந்த நாட்களிலே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப உலகம் தன் சித்தத்தில் போய்கொண்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேசத்தை ஆளுகிறவர் மனுஷன் ஜனங்களுடைய சொல்லை கேட்டு இந்த நாட்களில் தேசத்தை ஆளுகிறது இல்லை, அவன் தன்னுடைய சித்தத்துக்கு வந்து ஆண்டுட்டு போவான். 10 வருஷமா 5 வருஷமா சரி, அப்படியான சந்தர்ப்பம் கிடைக்கும் சொல்லி சொன்னா அந்த 5 வருஷத்தை என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால்
அத தானே இந்த நாட்கள் எடுத்தாதே அங்கே தன்னுடைய ஆட்சி காலத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அவருக்கு பின்பாக அவருடைய பிள்ளைகளும் இப்படியான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடுவார்கள் அருமையான கத்தோட பிள்ளைகளை. பழைய ஏற்பாட்டிலே ராஜா ராஜாவுடைய மகன் ஆண்ட காரியம் மாதிரி அருமையான கத்தோட பிள்ளைகளை. அப்ப நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இவர்கள் தங்களுடைய சித்தத்துக்குள்ளே தங்களுடைய காரியத்துக்குள்ளே இந்த காரியங்களை கொண்டு வருகிற வேளையிலே எல்லாவற்றையும் தங்களுடைய திட்டத்தின்படி தங்களுடைய சித்தத்தின்படி சட்ட திட்டங்களை இந்த நாட்களே மாற்றுவார்கள் அருமையான கத்தோட பிள்ளைகளை. இதான் இன்னைக்கு நடக்கிற காரியம். அப்ப இதே விதமாகத்தான் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பார்க்கிற வழியில் சபைகளுக்குள்ளே வித்தியாசமான ஆராதனைகள் வித்தியாசமான காரியங்கள் இந்த நாட்கள் இருக்கிற அநேக சபைகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். ஒவ்வொரு சபையிலும் ஒரு வித்தியாசம் வித்தியாசமான ஆராதனைகளை இந்த நாட்களே பார்த்திருக்கிறோம் அருமையான கத்துடைபிள்ளைகள். சில சபைகளிலே பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிற வழியில் ஒரு வார்த்தை கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பேர் இந்த நாட்களை வராது, ஆனா பிரசங்கம் போய்கொண்டே இருக்கு. என்னத்தை குறித்து இந்த நாட்களே? ஐஸ்வர்யத்தை குறிச்சு அல்ல இந்த நாட்களே, அதாவது எப்படியாக பணம் சம்பாதிக்கிறது, எப்படியா பிசினஸ் செய்கிறது, இதை குறித்து தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஒரு வார்த்தை கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த நாட்களே பேச மாட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதே இங்கே பார்க்கிறோம். அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த நாட்களை பார்க்கிற காரியம் என்னவென்றால், ரோமர் 3 பார்க்கிற வேளையிலே சாத்தானின் வல்லமையும் ஆதிக்கத்துக்கும் கீழ்பட்டு இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோட பிள்ளைகளே. அப்ப அதே குறித்தான் அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்படுகிறது, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அங்கே பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் இந்த நாட்களே நிரப்பினபடியினால் வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த நாட்களை என்ன செய்தாராம், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களை சுற்றி திரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்துடப்படுகிறது. அப்போ சில 1:38 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் வாசிச்சு, நசனா இயேசுவை தேவன் எப்படியாக நிரப்பினார், பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பி அங்கு அவர் அபிஷேகம் பண்ண. அப்ப தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி சுற்றி திரிந்தார் நாட்களே பார்க்கிறோம் அருமையான கத்தோட பிள்ளைகளே. அப்ப அந்த பிசாசுடைய ஆதிக்கம் பிசாசுடைய வல்லமை எல்லாவற்றையும் இந்த நாட்களே முறித்து தான் அந்த கிரியத்தை இந்த நாட்களே கொடுத்து இந்த நாட்களே நம்மை மீட்டுக் கொண்டார் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கத்தோட பிள்ளைகளே. வாண்டோடைய ஊழிய பாதையிலே பார்க்கிற வழியிலே என்னென்ன காரியங்களை இந்த நாட்களே தேவன் செய்தார் என்பதை அங்கே குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களே சொல்லுகிறதை பாருங்க. அப்போ சில நடவடிக்கை 26 நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். 18 வாசிக்கும் சொல்லப்படுகிறது, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்திலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுவதற்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் அங்கே இருளை விட்டு ஒளியினிடத்தில் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டும் தேவனுடைய இடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை இந்த நாட்களே திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். இப்ப பாருங்கள், அப்ப தேவன் அந்த இடத்திலே தன்னுடைய ஊழியக்காரரோடு பேசுற அருமையான கத்தோட பிள்ளைகள். பேதுருவா இருந்தாலும் சரி, பவுலா இருந்தாலும் சரி இந்த நாட்களே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேவன் அந்த இடத்திலே அநேகமா பேசுற. பவுலை குறிச்சு பார்க்கிற வழியிலே அப்போஸ்தலா பவுலடிகள் அவரிடத்திலே தேவன் பேசுகிறார், நீ அந்த இடத்துல போ, உன்னை நீ என்னத்தை பேச வேணுமோ அந்த இடத்துல நான் பேசும்படியாக உனக்கு அந்த இடத்துல பெல தருவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்களேன், அப்ப இப்படியாக கத்தர் இந்த நாட்கள் என்ன செய்தார், பேசினார், கத்தருடைய சித்தத்தின்படி அவர்கள் அந்த ஊழியத்தை செய்து முடிச்சார்கள். கத்தோட பிள்ளைகள் சொல்லுகிறார் இந்த நாட்கள் எப்படின்னா, கத்தருடைய நாமத்தினாலே நான் கட்டுண்டவனா இந்த நாட்கள் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவார் இந்த நாட்கள், இந்த இடத்துக்கு போவாதையப்பா, இந்த இடத்துக்கு போன்னு சொல்லுகிற வழியிலே அந்த இடத்துக்கு போத்தான் போயிடும். அந்த இடத்துக்கு நான் நினைக்கிறேன், நான் போய் இந்த நாட்களே இப்படியாக பார்க்கிற வழியிலே, அதாவது அந்தமான் தீவில போய் ஊழிய தச்சுதான் ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா அந்த அந்த இடத்துல அங்க ஆக்களும் இல்ல, ஒருவரும் இல்ல, போய் வடிவா சத்தியத்தை சொல்லிட்டு வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல, காரியம் துன்பம் இல்லை என்று சொல்லி இந்த நாட்கள் நான் நினைக்கலாம் மருமான கத்தோட பிள்ளைகளே. அது தேவனுடைய சித்தமாக இந்த நாட்கள் இருக்க வேண்டும். ஆண்டவனுடைய சித்தமா இருந்தால் அந்த பயணத்துல தேவன் இலகுவாக அந்த பயணத்தை வாய்க்க பண்ணுவார், அந்த ஊழியத்தை செய்கிற வழியிலும் இலகுவாக இருக்கும். அநேக ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் அங்கே ஏதுவாக இந்த நாட்களை இருக்கும். அதை விட்டு என்னுடையத்திலே பணம் இருக்கிற நினைத்து இந்த நாட்களை நான் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை நான் செய்வனாயிருந்தால் அது நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த நாட்களை நான் செய்கிறேன் என்பதைத்தான் இங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம் அருமையான கத்தோட பிள்ளைகளே. அப்ப இங்க வேதம் சொல்லுகிற அந்த பிசாசுடைய வல்லமைகள்
பிசாசுடைய காரியங்களை இந்த நாட்களில் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே முறிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓ தேவன் அவரை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் இந்த நாட்களை நிரப்புகிற வகையிலே ஆண்டவர் அங்கே இந்த நாட்களை பாருங்கள் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடிகளை விடுதலை செய்கிறோமே இந்த நாட்களிலே அங்கே அங்கே செல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய அதே வேளையிலே பாருங்கள் இங்கே சொல்லப்படுறது அப்போ சிலர் 26:18 நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள் அங்கே இந்த இடத்துல சொல்லப்படுறது பாருங்கள் அங்கே பவுலுடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுறது. அர்க்கிப்பா பவுலை நோக்கி நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்கு உத்தரவு சொல்ல தொடங்கினான் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அர்க்கிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகிற போகிறபடியினால் என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவராதலால் அப்படி இந்த நாட்களே எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்லுவதை பொறுமையோடு கேட்கும்படிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிற மாதிரி கத்துடைகிறேன். அதற்கு பின்பாக பவுலடிகள் இந்த நாட்களை என்ன செய்கிறான் சொன்னால், சிறு வயதிலேயே தன்னுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களில் இந்த 18 வருகிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே 17 இது வாசிக்கின்ற கத்தடிப்பு சொல்லப்படுகிறது. அங்கே பாருங்கள், உன் சுய ஜனத்தாரிடத்திலே இருந்து சுய ஜனத்தாரிடத்தில் நின்று அந்நிய ஜனத்தினத்திற்கும் உன்னை இந்த நாட்களை விடுதலை ஆக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்திலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இருள் இப்பொழுது நாட்களை உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அர்க்கிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்படியாதவனாய் இருக்கவில்லை. ஆனால் பாருங்கள் சொல்லப்படுகிறது, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கிலும் உள்ளவர்களிடத்திலேயே பின்பு புரஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இதன் நிமித்தம் யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னே சொல்லியபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோரில் உயிர்த்தெழுதலை அவர் முதல்வராகி இந்த நாட்களிலே சுய ஜனத்திற்கும் அந்நிய ஜனத்திற்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் இந்த நாட்களிலே நான் சொல்லுகிறதில்லை என்றான். இவ்விதமாக அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையிலே பெஸ்து உரஸ்தமாக பவுலை நீ பிதற்றுகிறாய், அதிகம் இந்த நாட்களிலே கல்வி உனக்கு பைத்தியமாயிருக்கிறது என்றார். அதற்கு அவன் கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொசமும் புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்ல என்று இந்த நாட்களை எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே இந்த நாட்களை நடந்த காரியம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய அப்ப பாருங்கள் இங்கே பவுலை கொண்டு இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். அப்ப அதைத்தான் இங்கே வேதம் சொல்றதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 10:38 பார்க்கிற வேளையிலே தேவன் அந்த அசுத்தாவுடைய கிரியைகளை பிசாசுடைய கிரியைகளை வல்லமைகளை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், இந்த காரியங்களை இந்த நாட்களை ஜனங்களை நீட்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே அவர்களை குணமாக்கி அப்படி விசுவாசம் பிடிக்கிறவர்களை குணமாக்கி நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களை ஆண்டவர் சுற்றி திரிந்தார் சொல்லி பார்க்கிறோம். மாதிரி கத்துடைய அப்ப சாத்தானின் வல்லமையின் ஆதிக்கத்தில் கீழ் இருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை விரும்பினார். அதே வேளையில் அவர் செய்தார். அதற்கு பின்பாக இந்த நாட்களை அவர் என்ன செய்தார் சொன்னால், பவுலையும் அங்கே பேதுருவும் இந்த நாட்களை பார்க்கல. பவுல் தான் கூட காரியங்கள் செய்திருக்கிறார். அங்கே நியமித்து அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். இந்த நாட்களை இப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்க சொல்லி அங்கு சொன்னார். ஏனென்றால் பாவத்துக்கு அடிமையாகிற ஜனங்கள் அதனாலே இந்த நாட்களை குற்ற உணர்ச்சி தண்டனை வல்லமையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறார்கள் என்பதை இங்கே புதிய ஏற்பாட்டை கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாவத்துக்கு அடிமையா இருக்கிற ஜனங்கள் அதைத்தான் இப்ப அப்போ நடவடிக்கைகளை நாங்கள் இந்த வாசித்தோம். அருமையான கத்துடன் எப்படியாக அவர்கள் இந்த நாட்களை இந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே
நான் வாசிக்கின்றேன். ரோமருக்கு நிறுவனத்திலே நாங்கள் திருப்பிக் கொள்வோம். மறுபடியுமாய் இந்த ரோமருக்கள் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் ரோமர் 6 திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 6 பார்க்கிற வேளையிலே 6 சொல்லுகிறது பாருங்கள், எப்படி சொன்னால், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுவிக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறிப்போமானால் அவருடனே கூட பிழைப்போம் என்று சொல்லி நாக்களே அங்கே நம்புகிறோம் என்று சொல்லி நாக்களே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, 7 பார்க்கிற வேளையிலே, இதே 7 இங்கே 14 வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தையை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, நானும் பாவத்திற்கு கீழாக அந்த நாட்களே விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நாட்களை சொல்லுகிற பார்க்கிறோம். ஏனென்றால் எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்பந்தம் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே அந்த நாட்களே செய்கிறேன். இப்படி இருக்க நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே அவர் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய ரோமர்கள் உருவத்திலே இப்படியாக அவர் பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அந்த பாவ அடிமையிலே இருந்து வேதம் சொல்லுகிறபடி பாவ அடிமைகளாகிய இந்த நாட்களில் அவர்களுக்கு இருக்கிற அந்த குற்ற உணர்வுகள், குற்ற உணர்ச்சி, தண்டனையின் வல்லமை இந்த நாட்களில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டிய அவசியம் அங்கே கட்டாயமா இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களை கூறுகிறதை பார்க்கிறோம். அப்போ ரோமருக்கு நிறுவனம் 18 18 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. நான் வாசிப்போம் அந்த வசனத்தை, 18 எடுத்துக்கொள்ளும். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலே இருந்து வெளிப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க இந்த வார்த்தை, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற பாருங்கள், சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும். இன்றைக்கு பாருங்கள், சில தேசங்களிலே நாங்கள் சத்தியத்தை சொல்ல முடியாது, அந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் என்ன செய்வார்னு சொன்னால், இந்த இடத்துல நீ கிறிஸ்துவை பற்றி நீ பிரசங்கம் பண்ண முடியாது. அப்படியாக அந்த பாருங்க கம்யூனிஸ்ட் நாடுகளை போய் பார்க்கிற வேலையிலே அங்கே அப்படி சொன்னா என்ன சொன்னால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பார்கள், இல்லாத ஏதாவது ஒரு காரியத்தை கொடுப்பார்கள். அதை குறித்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்றால், இந்த சத்தியத்தை அநியாயத்தினால் அவர்கள் தங்களுடைய அநியாயத்தின் தாங்கள் செய்கிற அந்த அநியாயம் வெளியாலே வந்துவிடும் என்பது. ஏனென்றா பரிசுத்தாவியான நாட்களை பாவங்களை கண்டித்து உணர்த்துறவர், அவர் அப்படியான அநியாயங்களையும் மொழியாலே கொண்டு வருவார். அருமையான கத்துரைப்பிள்ளை, அப்படியாக அந்த காரியம் நடந்துவிடும் என்பதற்காக அந்த நாட்களில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த ஜனங்கள் அவர்கள் செய்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த 18 பார்க்கிறவர்களே அந்த வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களில் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் பானத்திலே இருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து பரத்திலே இருந்து அந்த கோபம் இந்த நாட்கள் வெளிப்பட்டிருக்கு. ஏனென்றால் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கார். யாருக்கு? ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களே போய் சத்தியத்தை வெளியில் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு பேசுவாரையா, தருணங்கள் வருகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களே அங்கே தெளிவாக இருந்தார்கள். பாருங்கள், சிலருக்கு அநேக சந்தர்ப்பம் கிடைக்கும் ரட்சிக்கப்படுகிறதற்கு. இன்றைய பாருங்க, தற்செயல சில வேளையில நம்முடைய வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, அவங்க ஆண்டவர் அறியாமல் இருந்தால் சண்டேல வந்துட்டாங்க உடனே நாங்க என்ன செய்யறோம், குடிக்கொண்டு ஆலயத்துக்கு போறோம், வாங்க பாரு வந்துட்டு போங்கன்னு சொன்னா, சரி ஓகே வந்து பார்ப்போம்னு சொல்லி சொன்னேன். பார்த்து பார்க்கிற வேளையில பாருங்க என்ன சம்பவம் நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துல போய் ஆராதனைகள் பிரசங்கம் இதழை பார்ப்பார்கள், பார்த்துட்டு சொல்லுவார்கள், அருமையா அந்த போதர் நல்ல வடிவாக பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார்கள். ஏன்னு சொல்லி சொன்னால், அவள் அந்த இடத்துல சத்தியத்தை அறிகிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அவர்களுக்கு அந்த பாருங்கள் இந்த நாட்களை தேவனை குறித்து அறிவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதே அங்கே வேதம் சொல்லுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆனால் தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்த, அப்ப ஆண்டவர் தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார்.
இந்த ஃபேமிலியோட போய் இந்த நாட்கள் என்ன இப்போ இந்த ஃப்ரெண்ட விட்ட போகணும்னு சொல்லி சொல்லி இந்த நாட்களே அவள் போகிறவளே ரெண்டு சேர்ந்து இந்த நாட்கள் என்ன சார் ஆலயத்துக்கு போறோம். வேறவளே இந்த நாட்கள் தேவன சந்தர்ப்பத்தை வாய்க்க பண்ணி கொடுக்கிற வேலையிலே பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது அங்கு எப்படி சொல்லி சொன்னால், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்து. எப்படி எனில், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளானே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அப்ப பாருங்கள், இங்கே தெளிவான சத்தியம் சொல்லப்படுது. எப்படி எனில், காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை. அப்ப ஆண்டோட நித்திய வல்லமை நீங்க கண்டீங்களா? யார் கண்டவன் ஐயா? பாருங்க, அருமையான கத்தோடு ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே வானமண்டலம் திறக்கப்பட்டு ஆண்டோடைய சிங்காசனத்தை காண்ட உடனே சொல்ற, ஐயோ ஆண்டவரே நான் அதமானேன் அதமானேன் சொல்லுகிற வேலையிலே அங்கே ஒரு தேவதூதன் குரட்டில் இருந்து நெருப்ப கொண்டு வந்து அவருடைய நாக்குல சுடுகிறதை பார்க்கிற மாதிரி எனக்கு கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இதான் அவருடைய நித்திய வல்லமை. அப்ப அவருடைய அந்த நித்திய வல்லமையை தேவதூதன் என்பதை உண்டாக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினால் உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் இந்த நாட்களே காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அப்படியானால் ஒரு ஜனமும் இந்த நாட்களே போக்கு சொல்ல இடமில்லை. இன்றைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் வந்து இந்த நாட்களே பாருங்க சத்தியத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வார ரெண்டு பையன் வச்சு நாட்களே ஒரு கூட்டம் நிற்கிறார். எனக்கு இவர் எந்த வீட்டு பக்கத்துல இருந்து எனக்கு சத்தியத்தை சொல்லி இல்லைன்னு சொல்லி இந்த நாட்களே அவர் சொல்லுவார். ஆண்டவர் உங்க பேட்டி சொல்லி இல்லைன்னு சொன்னேன். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், இந்த டெலிவிஷன்ல போகுது, அதாவது அதாவது ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைகள் போகுது, நாட்கள் என்னை குறித்து சொல்லுகிறார்கள், ரேடியோ மூலமா போகிறது. இதற்கு மேல என்ன வேணும்? இதற்கு மேல துண்டு பிரகாரம் மூலமா இந்த நாட்களை அதாவது லெட்டர் பாக்ஸ்ல எத்தனை தரம் இந்த நாட்களை துண்டு பிரசாரம் கொண்டு வந்து போட்டது நீ எடுத்து பாத்தியா? இந்த நாட்கள் அப்படியா நீ எப்படி மறுதளிக்க முடியும்? அதை பாருங்க. அப்ப இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேணும். அப்ப பாருங்கள், அவர்கள் தேவனை அறிந்தும் அருமையான அன்பு பிள்ளைகளே இவ பாருங்கள், கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளிலே அவர்கள் தேவனை அறிந்தும் அவருடைய அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணானதான உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இதுதான் ஐயா முக்கியமான காரியம். இன்றைக்கு கிறிஸ்தவ தேசம் என்று சொல்லப்படுகிற தேசங்களிலே இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க இல்லையா? கவனிச்சு பாருங்க, நீங்க கிறிஸ்தவ தேசம் என்று சொல்லப்படுற உலகத்துல பாருங்க எந்தெந்த தேசங்கள் இருக்கிறது கிறிஸ்தவ தேசம் சொல்லி. இன்றைக்கு பாருங்க, அந்த முஸ்லீம் மக்களுக்கு இருக்கிற வைராக்கியம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. ஏர்மையான கத்துட பிள்ளைகள் என்ன காரணம் சொல்லி சொன்னால், முக்கியமாய் பார்க்கிற காரியம் என்ன சொல்லி சொன்னால், இங்கே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் அங்கே ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அப்போ அவர்கள் அறிந்தும் தேவனை அறிந்தவர்களா இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி. நான் கிறிஸ்துவனுடையவர் என்று சொல்லி, ஆனால் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் அங்கே ஸ்தோத்தறியாமல் தங்கள் சிந்தனைகளான பீணரானார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை அறிஞ்சு ஆண்டவருடைய ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இந்த நாட்களை பாருங்க இன்னைக்கு வீணான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு போறதா, சபை கொடுக்குற காரியம் இந்த நாட்கள் இருக்கிறாங்களா? இல்லை இந்த நாட்கள் எதுல எங்கே குறை இருக்கு, என்ன காரியம் இருக்குன்னு சொல்லி பிடிச்சுக்கொண்டே இந்த நாட்களை இருப்பாங்க. அருமையான வீணான காரியங்கள், அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவர்களுடைய காரியங்களை பார்க்கிற வழியில் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இந்த நாட்களை எப்படியா இருக்காம் இருளடைந்த நிமித்தம் தான் இந்த சம்பவம் இந்த நாட்களை நடைபெறுவதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய ஒரு தேவனிலே அன்பு வச்சுக்கிற மனுஷன் தேவனுடைய காரியம் தேவனுடைய செயல்பாடு சொல்லி சொன்னார். அவன் டக்கன் இதனால் என்ன காரியம் இருந்தால் அந்த நாட்களை வெளிக்கிட்ட அந்த காரியத்தில் செயல்படுவான், இணைந்து கொள்வான். ஏனென்று சொல்லி பார்க்கிற வழியில் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற உணர்வாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரனாய் அவர் என்ன, ஐயோ நானும் கூட படிச்சிருக்கிறேன் ஐயா, இந்த பைபிளா நான் படிக்காத பைபிளா, நான் 66 புத்தகம் கரைச்சு குடிச்சேனா அந்த நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்கள். ஆனால் தேவனை அறிய வேண்டிய அறிகிற அறிவுகளே இந்த நாட்களே இல்லை. பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கிறார் நல்லது இல்லையான்னு நான் சொல்லல, ஆனா கத்தர் யார் கத்தருடைய காரியங்கள் சொல்லிச்சுன்னா அவர்களுக்கு மறுமொழி சொல்ல அந்த நாட்களே முடியாத அருமையான கத்துடைய. அப்ப அறிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவர்களுக்கு ரூபத்துக்கு இந்த நாட்களை உப்பாக மாற்று. இது விக்கிரகாரதனை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். இதன் நிமித்தம் அவர்கள் தங்களுடைய இதயங்களிலே இச்சைகளினால் ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப பாருங்க இந்த வார்த்தையை பார்க்கிற வழியிலே அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது என்னவென்றால், அவர்கள் தேவனை அங்கே அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிற வழியிலே ஆண்டவர் கைவிட்டாரையா, நீ என்னடா செய்து என்னடா செய்ய சொல்லி என்று சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க,
மிருகங்களை கொண்டு வச்சு ஆராதிக்கிறாங்க, நாயை கொண்டு வச்சு ஆராதிக்கிறாங்க, பூனியை கொண்டு குருவியில கொண்டு ஆராதிக்கிறாங்க, பாம்பை கொண்டு வச்சு ஆராதிக்கிறாங்க. இப்படியான காரியங்களை இந்த நாட்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கிற வழியில பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்யறாரு சொன்னால், இதன் நிமித்தம் இருதயத்தில் உள்ள இச்சைனாலே அவர்கள் என்ன செய்யறாங்களா, ஒருவரோடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு அசுத்தத்தை ஒப்புக் கொடுக்கிறார். அப்ப தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது கொள்ள தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமே என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கத்திரிகள். அப்போ சிருஷ்டிகர் யார் என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். கத்திரை அறிந்திருக்கிறாங்க தான் என்ற இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. ஆனால் அவர்களுடைய ஆராதனை முறை வழிபாடுகள் இந்த நாட்களில் புளியாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கத்திரிகள், இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ரைச்சலா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆனா செய்து போட்டு நாட்கள் என்ன செய்யறீங்க, வீட்டை வச்சிருந்த நாட்கள் ஆண்டோட சிலையை கொண்டு வச்சு மண்டாடுறீங்க, அதாவது கும்பிடுறீங்க, அது சரியா? அதுதான் நீங்க சொல்லப்படுது அருமையான கத்திரப்பிள்ளைகள். அல்ல, அந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரைச்சலா ஏற்றுக்கொண்டிருந்துட்டு வீடு பார்க்கிற வழியில் இந்த நாட்களே ஏதோ விதமாக மாற்று திருமணத்தை செய்து விட்டு இந்த நாட்களை பாருங்கள். அங்கே போனா அந்த நாட்களை பார்க்கிற வழியில் உள்ள விக்கிரங்களை கொண்டு வச்சு இந்த நாட்கள் என்ன நடக்கு, ஆராதனை வீட்டுல சாமணி குச்சி கொளுத்தி இந்த நாட்களே காரியங்கள் நடக்கு. அப்ப இது சரியான முறையா இல்லை, இதுதான் நாங்க பார்க்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எதை சொல்லுது என்பதைத்தான் நாங்க முதலாவது பார்க்க. அப்ப இங்கே சொல்லப்படுகிறது, இவர்கள் எப்படிப்பட்டவர்களா, இவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே குற்ற உணர்ச்சி உள்ளவர்களும் தண்டனை வல்லமை கூறியவர்களுமாக இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறதான கத்தொழிவு. அதைத்தான் குறித்து கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சோதரி, அதை குறித்துதான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இங்கே இந்த ரோமருக்கு நிறுவ முதலாம் அதிகாரத்திலே இந்த 18வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கத்தருடைய காரியத்தை இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அடுத்ததாக இந்த 6வது அதிகாரத்துக்குள்ளே போவோம். 6வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையில் முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திருக்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதா என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம். அவ்வாருங்கள், அப்ப கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ கூடாதே, பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களே. அருமையான கத்தோடு இப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப தேவன் நம்மை இந்த நாட்களை விடுதலை செய்திருக்கிறார். எப்படி என்று பார்க்கிற வேளையிலே வெளியேறப்பட்ட கிரியத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டு தன்னுடைய நீதியை நிறைவேற்றி இந்த நாட்களை என்னோடு இருந்து சொல்லுகிற வேளையிலே நாங்கள் அதை விட்டுவிட்டு இந்த நாட்களே நமக்கு நம்முடைய சித்தத்தின் நம்முடைய சரீரத்தினுடைய சித்தத்தின்படியும் நம்முடைய திட்டத்தின்படியும் இந்த நாட்களை நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதைத்தான் ஏற்கனவே நான் சொன்னேன், இடுக்கமான வாசல் வழி, விசாலமான வாசல் வழி. அப்ப விசாலமான வாசல் வழிக்குள்ள நாங்கள் போய் இந்த நாட்களை தப்பியொட்டி போய் சேருவோம்னு சொல்லி இந்த நாட்கள் நினைக்கிறோம், அது சரிவராதையா? அந்த விசாலமான வாசல் அந்த பாதை இந்த நாட்களை வேற வழியிலே கொண்டு போய் இந்த நாட்களை முடிவிலே கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், வேதத்திலே சொல்லப்படுற புதிய ஏற்பாட்டிலே ஆப்ரஹாம் லாசரு என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கும் போது பாருங்கள், அந்த ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யவான் சாரி ஐஸ்வர்யவான் லாசரு. இந்த ஐஸ்வர்யவானும் லாசருடைய சரித்திரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த இருவரும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இந்த ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரன் இந்த நாட்கள், அதாவது பட்டு வஸ்திரங்கள் உடுக்கிறது அப்படியான காரியங்கள் சரி, பாட்டி வைக்கிறது அப்படியான காரியங்கள் சரி. ஆனால் இவனுடைய இந்த வாசல் அருகிலே மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு பக்கத்துல இங்க லாசரு என்று சொல்லி ஒரு ஏழை ஒரு பிச்சைக்காரன் இந்த நாட்களை இருக்கிறார். அவன் முகத்துல பருவம் இந்த நாட்களை இப்படியான சூழ்நிலையில இந்த நாட்களை பாருங்க, நாய்கள் வந்து பருவம் நக்குவான்னு சொல்லி மலைக்குள்ள நனைஞ்சு இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை இருக்கிறான். ஆனா இவனும் இந்த நாட்களை பாருங்கள் மிதமிஞ்சி சாப்பிடுகிறான், மிதமிஞ்சி காரியங்களை செய்கிறான் என்பதை கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் இவனை குறித்து இந்த நாட்களை அவன் இந்த நாட்களை எந்த விதமான ஒரு பரிதாபமோ அனுபவமோ இந்த நாட்களை செய்யவில்லை. இருவரும் இந்த நாட்களை மறிக்கிறார்கள். மறிக்கிற வேளையில சம்பவம் நடக்கிறது, இந்த லாசரு என்று சொல்லப்படுகிற இந்த தரித்திரன் ஆப்ரஹாமுடைய மடியில போய் இந்த நாட்களை உட்கார்ந்திருக்கிறார். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அந்த மதிலுக்கு புறம்பாக இந்த நாட்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இடத்திலே போய் இந்த நாட்கள் இருக்கிறார். அந்த இடத்திலே அவருக்கு தாகம் எடுக்கிற வழியிலே அவர் லாசரிட்ட சொல்றாரு, சின்ன விரல்ல தொட்டு இந்த நாட்கள் என்னுடைய நாக்கு நினைக்கிறதுக்கு தண்ணி தான் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறாரு. கத்துடைய பிள்ளைகள் அந்த இடத்துல பாருங்கள், இருவருக்கும் அங்கே பிரிவினம் வருகிறது. ஆனா எப்படியாக அந்த பிரிந்திருக்கிறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், இவர் இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல சரியாக அந்த நாட்கள்ல ஐஸ்வர்யத்தினாலே சந்தோஷமா இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சார். ஆனா அந்த ஏழை மனுஷன் இந்த நாட்கள்ல பாருங்கள், அவன் இந்த பூமியில இருக்கிற வழியில சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை, துக்கத்தை அனுபவித்தார். ஆனால் மரித்ததுக்கு பின்பாக
அந்த இந்த காரியம் மாறி அங்கே போகிறது. துக்கம் அனுபவித்த மனிதன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், சந்தோஷத்தை அனுபவித்த மனுஷன் துக்கத்தை அனுபவிக்கிறதாக அந்த நாட்களில் அங்கே மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மரிமையான கத்தோடு இதுதான் ஆண்டவருடைய காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருவ பிள்ளைகளை பாருங்கள், அப்ப இங்கே சொல்லப்படுகிற அந்த வேத வார்த்தையின் படி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாவத்துக்கு மறித்து நாம் இனி அதனாலே எப்படி பிழைப்போம் என்று சொல்லி சொல்லப்படும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லி அங்கே பவுலடிகள் ரோமர்கள் நிறுவத்திலே இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னார். நான் வாசிக்கிறேன் பாருங்கள், இந்த பகுதியிலே பாருங்கள் வாசிக்கின்றேன் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே இந்த 6வது அதிகாரத்திலே அங்கே 6வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியா சொல்லுகிறது பாருங்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக இந்த நாட்களை பாருங்கள், இப்பொழுது 18வது வசனத்துக்குள்ள இந்த நாட்களை நாங்கள் போவோம் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால் 17-18 வாசிக்கின்றேன், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தில் நின்றும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு இன்றைக்கு அடிமையாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடவில்லை, அப்ப ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே பாவத்திலே இருந்த நாட்களிலே அங்கே விடுதலையாக்கப்படுகிற வேளையிலே அவன் எப்படியாக வருகிறான் சொன்னால் இந்த 3வது பகுதியிலே பார்க்கிற வேளையிலே நீதிமானாக வருகிறதை பார்க்க, நீதிக்கு அடிமையாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே தெளிவாக அந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த 18-23 வரையும் இப்பொழுது உங்களுக்கு வெக்கமாக தோன்றுகிற காரியங்கள் அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது, அவைகள் முடிவு மரணம். இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்றும் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன், பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதம் தினாக்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால் பாவத்தின் சம்பளம் என்ன கிடைக்கும், மரணம். அப்ப தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற ஒரு நித்திய ஜீவனை குறித்து தினாக்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியா சொல்லுகிறோம். 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 6வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போம். கேட்போம் 8வது வசனத்தை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் அங்கே கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை பார்ப்போம். அப்ப முற்காலத்திலே எப்படி இருந்தோம், அந்தகாரம் இருளுக்குள்ளதான ஐயா இருந்தோம். நல்ல வேலை இருக்கலாம், நல்லது இல்லைன்னு நான் சொல்லவில்லை, நல்ல பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லா காரியங்களும் இருக்கலாம், ஆனால் நம்முடைய சூழ்நிலை அந்தகாரத்திலாம் இருந்திருக்கிறோம். எப்படி சொன்னால் ஆத்துமாலே ஒரு விடுதலை இல்லை. இன்றைக்கு ஐஸ்வர்யவான போய் கேட்டு பாருங்க, எப்படியாப்பா இருக்கிற, என்ன சந்தோஷமா இருக்கிறான்ட்டு அவன் சொல்லுவான், இல்லையே பிரச்சனையா இருக்குது, பணங்களுடைய காரியங்கள்ல பிசினஸுடைய காரியங்கள்ல பிரச்சனையா இருக்கு, நித்திரை இல்லாம கிடக்குன்ற. ஆனா இதை விட்டு பாருங்க, நல்ல ஆண்டவரோடு நல்லா இருக்கிற மனுஷன் அப்படியே ஒரு இருக்கிற இடத்துல பொத்தன்னு விழுந்தான் சொன்னா அவன் டக்குனு நல்ல நித்திர அடிப்பான், நித்திர அடிப்பான், மழையும் பார்க்க மாட்டான், ஒன்றையும் பார்க்க மாட்டான், நல்ல நித்திர ஒன்று விட்டு சாத்தா தெளிவா இந்த நாட்களில் விழும்புவான். கத்திர அவனுக்கு நல்ல நித்திரையை கொடுக்குற அருமையான கத்துடைய, இதுதான் அங்க சம்பவத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இங்க இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த 8வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிற காரியம் அதாவது அந்த காலத்திலே இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறபடினால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் இந்த நாட்களிலே அங்கே உண்மையிலும் இந்த நாட்களை விளங்குகிறது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சோதித்து பாருங்க. இதான் ஐயா கர்த்தருடைய சித்தம், the will of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய சித்தத்தை நாங்கள் அறிய வேண்டுமா இருந்தால் முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமானது என்ன, நான் செய்யற காரியம் கர்த்தருக்கு பிரியமா, அதை பார்க்க வேண்டும். சும்மா இந்த நாட்களை பாருங்க, நாங்க எல்லாத்தையும் செய்வோம், நாங்கள் எல்லா காரியம் செல்லுவோம், அது கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி முடிச்சிருவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் நாங்கள் செய்யற பெரிய ஒரு தவறு. இன்னைக்கு செய்யற காரியம் திருவிதாளமா இருக்கு, என்ன காரியம், ஆர்டையும் காசை வண்டி போட்டு கொடுக்குறேன், ஊழியம் தான் செய்யறோம் இல்லையண்டு இல்ல, ஆனா காரியத்தை கேட்டு காசை கேட்டு இந்த நாட்களே அவன் போய் பிரச்சனை எடுத்து பேசணும்னா
அது கத்தருக்கு சித்தமா பாண்டைக்கு அது தாவித சீமையா அவர் பேசலையா சொல்லி நாட்களே அந்த மாதிரி வசனத்தை கொண்டு அடிச்சு பொண்ணு பேசாம போயிடுவாங்க. அப்ப அரிமான கத்தோட பிள்ளைகளே அப்படி அல்ல வேதம் சொல்லுகிறது. கத்தருக்கு பிரியமானது என்ன என்று முதலாவது நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். வாட் இஸ் த வில் ஆஃப் காட், எது தேவனுக்கு தேவையாக இருக்கிறது, பிரியமாக இருக்கிறது, அவருடைய சித்தத்துக்கு பிரியமாக இருக்கிறது பாருங்கள். அதனால வேதம் சொல்வது கனியற்ற அந்தகார கிரியர்களுக்கு உடன்படாமல் அவைகளை இந்த நாட்களிலே கடிந்து கொள்ளுங்கள். அவர்களாலே ஒளிப்பிடத்திலே செய்யப்படும் கிரியர்களை அங்கே சொல்லுகிறது. அவலட்சணமாக இந்த நாட்களே இருக்கிறது. அவைகளாலே கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறது எல்லாம் வெளிச்சமாய் இந்த நாட்களே இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பாருங்க, ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல், அருமையான வார்த்தையா, ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாக நடந்து அங்கே கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து நாட்களை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் ஞானமற்றவர்களாய் அநேகர் நடக்கிறார்களையா, செய்கிற காரியத்தை பார்க்கிற வேலையிலே தெரியுது இவர் என்ன ஒரு ஒரு காரியம் செய்கிறார், வந்து ஞானம் இல்லாதபடி செய்கிறார், இது என்னத்துக்கான இந்த காரியம் செய்கிறார் சொல்லி பாருங்கள். அப்படி என்ன என்னன்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார், விஸ்டம், அருமையான கத்திரப்பிள்ளை. தானியல் எடுத்து பாருங்கள், தானியலுக்கு அறிவை கொடுக்கிற அறிவை கொடுத்திரு ஞானத்தை கொடுத்திருந்தார் கத்தருடைய பிள்ளைகளை. அது மட்டுமல்ல அந்த நாட்களை பாருங்கள், அப்படியே எல்லா காரியத்தையும் தானியல் ஞானமாக அந்த நாட்களை பேசுகிறார் அருமையான கத்திரப்பிள்ளைகள். இவ்வாறுங்கள் அவரை சிங்கத்தின் கவியிலே போடுவதற்கு முன்பாக அங்க பாருங்கள் அவங்கள் குழந்தை போட்ட சதியின் நிமித்தம் அங்கே என்ன காரியம் நடந்தாலும் கத்தரோடு இந்த நாட்களிலே தானியல் பேசுகிற மனுஷனாக இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளையாக இந்த நாட்களில் இருந்தார். அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த இடத்திலே பாபிலோன் ராஜ்யத்திலே அப்படியாக இருந்தார். ஆனா என்ன நடந்தது, அந்த காரியம் செய்தவன் அங்கு ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையிலே அவர்கள் பொய்யான குற்றத்தை கொண்டு வந்து சிங்கக்கவியிலே போட்டாலும் கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம். ஏன்னு சொன்னால் அவர் ஞானமா நடக்கிறபடினால்தான் அந்த ராஜா கூட வந்து அவரிடத்துல ஆலோசனை கேட்கிற அளவுக்கு இருக்கையா. சாதாரண ஒரு சிறு பையன்கள் இந்த நாட்களே பாருங்க, இளம் வாலிபர்கள் அவரிடத்திலே வந்து இந்த நாட்களே தேசத்தின் காரியங்களை குறித்து ஞானத்தை கேட்கிறார். யோசேப்பை எடுத்து பாருங்கள், எகிப்தின் ராஜா அந்த நாட்கள் கொண்டு வந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் பார்வோன் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அங்கே அவரிடத்திலே கேட்கிற என்னப்பா இந்த சிச்சுவேஷன் என்ன மாதிரி செய்யலாம், எனக்கு இப்படி ஒரு தரிசனம் வந்திருக்கு, கனவு ஒன்று வந்திருக்கு, அந்த கனவை நீ சொல்லு என்று சொல்லுகிற வேலையிலே அப்படியே கண்ணை மூடி அங்க சொல்லுகிறார். அந்த நாட்கள் யோசேப்பு சொல்லுகிறார் எப்படின்னு சொன்னால், உம்மா பார்வோனே அரசே உம்முடைய கனவுக்கு பதில் நான் சொல்லுகிறதல்ல, கர்த்தர் தான் அந்த கனவுக்கு பதில் சொல்லுவார் என்று சொல்லி இந்த நாட்களே கண்ணை மூடி இந்த நாட்கள் ஆண்டோட சமூகத்தில் இருந்து அதற்குரிய விளக்கத்தை தெளிவாக இந்த நாட்கள் ஒரு சொல்லு கூட அறக்கலையா, தெளிவாக இன்ன பிரகாரம் இன்ன காரியம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுகிற வழியிலே பாருங்கள். அந்த இடத்திலே அவன் சொல்லுறான், இவ்வளவு போல ஒரு ஞானம் ஆள் இல்லையா, அதை அருமையான கத்தோட பிள்ளைகளே. அதனாலே யோசேப்பை தான் அந்த காரியத்திலே இந்த நாட்கள் ஒரு தலைவராக நியமிக்கிறது மட்டுமல்ல அவருக்கு அங்கே அந்த ஆட்சியை சொல்லுறான். அந்த நாட்கள் சிங்காசனத்துல மட்டும்தானையா நான் ராஜா, மற்றபடி உள்ள முழு அதிகாரம் இந்த எகிப்தின் முழு அதிகாரம் உனக்கு தான், இந்த நாட்கள் அதிகாரத்தை நடந்தன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். பாருங்கள் என்ன காரணம், ஆண்டவருடைய ஞானம் ஐயா, கத்தர் இந்த நாட்கள் ஐயா ஒவ்வொருவனை அழைக்கிறது வந்து முட்டாள் மாதிரி நடக்கிறதுக்கு அல்ல, அதாவது பேதைகளை கத்தர் ஞானவான்களாக மாற்றுற ஞானிகளாக இந்த நாட்களை மாற்ற, அதான் கத்தருடைய வார்த்தையும் கத்தருடைய தன்மை. ஒரு பேதையா இருக்கிற மனுஷனை இந்த நாட்களை ஆண்டவர் ஞானியாக மாத்துவார் ஐயா, கொண்டு போய் ராஜாக்களுக்கு முன்பாக இருத்துவார், அதிகாரிகளுக்கு முன்பாக இருத்துவார். அப்படியாக அதிகாரிகளுக்கு முன்பாக இருத்துகிற வழியிலே அங்கே கேட்கிற கேள்விக்கு இந்த நாட்களே அப்படி ஒரு சின்ன ஒரு மரபியை சொல்லிவிட்டோன்னு எல்லாரும் ஒரு நிசப்தமா இருக்கும். என்னையா படிப்பே இல்லாதவன் இப்படியாக வந்து இருக்கிறாரு. பேதுருவை குறித்து பாருங்கள், பேதுரு மீன் பிடிக்கிற மனுஷனாக அந்த நாட்கள் இருந்தார். பள்ளிக்கூடத்துக்கே போனாரோ தெரியாது அருமையான கத்திரிகள். ஆனால் அந்த நாட்களே பேதுருடைய பிரசங்கத்தை பார்க்கிற வழியில் ஜனங்கள்லாம் தேய்ச்சி போனாங்க, அப்படியே சொக்கி போயிருந்தாங்க. யாரையா கொடுத்த ஞானம் மூலமாய் பிதாவினுடைய இடத்தில் இருந்து குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த நாட்களில் கிடைக்கப்பட்ட அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாய் அந்த ஞானத்தை பெற்றுக் கொண்டார்னு பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டோட பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவரும் கத்திடத்திலே கேட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். என்ன காரியத்தை செய்தால் வலது பக்கம் திரும்புறதா இருந்தாலும் ஆண்டவரே நான் திரும்ப உமக்கு சித்தமா என்று கேட்கவும், இடது பக்கம் திரும்புறதா இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு சித்தமா என்று கேட்கவும்,
அதை விட்டு விட்டு இந்த நாட்களை நாங்கள் நம்முடைய இஷ்டத்துக்கு நான் திரும்பி போய் இந்த நாட்களே மோதி விழுந்தோழ்மையின அப்புறம் இந்த நாட்களே ஆண்டவரே இந்த நாட்களே நான் உம்முடைய பிள்ளைதானே ஆண்டவர் உம்முடைய காரியத்தை தான் செய்தேன் என்று சொல்லுகிற வழியில் ஆண்டவர் கேட்பார் இந்த நாட்களே உன்னை நான் திரும்ப சொன்னானா இதுதான் ஐயா முக்கியமான காரியம். பழைய ஞாபகம் உண்டு இந்த நாட்களை வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தேவனுடைய ஊழியர் அந்த ஊழியர் இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய ஊழியத்திலிருந்து ரெண்டு வாலிபர்களை பிரித்து ஒரு கிராமத்து ஊழியத்துக்கு அனுப்பி கொண்டிருந்தார். அவள் அந்த இடத்துக்கு போகிற வழியை பாருங்கள் அந்த இடத்திலே ஜபம் பண்ணி அவர்களை அனுப்பியாச்சு போய் கொண்டிருக்கிறார். ஆனா போகிற வழியில பாருங்கள் ஒரு குருவி வந்து இந்த நாட்களே அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லுது. இவங்களில் பாக்குறாங்க இன்னையா அந்த குருவி கதைக்கிற மாதிரி நம்முடைய சபாசையில கதைக்கிற மாதிரி கிடைக்கு என்று சொல்லி இந்த நாட்களே இவளுக்கு ஒரு சந்தேகம் என்னென்றால் இது ஒரு மனப்பிரமையா இந்த நாட்கள் இருக்கும் குருவி கதைக்கிறது எப்படியாக இந்த நாட்கள் இருக்கும்னு சொல்லி சரி என்று தொடர்ந்து இந்த நாட்களே அந்த இடத்துக்கு அவள் போகிற வழியிலே இரவு நேரமாகிவிட்டது. ஒரு மரத்தடியில் இருந்த நாட்களே அவர்கள் மறுபடியுமே கொண்டு போய் கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு காரியங்களை செய்து கொண்டிருக்கிற வழியில் அதே குருவி மறுபடியுமா வந்திருந்து போகாத போகாதேன்னு சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லி போட்டு நாட்களே புறப்பட்டு போகிற வழியிலே அந்த கிராமத்துக்கு உள்ள கிட்ட போகிற வழியிலே இருண்டு போய்விட்டது. அதனாலே அந்த இந்த கிராமத்திலே அவர்களுக்கு அந்த லைட் வெளிச்சம் இல்லாதபடியினால் அந்த நாட்கள் என்ன செய்தார்கள் அருகில் இருந்த ஒரு ஒரு துறவு மாதிரி ஒன்றிலே இந்த நாட்கள் என்ன செய்கிறார் படுத்த நாட்களே ரெண்டு பேரும் இந்த நாட்களை தூங்கினாங்க. தூங்கி எல்லாம் முடிந்த பிறகு இந்த நாட்களே காலையில் எழுந்து நாட்களே விடிய அந்த நாட்களை பாருங்க எழுந்து பார்க்கிற வழியிலே அந்த இவர்களோடு பேசின அந்த ரெண்டு தரம் பேசின அந்த குருவி இந்த நாட்களே இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனா என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த கிராமத்திலேருந்து நாட்கள் ஒரு வந்த இடத்துல பார்த்தார் எங்க போறீங்கன்னு சொல்லி இந்த நாட்கள் அந்த இடத்துல கேட்டு இந்த கிராமத்துக்கு போறோம்னு சொல்லி நல்ல காலமையா தப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. என்ன இரவு நடந்த காரியத்திலேயே ரெண்டு அதாவது ஜாதி பிரச்சனைக்குள்ளே அந்த இடத்துல சண்டை வந்ததான் சண்டையிலே அநேகர் வெட்டுண்டு விழுந்து இந்த நாட்களே மறிச்சிருக்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அப்பாருங்கள் கத்தர் எப்படியாக இந்த நாட்களை குருவி மூலமா இந்த நாட்களை பேசுகிற அந்த ஊழியத்துக்கு இந்த நாட்களை பிரித்தெடுத்து அனுப்பினாலும் கத்தர் இந்த போகிற அந்த வாலிபர்களுடைய ஆத்மா மீது எவ்வளவு ஒரு கர்ஷனா இந்த நாட்களை வச்சுக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு பின்பாக போன இடத்திலே பாருங்கள் அந்த பிரச்சனைக்கு பின்பாக போய் சுயசத்தை அறிவிக்கிறாங்க. எல்லாரும் இந்த நாட்களை கலங்கி போயிருந்தவர்கள் அந்த சுயசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஜனங்கள் ரட்சிக்கப்படக்கூடியதாக தேவன் அந்த இடத்துல கிருபை செய்கிறார். இதானே ஆண்டுடைய அப்ப பாருங்கள் இங்கு வேதம் சொல்லுகிறது ஞானவானா இந்த நாட்களை ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை இந்த நாட்களிலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகிய மதியவற்றவர்களா இராமல் கத்தருடைய சித்தம் இன்னதென்று இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும் உணர்ந்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த அடுத்த பகுதியில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே கொலோசியர் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்ல கொலோசியர் முதலாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் கொலோசியர் முதலாம் அதிகாரத்திலே அங்கே 13 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். அங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து இந்த நாட்களை நம்மை விடுதலை ஆக்கினார். இருளிலே இருந்த மையா இருள்தான் ஐயா நாங்கள் எப்படித்தான் என்ன சரியாக இருந்தாலும் இந்த நாட்களே அதாவது எப்படி சொல்லுவோம்னு சொல்லி சொன்னால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ஒருவனுக்குள்ளே இல்லையென்று சொல்லி சொன்னால் அவன் இருளே நடக்கிறான். இதை நான் சொல்லக்கூடியது இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. பாரு கருமையான கத்து அப்ப கத்தராய இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இல்லையென்று சொல்லி சொன்னால் நீ இருளிலே நடக்கிறாய் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை வந்த அருமையான கத்துடைப்பிள்ளைகளை. அப்படியானால் இந்த இருளில் இருக்கிற இருளின் அதிகாரத்தில் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற யாருக்கு சோத்திரம் பிதாவுக்கு சோத்திரம் என்று சொல்லப்படும். ஏனென்றால் குமாரனாகிய அவருக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்து அப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமா இந்த நாட்களிலே நமக்கு என்ன வந்திருக்கிறது அருமையான கத்துடைய பாவ மன்னிப்பு மீட்பு வந்திருக்கிறது ரட்சிப்பு வந்திருக்கிறது. ஆனால் இருளின் அந்த காலத்தில் மீட்டவர் யார் பிதாவாகிய தேவர். அதைத்தான் இங்க சொல்லப்படுவது இருளின் அதிகாரத்திலே இருந்து நம்மை மீட்டு விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் யார் என்று பார்க்கிற வழியில் பிதாவை குறித்து சொல்லப்படுகிறார் என கத்தோட்டில். அப்ப திருத்துவ தேவருடைய காரியத்தை இந்த நாட்கள் இந்த இடத்துல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இங்கே சொல்லப்படுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே பாவ மன்னிப்பாகிய
அந்த மீட்பை நமக்கு இந்த நாட்களிலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். அப்ப தேவன் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களை ஜனங்களை இந்த நாட்களே விடுதலை செய்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களே பார்க்கக்கூடியது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஆகிய காணப்படுவர்களாகிய சகலமும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாயிருந்தாலும் கர்த்தத்துவங்களாயிருந்தாலும் துரைத்தனங்களாயிருந்தாலும் அதிகாரங்களாயிருந்தாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்குள் அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலைவர், எல்லாவற்றிலும் முதலானவராயிருக்கிறபடி அவரே ஆதியும் அங்கே மரித்தோலிருந்து எழுந்த முதற்பவரானவரும் என்று சொல்லி நாட்களே வேதம் நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த அவருடைய இரத்தம் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் அங்கே தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிட்டு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனோட சமாதானத்தை கொடுத்து ஒரு ஒப்புரவாகர்கள் என்று சொல்ற ஒரு ஊழியத்தை இந்த நாட்களில் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரோட ஒப்புரவாகிறார், பிதாவோட. அப்ப ஆதி காலத்துல பாருங்க, பிதாவை ஒருவனும் காண முடியாது. யாத்ராமத்திலே ஆண்டவர் சொல்லுற, மோசையோடு சொல்லுற, என்னை கண்டவன் என்ன உயிரோடு இருக்க மாட்டான். ஏன்னா பாருங்க, அந்த நாட்கள்ல என்ன பிரகாரம் இருக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த திரைச்சீலை ஆசரிப்பு கூடாரத்தை செய்து திரைச்சீலைக்கு பின்னாக உடன்படிக்கை பெட்டியை வச்சிருப்பாங்க. கிட்டவே போக முடியாது ஒருத்தர். ஆசாரியர் மட்டும்தான் அந்த நாட்களை போன வருஷத்துல ஒரு தரம் போய் வரலாம் பாருங்க. ஆனாலும் அந்த ஆசாரிய பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர் டக்கண்ட அப்படியே அந்த இடத்துல விழ வேண்டிய காரியம் தான் நடக்கும். அப்ப அது ரொம்ப கவனமான காரியமாக அந்த நாட்கள் இருக்குது. ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்கள் அந்த சூழ்நிலையில இருந்த நிலைப்பாட்டை ஆண்டவருடைய மரணம் ஆண்டவருடைய ரத்தம் இந்த நாட்கள் என்ன செய்கிறோன்னு சொல்லி சொன்னால், அங்கே பிதாவின் அண்டையிலே நேரடியாக நாங்கள் போகலாம் என்பதை அங்கே உறுதிப்படுத்துறோம். அதுதான் இன்றைக்கு ஜனங்களுக்கு ஒரு துணிவு வருமானத்தோடு. முந்தி அப்படி இல்லையா, முந்தி எது சின்ன காரியம் சொன்னா கத்தரா உடனே அந்த இடத்துல பாருங்கள், அந்த உடம்படிக்க பட்டிய மாட்டு வண்டியில போகிற வழியில தொட்ட வழியில உசாக்கு என்ன நடந்தது, அடிச்சு அந்த இடத்துல பாருங்கள் ஆள் மரணம். இதான் முந்தின கத்தருடைய காரியங்கள். அப்ப இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யறோம், ஆண்டவரா இயேசு கிறிஸ்தானே பரவாயில்லை, இந்த நாட்களே நாங்கள் பாவம் செய்தா பத்து தரம் விழுந்தாலும் விழுந்திருக்க காரியங்களை செய்வார்னு சொல்லி இந்த நாட்களே மறுபடியும் இந்த நாட்களே நாங்கள் ஒவ்வொருவரும் பாவம் ரட்சிக்கப்பட்டிருந்தும் பாவங்களை செய்து கொண்டே இந்த நாட்களே வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். இந்த பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுவிட்டு மறுபடியும் இந்த நாட்களே அங்கே பாவங்களை செய்து கொண்டு வருவோமா இருந்தால் இந்த நாட்களே அதனுடைய காரியம் என்ன, எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய, அதை குறித்தான் நீங்களே வேதம் நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே பேதுருவின் புஸ்தகத்திலே பார்க்கிற வழியிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லு, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட ஒன்று பேதின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை வாருங்கள். ஒன்று பேதின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை அந்தகாரத்தில் நின்றும் தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனம் வாய்ந்த நாட்கள் இருக்கிறீங்க. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது நீங்கள் உங்களை அந்தகாரத்திலே இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திலே அழைத்தவர். அப்ப பாருங்கள், அழைத்தவருடைய புண்ணியத்தை இந்த நாட்களை நாங்கள் சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். என்ன புண்ணியம்னு சொல்லி சொன்னால் சுவிசேஷகம், அதுதான் ஐயா. எப்படியாக அழைக்கப்பட்டேன், கத்தர் எப்படியாக என்னை தெரிந்து கொண்டார், கத்தர் இந்த நாட்களை என்னை அழைத்தார் என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அப்ப அப்படியாக இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை செய்வோமா இருந்தால்தான் அங்கே அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களா இந்த நாட்களை இருப்போம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே பாருங்கள், முதலாவது அவருடைய புண்ணியங்களை இந்த நாட்களை அறிவிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, சும்மா அழைக்கலையா, நீ ரட்சிக்கப்பட்டு பேசாமல் வீட்டை இழுத்து முடிக்கொண்டு படுத்துறன்னு சொல்லி அழைக்கவில்லை. கத்தருடைய சுவிசேஷத்தை பணியை செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை இந்த நாட்களை அழைத்திருக்கிறார். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆச்சரியமான ஒளிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் முதல் மறந்துடக்கூடாது. அப்ப எங்களை தெரிந்த நிமித்தம்தான் அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களை அழைக்கிறார். நம்மை பாருங்கள், அழைச்சு
நம்மை தெரிந்து கொண்டது நிமித்தம் தான் இந்த நாட்களில் அந்த அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல பாருங்கள், வேதம் சொல்லுகிறது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய். அப்ப ஆண்டவருடைய சந்ததிக்குள்ளே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராஜரீகமான ஆசாரியன் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பணிவிடைக்காரர்கள் என்பதை இங்கே இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மூன்றாவதாக பரிசுத்த ஜாதியுமாகவும், நான்காவதாக அவருக்கு சொந்த ஜனவுமாக இந்த நாட்கள் இருக்கிறீங்க. அருமையான கர்த்தர், அப்ப நாங்கள் ஆண்டவருடைய சொந்தக்காரர். ஏனையா சொந்தக்காரர், உயிரை தந்திருக்கிறவர் ஐயா, உயிரை தந்திருக்கிறபடினா இந்த நாட்கள்ல வந்து அவர் சொந்தக்காரர். இன்றைக்கு ஒரு தாய் தன்னுடைய கற்பத்தில் இந்த நாட்களில் புள்ளியை சுமக்கிறார். அவன் அந்த புள்ளியை சுமந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த புள்ள பிறக்கு மட்டும் அவர்கள் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், பக்குவமா இருந்த நாட்களை அந்த புள்ளி அந்த நாட்களை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வருவார். அங்கு என்ன காரியம் வருதுன்னு சொன்னால், தாய்க்கும் அந்த புள்ளைக்கும் அங்கே தொப்புள் கொடி மூலமா இந்த நாட்களை என்ன இருக்கிறது, உறவு இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, சொந்த ஜனம் என்று. அப்போ இது சொந்த புள்ளை. அப்ப அதே விதமாக இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த ஜனமாக, சொந்த புள்ளையாக, அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, ராஜரிக கூட்டமாக இந்த நாட்களில் நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாய், பரிசுத்த ஜாதியாக அழைக்கப்பட்டவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய அப்படிப்பட்ட அந்த அழைப்பை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, மீட்பு என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அந்த மீட்பின் அழைப்பிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தர் நம்மை எப்படியாக அழைத்தார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இந்த நாட்களில் நாம் எப்படியாக அந்த பாவநிலையிலிருந்து நாட்களை மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும், அதே வேளையில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அடிமைத்தனத்திலிருந்து விலக்கப்பட்டு இந்த நாட்களை அழைக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை எப்படியாக செய்ய வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த மீட்பினுடைய பகுதி இந்த நாட்களில், முதலாவது பகுதி இந்த நாட்களில் இன்று நாளிலே பார்க்கும்படியாக தேவன் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். ஜீவம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள இந்த அருமை பிதாவே, இந்த நாட்களிலே அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை நீங்கள் பேசும்படியாக தந்த கிருபைகளுக்காக சோதரும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக நன்றியப்பா தவப்பனே. உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை முற்று முழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதி என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில்.

வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா?

0: இயேசுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, நாம் இன்றிலிருந்து 2 யோவான் புத்தகத்தை தியானிக்க இருக்கிறோம். இன்று அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை சிந்திப்போம். ஒரு தேவ மனிதர் யோவானின் 3 நிருபங்களையும் வித்தியாசமான முறையிலே பிரித்து கூறுகிறார். கவனியுங்கள், ஒற்றை கண் யோவான், இரட்டை கண் யோவான், 3 கண் யோவான் என்று இதை பிரித்து சொல்கிறார். இவ்வாறு நினைவு கூர்ந்தால் உங்களுக்கு மறந்து போகவே போகாது இல்லையா? எந்த ஒரு கிறிஸ்தவனும் அவன் எந்த இனத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த தேசம் எந்த ஊரை சேர்ந்த ஒருவனாக இருந்தாலும், அல்லது எந்த தொழிலை செய்தாலும், எந்த மொழி பேசினாலும், அவன் மறுபடி பிறந்தவனாக இருந்தால் நம்முடைய சகோதரனாய் இருக்கிறான். இந்த ஒரு சிறந்த சத்தியமே 1 யோவானிலே சொல்லப்பட்டிருந்ததை நாம் சிந்தித்தோம். இதே சத்தியமானது இந்த 2 மற்றும் 3 யோவானிலும் வித்தியாசமான வலியுறுத்துதலோடு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே இரட்டை கண் யோவானை சந்திக்கப் போகிறோம். இந்த 2 நிருபங்களையும் பார்த்தவுடன் இவை மிகவும் சிறிதான அளவு என்ற ஒரு கருத்தை நீங்கள் உடனே எட்டிவிடுவீர்கள். இது நமக்கு மிகவும் வியப்பூட்டுகிறதாக இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை இதை குறித்து இவ்வாறு ஆச்சரியப்படலாம், ஏன் இந்த 2 நிருபத்திலே 13 வசனங்களும் 3 நிருபத்திலே 14 வசனங்களும் மட்டுமே காணப்படுகின்றன, இவற்றை வேதத்தில் இணைத்திருக்கிறார்களே என்று நீங்கள் வியப்படையலாம். இந்த 2 நிருபங்களும் மிகவும் சுருக்கமானவை. உண்மைதான், ஒருவர் கூறினார், இந்த சுருக்கமான புத்தகம் அதன் செய்தியை சுருக்கமாக்கிவிடவில்லை என்று சொன்னார். ஆம் பிரியமானுள்ளே, உண்மையிலேயே யோவான் அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்கவில்லை. இந்த புத்தகங்களின் சுருக்கம் இந்த நிருபங்களின் முக்கியத்துவத்தை எந்த வகையிலேயும் குறைத்து போடுகிறதில்லை. உண்மையிலேயே இது அதற்கு மெருகூட்டுகிறது என்று சொல்லலாம். இந்த நிருபங்கள் மிகவும் சுருக்கமானவையாக இருந்த போதிலும் இந்த நிருபங்கள் மிகவும் முக்கியமானவை. முதல் நிருபத்தை சரியாக அறிந்து கொள்ளவும் அதில் தவறான கருத்துக்களை நாம் பெறுவதை தவிர்க்கவும் இந்த 2-3 நிருபங்கள் மிகவும் அவசியமானவை. ஒரு தேவ ஊழியரின் அனுபவம் இதை புரிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கிறது. அவருக்கு உடல் நலம் சரியில்லையாதலால் மருத்துவரை அணுகினார். அவருக்கு மருத்துவர் 2 விதமான மாத்திரைகளை கொடுத்தார். நோயின் அறிகுறிகள் காணப்படும் பொழுது இந்த மாத்திரைகளை விழுங்கும்படியாக மருத்துவர் சொன்னார். ஒரு மாத்திரை அந்த பாட்டிலே எங்கே இருக்கிறது என்றே தெரியாத அளவிற்கு மிகவும் சிறிதாக இருந்தது. மற்றொன்று விழுங்குவதற்கே கடினமாக காணப்படும் அளவிற்கு பெரிய மாத்திரைகள். இந்த 2 சிறிய மாத்திரை மிகவும் வலிமை வாய்ந்தது. உண்மையிலேயே இது மிகவும் முக்கியமானது என்பதும் அதன் பயன்பாட்டை கொண்டு அறிந்து கொள்ள முடிந்தது. பெரிய மாத்திரை சரியாக செயல்படாவிட்டால் சிறிய மாத்திரையை பயன்படுத்த வேண்டும் என்ற நிலை. அவ்விதமாகவே இந்த 2 நிருபத்தின் நிலையும் இருக்கிறது. இவை சுருக்கமாக சிறிதாக இருப்பதனாலே அவை வலிமை குறைந்தது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. இந்த நிருபத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான். நாம் இவரை அன்பின் அப்போஸ்தலர் என்று அழைக்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இவரை இடிமுழக்க மகன் என்று அழைக்கிறதை மார்க் 3:14 வசனத்திலே பார்க்கலாம். நீங்கள் இடிமுழக்கத்தோடு சற்று மின்னலையும் சேர்த்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவர் தன்னுடைய நிருபத்திலே, நீங்கள் உங்கள் அன்பை சகோதரனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை அல்ல என்று தெளிவுபட கூறியிருக்கிறார். யோவான் இந்த நிருபத்தை ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பின் 90-100 இடைப்பட்ட காலத்திலே எழுதியிருக்க வேண்டும். இந்த நிருபம் பிலமோ நிருபத்தை போன்று தனிப்பட்ட ஒரு கடிதமாயிருக்கிறது. இது தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாவிற்கு யோவானால் எழுதப்பட்டதாகும். இங்கே ஒரு கேள்வி சாதாரணமாக அநேகரால் எழுப்பப்படுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட என்பதற்கான கிரேக்க வார்த்தை ஒரு நிலையை குறிக்கும் பெயரோ அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்ற பெயரை உடைய ஆதி திருச்சபையில் உள்ள கிறிஸ்தவ பெண்மணியோ என்ற கேள்வி எழும்புகிறது. நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாய் யோவான் தேவனுடைய குடும்பத்தை குறித்து எழுதுகிறார். அப்போஸ்தலனாய் பவுல் தேவனுடைய சபையை பற்றி எழுதுகிறார். அதே வேளையிலே பேதுரு தேவனுடைய அரசாங்கத்தை குறித்து எழுதுகிறார். நீங்கள் இந்த ஒரு காரியத்தை மனதிலே கொண்டு இந்த வேறுபட்ட மனிதர்களின் நிருபங்களை வாசிப்பீர்கள் என்றால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்கிற காரியங்களை புரிந்து கொள்ள இது அதிக உதவியாக இருக்கும். இந்த நிருபங்கள் சபைக்கு எழுதப்பட்டிருந்தாலும் தனி நபருக்கு எழுதப்பட்டிருந்தாலும் யோவான் அதை தேவனுடைய குடும்பத்திற்கு எழுதுவதாக கருதுகிறார். ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அல்லது ஒரு சபையானது அந்நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்த யாரையும் தங்களோடு தங்க வைத்து உபசரித்து வந்தார்கள். அவர்கள் ஒருவேளை கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை புறக்கணிக்கிறவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் கொள்கைகளை விசுவாசிக்கிறவர்களாக இல்லாத போதும் கூட அவர்களை இவர்கள் உபசரித்தார்கள். அப்படிப்பட்டவர்களை உபசரிப்பதை எச்சரித்துதான் யோவான் இந்த நிருபத்திலே எழுதியிருக்கிறார். இந்த சிறிய நிருபத்தின் நோக்கம் இதுதான். இந்த நிருபத்தின் மைய கருத்தனு தெரியுமா? சத்தியத்தின் நிமித்தம் என்பதாகும். சத்தியமும் அன்பும் போட்டியிடுகிறது என்றால் சத்தியமே மேலான இடத்தை பிடிக்கும். இதுவே உயர்ந்ததாக இருக்கும். 1 கொரிந்தியர் 13:13 சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் இன்றாவது கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று பவுல் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் இவ்வாறு சொல்லவில்லை என்பதையும் கவனித்து பாருங்கள். இப்பொழுது அன்பு, நம்பிக்கை, சத்தியம் மேலும் அன்பு நிலைத்திருக்கிறது என்று சொல்லவில்லை. இவ்வாறு சத்தியமும் இந்த பட்டியலுக்குள்ளே இடம்பெற்றிருந்தால் இவைகளில் சத்தியமே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கும். அருமையானவர்களே, வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் சத்தியம் என்பது போராடுவதற்கு மதிப்புடையதாக காணப்படுகிறது. கள்ளப் போதகர்களை ஏற்றுக்கொள்வது தவறாகும். இந்த ஒரு நிலையையே நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையில் உள்ள சத்தியத்திற்காக போராடுவதற்கு அது மதிப்புடையதாயிருக்கிறது. வேதம் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. இதுவே சத்தியத்தின் அடிப்படையாகும். இரண்டாவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்துவின் தெய்வத்துவம் மற்றும் நமக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பாடுகள். இந்த ஒரு காரியத்திலே வேறொருவரும் நாமும் ஒன்றுபட்ட கருத்துடையவர்களாக இருந்தால், மற்ற முக்கியமற்றவைகளிலே நாம் வேறுபட்ட கருத்துடையவர்களாக இருந்தாலும் ஒன்றாக நாம் இருக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வேறொரு சபை பிரிவிலே உள்ளவர்களோடு பழகும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கலாம். அவர்கள் சற்று முன்னர் பார்த்த காரியங்களிலே ஒன்றோடு ஒன்றுபட்டிருந்தால் நீங்கள் அவர்களோடு ஐக்கியம் கொள்ளலாம். ஒரு ஊழியர் மற்றும் ஒரு சபை உறுப்பினரோடு விளையாடச் செல்வது வழக்கம். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே நட்பான வாக்குவாதம் அநேக வேளைகளிலே ஏற்பட்டுவிடும். ஆகவே அவ்வாறு வாக்குவாதம் வரும்பொழுது இந்த ஊழியர் இவ்வாறு சொல்வாராம், நண்பரே, உங்களுக்கும் எனக்கும் அநேக அடிப்படை விஷயங்களிலே கருத்து ஒற்றுமை இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சிலுவை பாடுகளை குறித்தும் சொல்லுகிறதை கேட்பதிலே நான் மிகுந்த ஆவல் கொள்கிறேன். ஆனால் நமக்குள்ளே சில கருத்துக்களிலே ஒன்றுபட்ட கருத்து இல்லை என்பதை நாம் அறிவோம். நீங்கள் தவறான கருத்துடையவர்களாக இருக்கிறதாக நான் நினைக்கிறபடியினாலே அவற்றிற்காக ஜெபிக்கப் போகிறேன் என்று சொல்லுவாராம். இதேபோன்றே அவருடைய நண்பரும் இவரை பார்த்து சொல்லுவாராம். இவ்வாறு சொல்லிக்கொண்டே சிரித்துக்கொண்டே பிரிந்து போவார்கள். ஆமருமையானவர்களே, சபை பிரிவுகள் அநேகம் இருந்தாலும் அடிப்படையான காரியங்களிலே ஒன்றுபட்ட கருத்துடையவர்கள் மத்தியிலே ஐக்கியம் இருப்பது நல்லது. அது தேவ ஜனங்களின் ஐக்கியத்தை பலப்படுத்தும். சிறு சிறு காரியங்களுக்கும் சண்டையிட்டுக் கொண்டு பிரிந்து செல்வது தேவ சபைகளை பலவீனப்படுத்தும். உங்களோடு ஐக்கியமாயிருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை நம்புகிறார்களா? கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை அவர் நமக்காக மரித்ததை நம்புகிறார்களா என்பதை கவனித்து பாருங்கள். இதை நம்புகிற ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதரர்களே, நாம் இந்த உண்மையிலிருந்து தப்ப முடியாது. யோவான் நிருபத்தின் திறவுகோல் வார்த்தை அன்பு என்பதாகும். ஆனால் இந்த அன்பு தேவனுடைய குடும்பத்திற்குரிய அன்பாகும். தேவனுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சிறிய குழந்தைகளும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். இதுவே தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம். அவன் கிறிஸ்துவிலே அன்பு கூறுவான். அவன் தன்னுடைய சகோதரனையும் நேசிப்பான். இவ்வாறு தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதின் கூட்டுத் தொகைதான், அந்த மொத்த கருத்துதான் இந்த நிருபமாகும். நாம் முதலாம் நிருபத்திற்கு சென்று அங்கிருந்து இதே கருத்தை மீண்டும் தொடர்வது உதவியாயிருக்கும். 1 யோவான் 3:10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. யோவான் வேண்டுமென்றே இந்த சத்தியத்தை எதிர்மறையாக சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவன் அந்த அளவிற்கு வாழ்வதை விட வேறு வழியே கிடையாது. அதிலிருந்து வெளியேறவே முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் இதிலிருந்து வெளியேற முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியை பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளை என்பதற்கான வெளிப்படையான
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாசல்களை திறக்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளில் அநேக உங்களின் காரியங்களில் வெற்றி கிடைக்க, நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள பல வகைகளில் முயற்சி செய்தும் பலரின் ஆலோசனைகளை கேட்டும் காத்திருக்கிறீர்கள். ஆனால் அவைகளில் எந்த பதிலும் இல்லாமலும் காரியங்கள் தாமதமாகியும் காணப்படுவதால் மனம் சோர்ந்து போய் நம்பிக்கையை சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று. ஆகவே கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாது. எனவே வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் புதிய காரியங்களை பெரிய அற்புதங்களை செய்ததை குறித்து தியானிப்போம். யோவானின் புஸ்தகம் 2 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அவ்வேளையில் இயேசு தண்ணீரை மொண்டு வரச் சொல்லி திராட்சரசம் இருந்த வெறும் பாத்திரத்தில் ஊற்றச் சொல்கிறார். அப்பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறி முன்புள்ள திராட்சரசத்தை காட்டிலும் சுவை நிறைந்ததாய் காணப்படுகிறது. பந்தியில் பரிமாறவும் படுகிறது. வந்தவர்கள் பாராட்டியும் ஆச்சரியமடைந்தும் மகிழ்ந்திருந்தனர் என்பதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளில் குறைவுகளும் பலவீனங்களும் இயலாமைகளும் பல தடைகளும் குடும்பத்தில் பிரிவுகளும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருதயத்தில் பயத்தோடும் கலக்கத்தோடும் எப்படி கல்யாண வீட்டில் குறைவுபட்டு போன திராட்சரசத்திற்காக கலங்கி நின்றார்களோ அப்படியே நீங்களும் இன்றைக்கு கலங்கியவர்களாய் காணப்படலாம். இன்றைக்கு உங்களின் குறைவுபட்டு போன பகுதிகளில் அடைப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் இயேசு பிரவேசிக்கின்றார். தம் ஜீவ தண்ணீரை ஊற்றி நிரப்புகின்றார், புதுப்பிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எவைகளுக்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்தீர்களோ அவைகளில் இன்றைக்கு புதிய வழிகளை திறக்கிறார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் முந்தினதை காட்டிலும் பிந்தினதை சுவையுள்ளதாய் நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காய் மரித்த உயிர்த்த இயேசுவை அறியாமலும் அவரின் அன்பை ருசித்து பாராதும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். உங்களின் குறைவுகளை நிறைவாக்கி முன்பிலும் அதிக சுவையுள்ள வாழ்க்கையை வாழும்படி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: Bye. But the person you called has a voicemail.
1: Praise the Lord, Amma. Praise the Lord. Praise the Lord.
2: Lord.
1: Praise the Lord, Amma.
2: Lord, Amma.
1: Praise the Lord, Amma. Praise the Lord, Amma.
3: Praise the Lord, Abu.
1: அப்படியே நில்லுங்க. ஹாஃப் அன் அவர் எடுக்கலாமா? பிரச்சனை
3: இல்லை.
1: அருமையான ஒளி, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஜப ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜப வேலைக்காக அவரிடம் ஒப்படைப்போம். அவர் ஜபங்களுக்கூடாக வழி நடத்துவார். அத்தகைய காலத்தில் போய்ப்போம். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. கோட் பிளஸ் யூ.
3: அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்தை, இந்த நாளை நாங்கள் காண செய்தவங்களோட மட்டற்ற அளவிடக்கூடாத அதிசயமான, ஆச்சரியமான, அற்புதமான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களோட கிருபி என்றும் உள்ளது ஐயா. உங்களோட கிருபி ஒருபோதும் மாறாது. மகிமறைந்த, மாட்சிமை நிறைந்த அந்த கிருபைக்காக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மேல் நீங்கள் ஊற்றிய அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. உங்களோட மாறாத, மாசற்ற, மகிமை நிறைந்த அன்பு கூடாக உங்களோட பிள்ளைகள் மேல் நீங்கள் ஊற்றுற இந்த கிருபைக்காக நன்றி. அற்பெரும் தூசியமாகி எங்களை நீங்கள் நேசித்து உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக, எங்களுக்கு வில பக்க நல்லா இருந்து உங்களோட நீதியின் விலக்கெடுத்தினால் எங்களை வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. ஆர் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், ஆர் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் நீங்கள் மறக்காமல், கைவிடாமல், உள்ளங்கையில் வரந்து வைத்திருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இப்படிப்பட்ட அன்பு உள்ள ஆண்டவரே, அதிசயமான, அற்புதமான தேவனை நாங்கள் நேசிக்க உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை எங்களுக்கு தந்து நீங்க வழிநடத்துற இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக, அந்த உரிமையோடு ஓடி வந்து உங்களோட பாதத்தில் எங்களோட விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாவற்றுக்கும் மேலாக நன்றியல் துதிகளை தொடுத்தத்தக்கதாக உங்களிடத்தில் வரத்தக்க இந்த வாய்ப்பை தந்ததுக்காக, இந்த சங்கமம் ஒளியிலேயே எங்களை இணைத்து வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. உங்களோட அன்பு கூடாகத்தான் ஐயா நீங்கள் எங்களை உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருதோடும் ஐக்கியப்படத்தக்கதாக இணைத்து வைத்திருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நேரத்தில் ஐயா அப்பா நீங்கள் உங்களோட சாயலாக எங்களை சிருஷ்டித்தீங்களே, அதுக்காக நன்றி. உங்களோட பேர் சுத்தரத்தினால் எங்களோட பாவங்களை கழுவி உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்தீங்களே ராஜா, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே, நாங்கள் வேலை பக்கமும் இட பக்கமும் சாய்ந்து உங்களுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்யாதபடி உணர்த்தி உணர்த்தி உணர்த்தி தூக்கி சுமந்து கொண்டு வர பரிசுத்தாவியானவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்த எங்கள் நாங்கள் இருக்கும் இருக்கும் இடத்தில், ஐக்கியப்படும் இடத்தில் ஐயா உங்களுடைய அன்பை நாங்கள் பெருமாறுறவர்களாக இருக்கத்தக்கதாக, உங்களை எங்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக, உங்க சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, உங்களோட ஒளி எங்களில் வீசத்தக்கதாக அப்பா நீங்க கிருபை செய்து எங்களை வழிநடத்த வேணும். வழிநடத்தி கொண்டு வாருங்கள். உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருதனையும் வழிநடத்தி கொண்டு வாருவீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமம் உள்ளவரையே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்த தலத்தில் வாசம் பண்ணுகிறவரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியை உண்டு பண்ணின ஆத்துமாக்களின் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகும் என்று நீர் எப்பொழுதும் வளக்காட மாட்டீர் ராஜா. அதுக்காகோபமா இருக்க மாட்டீங்க ராஜா. அப்படிப்பட்ட தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த உலக மக்களில் உங்களோட அன்பை, உங்களை கேட்டு உங்களை நேசித்து ஆண்டு உங்களை இன்னும் நேசிக்காமல் அறியாமல் இருப்போருக்கு அப்பா உங்களை அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்கு உங்களால் கூடும். உங்களோட கை நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது ராஜா. அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுத்து அவருடைய அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே, அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கள் முதுகுக்கு பின்னாலே தூக்கி எறிந்து அவர்களை மீட்டெடுக்க வேணும். எத்தனையோ ஆத்மாக்கள் என்னும் உங்களை அறியாமல் இருக்கிறவர்களை மீட்டெடுக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் கூட சிங்காசம் என்ன ஐயா, பூமி முழுவதும் கூட பாதை, அதுக்காக உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் ஆளுக செய்கிற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்து வாருங்கள் என்று சொல்லி அழைத்த தேவனே, வேதனையோடும் கவலையோடும் துன்பத்தோடும் ஆற்றுவார் இல்லாமல் தவிப்பும் பிள்ளைகளுக்கு தாய் போல தேற்றுவேன் என்று வாக்கு தந்தது நீங்க. தாய் போல அவர்களை தேற்றி ஆற்றி திரும்பவும் அவர்களை தூக்கி எடுத்து உங்களுடைய அன்பால் அவர்களை அரவணைத்து நடத்த முடியும். அன்பான தாயிலிருந்து சபிக்கு வந்த பிள்ளைகளை உங்களுக்கு தெரியும் ஐயா. அந்த குடும்பத்தை நீங்கள் உலகத்துவமாக ரசித்துக்கொள் வழிநடத்திக்கொண்டு வந்த நீங்கள் அந்த தாயின் வேதனை தாய் அந்த கட்ட கஷ்டங்களுக்குள்ளும் பிள்ளைகளும் கணவனுமாக கை கொடுத்து உதவி மட்டும் வந்தது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது உங்களோட சன்னிதானத்தில் அந்த தாயை நீங்கள் அழைத்ததுக்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய பிள்ளைகளையும் கணவனையும் ஆசீர்வதிங்கோ. இன்னும் வருநாட்களில் அவன் கண்ட வைக்கும் ஆராதனையிலும் பாஜா நீங்க கூட இருந்து நீங்க உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக அவர்கள் நடக்கத்தக்கதாக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் உங்களை மகமப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வாங்க. உங்களோட பிரசன்னத்தினால் அதை நிறைத்து என்னும் உங்களை அறியாமல் நிர்மாப்போடு வைராக்கியம் இருக்க வாத்தமாக்களையும் அது கூடாக நீங்க தொட்டு அப்பதத்தை செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். ஞான கண்மலையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். அந்தந்த பருவ ஆண்டவரே நீங்கள் முன்மாறிய பின்மாறியே மூட்டி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இந்த சங்கம மொழியிலே இதுவரை நேரம் நீங்க தடதாமதம் என்று நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக நன்றி. உங்களுடைய கிருபைதான் ஐயா இதை தொடக்கணும். உங்களுடைய கிருபைதான் வெளிப்பட வேணும். உங்களுடைய கிருபைதான் மக்கள் அறிய வேணும். உங்களுடைய கிருபையை உணர வேணும். நன்றி உள்ளவர்களா இருக்க வேணும் என்று நீங்கள் இதை தொடக்கி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வர கிருபைக்காக என்றும் இந்த நேரம் நடத்தி கொண்டு வர வாரவரே உங்களை துதிக்கிறோம். நீங்க தொடக்கின ஊழிய உங்கட நாம மாமப்பட வேணும் என்றும் உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று நீங்க தொடக்கினீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. உங்களோட நாம மாமப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக இதுவரை காலம் நடத்தினது போல் இனிமேலும் ஆண்டவரே வல்லமையோடும் ஆச்சரியத்தோடும் அற்புதமாகவும் இதை உங்களால் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களுக்கு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அன்பின் தேவனே விசேஷமாக தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களோட ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாரத்தை கொடுத்து அனுதினமும் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்குள்ளால் அருள் செய்தோண்டு வார கிருபைக்காக நன்றி. எத்தனையோ ஆத்மாக்களுக்கு ஐயா வார்த்தைகளை வாசிக்க முடியாத பலவீனங்கள் உண்டு. வார்த்தைகளை வாசிக்கவே நேரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்க வளை வசதியை நீங்க திறந்து கொடுத்து வார்த்தையாகிய தேவனே இந்த வார்த்தை கூடாக என்னும் என்னும் என்னும் உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கேட்ட பிள்ளைகளையும் உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வார கிருபைக்காக கீழ்ப்படியத்தக்கதாக செய்து கொண்டு வாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தேவனே உலகத்திலே ஒருவருமே நல்லவர்களும் இல்லை, ஒருவருமே பரிசுத்தரும் இல்லை. உங்களை தவிர ஒட்டுவரும் பரிசுத்தரும் இல்லை, ஒருவரும் நல்லவர்கள் இல்லை. இந்த வார்த்தை கூடாக ஐயா இந்த வார்த்தையை கேட்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் என்னும் என்னும் பரிசுத்தப்படுத்தி உங்களோட பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆண்டவர் எங்களோடு நாங்கள் நித்திய நித்தியமாய் வாழத்தக்கதாக இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே உணர்த்தி வழிநடத்துங்கோ ராஜா, உணர்த்தி வழிநடத்துங்கோ. உலகத்தில் இருக்கிறோம், தகப்பனே மாம்சத்தில் இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும் எல்லாருடைய ஆண்டவரே நடத்த பேச்சுவார்த்தை சிந்தனைகள் கூடி உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே நீங்களே ஆராய்ந்து பார்த்து ஒருவரையும் என்ன பரிசுத்த பாதையில் நடத்த வேணும், நட பரிசுத்த வாழ்க்கையை விரும்புகிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரியும். என்ன பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேணும் என்று தயவாக உங்களிடத்திற்கு உங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த சங்கம மொழியில் இருந்து இணைந்து உங்களை மாமப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை நடத்தும் பிள்ளைகளையும் நீங்க ஐயா இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு பிரியமுள்ளவர் என்னுடைய பிள்ளைகள் என்று கூப்பிடத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்ல வர்றதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு தேவனே இணைந்திருந்தோ துளப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ, அவருடைய குடும்பங்களே ஆசீர்வதிங்கோ, ராஜாவிகள் சபைகளை ஆசீர்வதிங்கோ. எங்கெங்கைக்கப்பட்டாலும் அவர்கள் அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக இனசனம் அவர்களோட குடும்ப மத்தியில் இனசன மத்தியில் சபை மத்தியில் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எப்படி பெறம பரிசுத்த தேவனை இயேசுவே நீங்கள் எவ்வளவு தாழ்மையும் உண்மையாக நடந்தீங்களோ அதே போல் அவர்களின் தாழ்மையும் உண்மையாக நடக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு ஆத்மாவையும் இடகட்டி வழிநடத்துங்க ராஜா, வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் விசேஷமாக இதுவரை நேரம் ஆண்டித்தின வருஷ காலமாக இதுவரை நேரமும் சங்கமம் ஒளியடியை கணவனும் மனைவியுமாக கைகோத்த வண்ணம் நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அழைப்புக்காக நன்றி ராஜா, நன்றி. அழியாத அந்த அழைப்புக்கு பார்த்துறதாக நீங்கள் அவர்களை ஆயுதங்களாக வெனந்து வெனந்து வெனந்து பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. அவளோட மனவாஞ்சே நீங்கள் இந்த சந்தங்கம மொழியிலே சொல்லால் நிறைவேற்றி கொண்டு வர்றதுக்காக நன்றி. பொண்ணுக்காகவோ ஒல்லிக்காகவோ அவர்கள் வாஞ்சப்படவில்லை ஐயா. அறியாத அன்பானவர்கள் இனசன மத்திய இனசனங்கள் சகோதரங்கள் அயலார் உங்களை அறிய வேணும் என்று அந்த வாஞ்ச கூடத்தான் நீங்கள் இதை தொடக்கினீங்களே. நீங்கள் இந்த பேரை கொடுத்து தொடக்கி இத்தனை வருஷ காலமாக அவர்களுக்குடாக நீங்கள் இதை நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களோட ராஜ்யம் இதுக்குளால் வளர்றதுக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறதுக்காக உங்களோட நாமம் ஒன்றே இதுக்குளால் மகப்படுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரனை ஆசீர்வதிங்கோ, சகோதரி ஆசீர்வதிங்கோ, கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, மகளே அம்மகனை மருமகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கோ. பேர் பேராக உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். நானும் என் வீட்டாரும் ஒன்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களையே எல்லா சந்ததி உங்களையே சேவிக்கத்தக்கதாக ஓ ஆண்டவரே அவர்கள் நெருங்கி வாழத்தக்கதாக உங்களுக்கு சேவை செய்யத்தக்கதாக உங்களோட ரத்தத்தால் நீங்கள் அவர்களை கல்வி மீட்டெடுத்து பாதுகாத்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி ஐயா, நன்றி. ஆண்டவரே கொடுத்த மகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவள் என்னும் அவருக்கு நல்ல வல்லமையை கொடர்லோக ஞானம் வல்லமையை கொடுத்து உங்களுக்கு இந்த என்ன அவ செய்ய வேணும், உங்களோட ராஜ்யம் வளர்றதுக்கு என்ன அவ செய்ய வேணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அவட விருப்பத்தையும் நீங்கள் அறிவீங்க ராஜா. அந்த விருப்பத்தை நிறைவேற்றி அவட வாழ்க்கையை நீங்கள் மகிமைப்படுத்தக்கதாக மகிமையை விரும்புகிறது இவனை மகிமைப்படுத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவ உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு விசுவாசத்துக்காக நன்றி, உறுதிக்காக நன்றி. தள்ளாடாதபடி காத்துக்கொண்டு வாருது என்ன நல்ல வல்லமையை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மகனுக்காக மருமகளுக்காக கொடுத்த பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே விசேஷமாக இந்த வருங்கால சந்ததி பேரப்பிள்ளைகள் உங்களுக்குள் கால் ஒன்று நன்றி உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களை ஆராதித்து ஆண்டவர் உங்களுடைய மகிமையை அவளுடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். பக்கமோ இட பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடிவாளம் போட்டு கட்டி வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அவர்களுக்குள்ளால் உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களோட நாமம் மகிமைப்படுத்தக்கதாக கிருபை செய்து கொண்டு வாருங்கள். அன்பின் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மருமகளையும் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் ஆண்டவர் வேலஸ்தலம் அக்கேப்படும் சபை சமுதாயம் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்கள் ஒவ்வொன்றையும் உங்களை ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அன்பின் விசேஷமாக சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் இந்த சங்கம மொழியிலே நடத்தும் சூழியோ ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொடுங்க ராஜா. காத்து கொண்டு வர கிருபைக்கா உங்களுக்கு நன்றி. உங்களோட பரிசுத்த ரத்தம் கொடுக்கிற பாதுகாப்புக்காக நன்றி. இந்த உலகத்தில் எதுவும் ஐயா அப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. உங்களுக்கு அந்த ரத்தம் தான் உங்களோட பிள்ளைகளாகி உங்களை பாதுகாத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருடைய நெத்தியிலும் முத்திரை போட்டு காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களுக்கு இருக்கிறதுவனே உங்களுக்கு நன்றி. எங்களோட கண்ணீர்களை காண்கிறதுவனே உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு பதிவு தந்து எங்களை வழிநடத்துற தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த மீதியான சங்கம மொழியிலே முழந்திருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டு செய்தி கூடாகவோ பாடலுக்கூடாகவோ துதி கூடாகவோ உங்களை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்த இணைய போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக பேர் பேராக உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. உங்களுக்கு எல்லாருடைய பேரும் தெரியும். நீங்க தான் இப்படி அழைப்பை கொடுத்தீங்க. நீங்க தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை நீங்க திறந்து அவர்களுக்கு கொடுக்கிறீங்க. அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களை சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களுக்கால் வெளிப்படத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபியை ஊட்டி வழிநடத்துங்கோ ராஜா. அவர்கள் அவர்களோட குடும்பத்தை ஆசீர்வதிங்கோ, அவருடைய சபையை ஆசீர்வதிங்கோ ராஜா. அவர்கள் ஆண்டு வாயில் மத்தியும் அன்பான மத்தியிலும் எங்கேப்பட்டாலும் அவர்கள் சாட்சி உள்ளவர்களாக உங்களை காண்கிறவர்களாக உங்களுடைய அன்பை பெருமாறுறவர்களாக

பாதையில் நடத்துங்கிறார். பரிசுத்தத்தை விரும்புகிற பரிசுத்த தேவனே, உங்களோட பரிசுத்தத்தை அதுக்குள் அவர்கள் அடக்கமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, நீங்கள் தான் உங்களுடைய நீதி விளக்கத்தினால் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே. இந்த நேரத்தில் ஐயா நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக உங்களை வருகிறோம். அந்த தேசத்தில் ஆண்டு தலைவர் அசாலும் அரசாலும் அதிகாரிக்காக உங்களிடம் வருகிறோம். அவற்றை கண்ணை ராஜா திறந்து நீதியோடு அந்த தேசத்தை அரசாளத்தக்கதாக உணர்த்தி, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை ஏதோ விதத்தில் அறிந்து, உண்மை உள்ளதேவன் நீங்கள் என்றது, உயிர் உள்ளதேவன் நீங்கள் என்றதை அறிந்து, என்னும் என்னும் அந்த விக்கிரகங்களுக்கு இடம் கொடுக்காதபடியும் மனுஷருக்கு இடம் கொடுக்காதபடியும் ஆண்டவரே உங்களுக்குள் காலுண்டு நின்று அந்த தேசத்தை, அந்த சிறிய தீவை சமாதானத்தோடு ஆளத்தக்கதாக உங்களால் தானையா உணர்த்தி வழிநடத்த முடியும். உணர்த்தி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த தேசத்தில் உங்களுக்கு பிரியம் இல்லாமல் நடக்கும் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியும் ஐயா, அநீதியான காரியங்களை உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசானவன் தந்திரமாக இந்த போத வஸ்துக்கு அடிமையாக்கி மக்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த வருங்கால சந்ததியை அடிமையாக்கி கொண்டு இந்த பிசாசானவன் அடிமையாக்குகிறான்னு கேள்விப்படுவோம். இந்த போத வஸ்துகளுக்கு ஒரு பிள்ளைகளும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட நேசிக்கும் பிள்ளைகள் அடிமையாய் போய்விடாதபடி நீங்க காத்துக்கொள்ளுவீங்க ராஜா. இந்த வருங்கால சந்ததியும் அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ள உங்களால் முடியும். அந்த பொல்லாத விசுவாசன் தந்திரத்தை அந்த தேசத்தில் இருந்து உங்களால் ஆண்டவரே அகற்ற முடியும், அகற்ற முடியும், அகற்ற முடியும். ஆண்டவரே நாங்க பிறந்து வளர்ந்த அந்த தேசத்துக்காக உங்களை வருகிறோம். ஆண்டவரே அந்த தேசத்தை பொறுப்பெடுங்க, பொறுப்பெடுங்க ராஜா, பொறுப்பெடுத்து ஆண்டவரே உங்களால் வழிநடத்த முடியும். பஞ்சத்திலும் பசியிலும் மக்கள் வாடி ஆண்டவரே உங்களை அறியாமல் மாண்டு போகாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். அப்பா காக்க வல்லவர் உங்களோ உயிரோடு இருக்கிறீங்க ராஜா. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நீங்க நீதியாக நடத்த உங்களால் முடியும். அங்கிருந்து ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவர்கள் ஒவ்வொரு ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. அவர்கள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்கு எந்த பங்கமும் எந்த கஷ்டமும் வராதபடி பாதுகாப்பாக அவர்கள் ஆண்டவரே உற்சாகத்தோடும் தைரியத்தோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் அவருடைய சபைகளை நடத்தத்தக்கதாக உங்களோட வல்லமையை கொடுத்து உங்களோட கோலால் எந்த அடியாலும் அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளும் குன்றின் மேல் தீபம் உள்ள சபைகளாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். அந்த மட்டக்கிழப்பு சபையை நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். என்ன மிஸ்ஸஸ் ராஜேந்திரா நடத்தும் அந்த சபையை நீங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மனதிற்கும் ஸ்தாபனத்தை நீங்கள் நடத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரலனுமே, அதையும் ஒளியுள்ள விதமாக ஒளி வீசி அந்த ஒளி வீசத்தக்கதாக நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு சின்ன சின்ன சபைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. இங்கு வாழ வசதி இருந்தும் அங்கு போய் உங்களோட அழைப்புக்கு கீழ்படிந்து உங்களோட ஊழியத்தை செய்யும் அந்த குடும்பம் சாந்தம் குடும்பம் கிருபைக்காக விடாதபடிவரே நீங்கள் அவர்கள் இடப்பட்டு அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா நன்றி. என்னவாடே வட மாகாணத்தில் தொடங்கி இருக்கிற அந்த குடத்தினையில் தொடங்கி இருக்கிற சபையும் காத்து வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி ராஜா நன்றி. என்னமா ஆண்ட பாஸ்டர் ஜோஷாய் அந்த மகனுக்கு கூட ஆக தொடங்கின சின்ன சின்ன சபையை, யாழ்ப்பாணத்தில் தொடங்கின சின்ன சின்ன சபைகளை நீங்க பொருட்படுத்து அதை மாண்டி ஆசீர்வாதத்தை காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. வட மாகாணத்தில் ஊழியம் செய்வது கஷ்டமண்டும் கூட ஆண்டவரையும் கூட ஊழியம் செய்வார்கள், இங்கிருந்து உதவி செய்வார்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உங்களால் அதை மாற்றி அந்த வட மாகாணத்திலும் ஒவ்வொரு சபையையும் நீங்க கட்டி எழுப்பி வல்லமையாக உங்களால் நடத்த முடியும் ஐயா, நடத்த முடியும். நடத்த வல்லவர் ஐயா, சாம்ராஜ சுயர்களால் நடத்தப்படும் அந்த பாடசாலையையும் சபையையும் நீங்கள் வல்லமையாக நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் தகப்பனே அன்பின் தேவனே, அந்த பாடசாலைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து அந்த பாடசாலையில் போய் ஆண்டு வரை கல்வி கேட்க

0: பிள்ளைகள் ஆங்கிலம் படிக்க போகிற பிள்ளைகள் உங்களை அன்பரிசிக்கத்தக்கதாக நீங்க தொட்டு தொட்டு வழிநடத்தி கொண்டு வர ஆச்சரியமான அழைப்புக்காக நன்றி சொல்கிறோம் என்னும் அல்பட்டி மனத்துக்களால் அவர்களால் ஒழிவு அந்த பாடல்களோ செய்திகளுக்கோ ஒரு தடையும் பெறாதபடி அந்த யாழ்ப்பாணத்தில் ஆண்டவரே அது நல்ல நல்ல விதையில் விதைக்கத்தக்கதாக நல்ல நிலத்தில் விதைத்த விதைகளாக ஒன்றும் முளைத்து நூறத்தன தடையாக பலன் கொடுக்கத்தக்கதாக அந்த ஒலிபரப்பை நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் என்ன அன்பின் தேவனே ஆண்டவரே அந்த வடமாகனம் ஆண்டவரே ஆமைக்காரர்களால் ஆண்டவரே நெருக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு விட்டால் சரியாக போகாதபடி அங்கு ஆத்மாக்களை நீங்கள் குடியிருக்கத்தக்கதாக அந்த இடங்களை ஆசீர்வதித்து பலன் கொடுக்கிற தேசமாக அந்த வடமாகனத்தை மாற்றி மாற்ற முடியும் அதுக்கு உங்களை வேண்டுகிறோம் உங்களால் முடியும் ராஜா உங்களோட ராஜ்யம் வளர வேணும் உங்களோட ராஜ்யம் வளர வேணும் உங்களோட நாமம் அந்த தேசத்தில் மகிமைப்படத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக உங்களை வருகிறோம் அந்த தேசத்திலிருந்து ஆண்டிலே கோடி கோடி கோடி கோடி மக்களை நீங்க உலகம் முழுவதும் சுதரிக்க பண்ணின நோக்கம் ஐயா ஆண்டு உங்களோட நாமம் ராஜ்யம் வளர வேணும் என்று இத்தனை பேரு ஐயா நீங்க தொட்டும் கூட பிள்ளைகளாக்கி நீங்கள் அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் இது கூட அந்த தேசத்துக்கு உங்களோட எந்த எண்ணம் அவர்கள் பாராட்டி கொண்டு வாரதுக்காக உன்னை போல பிறந்து நேசி என்ற உணர்வோடு ஆண்டு அவரே பிரயாசங்களை ஆசீர்வித்து பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக பசியோடு இருப்போரையும் இருக்க இடம் இல்லாமல் இருக்கோ உடுப்பு உடுப்பு உடுக்கோ இல்லாமல் இருப்போருக்கு படிக்கும் படிப்பதற்கு பிள்ளைகள் வாழ்வு பிள்ளைகள் படிப்பதற்கு கை கொடுத்து உதவத்தக்கதாக நீங்க பாவித்துக் கொண்டு வர ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்தும் அவர்களை பிரியாசங்களை ஆசீர்வதித்து இந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக அந்த கடமைகளை செய்யத்தக்கதாக ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரோ உங்களை நேசிக்கும் பிள்ளைகளோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா காத்து வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே விசேஷமாக வரும் கால சந்ததிக்காக உங்களை வருகிறோம் ஆண்டவரே இந்த வருங்கால சந்ததியை வாழ வழி வாழ்வதற்கு வழியை வகுத்து கொடுக்க உங்களோட தாண்டவே முடியும் ஐயா உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று ஆண்டவரே வேலை வாய்ப்பில்லை என்று அங்கலாய் போடி இருக்கும் பிள்ளைகள் மனதில் குழப்பம் வந்தவர்கள் குழப்பம் அடையாதபடி அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியை உங்களால் திறந்து கொடுக்க முடியும் ஐயா இவ்வளவு நேரங்களை நீங்க கொள்ள உண்டு வழிநடத்துங்கோ எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே அவ்வளவு மன வாஞ்சியை நீங்க நிறைவேற்றி அவர்கள் வாழ்க்கையில் நீங்க மகிமைப்படத்தக்கதாக அற்புதமாக உங்களோட பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்க உங்களால் முடியும் ஆசீர்வதிக்க முடியும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் தாவீதின் ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி அறிவுக்காக நன்றி அந்தஸ்துக்காக நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக வாழுகிறதுக்காக நன்றி வெளப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி ராஜா ஆண்டவரே நீங்கள் அவர்களை தூக்கி சுமந்து வரும் காலத்தில் அவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நட்சத்திரங்களாக பிரகாசிக்கத்தக்கதாக கடக்கிற மணல் போகலாண்டு கரையாதபடி அவர்களை காக்க உங்களால் முடியும் ஐயா உங்களால் முடியும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் மங்கேறிய திரிய அணியாமலும் நெருந்த நானல முறியாமலும் இருக்கிற தேவன் அல்லவா நீங்கள் கைவிடவே மாட்டீங்கள் ஆண்டு பெற்றார்களுக்கு பெற்றாருக்கும் வேண்டிய சமாதானத்தை கொடுத்து நடத்துங்க ராஜா இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு வழி தருவார் ஆண்டவர் என்ற பொறுமையோடு உங்களுக்குள் நிலத்திருந்து ஆனந்த பிள்ளைகளை நேசித்து நடக்கத்தக்கதாக உங்களை கிருபியை ஊட்டி நீங்களும் அவர்களை வழிநடத்த முடியும் வழிநடத்தி கொண்டு வாங்க ராஜா ஆண்டேரை வழிநடத்த வரல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா சோத்திரிக்கிறோம் என்னும் வாழ்க்கை துணைக்காக அவளோடு காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் பரலோகத்தில் நிச்சயத்தை வெளிப்படுத்தி ஆண்டு விட அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் அது முன்னு நடத்துவீர்கள் ராஜா. இப்படிப்பட்ட பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகளோ ஆம்பளை பிள்ளைகளுக்கு, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டு கொடுத்து வழிநடத்துவீர்கள். வழிநடத்த வல்லவர் உங்களை நேரத்தில் செய்வீங்கள். அந்த விசுவாசத்தை அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றாருக்கும் கொடுத்து பொறுமையோடு உங்களோட பதிலை காத்து காத்து கொண்டிருக்கத்தக்கதாக உங்களுடைய கிருபியை ஊட்டி கூட பிள்ளைகளை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். இந்த நேரத்தில் ஐயா தேவனே விசேஷமாக உங்களோட நாமத்தை மாமப்படுத்தி உங்களோட அன்பை ஐயா வெளிப்படுத்த வேண்டும் என்று பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களில் வருவோம். பிரயாணத்தை மேற்கொள்ளத்தக்கதாக வழிநடத்துறது நீங்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த வாஞ்சிய மன வாஞ்சியையும் நீங்க தான் கொடுத்தீங்கள். நாங்கள் அறிந்த ஜீவனுள்ள தேவனை உங்களை அறியாதவர்கள் அறிய வேண்டும் என்ற வாஞ்சியோடு என்னென்ன விதமாக அந்த அன்பை பெற மாற வேண்டும் என்று நீங்க சித்தம் கொண்டீங்களோ, உங்கள சித்தத்தின்படி நீங்கள் அவர்களை வழிநடத்தி அந்த பரிமாறி அந்த அன்பை பெறமாறத்தக்கதாக இவர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆதரித்து இந்த கூட வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த அன்பை ருசிக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்கள் வழிநடத்தி உங்களோட நாமம் அமப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்து கொண்டு வார கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. உலக தலைவர்கள் எல்லாரையும் பொறுப்படுங்க ராஜா. ஆண்டவரே எல்லாரையும் தாங்கி வளர்த்துங்கோ. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஐயா பரலோக ஞானத்தை இன்னும் கொடுத்து தள்ளாடாதபடி அவர்களுடைய தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக உணர்த்திய ஒவ்வொரு தேச தலைவர்களையும் ஆண்டவரே காத்துக்கொள்ளும் ராஜா. தலைமை பீடத்துக்காக அவர்கள் வேலை செய்யாதபடி உண்மையோடு உங்களோட நாமம் மாமப்பட வேணும். மக்கள் உங்களுடைய அன்பை ருசிக்க வேணும். அவர்கள் சமாதானமாக வாழ வேணும் என்ற உணர்வோடு அந்த தேசத்தை ஆளுகிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டு எந்த விதத்திலும் பொருளாதாரத்தில் குன்றி போய் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு தேசத்து தலைவர்களையும் உங்களை நேசிக்கும் தலைவர்களை விசேஷமாக இடகட்டி நீங்க வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறோம். அவர்கள் என்னத்தில் பிரயாணம் பண்ணினாலும் ராஜாவே ஆண்டவரே, பிள்ளையனாயிருந்தாலும் ஹெலிகாப்டராயிருந்தாலும் பஸ் ஆயிருந்தாலும் ட்ரெயினாயிருந்தாலும் காராயிருந்தாலும் ஆண்டவரே நீங்க தான் வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து வளர்த்துங்க ராஜா. கடமைக்கு போகும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. அவர்கள் ஆண்டவரையோ ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் உங்களோட பார்வையில் உங்களோட பிள்ளைகள் அந்த கடமைகளை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் உங்களோட நாமம் மாமப்படுத்தக்கதாக செய்யத்தக்கதாக ஆண்டவர் எது விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாதபடி ஆண்டவர் நீங்கள் கொடுக்கும் நேரங்களை எதுவும் கொள்ள கொண்டு போகாதபடி ஆண்டவருக்கு ஆண்டவர் நடக்கத்தக்கதாக நீங்கள் உங்களோட பிள்ளைகளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து முன்னும் பின்னும் பலதும் விட்டதமிருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காத்துக்கொள்ள முடியும். காத்துக்கொள்ள வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் விரியான மீறியான இந்த சங்கம மொழியக்காக வருகிறோம். இந்த மீறியான நாளையும் பொறுப்படுங்க ராஜா. எங்கு பிரியாணம் எங்கு போனாலும் இதை செய்ய வேணும் என்று உறவுகள் விரும்பினாலும் அதை செய்யத்தக்க வாய்ப்பையும் பாதுகாப்பையும் ஞானத்தையும் கொடுத்து வழிநடத்துங்கோ. இந்த சங்கம மொழியில் இணைந்து இணை போற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ. தடதாமதம் இன்றி ராஜா வந்து நேரத்துக்கு வந்து உங்களை மாமப்படுத்தி எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் ஆண்டவரே நீங்கள் அவர்களை நடத்தி இந்த சங்கம மொழியலிய மீதியான சங்கம மொழியலிய வெற்றியோடு உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக நீங்க நடத்தி முடிப்பீங்கள். நடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இந்த மனக்குலத்துக்காக மனம் திரும்ப வேணும். இந்த மனக்குலங்கள் மனம் திரும்ப வேணும் என்றும் வாஞ்சியோடு உயிரோடு எழுந்து உயிரோடு இருந்து தேவனுடைய வலது பாரத்தில் பரந்து பேசிக் கொண்டிருக்கிறோங்கள் இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகனமாக செலுத்தி உங்களை வல்லமுள்ள நாமத்தை உயர்த்தி மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் சாமே சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன். வழி நடத்தினார் கர்த்தர் தாமே, அவருடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் பாடல்களோடு இணைவோம். அடுத்து எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லி அப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயில் இருந்து இணைகிறார். ஆயத்தமாவோம். அதுவரையும் பாடலோடு இணைவோமா?

0: High Priest forever, I praise you. Holy Lord, I worship you. Holy, holy, holy, Lord God Almighty, we lift up your holy name. The Holy Spirit who moved on the face of the waters, we praise you. Image of God, we worship you. Immortal, we thank you. Emmanuel, we worship you. Incarnate Word, we lift up your holy name. O the one who redeems us from death in famine, we lift up your holy name. The one who has established your throne in heaven, we worship you. The one who executes judgment and justice on the earth, we exalt you. The one who spoke in the pillar of cloud, we lift up your holy name. Invisible God, I praise you. Invisible King, I worship you. Jehovah, Almighty God, we lift up your holy name. Jehovah Jireh, we praise you. Jehovah Nissi, we exalt you. Jehovah who sees, we worship you. Jehovah Rapha, we adore you. Jehovah Shalom, we lift up your holy name. Jehovah Shammah, we exalt you. Jesus, we worship you. Jesus, our friend, we lift up your name. Jesus, the author and finisher of our faith, we love you. Jesus, the beloved Son, we adore you. Jesus, the bridegroom, we welcome you. Jesus, the healer of all diseases, we lift up your holy name. Jesus Christ of Nazareth, we worship you. Jesus, the same, yesterday, today, and forever, oh, we worship you. Oh, Jesus, the Son of God, we love you. Jesus, the apostle of our profession, we lift up your holy name. Jesus, who descended from heaven and who is in heaven.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாசல்களை திறக்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளில் அநேகர் உங்களின் காரியங்களில் வெற்றி கிடைக்க, நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள பல வகைகளில் முயற்சி செய்தும் பலரின் ஆலோசனைகளை கேட்டும் காத்திருக்கிறீர்கள். ஆனால் அவைகளில் எந்த பதிலும் இல்லாமலும் காரியங்கள் தாமதமாகியும் காணப்படுவதால் மனம் சோர்ந்து போய் நம்பிக்கையை சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று. ஆகவே கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாது. எனவே வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் புதிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை செய்ததை குறித்து தியானிப்போம். யோவானின் புஸ்தகம் 2 நாம் வாசிக்கையில், அங்கே கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அவ்வேளையில் இயேசு தண்ணீரை மொண்டு வரச் சொல்லி திராட்சரசம் இருந்த வெறும் பாத்திரத்தில் ஊற்றச் சொல்கிறார். அப்பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறி முன்புள்ள திராட்சரசத்தை காட்டிலும் சுவை நிறைந்ததாய் காணப்படுகிறது. பந்தியில் பரிமாறவும் படுகிறது. வந்தவர்கள் பாராட்டியும் ஆச்சரியமடைந்தும் மகிழ்ந்திருந்தனர் என்பதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளில் குறைவுகளும் பலவீனங்களும் இயலாமைகளும் பல தடைகளும் குடும்பத்தில் பிரிவுகளும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருதயத்தில் பயத்தோடும் கலக்கத்தோடும் எப்படி கல்யாண வீட்டில் குறைவுபட்டு போன திராட்சரசத்திற்காக கலங்கி நின்றார்களோ அப்படியே நீங்களும் இன்றைக்கு கலங்கியவர்களாய் காணப்படலாம். இன்றைக்கு உங்களின் குறைவுபட்டு போன பகுதிகளில் அடைப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் இயேசு பிரவேசிக்கின்றார். தம் ஜீவ தண்ணீரை ஊற்றி நிரப்புகின்றார், புதுப்பிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எவைகளுக்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்தீர்களோ அவைகளில் இன்றைக்கு புதிய வழிகளை திறக்கிறார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் முந்தினதை காட்டிலும் பிந்தினதை சுவையுள்ளதாய் நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காய் மரித்த உயிர்த்த இயேசுவை அறியாமலும் அவரின் அன்பை ருசித்து பாராதும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். உங்களின் குறைவுகளை நிறைவாக்கி முன்பிலும் அதிக சுவையுள்ள வாழ்க்கையை வாழும்படி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: High priest forever, I praise you. Holy Lord, I worship you. Holy, holy, holy, Lord God Almighty, we lift up your holy name. The Holy Spirit who moved on the face of the waters, we praise you. Image of God, we worship you. Immortal, we thank you. Emmanuel, we worship you. Incarnate Word, we lift up your holy name. O the one who redeems us from death in famine, we lift up your holy name. The one who has established your throne in heaven, we worship you. The one who executes judgment and justice on the earth, we exalt you. The one who spoke in the pillar of cloud, we lift up your holy name. Invisible God, I praise you. Invisible King, I worship you. Jehovah, Almighty God, we lift up your holy name. Jehovah Jireh, we praise you. Jehovah Nissi, we exalt you. Jehovah who sees, we worship you. Jehovah Rapha, we adore you. Jehovah Shalom, we lift up your holy name. Jehovah Shammah, we exalt you. Jesus, we worship you. Jesus, our friend, we lift up your name. Jesus, the author and finisher of our faith, we love you. Jesus, the beloved Son, we adore you. Jesus, the bridegroom, we welcome you. Jesus, the healer of all diseases, we lift up your holy name. Jesus Christ of Nazareth, we worship you. Jesus, the same, yesterday, today, and forever, oh, we worship you. Oh, Jesus, the Son of God, we love you. Jesus, the apostle of our profession, we lift up your holy name. Jesus, who descended from heaven and who is in heaven, we exalt you. Jesus, who holds the keys of hell, we lift up your holy name. Jesus, who will come in the glory of the Father, I praise you. Jesus, who performs all things he has promised, I worship you. Jesus, who saves us from sin, we adore you. Jesus, who...
2: Recording in progress.
3: அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்சு நேரம். இந்த வேளையிலும் தொடர்ந்தோ நேரம் 2 மணி. இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி அப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேலேருந்து அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவின இந்த நாளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும், பிதா குமாரின் பிரசுத்தாவியானவன் நாமத்தினாலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும் வார்த்தைகளோடு வழி நடத்தப்படுவதோடும் பிரசுத்தாவியானவர் தாமே அவர் கூட வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலிருந்து ஊழியர் வரவேற்போம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க பாஸ்டர். ஆமேன். காட் பிளஸ்.
4: ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன்.
3: ஒன் செகண்ட் இல்லைங்க பாஸ்டர்.

0: Okay, ya pasa.
1: Okay,
0: தொடர்.
1: இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தேவன் மேன்மையானவர், மகிமையானவர். தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த உலகத்திலே யாரும் எவரும் ஒருபொழுதும் செய்திராத ஒரு காரியத்தை செய்து நம்முடைய மீட்புக்காக தன்னை கொடுக்க வேண்டுமானாலும் அதையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட தேவன் மற்ற எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஜெபம் பண்ணும் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் நம்மேல் பாராட்டின அன்பு மகா பெருது. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. நாங்கள் அழிந்து போகாமல் மாத்திரம் அல்ல, இன்று வரைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் உம்முடைய சுத்த கிருபை. இவை எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளில் நீர் செய்து முடித்தவைகளை நாங்கள் அறியவும் பெற்றுக்கொள்ளவும் அதிலே பலகி பெருகவும் உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கவும் இந்த வார்த்தைகள் நமக்கு உதவி செய்வதாக, நம்மை கட்டுவதாக, நாட்டுவதாக, உயிர்ப்பிப்பதாக, எழுந்து பிரகாசிக்க பண்ணுவதாக. இயேசுவின் எண்ணேற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை எடுப்போம், வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1 20 வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. கவனியுங்கள், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. அப்ப எங்கள் மூலமாய், எங்களுடைய வாழ்க்கை மூலமாய் தேவன் மகிமைப்பட வேண்டும். எங்களை பார்க்கிறவர்கள், இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆமென். இவர்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்று காணும்படியாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும்படிக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருப்பதல்ல, இருக்குமல்ல, இருக்கிறதே. அப்ப வாக்கு தத்தங்கள் தேவனை மகிமப்படுத்தும்படியாக நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவையான சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்ப இதை அறிந்து கொள்வோமானால் இந்த வாக்கு தத்தங்கள் நம்மை வந்து இலகுவாக மேற்கொள்ளத்தக்கதாக நம்மால் விசுவாசிக்க முடியும். கவனியுங்கள், நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் எதையும் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசித்தால் மாத்திரமே தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆமேன். வேதத்தில் இருக்கிற எதை ஆகிலும், எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஆகிலும், எப்பேற்பட்ட வாக்கு தத்தங்களை ஆகிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். வரங்களாயிருக்கட்டும், வல்லமைகளாயிருக்கட்டும், அடையாளங்களாயிருக்கட்டும், அற்புதங்களாயிருக்கட்டும், ஈவன் நாங்கள் ஒருவருக்கு போய் சத்தியத்தை சொல்லுகிற காரியமாயிருக்கட்டும், நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் நாங்கள் போய் அவர்கள் மத்தியிலே நாங்கள் தேவ சத்தியத்தை பகிர்ந்து கொள்வோம். அந்த வார்த்தை, அந்த சத்தியம், அந்த சுவிசேஷம் தேவனுடைய வல்லமையா இருக்கிறபடினால், தேவ பலனா இருக்கிறபடினால் நிச்சயமாய் அவர்களை மேற்கொள்ளும், அவர்களை விடுதலையாக்கும், அவர்களை ரட்சிப்படைய பண்ணும் என்று நாங்கள் விசுவாசிப்போமானால் நாங்கள் சத்தியம் சொல்லுவதற்கு எந்த தடையும் இருக்காது. நிச்சயமாய் நாங்கள் போய் சத்தியத்தை சொல்ல முடியும். அந்த சத்தியம் நிச்சயமாய் அவர்களை விடுதலையாக்க முடியும். அப்படி அவர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களானால் அவர்கள் மூலமாய் ஈவன் தேசங்கள், குடும்பங்கள் மீட்கப்படும். ஆமேன். அப்ப ஜனங்கள் மீட்படைய வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆமேன். எல்லா விதத்திலும் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். நல்ல சுகத்தோடு, நல்ல சமாதானத்தோடு, நல்ல சந்தோஷத்தோடு ஆண்டவர் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய், மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய், மற்றவர் மேல் அன்பு கூறுகிறவர்கள் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். இதற்காக தேவன் வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாய் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்து முடித்தார். ஆமென். அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்க தகுதி, பரிசுத்தம், நீதி இவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும்படி அவருக்குள் அவர் செய்து முடித்தபடியினால் அவருக்குள் இவைகள் ஆமன்றும். இந்த வாக்கு தத்தங்கள் நம்மை மேற்கொள்வதற்கு ஆமன்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். அப்ப எந்த வாக்கு தத்தத்தையும் பார்த்து இது எனக்கு சொந்தமா, இதன்படி தேவன் எனக்கு செய்வாரா, இதன்படி தேவன் என்னிடத்தில் தேசத்தை ஒப்பு கொடுப்பாரா, இதன்படி தேவன் அறிபூர்ண சுகத்தை எனக்கு கொடுப்பாரா என்று நீங்கள் கேட்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றால் உங்களுடைய சுயக்கிரியை அல்ல, உங்களுடைய சொந்த பரிசுத்தம் அல்ல, உங்களுடைய சொந்த ஒருத்தல்கள் அல்ல, மாறாக இயேசுவினுடைய கிரிகையினால் அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்ததினால், அவரே நமக்காக யாவத்தையும் செய்து முடித்ததினால், அவருக்குள் அவர் மூலமாக நாங்கள் இவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்டு அவற்றின்படி நாங்கள் வாழும் பொழுது அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. ஆமென். அப்ப நாம அநேக வேளைகளில் என்ன செய்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், மகிமை உமக்குள்ளோ என்று சொல்லி பாடல்களை பாடுகிறோம், மகிமை மகிமை மகிமை என்றெல்லாம் நிறைய மகிமையை குறித்து நிறைய பாடல்கள் இருக்கிறது. அப்படியெல்லாம் நாங்கள் பாடுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, தயவு செய்து கவனியுங்கள், நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதினால் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் தேவனுடைய கிரிகையை காண வேண்டும், தேவனுடைய குணாதிசயத்தை காண வேண்டும், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் காண வேண்டும். அதன் மூலமாய்த்தான் தேவன் மகிமைப்படுவார். ஆமென். இல்லாமல் அவர்களை போலவே நாங்கள் பேசி, அவர்கள் நடக்கிறத போலவே நாங்கள் நடந்து, அவர்கள் பொய் சொல்லுகிறத போலவே எல்லா காரியத்துக்கும் பொய்களால் எந்த வித்தியாசத்தையும் காண முடியாது. நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லியும் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியம், அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா என்று அவர்கள் பார்ப்பார்களானால் அநேக வேளைகளிலே அவர்களால் அதை காண முடியவில்லை. அநேகர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னவாயிருக்கிறார்கள், நண்பர்களாயிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளுமே அவர்கள் வந்து எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்பது அரிதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளாயிருந்தும் நாங்கள் இன்றைக்கும் மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று நாங்கள் ஏங்கி தவிக்கிறோம். நிறைய இடத்திலே போன் பண்ணி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறோம். அது தவறு கிடையாது. ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்க வேண்டிய நிலையிலே இருக்க வேண்டிய நாங்களே என்ன செய்கிறோம், அப்படியான நிலையில் இல்லாமல் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் சகல வாக்கு தந்தங்களும் ஆமேன் என்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன் என்றால் எல்லாமே கொடுக்கப்பட்டாயிற்று. ரோமர் 8:32 வாசிக்கிறோம், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் பிதா நமக்கு அருளி இருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். Mark 16:17 வாசிக்கிறோம், விசுவாசிகளினால் நடக்கும் அடையாளங்கள் யாவது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அதிலே மரித்தவர்களை எழுப்புவீர்கள், சமவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கு அநேக காரியங்களை சொல்ல, நான் சரியா சாப்பிடல, நான் சரியா உடம்ப கவனிக்கல, நான் சரியா காரியங்களை செய்யாதபடினால இப்படி ஒரு சுவையினத்துல, இப்படி ஒரு பலவீனத்துல நான் இருக்கிறேன் என்று நாங்கள் சுவையினத்தையும் பலவீனத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவனை இவைகள் தொட முடியாது. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை நீங்கள் குடித்தாலும் அவைகள் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அப்ப அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது இவைகளில் ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. கவனியங்கள் எடுப்போம், வாசிப்போம். ஆதியாகமம் 15:1 நான் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாது. கவனியங்கள் எங்கே ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். நீங்கள் இந்த வார்த்தையை ஆதிகாமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கலாம். பயப்படாதே, எல்லா புத்தகங்களும் இருக்கிற ஒரு வார்த்தை பயப்படாது. அப்ப தேவன் தரிசனமாகி அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாதே. அப்ப பயம்தான் எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கும். ஒருவர் பொய் சொல்லுவாரானால் அதற்கு காரணம் பயம். ஒருத்தர் உண்மை சொல்லாது எல்லாவற்றையும் ஒழித்து வைத்திருப்பாரானால் அதற்கு காரணம் பயம். உண்மை சொல்லாமல் இருப்பது பயம், பொய் சொல்லுவது பயம். வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டா கூட நிறைய பொய்யாதுல போட்டு விடுறது. என்னத்துல? சிவில. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்படி செய்வன் இப்படி செய்வன் என்றெல்லாம். ஏனென்றால் கிடைக்காமல் போய்விடும் என்கின்ற பயம். அப்ப பயம்தான் என்ன செய்கிறது? இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. சத்துரு பயத்தினால்தான் இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் நீங்கள் யுத்தம் நடக்கிற இடங்களிலே பாருங்கள், அவர்கள் எல்லாம் பய துறந்து பயத்தை பேசுகிறார்கள். நாங்கள் அழிப்போம், நாங்கள் ஒன்றுமில்லாமல் பண்ணுவோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் என்று பயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். கோலியாத்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களின் மேல், ராஜாவின் மேல் பயத்தை பேசினான். அப்ப சத்துருடைய பெரிதான ஒரு வெப்பன், ஆயுதம் பயம், பயப்படுத்துவது. ஆனால் தேவனோ ஆபிராமுக்கு வந்து என்ன சொல்லுகிறார்? நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் பயம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்கள் இதுவரைக்கும் தாமதிக்குமானால் அதற்கு காரணம் பயம். இது நடக்குமோ, அது நடக்குமோ, அப்படி நடக்குமோ, இப்படி நடக்குமோ என்கின்ற பயம். அநேகருடைய ஜபத்திற்கு காரணமே பயம். பிள்ளைக்கு அப்படி நடந்துடும், தாப்பனுக்கு அப்படி நடந்துடும், வேலையில எப்படி நடந்துடும், இப்படியான பயங்கள் தான். அநேக ஓலைகளில் என்ன செய்கிறோம்? தைரியமாய் ஜபிக்காமல் அழுது குளறி கண்ணீர் வடித்து ஜபிக்கிறோம் பயத்தினால். நான் தேவனுடைய பிள்ளை என்பதை என்கின்ற விசுவாசத்திலே நான் நிரப்பப்பட்டிருப்பேனானால் நான் ஒரு நாளும் அழமாட்டேன், குளரமாட்டேன், கண்ணீர் வடிக்க மாட்டேன். காரணம் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். எங்களை பார்க்கிலும் 1000 கோடி ஜனங்களுக்காக பரிதவிக்கிற தேவன், அவர்களுக்கு தேவையான சகலத்தையும் தன்னையே கொடுத்து செய்து முடித்தவர். கவனியுங்கள், ஜெபிக்கிற நாங்கள் சில கண்ணீரை விட்டுட்டு நாங்க ஜபிச்சுட்டு போயிடுறோம். ஆனா தேவனும் கண்ணீர் விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. அவர் அவர்களை மீட்கும்படியாக தண்ணியே கொடுத்த தேவன். ஹல்லேலூயா, ஆமென். தண்ணியே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? விடுதலைக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்து நீங்கள் பேசுங்கள், பரலோக ராஜ்யம் வருவதாக என்று பேசுங்கள். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று அதிகாரத்தை எடுத்து பேசுங்கள். உங்களுக்கு நான் சகல அதிகாரத்தையும் கொடுக்கிறேன் சத்துருவின் மீது. மாத்திரமல்ல வானத்தின் மீது, பூமியின் மீது, பூமிக்கு அடியில எல்லாவற்றின் மேலும் எனக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தோடு கூட நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆகவே புறப்பட்டு உலகத்தின் எல்லை பரியந்தமும் முடிவு பரியந்தமும் போங்கள் என்று சொல்லுகிறான். அப்ப அதிகாரத்தையும் வல்லமையையும் வாக்கையும் வாக்கு தத்தத்தையும் என்ன செய்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நான் விசுவாசித்து கட்டளையிட வேண்டிய நான், தேவன் என்னோடு இல்லை, தேவன் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் இன்னும் தரவில்லை, அவர் மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதை குறித்து அவருக்கு எந்த கவலையும் இல்லை, ஜனங்கள் யுத்தத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவரோ இரக்கம் இல்லாதவராய் இருக்கிறார். ஐயா பாரும் ஐயா, ஐயா எப்படியாவது இந்த ஜனத்தை மீட்டுக் கொள்ளும் ஐயா என்று நாங்கள் கெஞ்சி கொண்டிருக்கிறோம். மாறாக அவரே இந்த ஜனங்கள் மீட்புக்கு, இந்த ஜனங்களுடைய மீட்புக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்து அதற்கு அவருடைய உயிரை கொடுக்க வேண்டுமானாலும் கொடுப்பேன் என்று சொல்லி அதையும் கொடுத்து நம்மை இந்த உலகத்தை மீட்டு கொண்டார். ஆமென். அதை விசுவாசித்து பேசும்படிதான் தேவன் விரும்புகிறார். நீங்கள் எவைகள், மத்தேயு 18:18, சகல அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எவைகளை இந்த பூமியிலே அனுமதிக்கிறீர்களோ, தமிழ்ல எப்படி எழுதப்பட்டிருக்கு, எவைகளை இந்த பூமியில கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை இந்த பூமியில கட்ட அவுழ்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட அவுழ்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வல்லமை பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. தேவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசியையும் எழுப்பி அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை இப்பொழுதோ தேவனுடைய பட்டாயிற்று. ஆமென். ஆகவே என்ன செய்கிறார், பயப்படாதே ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் என்றால் உன்னை பாதுகாக்கிறவர் நான், அதை மறந்து விடாதே, எப்பொழுதும் பாதுகாக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். நாங்கள் யோபு சொன்னது போல நாங்கள் பயப்படுகிற காரியம்தான் நம்மை வந்து மேற்கொள்ளுகிறது. கவனியுங்கள், யோசுவாவை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், யோசுவா என்ன செய்கிறான், சூரியனுக்கு கட்டளையிடுகிறான், நீ நில் என்று சொல்லுகிறான். ஆனால் அவனுக்கு விஞ்ஞான அறிவில்லாதபடியினால் சூரியன்தான் சுற்றி வருகிறது என்ற நினைப்பிலே நில் என்று சொல்லுகிறான். ஆனால் அவனுடைய சிந்தை, அவனுடைய சிந்தையிலே தியானத்திலே என்ன இருக்கிறது, எனக்கு வெயில் தேவை, அந்த வெள்ளை வெயிலை தேவன், எனக்கு தேவையான வெளிச்சத்தை தேவன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறது என்ற தியானத்திலே அவன் பேசுகிறான். அப்ப சிந்தையும் தியானமும் எப்படி இருக்கிறது, எனக்கு வெளிச்சம் தேவை, அந்த வெளிச்சம் எனக்கு நான் யுத்தம் செய்து முடிக்கும் வரைக்கும் இருப்பதாக என்று சிந்தையிலே தியானித்து சூரியனை நில் என்று சொல்லுகிறான். அப்ப சூரியனை நில் என்று சொல்வது சரியான வார்த்தையா இல்லாவிட்டாலும் அவனுடைய தியானம் சரியா இருக்கிறபடியினால் அதுதான் மேற்கொண்டது. அப்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், உங்களுடைய தியானம் தான் என்ன செய்கிறது, மேற்கொள்ளுகிறது உங்களுடைய வாயின் வார்த்தைகளை பார்க்கிலும், கிரிகையை பார்க்கலும். எண்ணத்தை நாங்கள் எங்களுடைய சிந்தையிலே தியானிக்கிறோம் என்பது மிகவும் அவசியம். யோசுவா சரியாக தியானித்தான், தவறாக பேசினான், ஆனால் அவனுடைய தியானம் நிறைவேறினது. ஆனால் யோபுவோ தவறாக சிந்தித்தான், நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது, தவறாக சிந்தித்தான், ஆனால் சரியான காணிக்கைகளை செலுத்தினான். ஆனால் அவனுடைய காணிக்கைகள் அவனுக்கு வர வேண்டிய அவனுடைய தியானத்தின்படிதான் காரியங்கள் நடக்கிறது என்பதை அறியாதபடியினால் அவன் எவ்வளவுதான் சக்ரிஃபைஸ் பண்ணினு இருந்தாலும், காணிக்கைகளை அலிகளை செலுத்தி இருந்தாலும், அது அவனை மேற்கொள்ளவில்லை. அப்ப நம்முடைய தியானம் முக்கியம். அதனால் தான் யோசுவாக்கு சொல்லுகிறார், உன்னுடைய தியானம் முக்கியம், எப்பேற்பட்ட வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் தியானம் முக்கியம். அதனால் வசனத்தை தியானி, இவைகள் செய்து முடிக்கப்பட்டாயிற்று, உனக்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்பதை உன்னுடைய மன கண்களில் பார். அப்படி பார்த்து பேசினால் அவைகள் அப்படியே நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமென். ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உன்னை பாதுகாக்கிறதவனும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். நான் தான் உன்னுடைய வல்லமை, உனக்கு தேவையான சகலதுமாய் நான் இருக்கிறேன். ஆமென் என்று தேவன் இங்கு சொல்லுகிறார். அதற்கு கவனியுங்கள், அதற்கு பதில பாருங்க, ஆமேன் ஹல்லேலூயா என்று சொல்லி எழுந்து குதிச்சு சந்தோஷப்படாமல், அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல். கவனிங்கள், தியானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிள்ளை இல்லாமல் தேவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள், இவனுடைய தியானத்தை கவனியுங்கள். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, அப்ப தியானம் முழுக்க இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை என்ற தியானம். அதனால் இல்லை, அவனுடைய தியானம் தவறாயிருக்கிறபடினால் ஜபிக்கிறான், ஆனால் அவனுடைய தியானம் தவறாயிருக்கிறது. தேவன் இவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை அவன் மேல் கூறியிருக்கிறார், ஆனால் அவனோ என்ன சொல்லுகிறான், எனக்கு ஒன்றுமே இல்லை என்று பார்க்கிறான், இல்லை என்பதாக தியானிக்கிறான். பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். அப்ப அவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவரே நீர் எனக்கு புள்ள தரையில, நான் என்ன செய்யறேன், இந்த எலிசேருடைய மகனை நான் எடுத்து கொள்ளுகிறேன், திருடி கொள்ளுகிறேன், பெற்று கொள்ளுகிறேன், போஸாக அவனுடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்து கொள்ளுகிறேன். எலிசேருடைய பிள்ளை, அவனுக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது, அந்த பிள்ளையை நான் என்ன செய்கிறேன், எனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறேன், இன்னொருவருடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் உம்முடைய ஆசீர்வாதமாக. இப்படியாக அவன் இங்கே சொல்லுகிறான், இப்படியாக அநேகர் செய்கிறார். மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை திருடுகிறவர்களாய், எடுத்துக் கொள்ளுகிறவர்களாய், துணிகரமாக, இது அவனுடைய ஆசீர்வாதம். ஆனால் என்னை ஆசீர்வதித்த தேவன், அந்த ஆசீர்வாதம் என்னோடு கூடத்தான் இருக்கிறது. நீங்கள் 14வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அங்கே பாருங்கள், அவன் மோசே பேசுகிற வார்த்தைகளை கவனிப்பீர்கள். ஆனால் சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, அது அவன் 14:21 உங்களுக்கு வாசிக்கிறேன். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக் கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சிரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் எனக்கு உண்டானவைகளில் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ளேன் என்று. ஆமென். உன்னுடைய ஆசீர்வாதத்துல எதையுமே நான் என்ன செய்ய போறதில்லை, எடுத்து கொள்ள போகிறதில்லை. அது ஒரு ஒரு வாரா இருந்தா கூட அதை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், எடுத்து கொள்ள மாட்டன் என்று சொல்லுகிற ஆபிரகாம் 15வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். என்னுடைய வீட்டிலே பிறந்த பிள்ளை, வேலைக்காரனுக்கு விசாரக்காரனுக்கு பிறந்த பிள்ளையை நான் எடுத்து கொள்ளுகிறேன் என்று பேசுகிறேன். மேலும் ஆபிரகாம் தேவரீரனுக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. அப்ப தியானம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மறுபடியும் சொல்லுகிற காரியம் என்ன, அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். இதுதான் ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுப்பது. இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் ஆண்டவருக்கு உதவி செய்வது. ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணிட்டீர், ஆனால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் உமக்கு உதவி செய்யட்டுமா என்றால் உம்மால முடியல. அதனால நான் உமக்கு உதவி செய்கிறேன் என்பதாக இங்கே பார்க்கணும். இப்படித்தான் நாங்கள் அநேகர் செய்ய முயற்சிக்கிறோம். அதனால் தான் தடைகளும் தாமதங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமோ, உன்னாலே எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றான். அல்லேலூயா. அப்ப கவனிங்கள், தேவனுடைய வழிநடத்தல் என்ன? நாங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து போகும் பொழுது, பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? விசுவாசத்தை நோக்கி நம்மை நடத்துகிறார். அவனோ இல்லை இல்லை இல்லை இல்லை என்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவரோ அவனை வெளியே அழைத்து வந்து அவனோடு பச்சமாய் பேசி அவனை வெளியே அழைத்து வந்து, இருக்கிறது அண்ணாந்து பார், இப்படியாய் உன்னுடைய சந்ததி இருக்கும், இப்படியாக பார், இப்படியாக சிந்தி, இப்படியாக தியானி என்று அவனுக்கு காண்பிக்கிறார். அநேக வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலும் இல்லை இல்லை இல்லை என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் இல்லாமலேயே இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய தியானங்களின்படி, எங்களுடைய வாயின் வார்த்தையின்படி அல்ல, அநேக வேளைகளிலே இல்லை என்று நினைத்து கொண்டுதான் ஆண்டவரே இதை செய்யும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இருக்கிறது என்று பார்க்க ஆரம்பிப்போமான அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். இவ்வளவாய் நாங்கள் பலிகி பெருகுவோம், இவ்வளவாய் தேவனுடைய பிள்ளைகள் உலகெங்கிலும் பலிகி பெருகுவார்கள். எவ்வளவுக்கு எகிப்தியர் தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்க நினைத்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் பலிகி பெருகினார்கள். ஆமென். இன்றைக்கும் எந்தெந்த கன்றி எல்லாம் தேவனுடைய பிள்ளையை ஒதுக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அங்கே அவர்கள் இன்னும் அதிகமாய் பலிப்பு பெருகுவார். அல்லேலூயா. ஆகவே இவைகளை பார்த்து அழுது குளறி, ஐயோ ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் அழிகிறார்களே என்பது அல்ல. தேங்க்யூ லார்ட், உம்முடைய ஜனங்கள் இன்னும் அதிகமாய் பலிகி பெருகுவார்கள். ஆமேன். இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்க போவதில்லை. நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்க போவதில்லை. எதுவும் நம்மை தடை செய்ய முடியாது. நாங்கள் எல்லா விதத்திலும் பலிக்கு பெருகி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென் என்று சிந்திப்போம், ஜெபம் பண்ணுவோம் என்று தியானிப்போம், ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் சரியாக பார்க்க எங்களுக்கு கிருபை செய். தங்கிப்பார் ஆகார் சாகிறதை பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சிந்தையிலே சாவைத்தான் அவள் பார்த்தாள். அப்படி நாங்கள் பார்க்காமல் தேவர் இது எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் என்று சொல்லி பார்க்கக்கூடிய கண்கள் எங்களுக்கு உண்டாயிருப்பதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, கிறிஸ்து இயேசுவுக்குள் சகலதும் புதிதாக்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய வல்லமையை, உம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தேசத்தை நோக்கி பயப்படாதே, எழுந்து பிரகாசி, கர்த்தர் வந்திருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி பேச எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த பிள்ளையாயிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவின் கிரிகள் நீங்கி போவதா, சுகயினங்கள் நீங்கி போவதா, பிரச்சனைகள் வேதனைகள் தடைகள் தாமதங்கள் நீங்கி போவதா, நீர் செய்து முடித்த யாவ் மேற்கொள்ளுவதா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளட்டும். ஆமேன் என்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் அறிக்கையிடுகிறேன் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் விசுவாச வார்த்தைகளோடு வழிநடத்தினீர்கள். ஆபிரகாமின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளை ஒப்பித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திருச்சித்தமானால் நாளே நாளே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரதாமே இந்த வார்த்தைகளோடு ஒருவரோடும் பேசுவாராக, வழி நடத்துவாராக. கத்திரி கருத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். ஆமீன். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: ஆமீன்.
0: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். வேளையிலும் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்திக் கொண்டு ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்திக் கொண்டு விடைபெறுவோம். ஆமேன். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். காட் பிளஸ். ஆமேன்.
1: ஆமேன்.
0: ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியங்களும் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வராக. கத்தரை கருத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். கத்தருடைய நாமத்தை உயர்த்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன்.

தேங்க்யூ ரமேஷ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாதியாகமும் முதல் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது

இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நம்ம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராய், சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான்? அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு? மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும்? மனுஷ மாதிரியே. மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது. மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு. நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதர்ன சமயத்துல, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசைய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாயிருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மறித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிக்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ

இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்ஸெல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங்கை நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்போ இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேர் ரொம்ப விதத்தில் சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு. அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்லை. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க. அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளியை மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்ற. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் அவன் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ண கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை. 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும்.
அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும். உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம், என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் 7வது வசனத்துல முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் தீத்துனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில் எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லனா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, ஏன் கமிட்டியில நிக்கிற, என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலகீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்துல தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலகீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து 2-3 வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தரால கொடுக்கப்பட்டது, நம்ம பழகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங்,
நான் பின்மாற்றத்துல போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன். ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது. யார பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடய நான் பார்க்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திருப்ப

0: ஆதியாம் 3:14-15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கேட்போம். ஆதியாம் 3:14-15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். வேலையை குறித்து நாம் போதித்து வருகிறோம். முதல்ல நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்கிறத குறித்து போதித்தேன். சில காரண காரியங்களை வேதவாசனத்திலிருந்து எடுத்து காண்பித்தேன். இரண்டாவது பகுதியாக இப்பொழுது வேலை ஏன் இப்பொழுது கடினமாக இருக்கிறது நமக்கு என்பதை குறித்து போதித்து வருகிறேன். பல காரணங்கள் இதற்கு இருக்கிறது. அது எல்லாம் வந்து மனுஷனுடைய அந்த பாவத்தில் விழுந்தபோது அவன் மேல் வந்த தண்டனைக்கும் இதோடு பெரிய சம்பந்தமாக இருக்கிறது. அதனால தான் இந்த 3 இந்த பகுதியை இன்றைக்கு வாசித்தேன். இன்னும் முழு பகுதியை வாசிக்கணும்னா 14:15-15 நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து 16, 17, 18, 19 என்று அத்தனை வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்ப்பத்தின் மீது மட்டுமல்ல, பிறகு மனுஷியின் மீது, மனுஷன் மீது வந்த விளைவுகள், பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவுகள் அத்தனையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேலை ஏன் கடினமாக இருக்கிறது என்றால், அந்த பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவுகளுக்கும் இந்த வேலை கடினமாக இருக்கிறதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது என்பதை காண்பித்து வருகிறேன். அதில் முதல் காரணம் சொன்னேன், ஏன் வேலை கடினமாக இருக்கிறது. ஒன்று, பாவம் வேலையை ஒரு கடும் பிரயாசமாக மாற்றிவிட்டது. வேலை இன்றைக்கு வேலையாக இல்லை, ரத்தம் சிந்திர வேலையாயிடுச்சு, வேர்வை சிந்திர வேலையாயிடுச்சு. வேலை கடவுளுடைய சித்தம், வேலை அற்புதமான ஒரு காரியம், வேலை நல்ல காரியம். ஆனால் அதில் இப்பொழுது உண்டாயிருக்கிற அந்த கடும் பிரயாசம் இருக்கு பாருங்க, அது கடவுள் கொடுத்த ஒன்று அல்ல. அது பாவத்தின் மூலமாக வந்த சாபம். அது கடும் பிரயாசம்ங்கிறது. வேலை சந்தோஷத்துக்காக கொடுத்தார் கர்த்தர். இன்றைக்கு எத்தனை பேர் சந்தோஷத்தோட வேலைக்கு போகிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு எத்தனை பேர் மகிழ்ச்சியோட வேலைக்கு போகிறாங்க? அந்த வேலையில் இருக்கிற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எடுத்து போடுகிறது என்ன? வேலை கடினமாயிடுது, கடும் பிரயாசமாயிடுது. அதனால் வேலை ஒரு வெறுப்பை தருகிறது, சலிப்பை தருகிறது, விரக்தியை தருகிறது. ஏன்னா வேலையில் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், நம்முடைய முயற்சிகள் குலைக்கப்படுகிறது, கெடுக்கப்படுகிறது. இது நமக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அப்போ பாவத்தின் மூலமாக வேலை இன்றைக்கு கடினமாகிவிட்டது. வேலை இன்றைக்கு கடும் பிரயாசமாகிவிட்டது. அதனால தான் வேலை இன்றைக்கி கடினமாக இருக்குது. பாவம் அப்படி பண்ணிடுச்சு. நெத்தி வேர்வினால் ஆகாரம் புசிப்பாயின் கர்த்தர் அன்னைக்கு சொல்லிட்டார். பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது, முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அதனால தான் இன்றைக்கி வேலை கடினமாக இருக்குது. ரெண்டாவது காரணம் சொன்னேன், மரணம் வேலையை அர்த்தமற்றதாக்கிடுது. நம்ம என்றைக்குமே வாழ்ந்து என்றைக்குமே இருக்க போகிறோம்னா வேலையில் ஒரு புது தெம்பு இருக்கும். நம்ம போய் செய்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கும் வீட்டை கட்டுறதுக்கும் காரியங்களை செய்கிறதுக்கும் ஒரு நல்ல தெம்பு இருக்கும். இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு? செஞ்சு என்ன பிரயோஜனம்? சாவு எப்போ வருமோ, இன்றைக்கோ நாளைக்கோ என்றைக்கோ. போன பிறகு யார் இதெல்லாம் எடுத்துக்கொள்வா? நான் இவ்வளோ பிரயாசப்படுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இதுக்கு பிறகு இதெல்லாம் யாருக்கு போய் சேருமோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாயிடுது. எதுக்குமே அர்த்தம் இல்லைங்கிற ஒரு இது உண்டாயிடுது. அதனால தான் பிரசங்கி சொல்லுகிறான், வேனிட்டி வேனிட்டி வேனிட்டி, அதாவது மாயை மாயை மாயைன்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதே இங்கிலீஷ் பைபிளில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்குது, என்ஐவின்ற டிரான்ஸ்லேஷனில் எப்படி மொழிபெயர்த்துக்கிறான், மீனிங்லெஸ் மீனிங்லெஸ் மீனிங்லெஸ், அர்த்தமற்றது அர்த்தமற்றது அர்த்தமற்ற, எதுலையுமே அர்த்தமே இல்லைன்றான். ஏன் அப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே வாழ்க்கை அர்த்தமற்றதா? இல்லை, அர்த்தம் இருக்குது. ஆனால் அவனுக்கு அர்த்தமே விளங்கலை. எது அவனை அர்த்தமற்ற வாழ்க்கையை அர்த்தமற்றது ஆக்குனது எது? அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா, பிரசங்க புத்தகத்தை மரணத்தை பற்றி நிறைய சொல்கிறான் பாருங்க. சாக போகிறோம், அதனால் எல்லாமே அர்த்தமற்றதாக ஆகிவிட்டது என்கிறான். சாவு வந்து இந்த ஈக்குவேஷனையே மாற்றிருச்சு, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையுமே மாற்றிருச்சு. வாழ்க்கையே ஒரு அர்த்தமற்றதாக அநேகருக்கு இன்றைக்கு தோன்றுகிறது. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து சாவோடு எல்லாம் முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை, நமக்கு அர்த்தம் இருக்குது, ஏன்னா சாவோடு எல்லாம் முடியுதுன்னு நம்ம நினைக்கல. சாவுக்கு பிறகு மறுபடியும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, நித்திய வாழ்வு இருக்கிறது, தேவனத்தில் போய் நிற்போம், நம்முடைய கிரியைகள் நம்மளோட கூட போகும், அதற்குரிய பலன், அதற்குரிய பிரதிப, அதற்குரிய அதற்குரிய ரிவார்ட்ஸ் பிரதிபலன்கள்லாம் நமக்கு நித்திய நித்தியமாக உண்டாயிருக்குன்றெல்லாம் நாம் விசுவாசிக்கிறோம். அதனால எல்லாம் அர்த்தமுள்ள விதத்தில் இருக்குது நமக்கு. ஆமாம், சாக போகிறோன்னு தெரியும், இருந்தால் கூட நல்லா வேலை செய்கிறோம், காரியங்களை நல்லா பண்ணுறோம், நமக்கு சாவுக்கு பிறகு என்ன இருக்க போதும் அப்படி கவலைப்படுறது இல்லை. நாம என் வாழ்நாளில் நான் கடவுள் சொன்னதை செய்யணுன்றது முக்கியம், எனக்கு வாழ்க்கையின் அர்த்தம் விளங்கி விடுகிறது. ஒரு கிறிஸ்தவன்றவன் வாழ்க்கையின் அர்த்தத்தை விளங்கி கொண்டவன். மூன்றாவது காரணத்தை தான் இப்போ பார்த்து வருகிறோம். அது என்னன்னா, பயங்கர்கள் நம்முடைய வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கர்னு சொன்னால் பாருங்க, சத்துரு பிசாசு ஒருத்தன் இருக்கிறான், இந்த சர்ப்பத்துக்குள்ளே புகுந்து வேலை செய்த அந்த பிசாசு இன்றைக்கு நிறைய சூழ்நிலைகளையும் மக்களையும் பயன்படுத்தி நம்முடைய முயற்சிகளை சீர்குலைக்க அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். அன்றைக்கே ஒரு விரோதம் உண்டாயிடுச்சு. தேவனுடைய மக்களுக்கும் இந்த பிசாசனால் பயன்படுத்தப்படுகிற அந்த மக்களுக்கும் ரெண்டு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிட்டாங்க. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவன் சொன்னார். ரெண்டு லைனாக போயிடுச்சு மனு வர்க்கம். ஒன்று வந்து பிசாசனுடைய வித்து, அவனால் பயன்படுத்தப்படுகிற அவனுடைய சுவாபத்தை கொண்ட சிலர். இன்னொன்று வந்து தேவனுடைய மக்கள், தேவனுடைய நோக்கத்துக்காகவே வாழுகிறவர்கள். அப்போ தேவனுடைய நோக்கத்துக்காக வாழ்கிறத கஷ்டம் ஆக்குகிறது தான் இந்த சத்ருனுடைய வேலை. அதை கெடுக்கிறது தான் அந்த சத்ருனுடைய வேலை. எத்தனை பேர் நினைக்கிறீங்க, எத்தனை பேருக்கு வழங்குது? சத்ரு பிசாசு ஒருத்தன் இருக்கிறான், நமக்கு விரோதி ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கான், நம்முடைய பயங்கன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் நேராக வந்து ஒன்றும் செய்கிறதில்லை. அவன் பல்வேறு சூழ்நிலைகளை பல்வேறு மக்களை பயன்படுத்தி தான் காரியங்களை செய்கிறான். அதை குறித்தான் கடந்த ரெண்டு வாரங்களாக நான் காண்பித்தேன். இதை படிக்கும்போது நான்கு உதாரணங்கள் எடுத்து காண்பிக்க போறேன்னு சொன்னேன். ஒன்று யோசேப்பு, இன்னொன்று தானியல், ரெண்டுத்தையும் ஏற்கனவே பார்த்தோம். இன்றைக்கு நெகேமியாவை பார்க்க போகிறோம், அடுத்த வாரம் ரூத்தை பார்க்க போகிறோம். இந்த நாலு பேரும் முக்கியம். ஏன்னு சொன்னால், கடினமான சூழ்நிலையில் கஷ்டமான சந்தர்ப்ப சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்நிய தேசத்தில் அந்நியர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த இவர்கள் இவர்கள் சக்சஸ் ஆவார்கள்ன்றதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாதுங்க. இவர்களுக்கு வந்து இவங்க ஒன்றும் பெரிய ரெக்கமெண்டேஷனில் போய் வேலைக்கு சேர்ந்தவங்க கிடையாது. அடிமைகளாக போனவங்க, அப்படியெல்லாம் இருந்தவங்க, அந்நிய தேசத்தில் போய் வேண்டான்னு சொல்லுகிற மக்கள் மத்தியில் வாழ்ந்து அங்கேயும் அவர் பெரிய வெற்றி பெற்று பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். என்ன காண்பிக்கிறது வேதம்? பயங்கனொருத்தர் இருக்கான், நமக்கு சத்ரு பிசாசு இருக்கிறான், வந்து மக்களை பயன்படுத்தி நம்முடைய முயற்சிகளெல்லாம் சீர்குலைத்து கடவுளுடைய நோக்கமும் திட்டமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடி கெடுக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனால் கர்த்தர் அவனை காட்டிலும் பெரியவர். அவர் நம்முடைய பக்கத்தில் இருந்து கொண்டு, இவரே நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்னு வேதவாசனம் சொல்ல, அவர் நம்முடைய பக்கமாக இருந்துகிட்டு நமக்காக அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார், நமக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அவர் வந்து காரியங்களை சாத்தியமாக்குகிறார். இதை புரிந்து கொள்ளலன்னா வேலையில் உள்ள கடினத்தை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த கடினமான வேலையை எப்படி வெற்றிகரமாக ஆக்க முடியும்ன்றதே நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன் கடினமாகுது? பிசாசு வேலை செய்கிறான். ஏன் கடினமாகுது? எதிர்க்கிற ஒரு சக்தி அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய எல்லா நோக்கங்களுக்கும் திட்டங்களுக்கும் எதிரான ஒரு சக்தி வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஏன் அந்த கடினத்தின் மத்தியிலும் காரியங்கள் சுலபமாகிறது? ஏன்னா ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். சாபம் அந்த வேலையை கடினமாக்குகிறது. ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், சிலுவையின் மூலமாய் உண்டான ஆசீர்வாதம் நமக்கு பெரு புதிய பலத்தை தந்து வெற்றி பெறும்படியாக இந்த சாபக்கேடான சூழ்நிலையின் மத்தியில் கூட ஆசீர்வாதம் அதை காட்டிலும் பெருசாக இருக்குது. நாம் வெற்றி பெற்று வெற்றிகரமாக நம்முடைய காரியங்களை செய்யும்படியாக நமக்கு அது உதவுகிறது. அதனால யோசேப்பு தானியலை குறித்து பார்த்தோம் ஏற்கனவே. இன்னைக்கு நெகேமியாவை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நெகேமியாவுடைய கதையில் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கு பாருங்க. நெகேமியாவை புஸ்தகத்தை எத்தனை பேர் வாசித்திருக்கீங்கன்னு தெரியல. இன்றைக்கு நிறைய அதை படிக்க போகிறோம். குறிப்பாக நான்காம் அதிகாரத்தை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அது ரொம்ப அவன் சந்தித்த சவால்கள் பிரச்சனைகள் எல்லாம் அந்த அதிகாரத்தில் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை ஒரு காரியத்தை திட்டவட்டமாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. என்னன்னா, எப்படி சத்துரு பிசாசானவன் எல்லா சூழ்நிலைகளையும் ஆட்களையும் பயன்படுத்தி நம்முடைய நாம் கர்த்தருக்காக செய்ய நினைக்கிற காரியத்தை தடை செய்ய பார்க்கிறான். அது நிறைவேறாதபடிக்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறான். அதை காண்பிக்கிறது. அந்த சூழ்நிலைகளில் எப்படி கர்த்தர் மேல விசுவாசத்தை வச்சு நம்பிக்கை இழக்காம விடாமுயற்சியோடு நின்று விசுவாசத்தோடு நின்று வெற்றி பெற வேணுங்கிறத இங்கே நாம் படிக்கிறோம். அதனால தான் இது ரொம்ப முக்கியம். நெகேமியாவை பற்றி பாருங்கள், 13 அதிகாரம் இருக்குது. அதில் வந்து நிறைய காரியங்களை சொல்லலாம். நெகேமியாவை பற்றி நிறைய காரியம் சொல்லலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் செய்ய போகிறதில்லை, ஏன்னா நேரம் கிடையாது. ஆனா ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அவன் வேலை எப்படி செய்தான், வேலையில அவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது, வேலையை எப்படி அணுகினான், வேலையில எப்படி கர்த்தருடைய கிருபை அவனுக்கு உண்டா இருந்தது என்பதை விசேஷமாய் நாம பார்க்க போகிறோம். இந்த நெகேமியாங்கிறவன் யார், அந்த புஸ்தகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நெகேமியாவை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிவிட விரும்புகிறேன். ஏன்னா அப்பதான் அந்த கதைக்கு கொண்டு வர முடியும். இந்த நெகேமியா என்கிறவன் யார், இவன் வந்து ஒரு யூதன். உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் யூதா தேசத்து மக்கள் இஸ்ரேல் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு ரெண்டு ராஜ்யங்களாக அன்றைக்கு இருந்தது. யூதாவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் எருசலேமு. அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். கொண்டு போய் அங்கே 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்தார்கள். அந்த 70 வருஷம் சிறையிருக்கு பிறகு சைரஸ் என்கிற ஒரு ராஜா வந்தான் பாருங்க. அவன் வந்து பெர்சியாவின் ராஜா. அவன் வந்து பாபிலோன் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இப்போ நேபுகாத்நேச்சார் அவங்களுடைய இதெல்லாம் போச்சு பாருங்க. இப்போ சைரஸ் என்கிற ஒருவன் வந்து இவன் வந்து விடுதலையை இவர்களுக்கு கொடுத்தான். திரும்பி போகிறவங்கலாம் போகலாங்கிற ஒரு நிலைமை உண்டாச்சு. அப்போ 70 வருஷத்துக்கு பிறகு இவர் விடுதலை ஆகி நிறைய பேர் திரும்பி தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்தார்கள். சிறையிரு அந்த காலத்தில் அடிமையில கொண்டு போயிடுவாங்க வந்தவங்க. அப்படிதான் கொண்டு போனாங்க. தான் அந்த நாட்டில் இருக்கிறதே சிறந்த ஆட்களை கொண்டு போயிட்டாங்கன்றாங்க. 3 முறை படையெடுத்து வந்து கிறிஸ்துவுக்கு பின் 605 ஆண்டில் ஆரம்பித்து 3 முறை தொடர்ந்து படையெடுத்து வந்து பட்டணத்தையும் அழித்து, எருசலேம் பட்டணத்தையும் அந்த வட்டாரங்களையும் அழித்து சுட்டெரித்து இதெல்லாம் பண்ணி அட்டுழியம் பண்ணி அங்கே இருக்கிற தலை சிறந்த அறிவாளிகள் மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் தங்களுடைய பயனுக்காக பயன்படுத்தி கொள்ளும்படியாக கொண்டு போயிட்டாங்க பாபிலோனுக்கு. 70 வருஷம் சிறையிருப்பு. அங்கே அவர்கள் சொல்றது செஞ்சு அவர்களுக்கு அடிமைகளாக அங்கே வாழ்ந்தார்கள். வா, இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா அது வேற கதை. அது இவர்கள் கர்த்தரை மறந்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து தவறான வழிகளில் போய் ஒரு ஒரு தடவை தவறான வழியில் போகும்போதும் பாருங்க அடிமைப்பட்டு போயிடுறாங்க. இது திரும்ப திரும்ப நடக்குது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில். அப்ப 70 வருஷத்துக்கு பிறகு அவர் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். விடுதலை ஆக்கப்பட்ட உடனே ஒரு குரூப் திரும்புகிறது, எருசலேமுக்கு திரும்பி வருகிறது. திரும்பி வந்து மெதுவாக அவர்கள் தேவாலயத்தெல்லாம் திரும்ப கட்டுறாங்க. வேற தேவாலயம்லாம் இடிக்கப்படுகிறது. அதில் உள்ள பொருட்கள் தேவனுடைய ஆராதனைக்காக வைத்து பயன்படுத்தப்பட்ட பொருட்களை எல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில். இப்போ அவர்கள் திரும்ப வந்து தேவாலயத்தெல்லாம் கட்டி அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்டோர் பண்ணுறாங்க. ரெஸ்டோர் பண்ணி அந்த தலைமுறை திரும்பி வந்து அந்த தலைமுறை பாருங்க ஒரு பெரிய நோக்கத்தோடு வந்து இதெல்லாம் செய்கிறாங்க. அந்த தலைமுறை போன உடனே திரும்பவும் அக்கிரமா அட்டுழியம் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. தேவ பக்தி இல்லாத ஒரு ஜனமாக அடுத்த தலைமுறையினர் உருவாகி அங்கே ஒரு பிரச்சனை உருவாகுது. அப்போ அந்த நேரத்தில் அந்த எஸ்ரா என்கிற ஒரு மனுஷனை அந்த ராஜாவே அனுப்புகிறார். ராஜாவே அனுப்பி அந்த எஸ்ராவின் மூலமாக ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதல் இதெல்லாம் அங்கே உண்டாகிறது. அவன் தேவனுடைய வார்த்தையை நன்றாக அறிந்தவன், அதில் மிகவும் கவனம் செலுத்துகிறவன். அவன் வந்து மறுபடியும் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடுத்த காரியங்களெல்லாம் வாசித்து காண்பித்து அதை விளக்கி சொல்லி போதித்து ஒரு பெரிய அந்த எஸ்ராவின் காலத்தில் தான் ஜனங்கள் கூடி வந்து கத்தரை ஆராதித்து கத்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுறது இதெல்லாம் நடக்குது. ஒரு பெரிய ரிவைவல் அங்கே உண்டாகிறது. அதன் பிறகு கொஞ்ச காலம் பொறுத்து திரும்பவும் பின்மாற்றமான ஒரு நிலையில் போய் ஜனங்கள்லாம் பேசாமல் அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க திரும்ப. அப்போ கிட்டத்தட்ட இவர்கள் 70 வருஷம் சிறையிருப்புக்கு பிறகு திரும்பி வந்தாங்கன்னு இல்லையா, திரும்பி வந்து இப்போ 90 வருஷம் 91 வருஷங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நேபுகாத்நேச்சார் காலத்தில் இடிக்கப்பட்ட சுவர்கள், சுட்டெரிக்கப்பட்ட சுவர்கள், அவங்க பண்ண அட்டூழியத்தினால நாசமாக்கப்பட்ட அந்த பட்டணம் அப்படியே இருக்குது. ஏதோ தேவாலயத்தெல்லாம் கொஞ்சம் புதுப்பித்திருக்கிறார்கள் ஒழிய அந்த தேவாலயத்தினுடைய மதில்கள், பட்டணத்துடைய மதில்கள்லாம் இடிந்து அப்படியே பாழடைந்து கிடக்கிறது. விரோதிகள் வந்து அப்படி தாராளமாக உள்ள வரலாம், செவரு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் பட்டணங்களுக்கு அந்த செவர்கள் ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய செவர்களை கட்டி பட்டணத்தை பாதுகாத்தார்கள் விரோதிகளுடைய கையிலிருந்து. செவர்கள் வந்து விரோதி வராமல் பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, இவர்களும் தஞ்சம் புகுறதுக்கு ஒரு சரியான இடமா இருந்தது. அந்த செவத்துக்கு உள்ள வந்துட்டா ஒரு பாதுகாப்பு என்று இருந்தது. இதெல்லாம் போய் கடைசியில் அது பாலடைந்து அப்படியே கிடக்குது. 91 வருஷம் ஆயிடுச்சு அப்படியே கிடக்குது. இது வந்து நெகேமியாவுடைய காது கட்டுகிறது. நெகேமியா இன்னும் இங்கே தான் இருக்கிறான். பாபிலோனியன் சிறையிருப்பில் வந்த மக்களுக்கு பிறந்தவன் இவன். பின்பு வந்த சந்ததி. ஆனால் இவன் திரும்பி போகாத ஒரு ஆள், இன்னும் இங்கே தான் இருக்கிறான். இந்த சைரஸ் என்கிற இந்த ராஜாவுக்கு பிறகு அப்படியே விடுதலை ஆகி எல்லாம் போகிறாங்க இல்லையா, அப்போ இவன் போகலை, இங்கே தான் இருக்கிறான். இவனுக்கு வந்து செய்தி கிட்டது, இவனுடைய சகோதரன் ஒருத்தன் அங்கிருந்து வருகிறான் பாருங்க, எருசலேம்ல இருந்து வந்து அவன் விசாரிக்கிறான், தன்னுடைய சொந்த நாட்டை பற்றி யோசிச்சுட்டே இருந்திருப்பான் போல இருக்கு, எப்படி இருக்குதோ என்ன இருக்குதோ அங்க எல்லாம் என்ன ஆச்சுன்னு அவன் விசாரிக்கிறான். அவன் சொல்றான், ஐயோ நீ வந்து பார்க்கணும், சுட்டெரிச்சு அவன் போட்டு போனதெல்லாம் இன்னும் அப்படியே கிடக்குது, இவனுக்கு ஒன்றும் பண்றது இல்லை, ஒன்னுத்தையும் திரும்ப கட்டுறது இல்லை, ஒன்னுத்தையும் சீரமைக்கிறது கிடையாது, ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி பின்மாற்றமான ஒரு நிலையில இருக்கிறாங்க, நிறைய சமூக சீர்திருத்தம் அங்கே தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறான் பாருங்க. சொன்ன பிறகு அங்கே தான் நெகேமியா என்கிறவன் தன்னுடைய அழைப்பை பெறுகிறான், தேவனிடத்திலிருந்து தன்னுடைய அழைப்பை பெற்று அங்கே ராஜாவால் அவன் அனுப்பப்படுகிறான். இதுதான் இந்த கதையினுடைய பின்னணி. இப்போ நெகேமியா கதையை பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் விளங்குறதுக்காக தான் இதை சொன்னேன் நான் உங்களுக்கு. இதுதான் அவனுடைய பின்னணி. அவன் வந்து ஏதோ எஸ்ரா மாதிரி பிரசங்கம் பண்ணுற ஒரு ஊழியக்காரன் கிடையாது, அவன் வந்து ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவன் ஒரு ஆவிக்குரியவன், கடவுளுடைய பயம் இருக்கு அவன்கிட்ட, கர்த்தருடைய காரியங்களில் அவன் ஈடுபடுகிறவனாக இருந்தான். ஆனால் அவன் வந்து ஒரு சிவில் ரிஃபார்மர், சிவில் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி, அவன் சமூகத்தில் சில சீர்திருத்தங்கள் ஏற்படணும், ஜனங்களை திருத்தணும், நல்ல திசையில் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவன். அவனை அந்த ராஜா திரும்ப அங்கே அனுப்புகிறார். போய் ராஜாட்ட பர்மிஷன் கேட்டு அங்கே திரும்ப வர்றான் பாருங்க. அந்த கதையே ரொம்ப அற்புதமான ஒரு கதை. முதலாம் அதிகாரத்தில் அது ஆரம்பமாகிறது. தன்னுடைய சகோதரன் வந்து இதெல்லாம் சொல்கிறான் பாருங்க. நவம்பர் டிசம்பர் மாதம் போல் அங்கே வந்து இதெல்லாம் சொல்லப்படுகிறது இவனுக்கு. 446 பிசியில் வந்து சொல்கிறாங்க. டிசம்பர் நவம்பரில் சொன்ன செய்தி வருது. மார்ச் மாதம் வரைக்கும் இவன் ஜெபிக்கிறானான், அழுது ஜெபிக்கிறான். அவனுக்கு இருதயம் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது. நம்முடைய தேசம் இப்படி இருக்குதே, எருசலேம் பட்டணம் இப்படி ஆயிடுச்சு, தேவனுடைய நகரம் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய பாரத்தினால இவன் கண்ணீர் விடுகிறான், சஞ்சலப்படுகிறான். முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் எவ்வளவா அதுக்காக ஜெபித்தான் என்பதை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். ஜெபித்தது மட்டும் இல்லை, உபவாசம் இருக்கிறான், ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுறான், கத்திற்கு அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் நினைவுபடுத்துகிறான். ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர், உடைய ஜனங்கள் பாவத்தங்களெல்லாம் விட்டு மனம் திரும்பி உம்மிடத்தில் வந்தால் அவர்களை மறுபடியும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீர், நான் இந்த ஜனங்களுக்காக நம்ம அன்றாடி கேட்கிறேன், இவருடைய பாவத்தை எல்லாம் மன்னியும், இவர்களை உம்மிடத்தில் திரும்பி வர பண்ணும் அப்படின்லாம் ஜபிக்கிறான். 4 மாதத்துக்கு பிறகு இவன் பாருங்க, தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல இந்த பாபிலோனில் இந்த பெர்சியா ஆளுகிறது, இப்போ பாபிலோனியா அந்த மாகாணத்தெல்லாம் பெர்சியா ஆளுகிறது, இந்த பெர்சியாவின் ராஜாவினிடத்தில் பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். அந்த பெர்சியாவின் ராஜாவுக்கு இந்த திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுக்கறது, அவருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி கூடையே இருக்கிறான் பாருங்க. அது ஒரு பெரிய வேலை. அதில் அங்கே இருக்கிறவனுக்கு வந்து நிறைய செல்வாக்கு உண்டு, ராஜாக்கிட்ட சில கொஞ்சம் பேச முடியும், ராஜா முகத்தை பார்க்க முடியும், ராஜாவை அணுக முடியும், மற்றவங்களாம் வந்து எட்டி பார்க்க கூட முடியாது ராஜாவை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்து விட்டான் அந்த அரசாங்கத்தில், ராஜாவண்டையே நிற்கிறவன், பக்கத்திலேயே நிற்கிறவன். அப்போ ஒரு நாள் அவன் திராட்சை ரசத்தை ஊற்றி ராஜாவுக்கு வழக்கம் போல கொடுக்கும் போது அவனுடைய முகமெல்லாம் வாடி போயிருக்குது, இவனுக்கு இருக்கிற வருத்தம் ராஜாவுக்கு தெரியுது. அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள் நான் போன வரைஞ்சோம் இல்லையா, ரொம்ப கிறுக்கு பிடிச்சாளுங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி முகத்தை உம்முன்னு வச்சுட்டு இருந்தா, கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி உம்முன் ஆச்சுன்னா இப்போ கத்தி எடுத்து தலையை சீவி கையில் கொடுத்துருவாங்க, இதென்ன ஏன்கிட்ட வந்து இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கேன். அந்த ராஜா கேட்குறாரு, ஏன்பா உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா, வேற எதுவும் ஒன்று வருத்தம் இல்லையா உனக்கு, ஏதோ உனக்கு உள்ள மனதில் தான் ஏதோ வருத்தம் இருக்குது போல இருக்கு, ஏன்னா உனக்கு ஒன்றும் வியாதி கீதி ஒன்றும் இல்லையே அவன் கேட்குறான். அப்போ இவன் வந்து அந்த ராஜாட்ட சொல்கிறான், இந்த மாதிரி என்னுடைய சகோதரன் அங்கேருந்து வந்திருக்கிறான், எருசலேம்லேருந்து அங்கே எங்களுடைய முற்பதாக்களுடைய அந்த பட்டணம், அந்த பேர் போன பட்டணம், தேவனுடைய நகரம்ங்கிற அந்த பட்டணம் அழிஞ்சு போயிருக்குது, சுட்டெரிக்கப்பட்டு எல்லாம் மதில்கள்லாம் விழுந்து நாசமாய் கிடக்கிறது. இந்த செய்தியை வந்து சொன்னதுனால எனக்கு அந்த வருத்தம் தாங்கவே முடியல, அதனால தான் அப்படி இருக்கிறேன்னு உள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டே ராஜாட்ட பேசுகிறான். 4 மாசமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், இப்போ ஜெபம் பண்ணிகிட்டே பேசுகிறான். நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் அதிகாரத்தில் எவ்வளோ ஜெபிக்கிறவனாக இருக்கிறான் பாருங்க. இப்போ அந்நிய தேசத்தில் வாழுகிறான், அந்நிய கலாச்சாரம், இந்த தேவனை வணங்குற ஜனங்களே கிடையாது, அவர்கள் மத்தியில் ஒரு மைனாரிட்டி கும்பலாக அவங்க இருக்கிறாங்க, அவங்க வழியிலே இவன் போயிடல, இவன் கண்டிப்பாக தேவனுடைய வழியை பின்பற்றுகிறான், தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிறான், தேவனோடு தேவனிடத்தில் நெருங்கி வாழுகிறான், ஜெபிக்கிறான், உபவாசிக்கிறான், இப்படி கர்த்தருடைய தரிசனத்தையும் கர்த்தருடைய நோக்கங்களையும் நல்லா புரிந்து கொண்டவனாக இருக்கிறான். பாருங்க, ரொம்ப பெரிய ஒரு லெசன் நமக்கு. நிறைய பேர் கர்த்தரை நம்பாதவங்க இருக்கிறதுனால நம்ம சுற்றி நாமளும் கர்த்தரை நம்பாம போகணும்னு அவசியம் கிடையாது. எந்த தேசத்துக்கு போனாலும், நம்ம எங்கே இருந்தாலும், எந்த சமுதாயத்தில் வாழ்ந்தாலும், நாம் கர்த்தருக்காக வாழ முடியும் இல்லையா? அதை நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. அங்கே வாழ்கிறோம், ஆனால் முழுக்க முழுக்க கர்த்தருக்காக வாழ்கிறோம் பாருங்க. ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறான், ஜெபம் பண்ணிக்கிட்டு நல்ல ஆவிக்குரிய ஒரு நிலையில் இருக்கான் பாருங்க. ராஜாட்ட பேசும் போதே மனசில் ஜெபம் பண்ணிக்கிட்டே பேசுகிறானா? அப்போ ராஜா கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் இதுக்காக வருத்தப்படுறேன், இதுக்காக இதனால தான் என்னுடைய மனம் வந்து வருத்தப்படுகிறது, அதனால தான் நான் வாடி போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட பேசுகிறான். பேசுறதுக்கே தைரியம் வேணும் பாருங்கள். அந்த காலத்தில் ராஜாட்ட சும்மாலாம் பேச முடியாது. ராஜாட்ட முன்னால் வந்து நிற்கிறது கூட பர்மிஷன் வேணும். ராஜாவுடைய மனைவிமார்கள் கூட நிற்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் அங்கே. ராஜாட்ட சர்வசாதாரணமாக ஒன்றும் பேச முடியாது. ஒரு போல்ட்னஸ் வருது பாருங்கள், ஒரு தைரியம். தைரியம் எங்கே வருது? நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், தைரியம் வரும். இது வரைக்கும் இல்லாத தைரியம் உள்ளத்தில் உண்டாகும். எதையாவது ஒரு காரியத்தை பற்றி ஜெபம் பண்ணி, நல்ல தீவிரமாக அதற்காக ஜெபம் பண்ணி, கர்த்தரை விசுவாசித்து அப்படி போனீங்கன்னா வராத தைரியமெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். தைரியமே இல்லாத ஆளுக்கு தைரியம் எங்கிருந்தோ வந்துடும். கர்த்தர் அந்த தைரியத்தை தர்றார். ராஜாட்ட தைரியமாக பேசுகிறான் பாருங்க, தன்னுடைய குறைய சொல்கிறான். அவனுடைய ஜெபம் அவனுக்கு தைரியத்தை கொடுக்கறது. அவனுக்கு தெரியும் கர்த்தர் அந்த ராஜாவுடைய உள்ளத்தை அசைப்பார். அந்த ராஜா இவனுக்கு உதவி செய்வான்றது அவனுக்கு நன்றாக தெரியுது. 4 மாதம் இப்படி ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் இந்த ராஜாவுக்கு முன்னால் நின்று இந்த காரியங்களை சொல்லுகிறான். இந்த 4 மாசத்தில் சும்மா இல்லை பாருங்க. அவன் 4 மாசத்தில் அவனுக்கு உள்ள ஒரு பெரிய வேலை நடக்குது. இங்க ராஜா கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். அவனை கர்த்தர் ஆனா இதுக்காக அழைக்கல. ராஜா கிட்ட பானபத்திரக்காரனாக இருக்கிறான். பானபாத்திரக்காரன்னு பேர், கப் பேரர்னு பேர். அவனுக்கு திராட்சை ரசத்தை ஊத்தி ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கணும். பக்கத்துல இருந்துகிட்டு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருந்திருக்கணும். அதான் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா இதுக்காக கர்த்தர் அவனை அழைக்கல. பாருங்க, நம்முடைய வேலைங்கிறது கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு. ஒரு சில நேரத்தில் இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் அது நம்முடைய அழைப்பாக இருக்காது. கர்த்தர் நம்ம இன்னொன்றுக்காக நம்ம அழைச்சிருக்கலாம். நம்ம கையில் இருக்கிறது தான் செய்ய முடியும், அதனால செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எதுக்காக கர்த்தர் அழைச்சாரோ அதை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இவன் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான், ஏன்னா இந்த வேலை தான் இருக்குது, இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இது ஒரு நல்ல வேலை தான், இதிலே செட்டில் ஆகிருக்கலாம், வேறு எதுவும் வேணாம்ப்பா எனக்கு, இது நல்லா செட்டில் ஆகிட்டு, நான் நல்ல ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்குது, பென்ஷன்லாம் வருது, இதுலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். கிடையாது, கர்த்தர் இவனை வேற ஒன்றுக்காக அழைச்சிருக்கிறார். இந்த 4 மாதம் பண்ண ஜபத்தில் இவனுக்கு தன்னை கர்த்தர் எதுக்காக அழைச்சிருக்கிறாருங்கிற ஒரு அவனுடைய அழைப்பை பற்றிய ஒரு அறிவு அவனுக்கு உண்டாகிறது. இதில் எனக்கு ஏதோ பங்கு இருக்குது, என்ன ஏதோ செய்ய சொல்கிறார் கர்த்தர், அதுக்காக தான் என்னை அழைச்சிருக்கிறாருன்றது அவனுக்கு தெரிகிறது. அவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்கிறான். கடவுள் என்ன இதுக்காக தான் வச்சிருக்கிறாரு, அதுக்காக தான் கர்த்தர் இந்த பாரத்தை எனக்குள்ள தந்திருக்கிறாரு. இந்த எருசலேம் நகரத்துக்காக, அந்த பட்டணத்துக்காக அந்த மதில்கள் கட்டப்பட வேணும். மதில கட்டுறதுக்குன்னு ஒருத்தனை எழுப்புறாரு கர்த்தர். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு ஒரு வேலையும் செய்யறதுக்கு கர்த்தர் அங்கங்க ஒருத்தனை எழுப்பிட்டு இருக்கிறாரு. உங்களுக்குன்னு ஒன்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மதில கட்டுறதுதான் இவன் வேலை. வாழ்நாளில் இவனுடைய முக்கியமான வேலைன்னா அந்த மதில கட்டணும், சில சமூக சீர்திருத்தங்களை உண்டு பண்ணணும். அதுக்குன்னே இவனை எழுப்புறாரு பாருங்க. அதுக்குன்னே இவனை ராஜா கிட்ட போய் வேலை செய்ய வச்சு அது ஒன்று வீண் போகலை பாருங்க. அங்கே வேலை செஞ்சதுனால தான் ராஜாட்ட பேச முடிஞ்சது, ராஜாவுடைய சமூகத்தில் நிற்க முடிஞ்சது, அவனுக்கு பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. அதனால எதுவுமே வாழ்க்கையில் எதுவுமே வீண் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் செய்கிற வேலை ஒரு வேலை உங்களுக்காக கத்தர் கொடுத்த அழைப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த அழைப்புக்கு கொண்டு செல்லுகிற வேலையா இது இருக்கும். எதுவுமே வீண் கிடையாது பாருங்க. கத்தர் நம்ம சில பாதைகளில் கொண்டு போகிறார், நடத்துகிறார். எதுவுமே வீணே கிடையாது, எதுவுமே வீண் போகாது. எல்லாத்தையும் கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பயனுள்ள அனுபவமாக இருக்கும். அப்ப 4 மாசம் ஜெபம் பண்ணி கடைசியில் ராஜா கிட்ட பேசுகிறான். ராஜாட்ட பேசுறதுக்குள்ள இவனுக்குள்ள ஒரு பெரிய தன்னுடைய அழைப்பை குறித்த ஒரு உறுதி அவனுக்குள்ள வந்துருச்சு. கர்த்தர் என்ன ஏதோ இதுக்காக ஏதோ செய்யறதுக்காக என்ன அழைச்சிருக்கிறார். அந்த மதுரில் கட்டுறது தான் என் வாழ்நாளுடைய ப்ராஜெக்ட், என் வாழ்நாளில் அதுக்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கேன், அதுக்காகவே பறந்துருக்கிறேன்றதை அவன் உணர்கிறான். உணர்ந்து 4 மாசம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு எப்படியெல்லாம் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேணுமோ அப்படியெல்லாம் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான். 2 காரியத்தை பண்ணுறான். தன்னுடைய அழைப்பை உறுதி பண்ணிக்கிறான். அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு என்னெல்லாம் செய்து தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேணுமோ அதெல்லாம் செய்து தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான். அப்புறம் ராஜாவிட்ட போய் நிற்கிறான் பாருங்க. அங்கே போய் நிற்கும்போது அவன் ராஜாவிட்ட கேட்குற காரியங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அதை கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்று விளங்கும், தெளிவு உண்டாயிடுச்சு அவனுக்கு, என்னெல்லாம் தேவை எனக்கு, தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு அவசியமான காரியங்கள் என்ன. அழைப்பு ஷுவர் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல 4 மாசம் ஜபத்தில் நான் இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கேன், இதுக்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் அந்த உணர்வு அவனுக்குள்ளே வந்துருச்சு. நிறைய பேருக்கு பாருங்க அது வரணும், முதல்ல நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. வாலிபர்களுக்கு சொல்கிறேன், நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கூட படிக்க ஆரம்பித்த காலத்தில் எனக்கு எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன்னே தெரில. இந்த ஊழியனால எனக்கு பயம், மற்றவங்கள பார்த்து ஊழியனால ஐயோ எது பண்ண செய்யலை, இது மட்டும் செய்ய மாட்டேன். யாக்கோபு 3:1 தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், வாசித்து பாருங்க. நீங்கள் உங்கள் அநேகர் போதகராக இராதீர்கள், நீங்கள் அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்று அறிந்து அநேகர் உங்களில் போதகராய் இராதீர்கள். நான் பாஸ்டர் பிள்ளையாக இருக்கிறதுனால எல்லாம் கேட்பாங்க, நீ பாஸ்டராக போறியா, நீ தான் அடுத்த பாஸ்டர்னுவாங்க. நான் சொன்ன ஐயோ பாஸ்டர் மட்டும் இல்லை, வேற ஏதாவது சொல்லுங்க. நான் நினச்சேன் பாஸ்டர்னாலே ஒரு கடவுள் உள்ள தண்டனை, எவனையாவது கத்தர் பிடிக்கல, எங்கேயாவது தூரமாக அவனை தூக்கி போடணும் தண்ணி இல்லாத காட்டுக்குன்னா பாஸ்டராக போடுவார், அப்படித்தான் நான் என்னுடைய எண்ணம் பாருங்க, அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால அதை வெறுத்த பாருங்க, வாழ்க்கையில் எது வேணா செய்யலாம், இதை செய்யவே முடியாதுன்னு நான் நினைச்சேன். அப்ப ஆனா இந்த பைபிள் காலேஜில் படிக்கும் போது எனக்கு உள்ள ஒரு சீரியஸ்னஸ் உண்டாச்சு பாருங்க. அப்ப என்கிட்ட கையில காசு இல்லை, வாழ்க்கையை பற்றி எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம் இல்லை, ஒரு பயம் உள்ளத்துல, என்ன பண்ண போறோமோ ஏது பண்ண போறோமோன்னு. அப்ப நைட்டில் போய் அந்த சாப்பிளில் சில பசங்க நைட்டு 1 மணி 12 மணிக்கெல்லாம் போனீங்கன்னா கூட உள்ள அந்த இருட்டில் உட்காந்து ஜவம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அங்கங்கே பெரிய சாப்பிள் பாருங்கள், அதில் உட்காந்து ஜவம் பண்ணிகிட்டு இருப்பான். நானும் போய் ஒரு மூலையில் யாருக்கும் தெரியாது, ஒரே இருட்டாக இருக்கும். அங்கே போய் நானும் உட்காந்து ஜவம் பண்ண ஆரம்பித்தேன், ரொம்ப சீரியஸாக ஜவம் பண்ண ஆரம்பித்தேன். கத்தர் என்னை நடத்தும்படியாக நான் கேட்டேன், எதுக்காக நான் பிறந்திருக்கிறேன் ஆண்டவரே, எதுக்காக என்னை இந்த உலகத்தில் வச்சிரு, எதுக்கு இங்கே கொண்டு வந்துருக்கிறீர், என்னை படிக்கிறதுக்கு இந்த தேசத்துக்கு எதுக்கு கொண்டு வந்துருக்கிறீர், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன தெரியலனா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எப்படி என் தேவையெல்லாம் சந்திக்கப்பட போகுது, எப்படி நான் எப்படி உருப்பிட்டு என்ன ஆகிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய கர்சனையோடு நான் ஜெபிப்பேன் பாருங்கள் ஆண்டவர்கிட்ட. அந்த ஜெபிக்கிற காலத்தில் ஆண்டவர் ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லிடல பாருங்கள், ஆனால் படிப்படியாக நடத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சில இடங்களுக்கு கொண்டு போக ஆரம்பித்தார், சிலரோட நட்பை ஏற்படுத்த ஆரம்பித்தார். அது மூலமாக ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே ஒரு ஆளை சந்தித்தேன், அந்த ஆள் என்னை பிரசங்கியார் ஆக்கிட்டாரு. முதல் வருஷம் சம்மர்லேயே ஒரு 40 இடத்துக்கு மேலே நான் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்தாரு. எனக்கு 21 தான், அதுக்குள்ளே அத்தனை இடங்களில் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு பிரசங்கியாராகவே உருவாயிட்டேன். அந்த ஆள் யாருன்னே தெரியாது, அந்த ஆள் வந்து எனக்காக என்ன சிபாரிசு பண்ணி நான் கேட்காமலேயே என்னை பல இடங்களுக்கு கொண்டு போய் என்னை பிரசங்கம் பண்ண வச்சு பல மேடைகளில் என்னை ஏற்றி பல சபைகளில் என்னை பிரசங்கம் பண்ண வச்சு அப்படி ஆக்கிட்டார். கடவுள் அந்த ஆளை அதுக்குன்னு ஏற்படுத்தியிருக்காரு, என்னை இதுக்குன்னு ஏற்படுத்தியிருக்கிறாரு. நான் யார்கிட்டயும் போய் கேட்டதே இல்லை, நான் பிரசங்கம் பண்ணுறேன் வாய்ப்பு விடுன்னு கேட்டதே கிடையாது, நான் போஸ்டர் அடித்து போட்டதும் கிடையாது, ஒன்றும் பண்ணது கிடையாது, நான் அதுக்கு முயற்சி எடுத்தது கூட கிடையாது, நான் பிரசங்கம் பண்ணணும்னு முயற்சி கூட எடுத்ததே கிடையாது. கர்த்தர் அப்படி நடத்தினார் பாருங்க. ஜெபம் பண்ணும்போது வாசல்கள் திறக்கப்படுகிறது, எழுந்து நின்று பேசுறதுக்கெல்லாம் எனக்கு அப்படிப்பட்ட தைரியம்லாம் கிடையாது, பேச ஆரம்பித்தேன். அந்த பேசுறதுலேயே ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் உண்டாக ஆரம்பிச்சு, நிறைய பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள், சுகமடைய ஆரம்பித்தார்கள், இப்பெல்லாம் கடவுளை எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு நான் அப்போ சின்ன பையன் பாருங்க, ஜனங்க வந்துட்டு அவங்க பெற்ற நன்மையை சொல்லுவாங்க, எனக்கே நம்ப முடியாது, என்னடா அது நம்ம கதை எப்படி இருக்குதுன்னு. அப்படித்தான் பிரசங்க யாரான பாருங்க, பிரசங்க யாராகி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு சும்மா டூர் பண்ணி அப்படியே ஒரு ஒரு சபையாக போய் ஒருத்தர் என்ன 4 இடத்துல பிரசங்கம் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சாரு. அங்கே 4 இடத்துக்கு போகும்போது அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து பல இடங்களுக்கு போக ஆரம்பித்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு, படித்து முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியல. போயிட்டே இருந்தேன், அங்கே ஒரு சபைக்கு சின்ன சபைக்கு போனப்போ அவங்க பாஸ்டராயிருன்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த சின்ன சபையை பார்த்தோடனே ஐயோ வானம் பண்ணிருக்கு, அங்கே என்ன இருக்கிறதே ஒரு 20-25 பேர் தான் இருக்காங்க, என்னத்தை இங்கே போய் பாஸ்டராக இருக்குதுன்னு நினச்சி நான் வேணவே வேணான்ட்டு அவங்க என்னை வற்புறுத்தி இருக்க வச்சாங்க. நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒருவேளை இருக்கலான்னு. அவங்க ரொம்ப அன்புள்ள ஜனங்களாக இருக்காங்க, சரி இருப்போம்னு சொல்லி அங்கேருந்து பிரசங்கம் பண்ண பாருங்கள். 1 வருஷத்தில் 200 பேர் ஆகிட்டு வந்தாங்க. பாஸ்டராக இருக்கிறது வெறுத்தேன், ஆனால் பாஸ்டர் தான் ஒர்க் அவுட் ஆகுது. பாஸ்டரா இருக்க வேணாம்னு நினைச்சேன், ஆனா பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகுது, எடுத்தா 1 வருஷத்துல நல்ல ரிசல்ட். அப்ப கர்த்தர் என் உள்ளத்துல அப்பதான் ஒரு பாரத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த நான் பிறந்த ஊருக்காக நான் இங்க பிரசங்கம் பண்ணணும், அதுக்காக என்ன டெய்லர்
1: மேக்
0: பண்ணிருக்காரு கர்த்தர். ரெடிமேட் மாதிரி உண்டாகல, என்ன டெய்லர் மேட். நான் இந்த சென்னை பட்டணத்துக்காக தமிழ் அறிவை கொடுத்து, எனக்கு தமிழ் கலாச்சாரத்தில் என்னை வளர வச்சு, இந்த ஊரில் என்ன இருக்க வச்சு, ஒரு இந்தியனாக இருக்க வச்சு, இந்த ஊரில் என்னை வளர்த்து கத்தர் என்ன இப்படி ஆளாக்குனது எதுக்கு? இந்த ஊரில் நான் பிரசங்கம் பண்ண வேணும், நான் வளர்ந்து சுற்றி தெரிந்த இந்த தெருக்கள்லேயே நான் நின்று பிரசங்கம் பண்ண வேணுன்றது கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. வேணான்னு நினச்சேன், கடைசியில் அதில் தான் இருக்கிறேன். இப்போது சந்தோஷமாக இருக்கேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, கடவுள் என்னை இதுக்காக தான் அழைச்சிருக்கிறாருங்கிறத கண்டுபிடிச்சேன் பாருங்கள். அடே அப்பா, நானும் அப்படிப்பட்ட அறிவாளி கிடையாது, கடவுளுடைய கிருபை அது. கண்டுபிடிச்சது ஒரு பெரிய கடவுளுடைய கிருபை. கண்டுபிடிக்கிறதுனா திடீர்னு வந்து வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீ பாஸ்டராக இருப்பாயின்னு ஒன்றும் சொல்லலை. டே படிப்படியாக சிலர் இது மாதிரி கேட்டு பிரசங்கம் கேட்டுட்டு எனக்கு கூட சத்தம் கேட்குதுன்னு கேட்டுருக்கேன். கிறுக்கு தான் பிடிக்கும், சத்தம்லாம் கேட்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா. நிறைய நேரத்தில் ஆண்டவர் தான் நடத்துறாரு. இது ஒரு லைஃப் ஆஃப் ஃபெய்த் பாருங்க, ஒரு விசுவாச வாழ்க்கை. ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு, அங்கே போக வேண்டியது, சொன்னதை செய்ய வேண்டியது. அடுத்த இடத்துக்கு கொண்டு போறாரு, அங்கே சொன்னதை நம்ம செய்யறோம். எங்க நடத்துறாரோ அங்க போறோம், என்ன செய்ய சொல்றாரோ செய்யறோம். அப்ப அதெல்லாம் என்னுடைய அழைப்புல ஒரு பகுதி இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு உரிய பாதைகள். அதெல்லாம் எபேசியர் 2:10 வாசித்து பாருங்க. நற்கிரியை செய்யறதுக்காகவே நம்ம புது சிருஷ்டிகளாய் உண்டு பண்ணி அந்த பாதைகளை வகுத்து வைத்திருக்கிற, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல வாசித்து பாருங்க, அந்த பாதைகளை

அப்படியே டிராப் பண்ணி வச்சிருக்காராம், வகுத்து வச்சிருக்காரு. உங்களை ரட்சிக்கும் போதே நீங்க என்ன செய்ய வேணும்னு நற்கிரியர்களை உங்களுக்காக நியமித்து அந்த நற்கிரியர்களை நிறைவேற்றும்படியாக பாதைகளையும் வகுத்து வைத்திருக்கிறார். அதன்படிதான் நடத்துறாரு. நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆண்டவர்கிட்ட கான்டாக்டே இல்லாம இருக்கிறோம். அதனால நம்ம சொந்த பாதையில போயிட்டு இருக்கிறோம். அநேக நேரம் சொந்த பாதையில போயிட்டு இருக்கிறோம். ஆனா சொந்த பாதையில போகும்போது கூட அநேக நேரத்துல கர்த்தர் தெய்வாதீனமாக நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து சரியான இடங்களுக்கு கொண்டு போய் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் அறிந்து கொள்ளும் போது ஒரு பெரிய நம்முடைய அழைப்பை குறித்த ஒரு பெரிய உறுதியை கர்த்தர் தர்றார். இந்த உறுதி ரொம்ப முக்கியம் பாருங்க. என் வாழ்க்கையில அதை ரொம்ப நான் உணர்கிறேன். உறுதி ரொம்ப முக்கியம். உறுதி இவனுக்கு வந்துருச்சு பாருங்க. நேமியா உறுதி இதுதான், இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் உறுதி வந்துருச்சு. இது வந்து வேலையில ரொம்ப முக்கியமான அம்சம். நீங்க எதுக்காக இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு அதை குறித்த ஒரு அறிவு உண்டாக வேணும். அது உண்டான பிறகு ஒரு தெளிவு உண்டாகுது அவனுக்கு. முதல்ல ஒரு அழைப்பை குறித்த உறுதி, அழைப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் வந்து ஒரு தெளிவு. என்ன தெளிவு? எனக்கு என்னெல்லாம் தேவை, இந்த ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவை என்கிற ஒரு அறிவு அவனுக்கு உண்டாகிறது. ரெண்டாம் அதிகாரத்துக்கு போவோம். 5:2-5 பாருங்க. ராஜாவன ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயவு கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். ராஜாட்ட கேட்கிறான், என்னை கொஞ்சம் அனுப்பிவிடும், நான் போய் அந்த வேலையை செய்கிறேன். ஏன்னா உள்ள வந்துருச்சு, அழைப்பை குறித்த ஒரு இது வந்துருச்சு, அனுப்பிவிடுன்னு கேட்குறான். அப்ப அந்த அழைப்பை நிறைவேற்றினா அங்கே போகணும், அது விளங்கிருச்சு. அங்கே எவ்வளோ நாளாகும் இந்த ப்ராஜெக்ட் என்றது அதுவும் அறிவு வந்து உண்டாயிடுச்சு. அப்பொழுது ராஜ ஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால், 6 ராஜா என்னை பார்த்தும் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிட்டு எல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. பிரயாணம் எவ்வளோ நாள், அங்கே எவ்வளோ நாள் ஆகும் அதை கட்டுறதுக்கு முடிக்கிறதுக்கு எல்லாம் அவனுக்கு தெரியுது பாருங்க. 7:7 பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும், மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படி அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும். அதாவது ஐப்ராத்து நதியை தாண்டி அதுக்கப்புறம் பல தேசங்களை கடந்து போகணும். நிறைய தேசங்கள்லாம் இந்த பெர்சியாவின் ராஜாவுடைய கீழே வருது, அந்த சாம்ராஜ்யத்துக்கு கீழே வருது. சொல்லுகிறான், நான் போகிறேன், இந்த ஐப்ராத்து நதி மட்டும் இல்லை, அதை தாண்டி பல தேசங்களை நான் கடந்து போக வேண்டியது. எனக்கு பாஸ்போர்ட் தேவை, எனக்கு பல தேசங்களை தாண்டி போகணும். அங்கங்கே என்னை பிளாக் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நம்ம தடுத்து நிறுத்திடக்கூடாது, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடக்கூடாது. ஆகவே எல்லா தேசத்துக்கும் காமிக்கிறதுக்கு ஒரு லெட்டரை கொடுக்கும். அந்த காலத்தில் இது பாஸ்போர்ட்டு, ஒரு லெட்டரை கொடுக்கும். லெட்டரை கொடுத்து அந்தந்த கவர்னருக்கு சொல்லி எனக்கு வழியை உண்டாக்கும்படி, எனக்கு வாசலை திறக்கும்படி, எனக்கு உதவி செய்யும்படி, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி லெட்டரை கொடுன்னு கேட்குறான். லெட்டரெல்லாம் பாஸ்போர்ட் கேட்குற மாதிரி அது. 8 தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனான ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். கேட்கறதே கேட்கறோம், மொத்தமாக கேட்டிருந்தோம், பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. அது கேட்டா அடிப்பாரோ, இது கேட்டா ஜபம் பண்ணா அதுக்கு ஒரு தைரியம் வந்துடும். கேட்கறதெல்லாம் தைரியமா கேட்க ஆரம்பிச்சிடும். கேட்கறான், நான் தேவாலயத்துக்கு அங்கே கட்டுறதுக்கு எல்லாம் மரம் அது இது தேவைப்படுது, வாசல்லாம் வைக்கணும், எல்லாத்துக்கும் மர வேலைக்கெல்லாம் பொருட்கள் தேவைப்படுது,

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கமா வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொடர்ந்து நேரப்படி 6:45 ஆரம்பமாகின்றது. இன்றைய நாளே நேற்று கடந்து செல்வோம். ஆரம்ப ஜபம் சிஸ்டர் டாலி, ஜபம் பாடல் சிஸ்டர் கருணா, துதி ஆராதனை வேத தியானம் சிஸ்டர் கிரேஸ், கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, உள்ளிற்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. இன்றைய நாளே 5 பேர் மெசேஜ் கொடுக்கிறார்கள். 7:30 ஸ்ரீசேகி ஜஸ்டினா, 8 மணிக்கு சிஸ்டர் அருந்ததி, 8:30 பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்குளம், 9 மணிக்கு பாஸ்டர் ஞானப்பிரகாசம், 9:30 பாஸ்டர் ஆண்டர். இப்பொழுது ஜெபத்தை ஆரம்ப ஜெபத்தை எடுக்க சிஸ்டர் டோலி அழைப்போம். பிரசோ சிஸ்டர் டோலி.
1: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நித்திய வெளிச்சத்துல நீங்க எங்களுக்கு ஒளியாக வந்து உங்களோட வார்த்தைகள் பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் நான் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த சிறிய ஜெபத்தை நீங்க எங்களுக்கு 1000 பேருக்கு பதில் கொடுக்க தக்கதாக எங்களுக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. பேயில இருந்த ஆவியினாலே விடுதலை, இரத்தத்தினால விடுதலை, வார்த்தையின் மூலமாக விடுதலை அப்பா. துதிப்பதனால விடுதலை கொடுக்கிற கத்தாவே, வேறுமையா வந்து எங்கள் மத்தியில் இறங்கி இந்த நித்திய வெளிச்சத்துல ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுக்கே எல்லா கன மகிமையும் செலுத்தி அப்பா, யாவற்றையும் உங்களோட கரத்துல கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே வழியும் சத்தியும் ஜீவனும் ஆனவர். அதே போல ஆண்டவர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து இன்று எங்களுக்கு அற்புதமாக வழி நடத்தி கொண்டு போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். என் பிதாவே, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இன்னைக்கு கூறிய வசனத்தை கூற விரும்புகிறேன். கர்த்தருக்கு சோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமேனப்பா. வரப்போற ஒவ்வொரு துதி பாடல்களும் உங்களுக்கு என்ற ஆண்டவரே, உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு வரப்போற ஒவ்வொரு துதி பாடலும் ஊழியக்காரங்களும் ஆண்டவரே உங்களுக்கென்று மகிழ்ந்து

0: கொண்டாடி உங்களுக்குள்ள நாங்க மகிழ்ந்து உங்களுக்கு நிலை நின்று உங்களுடைய நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. இப்போ நாங்க கருணாவை வரவழைப்போமாக. எல்லாரும் அன்போடு கருணாவை வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர் கருணா, ஆமேன். அழகா இருக்கும்கூட குரலை கேட்க, அழகான குரலோட இனிமையாக பாட போற உங்களை அன்போடு வரவழைக்கிறேன். வாருங்கள், வந்து கத்துட்டு நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி சிஸ்டர், நன்றி. ஜெபித்து பாடலை எடுத்து வருங்கள்.
1: நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் பெற்றவர், எங்களுடைய மறுதல்கள் நிமித்தம் நீர் காயப்பட்டவர். கர்த்தாவே, எங்களை நினைத்தவர் நீர். அம்மாத்திரம் நாங்களை நினைப்பதற்காண்டவர், எங்களுடைய அக்கிரங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டீங்காண்டவரே, எங்களை மேன்மைப்படுத்துறதுக்காக நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறவராயிருக்கிறீராண்டவரே. அபாதகப்பனே, என்று அழியாத நித்திய நாமத்தை எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்த தகப்பன் நீர் கர்த்தாவே. அப்பா, நித்திய ராஜ்யத்தை எங்களுக்கு தருவதற்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன் என்று சொல்லி அப்பா நீங்கள் உங்களுடைய இன் உயிரை கொடுத்து கர்த்தாவே, ஆவியாய் கர்த்தாவே, நீர் இந்த பரலோகத்திலே வலது பார்சத்திலே உங்களுடைய தகப்பனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறவராயிருக்கிறீர் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. இந்த உலகத்தை உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற இயேசப்பா நீங்க பெரியவராண்டவரே. அப்பா, தகப்பனே, எங்களுக்கு எதிராய் வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்ன தகப்பன், இந்த உலகத்திலே நடக்கிற எந்த ஒரு காரியங்களும் கர்த்தாவே எங்களை அணுகாதபடி இதுவரை கண்ணின்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து முடிய திருப்பாதத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே. அப்பா, தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துக்களே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. வார்த்தையை கொடுக்கும்போது அநேக ஆத்மாக்களை தரும்படியாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரமானதல்ல, உம்முடைய ராஜ்யம் ஒன்றே. அந்த பரமகானான் கர்த்தாவே எங்களுக்கு நிரந்தரமான குடியிருப்பாயிருக்கு ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, அதற்காக வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளுங்க. அப்பா, ரட்சிப்புக்குள்ள இல்லாதவர்கள் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாவங்களை மன்னிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். யெகோவா ஷம்மாவாய் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யெகோவா ராப்பாவாய் சுகம் கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவன், வழிநடத்துங்க. உங்களை துதிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நேரத்திலும் சோரன்லஸ்லிபிரதற்காக அவருடைய மனைவியிட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லாருடைய உதவியும் ஒத்தாசி உம்முடைய தயவும் உம்முடைய கிருபைமரோடு கூட இருக்கட்டும். உன் குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்க முடியாது இப்போ கொடுத்து செபிக்கிறோம். அது போல மைந்தனங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். சுகம் பலம் ஆரோக்கியம் கொடுத்து தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தகப்பன்னீர் அவரோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா இப்போ கொடுக்கிறோம். தேவைகளை சந்திக்க முடியாது இப்போ கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் உடையதுக்கத்தாவே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல டோலிக்கா அவருடைய குடும்பத்துக்கு ஆட்சேபிக்கிறோம். மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தகப்பன்னீர் ஆண்டவரை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்யும்படியாய் சௌகரியம் கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வரப்போற ஒவ்வொரு சௌகரியங்களுக்காக சௌரியரஞ்சனி அலங்காரம் மணிக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் கிரேசுக்காக ஜெபிக்கிறோம். சுவாலங்காக்காக ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்தை செய்ய தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தாவே உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. அது போல வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும். அப்பா, தகப்பனே, எல்லா காரியங்களும் உம்முடைய சத்தியத்தை அறிவிக்கும் போது கர்த்தர் நீர் அவர்களே செயல்பட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, எப்போதும் அவர்கள் விதைக்கிற விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 மாய் பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. அனை ஆத்துமாக்களை உம்முடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரும்படியாய் அவர்களை நடத்துங்க. அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் சபையையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களுக்குள்ளே அவர்களை தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லா காலங்களிலும் நேரங்களும் அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஞானத்தில் எல்லா பலனையும் தேவை சமாதானத்தையும் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து மின்மாற்றத்தில் உள்ளவர்களோடு கத்தாவே அவர்கள் பேசும்படியாய் நடத்தும்படியா உம்முடைய திருக்கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எனவே இஸ்ரவேல் ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, சமாதானத்தின் ராஜா நீர். அந்த தேசத்திலே மீண்டும் வரப்போகிறவர் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் உமது சாட்சிகளாய் செங்கடலை பிளந்து வனாந்திரத்திலே வழி நடத்தி அப்பா யோர்தானை குவியலாக நிற்கச் செய்து கண்ணார உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ட அந்த ஜனங்கள் கைவிடப்படாதபடி, அவருடைய பாவங்களிலே அழிந்து போகாதபடி எடுத்துக்கொள்ளுங்க. உம்முடைய சத்தியத்தை அவர்கள் எப்போதும் அறிந்தவர்களாய் நடக்க கிருபை பாராட்டுங்க, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இன்னுமாக நாங்கள் நேபாள தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அந்த தேசத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. அப்பா, தங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் இழந்து, தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கிற குடும்பங்கள், குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்கள் எல்லாரையும் கட்டி அணைத்து அப்பா உம்முடைய அன்பினாலே அவர்களைய நீர் அரவணைக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க. எல்லா சாத்தானுடைய கிரியைகளையும் அந்த இடத்துல அகற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பை அந்த ஜனங்கள் காணட்டும். தொடர்ந்து இந்த குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்கிறது போல கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை கூறு போடாதபடி சாத்தானுடைய திட்டங்களில் இருந்து விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, மக்களை நடத்தும்படியாய் அன்பை அவர்களுக்குள்ளே ஊற்றுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அவர்களுடைய இருதயங்களில் பேசுங்க. அது போல கர்த்தாவே, இலங்கை தேசத்துக்கு ஆஜிபிக்கிறோம். தேசத்தை விடுதலை ஆக்குகிற உம்முடைய வார்த்தை அந்த தேசத்துக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. பரட்சிப்பை எல்லா ஜனங்களும் காணட்டும். எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் அந்த இடத்திலே உம்முடைய சத்தியத்தை நிர்வகிக்கும்படியாய் ஊழியங்களை பெருகப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. அப்போ ஒரு குடும்பத்தோடும் கூட இருங்க. உம்முடைய சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் வேஞ்சலிசம் செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துருங்க. அப்பா, உறுதியாய் உம்முடைய சாட்சிகளாய் நிக்க எல்லாருக்கும் பலன் கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன்.

0: பேசலாம் சிஸ்டர்.
1: பேசலாம் பேசலாம். அருமையான பாட்டை பாடினீர்கள். சமூகமே என் பாக்கியம். ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. சத்ய நாமத்தை உயர்த்தி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர். எல்லா கன மகிமையும் அவருக்கே உரியது.
0: ஆமென்.
1: நன்றி. காட் பிளெஸ் யூ. ஆமேன்.
0: காட் பிளெஸ்
1: ஆமேன்.
0: யூ டியர் சிஸ்டர்.
1: ஆமேன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்களை வரவழைப்போமாக. அவர்கள் வந்திருக்கிறோம் தெரியல இருந்து அவங்க வராட்டி. சிஸ்டர் ரஞ்சினி பேசலாம்.
2: வந்திருக்கேன் சிஸ்டரா,
1: ஓகே ஓகே. நன்றி சிஸ்டர். உங்களோட படத்திற்கான ஓகே. நன்றி
2: படப்பாடு
1: சிஸ்டர்.
2: வேற இடத்துல நிற்கிறபடியா டாலி,
1: அது
2: வேற.
1: தான் இருக்கலாம். ஆமாம். நன்றி சிஸ்டர். நான் கூட பேரை பார்த்து நான் தான் கூப்பிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் துதி ஆராதனை தேவத்தியானத்தை எடுத்து வாருங்கள். நன்றி. காட் பிளெஸ் யூ.
2: நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறேன். சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகத்துவமானவரே, உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் ஆண்டவரே தாவீது எப்படி துதித்து ஜபித்தது போல, ஆண்டவரே ஆயிரம் காளைகளை பார்க்கலும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலி எப்பொழுதும் ஏறெடுக்கத்தக்கதாக. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன். என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவன் சொன்ன இந்த வார்த்தையின்படி அவருடைய நாமம், இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை. ஆண்டவரே நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான் சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துறோம். பரிசு தாவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துகிற சத்தியபரனான தேவ ஆவியானவர் இந்த இடத்திலுமாய் அசைவாடுகிறபடினால உமக்கு நன்றி செலுத்துறோம்.

புதிய துவக்கத்தை தந்தவர் பொது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும்

துதிப்பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. புது நன்மைகள் புது கிருபைகள் என்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதிப்பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. இந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரூற்று, நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரூற்று. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே.

அமெல்லாம் அணை குதையா உம் கிருபை, என்னை அணை குதையா உம் கிருபை, என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை.

அனுதினம் வெட்டி பாதை காட்டுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெட்டி பாதை காட்டுதையா. வெண்பலனாகிய கத்தாவே, நானும் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லையே.

0: நன்றி ஆண்டவரே, எல்லாம் நாங்கள் ஒருபோதும் உங்களை விட்டு நீர் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி ஒருவரையும் நீர் விட்டு விலகுவதில்லை. நன்றி செலுத்தி எல்லா துதி கனமாகியுமே உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே என் துதி ஏறெடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலுமா நான் ஒரு வசனத்தை எடுத்து உங்களோட தியானத்துக்கு என்ன கொண்டு வருகிறேன். அந்த வார்த்தையின் விளக்கங்களை நான் எனக்கு எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. வசனம் வந்து 2 கொரிந்தியர் 5:7 நாம் தரிசிக்க நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம், மற்றும் தெய்வீக காரியங்களோடு மனுஷனுடைய உறவை குறித்த எங்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தோடு பரிசுத்த பக்தியோடு நாங்கள் தேவ ஆவியானவரோடு வாழ்க்கையை நடத்துகிறோம். அவரோடு இணைந்து செயல்படும் போது நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்படியான இதில் நாங்கள் வந்து தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம். நல்ல ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்கின்ற தேவனை வாழ்கின்ற தேவனை தங்கள் முழு இருதயத்தோடு நேசிக்கிற சிலர் கூடி மனச்சோர்வு கொள்ளுகிறார்கள், உற்சாகம் இழந்து போகிறார்கள். காரணம், எது அவர்களுக்கு வேண்டாம் என்று தேவன் நினைக்கிறாரோ அதைத்தான் அவர்கள் நாடி தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். தேவன் எங்களுக்கு எது தேவை என்று ஏற்கனவே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து சிலுவை கூடாக எல்லாம் வந்து நிறைவாக நிறைவான ஆசீர்வாதத்தோடு உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லா நிறைவையும் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால நாங்கள் அவரோடு இணைந்து எங்களுக்கு எது எது தேவையோ அதை நாங்கள் பற்றி கொள்ளும் போது அவருடைய எங்களோட இணைந்து அவர் செயல்படுகிறார். ஆனால் சில இதுகள் வந்து சில பேருக்கு வந்து வேண்டாம் என்று தேவன் எது எதையை நினைத்து வைத்திருக்கிறாரோ அது எங்களுக்கு சரியில்லை என்று சொல்லி அதை நாடி தேடிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் தேவனோடு எங்களை உணர்வின் சத்தத்தை வேறு ஜாரை காட்டில் நாங்கள் அதிகமாக அனுபவித்திருக்கிறோம். தேவனுடைய தேவனுடைய சத்தத்துக்கும் வேறு சில உலக காரியங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கும் போது அந்த உலக காரியங்கள் வந்து எங்களை எப்பவும் வந்து மைண்டை வந்து எண்ணத்துக்குள்ள கொண்டு வரும் முதல் இப்படி செய்தா நல்ல மண். ஆனா தேவன் எதை நாங்கள் சொல்றோம் என்ற சத்தம் வந்து கேட்கிறென்றால் நாங்கள் எப்பொழுதுமே அவருக்குள்ளாக நாங்கள் தியானம் பண்ணி அவர் என்ன பேசுறார் என்ற அந்த அவருடைய சத்தத்தை கேட்க பழகி கொள்ளவனும். பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு உள்ளாக இருந்து ஏனென்றால் அவர் சொல்றார் உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்பட கிறிஸ்து எங்கள் இருதயங்களிலே வாசம் இருக்கும், அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகல நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று அறிந்து உணர்ந்து கொள்ளத்தக்க அந்த அறிவு கெட்டாத அன்பை அந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கும் போது நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கறது பழகி கொள்ளும் போது தேவனை துதிக்கிறோம், அதில் நாங்கள் களி கூறுகிறோம். அதொழுது 24 மணி நேரமும் நாங்கள் தரித்திருக்க வேண்டியது. இப்போ நாங்கள் சில பேர் கேட்கலாம் நாங்கள் வெளியில போறையிலோ அதிலேயே தரிச்சிருக்கிறோம். தியானம்ன்றது வந்து நாங்கள் ஒரு வசனத்தை எடுத்து எங்களோட உள்ளத்துல அது இருந்தேன்னா நாங்கள் அந்த எப்பவும் போனாலும் வெளியில போனாலும் நாங்கள் எந்த வேலையோட இருந்தாலும் எங்களோட இருதயம் எங்க இருக்கு அவரோடு நாங்கள் இணைந்து இருக்கும் போது அந்த விசுவாசம் எப்பொழுதும் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்றா அப்ப நாங்கள் எப்பொழுதும் வந்து கூட அவரோடு இருக்கக்குள்ள அந்த வார்த்தை தான் அந்த விசுவாசம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இணைந்து கர்த்தரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தில் நாங்கள் தரித்து தோட்டத்தின் அந்த அவருடைய அந்த தோற்றம் எப்படி என்றதை நாங்கள் கண்டுகொள்ள இருதயத்துல நாங்கள் விசுவாசிக்கணும். வாய்னால எப்பொழுதும் நாங்கள் அறிக்கை பண்ணி தேவனுடைய வார்த்தையோடு இணைஞ்சிருக்கிறதுண்டா எப்படி என்றா நாங்கள் அந்த தீய ரெண்டும் இருக்குது, நன்மை இருக்கு தீமை இருக்கு. ஆனா நல்ல வார்த்தைகளை தேவன் உங்களை வாயிலிருந்து புறப்படுற அவருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். அப்ப அந்த ஜீவியம் ஜீவிக்கிறான் என்றிருக்கிற பிழைப்பான அந்த ஜீவியம் அவருக்குள்ளாக இருக்கும் போது நாங்கள் அந்த அறிக்கையில கூடி நாங்கள் சுகமா இருக்கிறோம் சமாதானமா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் என்ற அந்த வார்த்தை எங்களுக்குள்ள இதண்டேக்குள்ள அப்ப அந்த ஆவி மனிதன் பலப்படுகிறார். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்ல சொல்ல உள்ளான ஆவி மனம் அப்ப நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட உணர்வுபூர்வமான நிலையிலிருந்து விசுவாசத்துக்கு நாங்கள் இடம் பெற வேண்டியதா இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு தரும் அந்த தேவனுடைய அன்பை உணர்கிற அந்த நிலையிலிருந்து தேவனுடைய அன்பை விசுவாசத்தினால் அறிகின்ற ஒரு நிலைக்கு செல்ல ஆரம்பிக்கிறோம். முன்பு உணர்வுகளிடம் எப்படி எதிர்பார்த்து திருப்தியையும் உறுதியான ஸ்திரத்தன்மையும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தது. அப்ப என்னண்டா முந்தி உலக காரியங்களை நாங்கள் அதை தியானிச்சு கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு பிள்ளையாய் ஒரு செய்தி வரும் பிள்ளையானோர் இது வரும் அதை நாங்கள் எங்களுக்கு இப்படித்தான் வரப்போகுது அப்படித்தான் நடக்க போதுன்னு நாங்கள் எண்ணாமல் அவருக்குள்ள அன்பை உணர்கிற அந்த நிலையிலிருந்து தேவனுடைய அன்பை விசுவாசத்தினால் அறிகிற ஒரு நிலைக்கு செல்ல ஆரம்பித்த உடனே உணர்விடம் நாங்கள் எதிர்பார்த்த திருப்தியை விட உறுதியான ஸ்திரத்தன்மை தேவனுக்குள்ள வருகிறது. அப்ப இருதயத்துல நாங்கள் அதை விசுவாசித்து நாங்கள் செயல்படும் போது தேவனுடைய வார்த்தை தான் எங்களை வாழ வைக்கிறது. ஏனென்றா எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தையில உள்ள அந்த வல்லமையை நாங்கள் அறிஞ்சு கொள்ள கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை வெற்றிய காணக்கூடியதா இருக்கும். அவர் அதான் அவர் சொல்ற உணர்வுள்ள தேவன் தன்னை நேசிக்கிறார், எங்களை நேசிக்கிறார்னு நாங்கள் அறிந்து இப்ப இவ்வளவுக்கு நேசிக்கிறார், இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கும்போது தேவன் எங்களுக்காக வச்சிருக்கிற சுதந்திரத்தை நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்க கூடியதாக தேவன் அதை செய்திருக்கிறார். இந்த வார்த்தை கூட ஆண்டவர் என்னோடு பேசினதை உங்களோடு பகிர்ந்து கொண்டே நீங்கள் கேட்டதுக்காக நன்றி. உங்களுக்குள்ள உள்ளத்துல ஆண்டவர் இந்த பேசணும். அப்ப இப்போ வந்து விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப நாங்கள நடமாடும் நிருபங்களா இருக்கிறோம். இந்த எங்களைத்தான் நாங்கள் பார்க்க வேணும். ஏனென்றா எல்லாம் நாங்கள நடமாடும் நிருபம்னு சொல்ல எங்களைத்தான் வாசிக்கணும், எங்களோட வாழ்க்கை தான் மற்றைக்கு பதில சொல்லணும். அப்படியாக நான் இதை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன்.
1: ஆமேன் ஆமேன். அருமையான தேவ தியானத்தை கொண்டிருக்கீர்கள். ஆமேன். அவட சத்தத்தை நாங்கள் கேட்க வேணும், அவட மெல்லிய குரலை நாங்கள் கேட்கணும் என்பதை குறித்தி அழகாக விபரமாக கூறினீர்கள். நன்றி சிஸ்டர். ரொம்ப கத்தருக்குள்ள நீங்க பாடி ஆமேன். அவர் என் பலனாகிய கத்தாவே நான் உண்மையே நம்பியுள்ளேன் என்று சில பாடுகளை புதிய பாடுகளை பாடி எங்களை ஆசீர்வதித்தீர்கள். நன்றி சிஸ்டர், நன்றி. உங்கள் எல்லா கன மகிமே கத்தருக்கே உரியது. கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களை உங்களோட இந்த நேரத்தை கொடுத்து கத்தருக்கு கொடுத்து வந்து உங்களோட கத்தரை மகிமைப்படுத்துறதுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ.
1: அந்த தேவ தியானத்தை எனக்கு அது ரொம்ப தட்டுது. ஏன்னா நாங்க இப்பொழுது அந்த உலகத்துக்கு உரிய சத்தங்கள் தான் பெருசாக கேட்கறது. தேவனுடைய சத்தத்துக்கு நாங்க இவ்வளவு எங்களோட வாழ்க்கையை அதுக்கு விலகி செப்பரேட் அவர் லைஃப் ஃப்ரம் த வேர்ல்ட் அண்ட் அவருக்கன்னு நாங்கள் வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை இருதயத்தில் நாங்கள் சுத்தமாக இருப்பதற்கு அவர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி. அவன் எப்படி சகோதர சகோதரிகளை கத்தர் பேர் சொல்லி அழைத்து எங்கள் மத்தியில் நித்திய வெளிச்சத்தில் கொண்டு வந்து சேர்த்து யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். அந்த அன்பு தான் எல்லாரதையும் ஒன்றுக்கொன்று கொடுத்து கத்தர் அழைத்து வந்த அன்பு. அந்த அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். சகோதர சகோதரிகளை சங்கமம் நித்திய வெளிச்சத்துக்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். கத்தரை மேம்படுத்துங்கள். நன்றி சிஸ்டர். இப்பொழுது நாங்க யாவரும் சிஸ்டர் ரஞ்சினியை வரவழைப்போமாக்க. சிஸ்டர் வாருங்கள், வந்து எல்லாருக்கும் ஜபிங்க. நன்றி. வாரு கேட்டுக்கொண்டிருக்க ஜபிக்கும்படி கேட்கிறோம்.
2: Amen, amen, amen. Thank you, Lord. Thank you, thank you, thank you, Lord, for being ever so present with us, Lord. For Lord, emanating, Lord Jesus, through the countries of the world that have joined us, Lord, at this very moment, oh God, going into, Lord, across the land and the seas, Lord, and 97 radio stations joining, Lord Jesus, with Sangamam Radio Gospel alongside with joining together this evening, Lord, emanating, Lord Jesus, broadcasting from Toronto, Canada, Lord, from Nithya Velicham. So we thank you, Lord, at this time, Father. We stand, Lord, in the gap, and we pray, Lord, for many that have, Lord Jesus, much to pray for and ask, Lord, and reach for the needs, Lord. Especially, Lord, we remember Nepal at this time, oh God. We are 1,000 people are missing and 350 people are dead. So, Lord, we pray, Lord, for those families that are, Lord, not being able to, Lord, even get through to these 1,000 people that are missing, and also the 350 people that are dead, the families, Lord, that are grieving and, Lord, going through this such a situation, Lord, because of such a disastrous situation, Lord, that the flash floodings that happened because of some kind of a thing that is broken down and sent forth that terrains completely coming through that the waters gushing right down into the city. So, Lord, I pray, Lord Jesus, you are the one, Lord, who can now turn their hearts and lives towards you, Lord. I pray, Lord, this would be, Lord, a time, Lord, that many would focus, Lord, upon you, and many, Lord, that are in ministry, Lord, sending forth all kinds of substances, Lord, and help, Lord, and also food and all the other stuff, everything that they need, Lord Jesus, to rescue them and do all that help. But Lord, let them spiritually take care of these families, Lord. Let them, Lord, help them to see who their God is, who they can turn to in times of trouble and distresses. Lord, I pray, Lord, that you would, Lord, turn their attention upon you, Lord, that they will call upon a God who loves them and cares for them. And Lord, completely, Lord, even Lord, help them, Lord, at a time of trouble with your grace and love and mercy upon them, I pray in Jesus' name. I also now, Lord, pray, Lord, for the listeners, Lord. They might be even having some loved ones over there too, Lord. Lord, even otherwise, Lord, it is our duty, Lord. It is how you have made the body of Christ to stand in the gap and feel. And Lord, pray, Lord, and you have asked us, Lord Jesus, to rejoice with them that rejoice and grieve with them that grieve, Lord. And also, Lord, we pray, Lord Jesus, even as many, Lord, even with that situation or not, Lord, from the broadcasting side of things, Lord, where we reach out, Lord, to many in these various countries, Lord Jesus, despite their situations, Lord, how they might be facing, Lord, maybe a loved one, maybe a sick one, maybe, Lord, some kind of a calamity, Lord, or distress, or even needs and wants they have, Lord, because of unemployment or anything that has been, Lord, coming along their way, Lord, because life is, Lord Jesus, you said, Lord, and does not consist of the abundance of things that we possess. That is more than that, Lord, that you have given us, Lord, to look upon you, look unto you, the author and the finisher of our faith, Lord. So help them, Lord Jesus. The faith is the substance of things hoped for and the evidence of things not seen. So help them, Lord, to come into that and align with themselves, Lord, to increase their faith upon the Lord. Even as you have asked us, Lord, to have the size of a mustard seed, you would work with that faith, Lord. Help them to see what you can do with that faith. Help them to, Lord, arise out of their situations, Lord, and work, Lord Jesus, with the power of your salvation, power of what you can do for them, Lord, through your Holy Spirit upon their hearts and lives. So I thank you, Lord, for hearing their prayers, and I also pray, Lord Jesus, at this very moment, Lord, for many that are sick, Lord, you can touch them, completely heal them, Lord, at this time, Father. Your healing virtues are sufficient. You said it is finished because there is nothing more to add or subtract. It is completely done. And we can now, Lord, only, Lord Jesus, ask in your name and receive it in your name, through the shed blood and the broken body, Lord, that is already available, already there here, Lord Jesus, that is with the done work, the finished work of Calvary. So, Lord, we thank you for touching them, setting them free, their chains falling off, Lord, Lord Jesus, from their lives, Lord. You are the bondage breaker and the yoke remover, according to your word, Lord. Your word is a powerful weapon, Lord. Your word is the one, Lord, that brings us, Lord, truth and justice at the same time, Lord, deliverance, Lord, that flows through it, Lord. So we thank you for that, Master. Now we also, Lord, bring all of the team that has been working, Lord, from Sangamam Radio Gospel, along with Nitya Valicham at this time, Father, as Nitya Valicham team is going on, Father, and they have already been coming and, Lord, praising you, worshiping you, bringing forth a devotional and all this from Sister Karuna, Sister Grace, and Sister Dolly, even as she is, Lord, once again, Lord Jesus, being the broadcaster today, once again, Lord, thank you, Father, for being with the leader and guiding her, Lord. And also with Brother Mahendran, Lord, who also stands by, Lord, and works along, Lord, and does all the coordination of the programs, along with Brother Leslie, who does all the recordings of the programs to go into YouTube and Facebook, Lord, and Sister Rita as well, Lord, doing all the coordination of the programs coming together, Lord. Nothing, Lord Jesus, happens on its own. You use your weapon, you use your very hands and your feet that comes through, Lord, as your weapon to work through this broadcast, Lord Jesus. And we thank you for that, Lord Jesus. We are your hands. We are your feet. We are the ones that you are looking unto, Lord, as we come through as your body to serve you and, Lord Jesus, worship you, Lord, and bring forth that which is of yours, that we might work the works of God. That's what you have called it out to be, Lord. And the 97 stations that have joined also in emanating, Lord Jesus, in broadcasting this, Lord, into their countries where they are representing, Lord, will also receive that blessings just as much. You have called them out, Lord, at a time such as this. And I thank you for all the blessings, Lord. In your name I pray, in Jesus' name alone. Amen and amen.
0: Amen, amen. Nandri, nandri.
1: அருமையாக ஜெபித்திருக்காள். கர்த்தருடைய நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இப்பொழுது சிஸ்டர் டாலி ஊழியர்களுக்காக ஜெபிப்பார்கள். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இந்த காலை நேரம், இந்த மாலை நேரம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர்கள், பேர் சொல்லி அவர்களை ஆண்டவரே உங்களோட ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்து அழைத்த உங்களோட உன்னதமான அழைப்புக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் அப்பா. அதை நாங்கள் நம்பி உங்களோட திருப்பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கும் பொழுது இந்த ஊழியக்காரருக்கு இன்னும் அதிகமாக உங்களோட அன்பையும் உங்களோட கிருபையையும் அபிஷேகத்தையும் இன்னும் அதிகமாக ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமப்பட வேணும். யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. புதிதான வார்த்தைகள் மூலமாக, புதிதான பாட்டுகள் கீதங்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற மகா பிரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒரு சிறிய வசனத்தோடு நான் இது மடிக்கிறேன். சிறிய பாட்டு தான்.

0: ஆமென். அவர் இலவசமாக அவருடைய ஈவை கொடுத்து எங்களை அழைத்த எங்களோட தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படி அநேகரை கர்த்தர் இன்றும் அழைக்கிறார். அப்படி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து யாவருக்கும் அவருடைய சத்தத்தை செவி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி நன்றி நன்றி. ஆமென். காட் பிளெஸ் யால். இப்பொழுது நாங்கள் கவி கவிதா வந்திருக்கிறார்கள். கவி கவிந்தா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கவி கவிதா. ஓகே, பரவாயில்ல. அவங்க சத்தத்தை காணையில் இருந்தாலும் இப்போது நாங்கள் சிஸ்டர் ஜஸ்டினா சுவிசேஷர் அவர்களை வரவேற்போமாக.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
0: மிஷனரி, தேங்க் யூ.
1: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ். பிரைஸ் தி
0: லார்ட் சிஸ்டர், வாருங்கள். அந்த கத்தரை நாம எப்படி மகிமைப்படுத்துக. சோத்ரங்க உலக்கே அதிர்றது கத்தரை வார்த்தை அந்த அப்படியே எங்களைய அப்படி குலுக்கி போக போகுது. ஆவலோட காத்து நிற்கிறோம்
2: சிஸ்டர். எல்லா மகிமையும் கத்தருக்கு. ஆமென் ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கடந்த கிழமை என்னால வர முடியவில்லை. கொண்டு வந்ததற்காய் நன்றி சொல்லுகிறேன். கத்தோடைய நாம தொடங்கலாமா பாசர்?
0: துறங்க.
2: கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லா இடங்களிலும் என்னோடு சங்கமம் கிறிஸ்தவ ரேடியோ கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே இன்றைக்கு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும்
3: தேவனாயிருக்கிறவர்.
2: அவரை எல்லாம் இன்றைய நாளிலும் உங்களுக்காய் தேவ வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு பேசுவாராக. ஆமேன் ஆமேன். இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கத்தரிடத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போமாக. அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை இந்த வேளையிலும் வெளிப்படுவதாக. நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி. இந்த வார்த்தைகள் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் யாரோடையெல்லாம் இடைப்படவனும் அவர்களோடு இடைப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி நிறுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே தேவன் என்று அறிகிற அறிவை அவர்களுக்கு கொடுத்து ராஜா உம்முடைய சமூகத்திலே நிக்கத்தக்க கிருபையை கொடுத்து வழி நடத்த முடியாது. எப்பொழுதும் எங்களை கைவிடாத தேவன், தூக்கி நிறுத்துகிற தேவன். அமேன். எந்த துன்பத்திலும் எந்த கஷ்டத்திலும் அவர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். அமேன். அந்த தேவனைத்தான் நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கோம். இப்பொழுது நாங்கள் எரேமியா 23 அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோமாக. இன்றைய வேத வசனத்தின் தலைப்பு வந்து சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன். ஆமென். சமீபத்துக்கும் தேவனுக்கும் தூரத்துக்கும் தேவன் அவர் என்ற தலைப்பிலே நான் பேச போகிறேன். கர்த்தர் எப்படிப்பட்ட காலகட்டங்களே, எப்படிப்பட்ட கிரியைகளை வேதத்திலே எழுதி வைத்து அதையெல்லாம் செய்து முடித்தாரே, அன்றைக்கு இருந்த தேவன் தான் இன்றைக்கும் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். இந்த வேளையில் நான் வாசிக்கிறேன் எரேமியா 23:23-24 நான் வாசிக்கிறேன். நான் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவோ அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இந்த வார்த்தைகள் அழகாய் சொல்லுகிறது. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று. எவனாகிலும் அவருடைய மறைவில இருந்து மறைக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த வார்த்தையிலே தேவன் சொல்லுகிறார். நாங்கள் இந்த வார்த்தைக்கு ஒப்பாக நாங்கள் யோனாவின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்வோமாக. தேவன் அப்படியாய் கிரியை செய்கிற தேவன். இது உங்களுக்குள்ள விசுவாசத்தை வரவிக்கும்படியாக தேவ வார்த்தையோடு ஒத்து தேவனை மகிமைப்படுத்தும்படியா என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை இந்த வேளையிலும் எடுத்துக் கொள்வோமாக. யோனா புத்தகத்திலே 2:1-10 10வது வசனம் வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அநேகமான பேர் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல இணைந்திருக்கிற பிள்ளைகள், கிறிஸ்தவ ரேடியோ கூட இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும் யோனாவின் கதையும் கதையல்லது நடந்த சம்பவம். ஆமென். கர்த்தர் அந்த நினைவே பட்டணத்துக்கு எப்படியாய் செய்ய அழைத்தது என்று சொல்லி இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து நாங்கள் வேத வசனத்தை வாசித்து கடந்து செல்வோமாக. யோனா எழுதின நிருபத்திலே நாங்கள் சொல்ற யோனாவிலே 2வது 2:1-10 அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வாயிலிருந்து கூக்குருளிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அமேன். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிரயாண பரியந்தம் என்னை நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்து கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களில் அடிவாரங்கள் பரியந்தமும் இறக்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பிவித்தீர். என் ஆத்துமா என்னில் தொந்து போனது போகையில் கர்த்தரை நினைத்தேன். ஆமென். கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி போட்டது. ஆமென். இந்த வார்த்தைகள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் பார்க்கிறோம், இனிவேக்கு யோனாவை போகும்படியாய் தேவன் சொல்லும் போது, ஆனால் அவரோ தரிசுக்கு ஓடி போகிறதை நாங்கள் முதலாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆமேன். அங்கே அவர் ஒரு மீனுக்கு கட்டளையிடுகிறார். அங்கே படகுல கப்பல்ல போகும்போது காற்றை உண்டு பண்ணி, கொந்தளிப்பை உண்டு பண்ணி, அந்த ஜனங்கள் எல்லாம் அவரை கடல்லே தூக்கி போடுகிற சூழ்நிலைகளை நாங்கள் முன்னுக்கு பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம் சமுத்திரத்தில் அங்கே 3 நாள் மட்டும் யோனா அங்கே கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருந்ததை பார்க்கிறோம். அதுதான் தேவன் நாங்கள் முதலாவது சமூகத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமேன். தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போன யோனாவுக்குள்ளே கர்த்தர் தாமே கூட இருந்தார். ஆமேன். அங்க ஜீவனை காப்பாற்றி அவர் தன் சித்தத்தை செய்யும்படியாய் அவர் யோனாவை தெரிந்து கொண்டார். ஆமேன். ஆனா அதற்கு விலகி யோனாய் ஓடும் போது அங்கே மீனுக்குள்ளே இருந்த யோனாவின் விண்ணப்பத்தை கேட்டு தேவன் 3 நாள் மட்டும் யோனாவை பதமாக்கி அவருடைய கூக்குரலை கேட்கும் மட்டும் அவர் அமைதியாய் இருந்தார். ஆமேன். ஆழத்தில் நினைத்து பாருங்கள். ஆழத்திலே ஒரு மீனுக்குள்ளே யோனா இருந்து கூப்பிடுகிறார், ஆனால் தேவன் அங்கே கூட இருக்கிறார். ஆனா அதை அவருக்கு தெரியாது. என்ன, உயிரோடு காத்து கொண்டு அவருடைய கிருபை தான் அங்கே காத்து கொண்டிருக்கிறது. அதான் தேவன் சமூகத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறார். அவருடைய மறைவிலே நாங்கள் மறைவிலே மறைந்து போக முடியாது. இந்த வசனங்கள் எல்லாம் அழகாய் சொல்றது. அவருக்கு முன் அவருக்கு மறைத்து நாங்கள் ஓட முடியாது என்பதை நாங்கள் எரேமியாலே பார்க்கிறோம். ஆமேன். அவருடைய கண்கள் எங்கும் உலாவி பார்த்து கொண்டிருக்கிறது. யோனாவை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே 3 நாளாய் தண்ணியிலிருந்து கொண்டு போகிற தேசத்திலே கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு என்னோடு இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையினாலே நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கும் போது கர்த்தர் சகலவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். ஆமேன். யோனாவை போல தேவன் என்னை காணவில்லை என்று நீங்கள் தூரமாய் இருக்கலாம். அல்லாவிட்டால் அவருக்கு மறைவான பாவங்களை செய்யலாம், துணிகரமான செயல்களை செய்யலாம், ஆனால் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன். தாவத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரி, உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவராயிருக்கிறார். ஆமேன். அங்கே யோனா வந்து அங்க மீனுக்குள்ள இருந்து கொண்டு தன்னுடைய ஆத்மாவை பற்றி அவர் என்னை விடுவித்தீர் என்று சொல்லி அதுக்குள்ளே இருந்து கொண்டே அவர் தேவனை துதித்து தான் பொருத்தனை பண்ணுகிறேன் என்று சொல்லி அவரை அங்கே நாங்கள் கரையிலே கக்குகிறதை, மீன் வந்து கக்குகிறதை பார்க்கிறோம். ஆமேன். அன்பு சகோதர சகோதரி, இன்றைக்கு நீங்கள் தேவ தேவனுக்கு மறைவாய் இருக்கிறீர்களா? தேவன் உங்களை அழைக்கிறார். ஆமென். நீங்கள் தூரமாய் போனாலும் தேவன் உங்களை விடுவதில்லை. ஏனென்று சொன்னால் தேவன் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் தன் சித்தத்துக்கு தெரிந்து கொண்டவர்களை தன்னுடைய பிள்ளைகளை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் அவர் கைவிட மாட்டார். ஆமென். நாங்கள் ஆதியிலே பார்க்கிறோம், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்களுக்குள்ளே குற்ற உணர்வு அடைந்து அங்கே அவர்கள் மறைவிடத்தை தேடி போனதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அங்கே தேவன் வந்து அவர்களை பார்த்து கேட்கிறார், எங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அவர்கள் நினைத்தார்கள், தேவன் நிதமும் வந்து சந்திக்கிற இடத்திலே தான் அவர் வருவார் என்று சொல்லி. ஆனாலும் தேவன் தேவனாக இருக்கிறார். ஆமேன். அவருக்கு எந்த இடத்துல போகவும் அவருக்கு தெரியும். ஆமேன். அவர் தான் சர்வ வல்லவர். அவர் பூமியை ஆளுகிற தேவன். வானத்திலும் பூமியிலும் அவரே தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஒவ்வொருவரையும் உருவாக்கி என்னையும் உங்களை உருவாக்கி நடத்துகிற தேவன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் விண்ணப்பங்கள் இன்னும் கேட்கப்படவில்லை என்று நீங்க நினைக்கலாம். உங்கள் சமூகத்திலே தேவன் இல்லை என்று நினைக்கலாம். சில வேளைகளிலே சூழ்நிலைகள் அப்படியாய் தோன்றும். ஆமேன். என்று பாரங்கள் அழுத்தும் போது, கவலைகள் அழுத்தும் போது தேவன் எங்களை விட்டு தூரமாய் போனார் என்று நினைக்க தோன்றும். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், அவர் சமீபமாய் இருக்கிற தேவன். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். அந்த வார்த்தைகள் உண்மை உள்ளது. நாங்கள் அங்கே இறைமையாலே பார்க்கிறோம். அவர்கள் சொல்ற அந்த வசனத்திலே அது வேற இது ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். அங்கே தீர்க்கதரிசிகளை பற்றித்தான் அதை தேவன் அதிலே பேசுகிறார். என்ன தான் சொல்லாததை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்காகத்தான் அவர் அதை காண்கிறேன் என்றுதான் அந்த இடத்திலே சொல்லுகிறார். ஆனாலும் இன்றைக்கு அந்த சகோதர சகோதரி உங்கள் ஒவ்வொருவரை கண்டு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் இந்த கனடா தேசத்திலே ஒன்றவரை இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்க அநேக தேசங்களில் இருக்கிறீர்கள். கர்த்தர் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கவலைகளை தூக்கி எறிந்து விட்டு படைத்த கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் தேவன் இந்த வேளையிலும் விரும்புகிறார். எப்படி யோனா சித்தத்தை விட்டு அவன் மறைவாக ஓடி போனாலும் விடவில்லையோ, அதே போல தேவன் உங்களை விடுவதில்லை. ஆமேன். அவர் கை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் நாங்கள் யோனாவிலே முதலாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம். 10வது வசனத்திலே அவன் கர்த்தருடைய சமுத்திரத்தின் அதாவது சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அவருடைய சமூகத்தில இருந்து நான் விலகி போகிறேன் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தூரத்துக்கும் சமீபத்துக்கும் நான் தேவனா இருக்கிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எந்த வேளையிலும் தேவன் தான் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தூக்கி எடுக்க முடியும். நாங்கள் ஜெபிக்கிற நேரத்திலும், இந்த இடத்திலே நாங்கள் இருந்து ஜெபிக்கிற இடத்திலே, நாங்கள் தனிமையா இருந்து ஜெபிக்கிற நேரத்திலும், எங்கள் முழங்காலை முடக்கும் போது, இயேசுவே என்று கூப்பிடும் போது, ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போது தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், தேவன் அந்த மீனுக்கு கட்டளையிட்டு அந்த மீனுக்குள்ள யோனாவை 3 நாள் வைச்சிருக்கிறார். ஆமென். அதைத்தான். ஆனால் அவர் கடலுக்கு அடியிலே இருக்கிறார், கடலுக்குள்ளே இருக்கிறார், மீனுக்குள்ளே இருக்கிறார். எவ்வளவு அழகாய் தேவன் சொல்லுகிறார், நான் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இதையெல்லாம் நாங்கள் பார்க்கும் போது எங்களுக்குள்ள விசுவாசம் பெருக வேண்டும். ஆமேன். நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது எங்களுக்குள்ள தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் பெருக வேண்டும். இப்பொழுது நாங்கள் நடந்து போகிற சூழ்நிலைகளை பார்க்கலும் தேவனை முன்னுக்கு வைக்க நாங்கள் தகுதிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என் தேவன் பார்க்கிறார். ஆமேன். என் தேவன் பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே தந்திருக்கிறார். அவர் பரலோகத்தில இருந்து பிதாவின் வலது பக்கத்தில் இருந்து எங்களுக்காய் பெருமூச்சோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அங்கேயும் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அங்க பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் வலது பாகத்தின் பக்கத்தில் இருந்து எங்களுக்காய் பரிந்து பேசுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அவருக்குள்ளே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். உலகம் பொல்லாதா இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு தூரமும் சமீபமும் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமே. நீங்க தூரமாய் பாவம் செய்யும் போது தேவனை விட்டு தூரமாய் போகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் அந்த பாவம் செய்யும் போது நீங்க தூரமாய் போகும் போது கர்த்தர் அந்த இடத்திலே நிற்கிறார். ஆமேன். அவர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாய் அவர் கைவிடுவதில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் தேவன் எங்கள் ஜீவனை கொடுத்து, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டிருக்கிறார். ஆமேன். ஒரு மனிதன் தன்னிடத்தில் வரும்போது அவர் அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும், நீங்க சூழ்நிலைகளை பார்த்து முடங்கி கவலைப்பட்டு இருந்தாலும், இன்றைக்கு உங்களுக்காய் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் தூர சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிறேன். அமேன். அதைத்தான் தேவன் அழகாய் சொல்லுக, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமேன். அவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஒரு மனமாய் இந்த இடத்திலே நான் இங்கே இருந்து ஜபிக்கும் போது சூமூடாக ஆவியானவர் கிரிகை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவராயிருக்கிறார். அவர் எல்லா பூமியையும் ஆளுகிற தேவனாயிருக்கிறார். எங்களையும் ஆளுகிற தேவனாயிருக்கிறார். அதனாலே அன்பு சகோதர சகோதரியை, கலங்கி கவலைப்பட்டு நீங்கள் அவருடைய சமூகத்தை விட்டு போகாதீர்கள். ஆமேன். அவரை பிடித்து கொள்ளுங்கள், அவர் உங்களை தேடி வருகிறவராயிருக்கிறார். ஆமேன். யோனாவை போல அவர் மீனுக்குத்தான் கட்டளையிட்டார். அங்கே யோனாவிட்ட பேசவில்லை, மீனுக்கு கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். உங்கள் சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் தேவன் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார், அதற்கு பதில் தருகிற தேவன். உங்களுக்கு ஆச்சரியமான காரியம், நான் கடந்த கிழமை வரவில்லை, ஏனென்று சொன்னால் எனக்கு ஒரு ஆபரேஷன் நடந்தது. ஆனாலும் தேவனுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அதை நடத்தி அழகாய் நடத்தினார். இன்றைக்கு நான் இவ்வளவு உற்சாகமாய் வந்திருக்கிறேன்னு சொன்னா தேவனுடைய கிருபை. ஆமென். அவருடைய கிருபை இல்லாம நாங்கள் ஒருவர்

வாசல் இந்த வேளையிலும் தேவன் சொல்லுகிறார், உன் குக்குரலை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், அதற்கு நிச்சயமான ஒரு முடிவை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். அவருடைய கட்டளையிடுகிற தேவனை தான் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமேன். எந்த இடத்திலும் தூக்கி நிறுத்துகிற தேவன். ஆமேன். விசாசானவன் கொல்லவும் திருடவும் அழிக்க வர்றான் இல்லையா, தேவர் அழிக்க வரவில்லை, அவர் ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும் நித்திய ஜீவன் அடையும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமேன். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவரோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகள், தேவன் தூரத்துக்கும் சமூகத்துக்கும் தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். உங்களை சூழ இருந்தவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று மறந்து விடாதீர்கள். நாங்கள் யோவின் சரித்திரத்தை பார்க்கிறோம், அங்கே அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். ஆமேன். அவருடைய அப்படியான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம், எல்லாம் பூமி எங்கிலும் அவர் உலாவி அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். உங்கள் கூக்குற சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஆவியானவர் தாமே தூக்கி நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்கள் சமயத்திலே நிற்கிறார். தூரமாய் இருக்கிறேன் என்று நீங்க நினைக்காதீர்கள், தூரமாய் இருந்தாலும் செயல்படுத்த அவராலே முடியும். ஆமேன். அங்கே யோனா மீனுக்கு தூரமாய் இருந்த போதும், கடலுக்குள்ள இருந்த போதும், தேவனாய கர்த்தர் அங்கே மீனுக்கு கட்டளையிட்ட போது அங்கே அழகா கரையிலே கொண்டு வந்து மீனானது நாங்கள் கரையிலே போடுகிறதை கக்குகிறதை பார்க்கிறோம். ஆமேன். அதே போல இன்றைக்கும் தேவன் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் அவரை மகிமைப்படுத்துகிற தேவன். ஆமேன். இயேசு கிறிஸ்து அழகாய் எங்களை நடத்துகிற தேவன். அன்பு சகோதர சகோதரி, இந்த வேளையில் நாங்கள் இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே நாங்கள் எடுத்துக் கொள்வோமாக, 12வது வசனத்திலே இருந்து 16வது வசனம் வரைக்கும். ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக, கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, அவர் அற்புதம் செய்ய எந்த இடத்துல நின்றாலும் அது ஆகும் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். ஆமேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டுட்டு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். இது எல்லாம் தேவன் செய்த காரியம். உங்களுக்கே அநேக காரியங்கள் செய்திருக்கிறார், எரியும் செய்வார் அந்த நிச்சயத்தோடு நாங்கள் ஓடிக்கொள்ள வேண்டும். ஆமேன். எங்கள் பிள்ளைகள் தவறுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அதை குறித்து கலங்காதீர்கள். அவருடைய சமூகத்திலே சோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தெரியப்படுத்திட்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த வேளையை நாங்கள் எடுத்துக் கொள்வோமாக. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாய் கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோட கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாது என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், பாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மறித்தவன் எழுந்து உட்கார்ந்தான், பேச தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமே. இங்கே பார்க்கிறோம் ஒரு மறித்த சடலத்தை தேவன் இயேசு கிறிஸ்து அங்கே போய் இறக்கப்பட்டு அந்த மகளுக்கு சொல்லுகிறார், நீ அழாதே என்று சொல்லி தொடர். ஆனா அந்த மகனுக்குள்ள அந்த ஜீவன் இல்லை, அந்த ஜீவன் எங்கே இருந்தது? மறித்தவர்களோடு இருந்தது. ஆமேன். அங்கே தேவன் இங்கே கட்டளை இடும் போது தொடும் போது அங்கே இருந்த ஜீவன் இங்கே பிரவேசிக்கிறது. ஆமேன். அதைத்தான் தேவன் அழகாய் நாங்கள் எரேமியால முதலாவது பார்த்தோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிறார். ஆமேன். தூரத்துக்கும் சமீபமாயிருக்க தேவன் கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமேன். பூமியின் ராஜாவாய் இருக்கிறார். ஆமேன். என்னுடைய மறைவிடத்தில் ஒருவரும் இருந்து ஓட முடியாது என்று சொல்லுகிறார். ஆமேன். நினைத்து பாருங்கள், ஒரு மறித்த சடலத்துக்குள்ளே அந்த ஆவியெல்லாம் அங்கே மறித்தவர்களோடு இருக்கும் போது, அங்கே அந்த ஸ்தலத்தில இருக்கும் போது தேவன் இயேசுக்கு கையை மாத்திரம் தான் வைத்தார். ஆமேன். எழுந்திரு என்று சொன்னார். அந்த ஜீவன் அங்கிருந்து இங்கே வந்தது. ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இதெல்லாம் படிக்கும் போது வாசிக்கும் போது அவர் மேல் இருக்கிற அந்த வைராக்கியமும் விசுவாசமும் அதிகமாய் பெருக வேண்டும். ஆமேன். அவர்தான் தேவனாய் இருக்கிறார். ஆமேன். எப்படி அந்த மரித்து போன அந்த ஆத்மாவை மறுபடியுமாய் கொண்டு வந்து அந்த ஜீவனடைய செய்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அவர் தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, வாழ வைக்கிற தேவன். ஆமேன். அந்த ஜீவன் நீங்க வேதத்துல எழுதப்படலான அந்த ஜீவன் எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைத்து பாருங்கள். மறித்து போன ஒருவர் அவருடைய ஆத்மா அங்கே எங்க மறித்தவர்களோடு இருக்கும் போது அந்த ஜீவன் மறுபடியும் வரும்போது எப்படியா தேவனுக்கு

0: எழும்பி இருப்பார் என்று நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆமேன். அதை வேதங்களிலே எழுதப்படவில்லை, ஆனாலும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே அவர்கள் மறித்து போனவர்கள் எழும்பி வந்த சம்பவங்கள் எல்லாம் அவர்கள் வித்தியாசமாய் இருந்திருப்பார்கள். ஆமேன். மரணத்தை கண்டு ருசி பார்த்து வந்தவர்கள். ஆமேன். லாசருவை நாங்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டும். லாசரு எப்படியா எழும்பி வந்தாரோ அந்த ஜீவன் நாலு நாள் ஆயிற்று. அங்கே அந்த ஜீவன், அங்கே அவர்கள் மறித்தோரோடு இருந்த ஜீவனை தேவன் ஒரு வார்த்தையினால் கட்டளையிட்டு அவர் உயிரோடு இந்த பூமியிலே வாழ வைத்தார். ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, எங்களுக்கான நித்தியமான வாழ்க்கை இருக்குது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமேன். அதற்காகவே தேவன் அழகாய் நடத்தி கொண்டு போகிறார், எல்லாவற்றையும் அழகாய் நடத்துவார். ஆமேன். எங்களுக்காக காணானை தேவன் வைத்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் செயல்படுவோமாக. கர்த்தரை பிடித்து கொண்டு நடப்போமாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர் பார்த்து கொள்வார் என்ற நிச்சயத்தோடு அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செயல்படுவோமாக. ஆமேன். அவர்தான் சமூகத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், இந்த பூமியை நான் ஆளுகிறேன் என்று சொன்னவர். என்னையும் உங்களையும் அன்பு சகோதர சகோதரி, இன்றைக்கு எந்த சூழ்நிலைகள் நீங்கள் போகிறீர்கள் எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் அறிவார். ஆமேன். கர்த்தர் அறிவார், இயேசு கிறிஸ்து அறிவார், ஆவியானவர் அறிவார். உங்களை அதிலிருந்து தூக்கிவிட அவராலே முடியும். ஆமேன். மரித்து போனவருடைய அந்த ஆத்துமா மரித்தவருடைய மருத்துவரோடு இருக்கும் போது அந்த ஆத்துமாவை மறுபடியும் கொண்டு வந்த அந்த சர்வத்திலே வைக்க தேவன் வல்லவராய் இருந்தால் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற அவராலே முடியும். ஆமேன். சிலுவையில செய்த அவருடைய சகல ஆசீர்வாதங்களும் அவர் மறித்து உயிர்த்து இன்றும் எங்களோடு ஜீவிக்கிற பரிசுத்தாவியானவரை கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிற, எதை குறித்தும் கலங்காதீர்கள். யோனா அங்கு சமுத்திரத்திலே தள்ளப்பட்டாலும் தரிசுக்கு ஓடி போனாலும் தேவன் விடவில்லை. அதே போல உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் நிச்சயமாய் நடத்தி செல்வார். ஆமே. நீங்கள் தரிசு தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம், தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரர், எந்த தேசத்துல இருந்தாலும் எங்கிருந்தால் இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேர் மேலும் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் தூரமாய் போயிருக்கலாம், அவருடைய வழியை விட்டு நீங்க விலகி இருக்கலாம், ஆனாலும் அவர் தூக்கி நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அவருடைய சமூகம் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. இந்த வார்த்தைகளை கொடுத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்வோம். எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் குடும்பத்தை கொடுத்தவர் குடும்பத்தை நடத்துவார், பிள்ளைகளை கொடுத்தவர் பிள்ளைகளை நடத்துவார். ஆனா ஒன்றே ஒன்று நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், அவர் மேல் விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஆமேன். அதை விட்டு நீங்க விலகி போயிருந்தாலும் தேவன் தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். ஆமேன். அதைத்தான் யோனாவிலே நாங்கள் பார்க்கிறோம். அவர் இனிவேக்கு போக சொன்ன காரியத்தில இருந்து தரிசு கோடி போகிறதை பார்க்கிறோம். ஆமேன். தேவனுடைய இரக்கம் பெரிய இரக்கம், அவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். எங்களுடைய மனிதருடைய இரக்கம் அல்ல, மனிதருடைய அன்பு அல்ல, அவருடைய அன்புக்கு ஆழம் அளவு இதுவுமே முடியாத ஒரு அப்படியான ஒரு தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமேன். அவர் எங்களை அவர் தன்னுடைய சாயராய் உண்டாக்கி மகிழ்ச்சியாய் அவர் எங்கள் மத்தியிலே அசைவாட விரும்புகிற தேவன். ஆமேன். அவருடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, ஒவ்வொருவரும் தேவன் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார் என்பதை என்னுடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். ஒவ்வொருவரையும் தேவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தேசத்துல இருந்து நான் பேசும் போது நீங்க எந்த தேசத்துல எந்த மூலையில அதை கேட்டு கொண்டிருந்தாலும் இனிமேல் கேட்க போற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. என்ன கடைசி காலத்தில் நான் நிற்கிறோம், நடக்கிற சம்பவங்களால் தேவனுடைய வருகையை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறதற்கு முன்பாக எங்களை கொண்டும் ஒவ்வொருவரை கொண்டும் எந்தெந்த ஊழியத்துக்கு தேவன் அழைத்தாரோ அதிலே செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆமே. இன்றைக்கு நான் எனக்கு ரேடியேஷன் டாக்டர்மா சொன்னார்கள் அதிக நேரம் ரேடியேஷனுக்கு ஊடாக நிக்க வேண்டாம் என்று சொல்லி, ஆனாலும் நான் அதை பொருட்படுத்தவில்லை. ஆமேன். ரெண்டு நாள் மட்டும்தான் அதுக்கு தாமதம் பார்த்துக்கொள்ள, என்னால ஆண்டோட வார்த்தையை கேட்டுட்டு ஆண்டோட மெசேஜை கேட்க அப்ப என்னால் இருக்க முடியாது. அப்படி நான் கத்தடை சமத்துல கொடுத்துக்கிட்டு கத்தெடுத்த வந்து ஒரே ஒரு வீக் மாத்திரம் என்னால வர முடியல. அதே எவ்வளவு பாரமா இருந்துச்சுது. ஆமேன். ஒவ்வொருவருக்கும் யாருக்கோ ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புற நாங்கள் நிற்கிறோம். ஆமேன். ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்லி ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளே வளர செய்கிற காலத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் சமத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஆமென். அவர் எல்லாவற்றையும் காண்கிறதை இந்த வேளையில் நாங்கள் செபித்து கடந்து செல்வோமாக. நன்றி தகப்பனே. சோத்திரம் ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காய் நன்றி சொல்றோம் தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய மகிமை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுறதற்காய் நன்றி சொல்கிறோம். யாரெல்லாம் உம்மை தூரமா நின்று பார்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் சந்தித்து உமக்கு சமயமாக்குங்க தகப்பனே. யாரெல்லாம் உம்மிடத்தில் கிட்டி சேர்ந்து நிற்கிறார்களோ அவர்களை எல்லாம் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்த்தி அனுப்பி குணமாக்குற தேவன் தகப்பனே, உங்களுடைய கரத்தின் கிரியலை காண்பிக்கும்படியா இவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்பி நடத்தி சகல பாவத்திலும் இருந்து தூக்கி எடுக்கிறேங்க தேவனே. ஆவியானவரே, பாவ கட்டிலே இருக்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விடுவிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆவியானவரை சந்திக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்களுடைய நாமம் மகிமை பெறுவதற்காய் நன்றி ராஜா. ஜீவனுள்ள நாட்கள் வரைக்கும் உங்களுடைய சித்தத்தை செய்து உங்களுடைய ராஜ்யத்தை கட்டி தகப்பனே, ஒவ்வொருவரும் ஓடத்தக்க பலனை கொடுப்பீராக ராஜா. உங்களுடைய கரத்திலே ஆண்டவரே பூமி உங்களுடைய நிறைவினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது ராஜா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. இந்த வேளையில சங்கமம் கிறிஸ்தவ ரேடியோ ஆண்டவரே வெசிலி ஐயாவை உங்களுடைய கரத்திலே தருகிறோம், குடும்பத்தை தருகிறோம், அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுடைய கரத்திலே சந்ததிகளை தருகிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேளையில மகேந்திரன் ஐயாவை உங்களுடைய கரத்திலே தருகிறோம், அவருடைய குடும்பத்தை ஆண்டவரே, அவருடைய ஊழியங்கள் எல்லாம் சந்ததிகள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. ஒவ்வொரு ஆண்டவரே இணைந்த குழுவோடு இணைந்து செயல்படுங்க. ஒவ்வொரு குழுக்களை குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா இந்த இடத்திலே நான் ஜெபிக்கும் போது அவர்களுக்குள்ளே ஆண்டவரே ஆவியானவரை கடந்து செல்வதற்காய் நன்றி தகப்பனே. உங்களுடைய வார்த்தையின்படி ராஜா சமத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே தகப்பனே. அவருடைய விண்ணப்பங்களை கேட்கிறதுக்காய் நன்றி. அவருடைய கூக்குரலை கேட்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆழத்திலே ஜோனாவை போல இருக்கலாம் தகப்பனே. ஆவியானவரை மறித்து போன ஒரு விதவையின் மகனை போல இருக்கலாம் ராஜா. எந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு விடுதலை வேண்டுமோ, எந்த இடத்திலே அற்புதம் செய்ய வேண்டுமோ, உம்முடைய கரம் நீட்டப்படுவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ரபசந்தனமா நன்றி தகப்பனே. ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகுவதாக, ஊழியக்காரர் ஊழியக்காரர்களும் இந்த ரேடியோ கூட ஆவியானவரை எழுப்பி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்தை உங்களுடைய சித்தத்தை செய்ய அப்பா கூட்டி சேர்றதுக்காய் நன்றி. ஆவியானவரே தேசங்கள் ஒவ்வொன்றிலும் தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்குள்ளே ஆவியானவரே நீர் ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை நிரூபித்து காண்பிக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. தூரமாய் போன பிள்ளைகளும் சுயமாய் இருக்கிற பிள்ளைகளை நீங்க வழி நடத்துறதுக்காய் நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: நன்றி சிசை ஜஸ்டினா. இன்றைய நாளிலே நித்திய நேரத்தில் யோனா நாயினூர் விதவை ரெண்டு சம்பவத்தை மறுத்து சொன்னீர்கள், மிகவும் அழகா இருந்தது. இந்த யோனா நினைவேக்கு போகும்பொழுது மீன் வாயிலிருந்து கக்கப்பட்டார். அந்த கக்கப்பட்டவனை எப்படி அவர்கள் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படைந்தார்கள், காரணம் அந்த நாட்களிலே நினைவேல யார் மீன் வாசல்ல இருந்து வருகிறார்களோ அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுவோம் என்ற ஒரு சம்பிரதாயம் இருந்தது அந்த காலத்துல. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் மீன் வாயிலிருந்து ஒரு போனாதான் நினைவே இல்லாத சத்தத்தை கேட்பார்கள் என்று. அதான் மீன் வாயிலிருந்து அவன் இறங்க எல்லாரும் தெரிஞ்சது மீன் வாயிலிருந்து வருவதற்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்படி ஒரு சட்டம் இருந்தது. ஆண்டவர் சட்டத்தை முடிக்கடிச்சார். ரெண்டாவது நாயனூர்ல ஊர்வலம் போயிக்க அந்த பாடிய நிப்பாட்டினான், இந்த சரித்திர நிப்பாட்டினா முதல் உறவினர் சாக போகணும், அதுதான் சட்டம். ஆனால் ஆண்டவர் நிப்பாட்டேக்க அது உறவினர் அழுதான் நான் சாக போறேன் என்று. அந்த திட்டத்தையும் ஆண்டவர் முடிவெடுத்தார். நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள், மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. மறு உடற்பிலை போகும்போது அந்த கேட்டு ஆசோதை பெற்றுக் கொள்வார்கள். கத்தருங்களை உங்களுக்கு எந்த ஒரு ஆசோதிப்பதாக. ஆமேன். பிரஸ்தர் சிதடோலி.
2: ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தை மூலம் ஆசீர்வதித்தார். பிரைஸ்லாடியா கேக்குதா? ஆமேன். பிரைஸ்லாட். ஆமேன். அருமையான வார்த்தை மூலம் கத்தரங்களை ஆசீர்வதித்தார். கத்தருக்கு சோத்திரம். கத்தர் நல்லவர். ஒவ்வொரு நிமிடமும் அவரோட வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து சிஸ்டரையும் அவன் சுவிசேஷி ஜஸ்டினையும் கொண்டு எங்களுக்கு வார்த்தையை கொடுத்து பயந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இப்போது அவர்களையும் கத்தருடைய நாமத்தை உயர்த்தி அவங்களையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர், நன்றி. காட் பிளெஸ் யூ. ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை. ஆமே, கர்த்தர் எங்களோடு இப்பொழுதும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்துறேன். இப்ப நாங்க யாவரும் அன்போடு சிஸ்டர் அருந்ததிய வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர் அருந்ததி.
3: சங்கமம் வானொலி ரேடியோ நிகழ்ச்சியினை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய பங்களிப்பை செய்யத்தக்கதாக தேவன் எனக்கு கொடுத்த சலாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவ ஊழியர் ஒவ்வொருவருக்காக நான் துதிக்கிறேன். அவருடைய ஜீவியத்தை தேவன் ஆசீர்வதித்து தொடர்ந்தும் அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன். அத்தோடு கூட இந்த சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிற நேயர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். வேத வசனங்களை தியானிக்கும் முன்பதாக நாங்கள் சற்று நேரம் ஆண்டவருக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.

உன்னை நான்

பயப்படாதே, நானே உன் தேவன். நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை வழி நடத்தின அன்பு தகப்பனே, எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் வாழ்ந்த போது உம்முடைய சீஷர்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வாழ்ந்த ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் பயப்படாது என்று சொல்லி அவர்களை தேற்றி ஆற்றி உம்முடைய சமாதானத்தை கொடுத்து போன தேவன் அல்லவோ. இந்த வேளையிலும் கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காய் துதிக்கிறோம். இந்த தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் சுகமும் ஆரோக்கியமும் பெலனுமாய் நீர் வைத்திருப்பதற்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தையை கேட்கிற மக்கள் மத்தியிலே நீர் பேசும்படியாய் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆவியானவரே, பரிசுத்தாவியானவரே. வாயோடு இருந்து எதை நான் பேச வேண்டும் என்று என்னை போதித்தும் வழி நடத்தும். சிலுவைக்கு பின்னாக மறைத்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும். என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உமக்கு பிரீதியாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். இன்றைக்கு நாங்கள் வேதாகமத்திலே ஒரு வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கும்போது வாழ்கிற நாங்கள் விசேஷமாய் கர்த்தருடைய ஜனங்களும் கூட அநேக காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்து நாங்கள் செயலாற்றுகிறோம். அது மட்டுமல்ல, இடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் வேதனைகளை பார்க்கும்போது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து இந்த நாட்களிலே இந்த ஏஐ வந்திருக்குது, இன்னும் எவ்வளவளவோ தொழில்நுட்ப காரியங்கள் பெருகும் பொழுது ஆபத்துக்களும் பெருகிறதை பார்க்கிறோம். ஆகவே பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து பயம், அது மட்டுமல்ல எங்களுடைய ஜெனரேஷனை குறித்த பயம், பேரப்பிள்ளைகளை குறித்த பயம், மருமக்கள் மக்கள் என்று ஒவ்வொரு குறித்த வாழ்க்கையை குறித்த பயங்கள் அதிகமாக ஜனங்கள் மத்தியிலே பேசப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். உங்கள் பார்ப்பீர்களானால் 1 யோவான் 4:18 அங்கே அவர் கூறுகிறார், அன்பிலே பயம் இல்லை. இந்த பயத்தை நாங்கள் புறம்பே தள்ள வேண்டும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய அன்பில பயம் இல்லை. அந்த பூரண அன்பு நமக்கு பயத்தை